0: Isaiah 54.
1: உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும்.
0: No weapon.
1: உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவியும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாயிருக்கிறது.
0: ஹாலேலூயா. No weapon that is formed against you shall prosper.
1: ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: சத்ருவை விரட்டி அடிக்க,
0: to drive away the devil,
1: யோபுனுடைய வாழ்க்கையில ஆண்டவர்
0: in Job's
1: அனுமதித்தார்.
0: The Lord permitted it.
1: ஆனால் புதிய ஏற்பாட்டில்,
0: the New Testament,
1: ஏன் அதை நமக்கு சத்ருவை அனுமதிக்கிறது இல்லை தெரியுமா?
0: He is not allowing devil to do
1: what. தெளிவா சொல்லிட்டாரு.
0: The Lord told very clearly.
1: இதோ இந்த உலகத்தின் அதிபதி வரான்.
0: The prince of the world is coming.
1: அவருக்கு ஒன்றும் இல்லை.
0: He has nothing in me.
1: இப்பொழுதே அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான்.
0: He has judged right now.
1: இப்பொழுதே அவனை நியாயம் தீர்க்கிறார் ஆண்டவர்.
0: He is judging him.
1: சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி போட்டார்.
0: He crushed the head of the devil.
1: சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி போட்டார்.
0: He crushed the head of the Satan.
1: Hallelujah. Hallelujah. ஆகவே தான் பிரியமானவர்களே, சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது,
0: when the Satan comes against us,
1: எஸ்ஐ 59 அதிகாரம்
0: Isaiah 59
1: வசனத்தை வாசிக்கிறோம்.
0: 19.
1: Hallelujah. அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக என்ன செய்வார்? கொடியேற்றுவார். Hallelujah.
0: The Lord will hoist this flag against the devil.
1: ஆகவே தேவ ஜனமே,
0: ஓ காட்ஸ் பீப்பிள்,
1: உனக்கு விரோதமாக எழும்பி வருகிற ரதங்களையும் குதிரைகளையும் கண்டு நீ என்ன செய்யாதே, பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார்.
0: The Lord says don't get fear about the horses or chariots.
1: உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள்.
0: They come through one way and Hallelujah. Go through seven
1: ways. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார்.
0: The Lord is with you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார்.
0: He is doing battle for
1: you. Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் சொல்றாரு,
0: The Lord says,
1: பலத்தினாலும் அல்ல,
0: not by might,
1: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
0: not by power,
1: என்னுடைய ஆவியினாலே,
0: but my spirit,
1: எல்லாம் ஆகும்.
0: All things are possible. Possible.
1: Amen. சகரியா 4:7 வாசிக்கிறோம்.
0: சகரியா 4:7.
1: என்ன வாசிக்கிறோம்? சரி, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாவாய். Hallelujah.
0: He become flat.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: செருபாபேலுக்கு முன்பதாக,
0: before Zerubbabel,
1: நீ சமபூமியாவாய்.
0: He'll become flat.
1: Hallelujah. எம்மாத்திரம்,
0: who are you?
1: தைரியமா சொல்லுங்க எல்லாரும்.
0: Be bold.
1: எம்மாத்திரம்,
0: who are you?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீ எம்மாத்திரம்,
0: who are you?
1: தைரியமா சவால் விட்டு சொல்லுங்க.
0: You can challenge and say.
1: Hallelujah. ஆகவே அந்த பிசாசுடைய தந்திரங்கள்,
0: the works
1: of the அதிகாரங்கள்,
0: power of darkness,
1: எல்லாவற்றையும் இருந்தும் நம்மை விடுதலையாக்க,
0: not to deliver us.
1: Hallelujah. கர்த்தர் நம்மை அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து திருப்பி இப்ப ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார்.
0: The Lord has turned us
1: towards ஆச்சரியமான ஒளியின் இடத்தில் இப்பொழுது இருக்கிறீர்கள்.
0: We are in the amazing light.
1: அதனால தான் பவுலுக்கு சொன்னார் கர்த்தர் அப்போஸ்தலர் 26:18.
0: Acts 26:18.
1: ஹalleluya. யாராவது படிங்க அப்போஸ்தலர் 26:18.
0: 26:18 Acts.
1: ஹalleluya. இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் அல்லேலூயா, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு அல்லேலூயா.
0: From darkness to light.
1: Amen. சாத்தானுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
0: There is the kingdom for Satan.
1: சாத்தானுக்கு தேவ தூதர்கள், அவனுக்கு ஒரு அசுத்த தூதர்கள் உண்டு.
0: Satan has his angels.
1: அந்த ராஜ்யத்தை, அந்த தூதர்களை,
0: the angels,
1: அந்த இருளின் அதிகாரத்தை,
0: the darkness,
1: அல்லேலூயா, அவனுடைய வல்லமை,
0: his power,
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:10 வாசிக்கும் பொழுது,
0: Acts 10,
1: அவர் மாம்சமாய் இருந்த நாட்களில்,
0: when he was in flesh,
1: அவர் என்ன செய்தாராம்?
0: What did he do?
1: பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டின யாவரையும் அல்லேலூயா சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. தைரியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை செய்தார். என்ன அவர் வந்ததே எதுக்கு வந்தார்? லூக்கா 12:31 வாசித்து பாருங்க.
0: லூக் 12:31.
1: இப்பொழுதே

0: இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது.
1: ஜட்ஜ்மெண்ட் ஹஸ் கம்.
0: நியாய தீர்ப்பு.
1: ஹalleluya.
0: இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான்.
1: The prince of the world Alleluia. Is rejected.
0: ஹalleluya. அவனை கர்த்தர் அப்பே தள்ளிட்டார்.
1: The Lord has pushed him back.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: புறம்பே தள்ளிட்டார்.
1: Yes, pushed him outside.
0: அதான் வெளிப்படுத்தல் 12:10 வாசிக்கிறோம்.
1: And Revelation 12:10.
0: என்ன வாசிக்கிறோம்?
1: What did we read?
0: ரட்சியும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தேவ பிள்ளையே,
1: child of God,
0: உனக்கு விரோதமாய் குற்றம் சுமத்துவதற்காக,
1: not to blame against you,
0: உனக்கு விரோதமாய் சத்ருவானவன் அவன் குற்றம் சாட்டுகிறவன்.
1: He always is blaming you.
0: குற்றம் கண்டுபிடிக்கிறவன்.
1: The devil finds fault in you.
0: என்ன குற்றத்தை போடலாம்?
1: What fault we can put?
0: தானியேலை குற்றம் சுமத்தும் பொழுது,
1: when they Hallelujah. Daniel,
0: அவனை குற்றம் சுமத்தினவர்களை அந்த கெபியில போட்டார்கள்.
1: They put
0: them. ஆனால் தானியேலோ வெளியிலே வந்தான். ஒரு சேதமும் அடையவில்லை.
1: No harm in him.
0: உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள்,
1: whoever comes against you.
0: Hallelujah. யார் எழும்புவார்களோ,
1: whoever come against you.
0: அவர்களையே ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார்.
1: The Lord will judge them.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
1: Obey to the Lord.
0: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
1: Resist the devil.
0: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
1: Then he will flee away.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சொல்லுங்க ஜெயமோ கர்த்தரால் வரும்.
1: Victory comes from God.
0: ஜெயம் கர்த்தருடையது.
1: Victory belongs to God.
0: வெளிப்படுத்தல் 12:11.
1: Revelation 12:11.
0: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும்,
1: though it is death,
0: அதற்கு தப்பும்படி,
1: not to escape,
0: ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவன் என்ன செய்தார்கள்?
1: அவருடைய
0: ஆட்டுக்குட்டியின் ரத்தம்,
1: the blood of the lamb,
0: சாட்சியின் வசனம்,
1: the word of witness.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும், என்கிட்ட இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காண்பி.
1: I am washed by the blood of the lamb.
0: எனக்குள் ஆண்டவருடைய சாட்சியின் வசனம் இருக்குன்னு சொல்றவன கையை உயர்த்தி காண்பி.
1: I have the word of Hallelujah. testimony.
0: இது ரெண்டு கொண்டு நீங்க என்ன செய்றீங்க? ஜெயிக்கிறீங்க.
1: With this you overcome.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: இன்னைக்கு பிரசங்கம் தோற்று போனவர்களுக்காக அல்ல.
1: And the message is not for defeated ones.
0: எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க.
1: Open your mouth.
0: நான் ஜெயிக்கிறவன்.
1: I am born to take victory. I am to take victory.
0: நான் ஜெயித்து கொண்டிருப்பேன்.
1: I am taking victory.
0: நான் ஜெயித்து கொண்டிருப்பேன்.
1: I am taking victory.
0: ஜெயித்து கொண்டிருப்பேன்.
1: I am taking victory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிள்ளைகளே,
1: children,
0: வாலிபரே, பெரியோரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஜெயிக்கிறவர்கள்.
1: You take victory.
0: 1 John 2:13 வாசிக்கிறோம்.
1: 1 John 2:13.
0: பிதாக்களே,
1: Father,
0: ஆதி முதல் நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால். அல்லேலூயா. நீங்க வாலிப பிள்ளைகள் பாருங்க, கண்களின் இச்சையில, மாம்ச இச்சையில,
1: lust of the flesh,
0: பாவ இச்சையில,
1: and the lust of eyes,
0: விழுந்து போயிடுறாங்க.
1: They fall.
0: அவங்களால அதை மேற்கொள்ள முடியல.
1: They could not overcome.
0: பாவம் செய்ய கூடாதுன்னு நினைச்சேன்.
1: I don't want to do sin.
0: நான் விழுந்துட்டேன்.
1: But I am fallen.
0: பாவம் செய்துட்டேன்.
1: I have committed sin.
0: நீ தோத்து போயிட்டே.
1: You are defeated.
0: பிசாசு சொல்வான்.
1: Devil will say.
0: நீ தோத்து போயிட்டே.
1: You are defeated.
0: பாவம் செய்ய பரவாயில்ல.
1: You continue to do sin.
0: என்று இன்னும் அநேக பாவங்களை செய்ய வைப்பான்.
1: He will bring many more sins.
0: இன்னைக்கு அநேக வாலிபர்கள்,
1: many youth,
0: நான் தோத்து போயிட்டேன்.
1: I am defeated.
0: நான் பாவம் செய்துட்டேன்.
1: I have committed sin.
0: ஆண்டவர் என்னை கைவிட்டார்.
1: The Lord has forsaken me.
0: ஆண்டவர் விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்.
1: They are going away from the Lord.
0: Hallelujah. ஆனாலும் வாலிபனே,
1: oh young man,
0: Hallelujah. உன் இளமையிலே சந்தோஷப்படு.
1: You rejoice at the time of
0: வாலிபனாக உன் இதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும்.
1: Let your heart give it.
0: நெஞ்சின் வழியிலும் கண்ணின் காற்றிலும் நட.
1: You walk according to your sight.
0: ஆனாலும் எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி.
1: Understand that the Lord is bringing to the judgment.
0: இப்பொழுதே தேவனிடத்தில் ஓடி வா.
1: Come to the Lord.
0: இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்?
1: What we read.
0: வாலிபரே,
1: oh young man,
0: பிள்ளைகளே,
1: oh children,
0: Hallelujah. நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
1: You have overcome the
0: பிள்ளைகளே,
1: children,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால உங்களுக்கு எழுதுகிறேன்.
1: You have overcome the wicked.
0: கர்த்தர் சாத்தானை ஜெயிக்க நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: The Lord has chosen us in order to take victory against the devil.
0: 14th வசனத்தை வாசிக்கும் பொழுது
1: in 14
0: இல்ல 14 1 யோவான் 2 14 ல
1: பிதாக்களே Father
0: வாலிபரே பலவான்களாய் இருக்கதாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் அப்ப எப்படி நீங்க ஜெயிச்சீங்க?
1: How did you overcome?
0: தேவ வசனம்.
1: The word of God.
0: Hallelujah. தேவ வசனம்.
1: The word of God.
0: Hallelujah. தேவ வசனம்.
1: The word of God.
0: Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை.
1: The word of God.
0: இந்த காலை வேளையில நமக்கு ரொம்ப உஷ்ணமாக இருக்கலாம்.
1: In this morning it may be heat.
0: நேரம் அதிகமா இருக்கலாம்.
1: Maybe time is over.
0: ஆனாலும்
1: but
0: அதெல்லாம் முக்கியம் இல்ல.
1: That is not so important.
0: ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தையின் மூலமாக
1: the word of God.
0: அதை நாம் நம்முடைய இதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ளாவிட்டா
1: if we don't keep it in our heart
0: சாத்தா உங்களை தோற்கடிச்சிருவான்.
1: Satan will defeat us.
0: இதுக்கு அநேக விசுவாசிகள் இருக்கறாங்க.
1: Many believers.
0: பேருக்கு கிறிஸ்தவங்க.
1: Names are Christians.
0: ஆனா அவங்க இஷ்டமா வாழ்வாங்க.
1: They live as they like.
0: அவங்க நினைக்கிறதை செய்வாங்க.
1: They do whatever they like.
0: அவங்களுக்கு வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நூதன சீஷர்கள்.
1: They are all the disciples.
0: நூதன சீஷர்களை தான் பிசாசு பிடிக்கிறான்.
1: The devil is catching them.
0: 1 யோவான்
1: First John
0: 5வது அதிகாரம்
1: 5
0: 19வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க.
1: 19
0: நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று 1 தீமோத்தேயு
1: 1 தீமோத்தேயு
0: 3வது அதிகாரம்
1: 3
0: 6வது வசனம்
1: 6
0: அவன் இரும 1 தீமோத்தேயு 3 6
1: 1 தீமோத்தேயு 3 and 6
0: அவன் இருமா படைந்து பிசாஸ் பாருங்க நூதன சீஷர்களா இருக்கிறாங்க இல்லையா சில விசுவாசிங்க
1: அவங்க
0: எல்லா விசுவாசியும் போல கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டாங்க
1: they will not obey
0: அவங்க சாட்சியா இருக்க மாட்டாங்க
1: they will not be witness
0: அவங்களுக்கு எது இஷ்டமோ அதான் செய்வாங்க
1: whatever they like they do
0: நான் கிறிஸ்தவன்
1: but I am Christian
0: நான் ரட்சிக்கப்பட்டவன்
1: I am saved
0: நான் ஜெபம் பண்றேன்
1: I also pray
0: நான் பைபிளை தூக்குறேன்
1: I take the bible
0: ஆனா நூதன சீஷன்
1: but
0: அவனுக்குள்ள இருக்குறது என்ன தெரியுமா இருமாப்பு
1: and
0: என்னது
1: the pride
0: இருமாப்பு
1: the pride
0: அந்த இருமாப்பு இருக்குற வரைக்கும் அவன் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டான்
1: he will not obey at all
0: அப்படிப்பட்டவங்களை பிசாசு என்ன செய்றான்
1: what the devil does
0: பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷாதனா இருக்க கூடாது 7வது வசனத்துல வாசிக்கிறோம்
1: not
0: அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு அல்லேலூயா ஆமென் எட்டாவது போதும்
1: enough
0: ஏழாவது வசனத்துல வாசித்தோம் பிசாசின் கண்ணில் என்ன செய்ய கூடாது விழக்கூடாது
1: you should not be fallen into the
0: hallelujah
1: அந்த
0: எட்டாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது
1: in 8th verse
0: பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்
1: those who commit sin is made out of devil
0: 1 யோவான் 3:8
1: 1 john 3:8
0: பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்
1: those who commit sin
0: கர்த்தருடைய வசனம் விதைக்கும் பொழுது when we show the word of God, how many of you listening? இன்னைக்கு ரொம்ப பிசாசுக்கு ரொம்ப எரிச்சல் அதிகமா இருக்கு
1: the devil is anger
0: என்னடா உண்மையெல்லாம் சொல்லி கொடுத்துறாங்களே
1: he teaches
0: ஐயோ நம்மளுடைய வேஷம்லாம் கலஞ்சி போச்சே
1: no I could not do anything
0: பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டு வரா
1: the devil is putting
0: நம்மளுடைய வேஷம்லாம் கலஞ்சி போச்சே
1: like my appearance has gone
0: அப்ப இவங்கள மறுபடியும் கீழே தள்ளறது எப்படி
1: how to bring them down
0: ரொம்ப
1: simple
0: நல்ல வசனத்தை கேட்கும் பொழுது
1: when they hear the word of god
0: சத்தியத்தை கேட்கும் பொழுது
1: when they hear the truth
0: ரொம்ப உற்சாகம்
1: cheerfully
0: ரொம்ப தைரியம்
1: boldly
0: ரொம்ப நம்பிக்கை
1: with a hope
0: ரொம்ப திட நம்பிக்கை
1: very firm
0: சரி கேட்டுக்கோ.
1: Let them listen.
0: கேட்டுக்கு வெளியே வரும்பொழுது
1: when they come to the gate,
0: பொல்லாங்கன்
1: the evil
0: விதைத்த வசனங்களை என்ன செய்வான்? பொறுக்கிக் கொள்வான்.
1: The wicked picks up away the word.
0: அல்லேலூயா. எங்க வாசிக்கிறீங்க அந்த வசனத்தை?
1: Where do we read?
0: அல்லேலூயா. பொல்லாங்கன் விதைத்த வசனங்களை என்ன செய்றானா? மத்தேயு எழுதின சுவிசேஷம்
1: Matthew
0: 13 அதிகாரம்
1: 13
0: 19 வசனத்தை படிங்க சீக்கிரமாக.
1: 19
0: ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவன் யாரு? நல்லா கேட்ட வசனத்தை.
1: He heard word of God.
0: இங்கிருந்து நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே,
1: before you reach home,
0: இந்த வாசலை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே,
1: before you leave the gate,
0: உங்க இருதயத்தில் இருந்து அவ்வளவு வசனத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு பறிச்சு எடுத்துருவோம்.
1: He will pluck away all the word of God.
0: Hallelujah. அதான் பிசாசு செய்யற தந்திரம்.
1: That is the trick of the devil.
0: ஏன்னா வசனம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவனால ஒன்னும் செய்ய முடியாது.
1: When you have the word of God, he cannot do anything.
0: அந்த வசனம் உங்களை விட்டு எடுத்துட்டா,
1: when the word of God is taken,
0: அவங்களை தாக்குறது ரொம்ப சுலபம்.
1: Easier to attack you.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: பிசாசானவன்,
1: the devil,
0: hallelujah,
1: amen,
0: நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து,
1: he works in our lives,
0: வசனங்களை நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு,
1: not to be taken,
0: hallelujah,
1: away, the word of God,
0: அவனுடைய கிரியைகளை எல்லாம்,
1: all his works,
0: எதிர்த்து நிற்கத்தக்கதாக,
1: to resist him,
0: hallelujah, நம்ம விரோதம் செய்ய அவன் நின்னுட்டே இருக்கிறான்.
1: He is standing against,
0: hallelujah. ஒரு வசனத்தை வாசிங்க, சகரியாவின் புத்தகம்
1: சகரியா
0: 3 அதிகாரம்
1: 3rd chapter
0: முதலாம் வசனம் 2 வசனத்தை பாருங்க.
1: 1 and 2
0: சகரியா 3 1 2
1: சகரியா 3 1 and 2
0: கடிந்து கொள்வாராக. அப்புறம் அக்னி என்று தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா?
1: அல்லேலூயா.
0: இந்த வசனம் சங்கீதம் இந்த சகரியா 3:2 என்னால மறக்கவே முடியாது.
1: I cannot forget சகரியா 3. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: பல வருடங்களுக்கு முன்பதாக,
1: many years ago,
0: நம்முடைய மூப்பர் அவர்கள்,
1: அவர் எல்டர்,
0: ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து சரீரத்துல அவருக்கு,
1: the big trouble in his body,
0: அப்படியே துடிக்கிறார்.
1: He is struggling.
0: எல்லா சொந்தக்காரர் அவங்க எல்லாம் வந்து கூடிட்டாங்க. வீடு ஃபுல்லா வெறும் ஜனம்தான்.
1: Relatives have come.
0: அப்போ பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க.
1: And he called
0: me. நான் ஊழியத்துல வளர்ந்துட்டு வரேன்.
1: I was growing in the ministry.
0: வந்து பார்த்தா,
1: when I came there,
0: அவர் கஷ்டப்படுறார்.
1: He is struggling.
0: ஒண்ணு செய்ய முடியல.
1: He could not do anything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு.
1: I got fear.
0: நான் ஜெபம் பண்ணேன்.
1: I prayed.
0: ஜெபம் பண்ணேன்.
1: I prayed.
0: மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன்.
1: Again I came back.
0: வீட்டுக்கு வந்து கதவை சாத்துனேன்.
1: I closed the door.
0: ஆண்டவரே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல.
1: Lord, I don't know what to do.
0: ஐயோ ஆண்டவரே இறங்குமப்பா.
1: Oh Lord, show your mercy.
0: கதறி கதறி ஜெபம் பண்றேன்.
1: I was praying.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தார்.
1: The Lord has given this word.
0: அதனால தான் இத நான் மறக்கறதே இல்ல.
1: I don't forget.
0: அவன் அக்கினியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொள்ளின்னு சொன்னார். ஒரே வார்த்தை.
1: Plucked out of the fire.
0: அவன் யாரு?
1: Who is he?
0: பயப்படாத.
1: Don't get fear.
0: அக்கினியிலிருந்தே அவனை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் நான்.
1: I have brought him out.
0: ஒன்னும் நடக்காது.
1: Nothing will happen.
0: இந்த வசனம் கடச்ச உடனே எனக்கு ஃபோன் கால் வருது.
1: After hearing this word,
0: விடுதலை கடச்சிச்சையா?
1: I got the deliverance.
0: நல்லா ஆயிட்டாரு. Hallelujah.
1: I became all right.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்புறம் மூப்பரை கிட்ட கேளுங்க, சொல்வாங்க அது உண்மையா போயா.
1: Hallelujah. You can ask whether it is true or not.
0: நிறைய சாட்சிகள் உண்டு.
1: A lot of testimonies.
0: என்ன சொல்ல வரேன் தேவ ஜனமே?
1: What I am trying to say.
0: அல்லேலூயா. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயான்னு அந்த காலத்துல கேட்டார்.
1: Have you noticed?
0: இந்த காலத்துல அப்படி இல்ல.
1: This time not like that.
0: ஒரு பக்கம் உனக்கு தீங்கு, உனக்கு தீங்கு செய்ய உன் வலது பக்கத்துல சாத்தான் நிக்கிறான்.
1: One side
0: விரோதம் செய்ய.
1: He is doing evil against you.
0: கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார்.
1: The Lord will rebuke you.
0: கர்த்தர் சாத்தானை யோபுனுடைய புத்தகத்துல அவங்ககிட்ட அழகா பேசுறாரு நினைக்கிறீங்களா?
1: Are you thinking that the Lord is talking to Satan?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சாத்தானை வெட்கப்படுத்துறதுக்கு தான் அவங்க கிட்ட பேசினார்.
1: And the Lord is talking to him to become ashamed.
0: Hallelujah. அவனால ஒண்ணும் செய்ய முடியல.
1: He could not do anything.
0: கர்த்தர் கடிந்து கொண்டார்.
1: The Lord rebuked him.
0: பாருங்க, வேற கடைசியா நான் ஒன்னு சொல்லி முடிக்க போறேன்.
1: The lastly I say.
0: வேதத்துல பேதுரு யூதாஸ்
1: Peter and Judas.
0: யூதாஸ் நான்று கொண்டு செத்தான்.
1: Judas committed
0: suicide. ஆண்டவரை காட்டி கொடுத்தான்.
1: He betrayed.
0: காரணம் என்ன?
1: Why?
0: அவனுக்குள் சாத்தான் புகுந்தான்.
1: The Satan entered. Hallelujah. Into him.
0: அவனுக்குள் சாத்தான் புகுந்தான்.
1: Satan entered into him.
0: ஏன் புகுந்தான்?
1: Why did he enter?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் இடம் கொடுத்தாரு, புகுந்தாரு. Hallelujah.
1: Even the room.
0: அவ்வளவுதான்.
1: That's all.
0: ஆனா பேதுருக்குள்ள
1: in Peter
0: சாத்தான் கிட்ட போயிட்டாரு, ஆனா தொட முடியல.
1: Satan could not touch him.
0: அப்ப ஆண்டவர் சொல்றார், பேதுருவே, சீமோன் பேதுருவே,
1: ஓ சைமன் பீட்டர்,
0: ஹல்லேலூயா, உன்னை சுளகினால் புடைக்கிறதுக்கு சாத்தான் இந்த இடத்துல என்ன செய்றான்? உத்தரவு கேக்குறான் பா.
1: The devil asked to shift you.
0: ஆனா நானோ,
1: but I,
0: ஹல்லேலூயா,
1: but I,
0: நானோ,
1: but I,
0: உன் விசுவாசம்
1: ஒழிந்து
0: போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டே. தேவ ஜனமே, தேவ ஜனமே, நீ போராடும் பொழுது, நீ சோதனையில போராடும் பொழுது, நீ கஷ்டப்படும் பொழுது, யார் ஜெபிக்காவிட்டாலும் சரி, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறது. எதற்காக தெரியுமா? உன்னை சுளகினால் புடைக்க பிசாசு அடிக்கடி நெருங்கி வருகிறான். அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு. எல்லாரும் எழுமி நிற்போமா? எல்லாரும் எழுமி நிற்போமா? இந்த கால வேளையிலே தேவ ஜனமே, இதோ கடைசி காலத்துல வந்துட்டோம். கற்புள்ள கன்னிகையாகிய சபையை சாத்தான் வஞ்சிக்கிறதுக்கு இடம் தேடிக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. பழைய பாம்பாகிய சத்துரு, வலு சர்வம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சபையை கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அக்னி மதிலாய் இருக்கிறார். சபை அவருடைய மனவாட்டி. அந்த மனவாட்டியை தொட முடியாது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் மகிமையை செலுத்துங்க. எல்லாரும் வாய்கள்
1: திறக்கப்படும்.
0: துதிக்கிற இந்த வேளையில சத்துரு வெட்கப்பட்டு ஓட போறான். சத்துரு வெட்கப்பட்டு ஓடுறான். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை மகிமைப்படுத்து. எல்லாரும் இந்த வேளையில துதிக்கிற வேளையில ஸ்தோத்திரிக்கிற வேளையில தேவ வல்லமை இறங்குகிறது. எல்லாரும் வாய் திறக்கப்படட்டும்.
2: கிறிஸ்தவர்கள், மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 6:3 முதல் 5 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே பாவபாரம் மனிதனால் சுமக்க முடியாத ஒன்று என்று கற்றுக்கொண்டோம். மேலும் பாவபாரத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரே இடம் இயேசுவின் சிலுவை அண்டைதான் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று கலாத்தியர் 6:6 முதல் 10 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நம்முடைய பாவபாரத்தை யார் எடுத்து போட முடியும்? நித்திய ஜீவனை அறுப்பான் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? நன்மை செய்வது நல்ல காரியமா? நான் நன்மை செய்வதற்கான அடிப்படை என்ன? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
3: பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்பதற்காக நீங்கள் ஆவலோடு காத்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். 1977 முதல் இந்திய தேசத்திலே செய்யப்பட்டு வரும் டிரான்ஸ்வல் ரேடியோவின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 6:5 சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அதாவது, அவனவன் தன் பாரத்தை சுமப்பானேன் என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அந்த வரிசையிலேதான் பாவ பாரம் மனிதனால் சுமக்க முடியாத ஒன்று என்பதை சிந்தித்தோம். பாவ பாரம் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பாரம். எனவேதான் தாவீதும் சங்கீதம் 38:4 சொல்லும் பொழுது, என் அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பெருகிட்டு அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று என்று கூறியிருக்கிறார். மட்டுமல்லாமல் சங்கீதம் 55:6 பார்க்கும் பொழுது எனக்கு பிராவை போல் சிறகுகள் இருந்தால் பறந்து போய் இளைப்பார்வேனே என்றும் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, மனிதன் தன் சொந்த பாரத்தை விட்டு எங்கேயும் ஒளிந்து கொள்ள முடியாது. மனோதத்துவ ரீதியாக பாவ பாரத்திலிருந்து மனிதன் விடுதலை பெற எவ்வளவோ முயன்றிருக்கிறார்கள், ஆனால் முடியவில்லை. பாவ பாரத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரே இடம் கிறிஸ்துவின் சிலுவை அண்டைதான். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 இயேசு கூறும் பொழுதும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறியிருக்கிறார். இன்று பாவ பாரத்தை அவர் ஒருவரே நம்மை விட்டு தூக்கி எடுக்க முடியும். ஏனென்றால் இந்த பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக் கொண்டு விட்டார். எனவே அவர் மட்டுமே இந்த பாவ பாரத்தை நம்மை விட்டு எடுத்து போட முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான ஐயா, அம்மா, வாலிப சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு பாவ பாரத்தினாலே நீங்கள் அழுத்தப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்கள் பாவத்திற்கான தண்டனையையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடினாலே அவர் உங்களையும் உங்கள் பாவ பாரத்திலிருந்து விடுவிக்க முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நித்திய அழிவுக்கு நேராக போய்க் கொண்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அதே வேளையிலே லூக்காளின் சுவிசேஷம் 19:10 வாசிக்கும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றும் வாசிக்கிறோம். மட்டுமல்ல, மார்க்கெழுதின சுவிசேஷம் 10:45 மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் தண்டனையை இயேசு பெற்றுக் கொண்டு விட்டார். இன்றும் நாம் அவரை நோக்கி பார்த்து வாழ்வு பெற முடியும், ரட்சிக்கப்பட முடியும். நம்முடைய பாவமானது நித்திய அழிவுக்கு நேராக நம்மை எடுத்துச் செல்கிறதா இருக்கிறது. இன்று நீங்கள் உங்கள் பாவ பாரத்தை என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாரங்கள் உண்டு, நீங்கள் மட்டுமே தனியாக சுமக்கக்கூடிய பாரங்களும் உண்டு. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் செய்த பாவத்திற்கான பாரம் நம்மால் சுமக்கப்பட முடியாதது. 2000 முன்னதாகவே இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இன்று உங்களுடைய பாரமானது ஒன்று உங்கள் மேலேயே இருக்க வேண்டும், அல்லது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இரட்சகராக விசுவாசித்தபடினாலே உங்கள் பாரம் எல்லாம் அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கிறதா இருக்கலாம். ஒரே நேரத்திலே இரண்டு இடங்களிலேயும் இந்த பாரம் இருக்க முடியாது. ஒன்று உங்கள் பாவ பாரம் உங்கள் மேலே இருக்கும், அல்லது கிறிஸ்துவின் மேலே வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ளவில்லை, தானே அவர் அதை சுமந்து தீர்த்தார். கலாத்தியர் 6:6 மேலும், திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அப்போஸ்தலன் பவுல் மிக தெளிவாக சுருக்கமாக பெரிய ஒரு சத்தியத்தை சொல்லிவிடுகிறார். உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டியதை செலுத்துங்கள் என்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக யார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உலக பொருட்களினாலே நீங்கள் மறு உத்தரவு கொடுங்கள் என்கிறார். உலக பிரகாரமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்றால், அதே நேரம் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் ஒரு ஊழியத்தின் மூலமாக அல்லது ஒரு ஊழியக்காரர் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்றால், உங்களுக்கு தேவன் உலகத்திலே கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அந்த ஊழியத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே எந்த கடையிலே போய் எந்த பொருளை நாம் பெற்றுக்கொண்டாலும் பணம் கொடுக்க வேண்டியவர்களுடைய வரிசையிலே நின்று நாம் பணம் செலுத்தி வருகிறோம். இன்று பலர் அநேகருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதை பெற்றுக்கொள்பவர்கள் பணம் செலுத்தினால்தான் அந்த இடத்திலிருந்து கடந்து போக முடியும் என்ற எந்த அமைப்பும் இல்லை. அதை குறித்து யாருமே சிந்திக்கிறதில்லை. ஆனால் வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும் ஊழியங்களை தாங்க வேண்டியது நம்முடைய கடமை. கலாத்தியர் 6:7 மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வேத புத்தகத்திலே இது ஒரு குறிப்பிடத்தக்க வசனம். இந்த உலகத்திலே நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரத்திலே சொல்லும் பொழுது விதைக்கிறவன் ஒருவனை குறித்து குறிப்பிட்டார். மட்டுமல்ல, அறுக்கிறவன் ஒருவனை குறித்தும் அவர் சேர்த்து சொன்னார். இந்த வசனத்திலே சொல்லப்படும் கொள்கையானது அமைதிப்படுத்தப்பட முடியாத ஒன்று, அதாவது மாற்றப்பட முடியாத ஒன்று, அது முறிக்கப்படக்கூடாத ஒன்று. இந்த வாக்கியத்திலே ஒரு சிறு எழுத்தையும் கூட மாற்ற முடியாது. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் பூரணமானதாய் பொருத்தமானதாய் இது இருக்கிறது. நெல்லை விதைப்பீர்கள் என்றால் நெல்லைத்தான் அறுப்பீர்கள். பூசணி செடி ஒன்று படர்ந்து நீளமாக தரையிலே தூரமாக செல்லும் என்றாலும் அதன் முடிவிலே மற்றொரு பூசணிக்காய்தான் காய்க்கும். எகிப்திலே கண்டுபிடிக்கப்பட்ட சில கல்லறைகளிலே 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாக வைக்கப்பட்ட கோதுமையை கண்டெடுத்தார்களாம். அதை நட்டபொழுது கோதுமைதான் விளைந்தது. 5000 ஆண்டுகள் கடந்து சென்றாலும் கோதுமை விதையானது தான் ஒரு கோதுமை விதை என்பதை மறந்து போகவில்லை. நீங்களும் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். எந்த மாற்றமும் இருக்காது. இந்த கொள்கை உண்மை என்பதை நிரூபிக்கும் அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையை வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். அவர்களிலே ஒருவர் தான் யாக்கோபு. இவருடைய வாழ்க்கையை ஆதியாகமம் 27 அதிகாரம் முதல் 29 அதிகாரம் வரை நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு தனது தகப்பனாகிய ஈசாக்கை ஏமாற்றினார். தனது கரங்களின் மேலே ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு தனது சகோதரனாகிய ஏசாவை போல நடித்தார். ஏசாவினுடைய சரீரத்திலேதான் ரோமம் உண்டு. இவ்வாறாக தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றார். தகப்பனை ஏமாற்றிய பின்னர் தனது ஜீவன் தப்பும்படியாக ஓடிப்போய் மாமனாகிய லாபானோடு கூட வாழ்ந்தார். தனது தகப்பனாரை ஏமாற்றியதிலிருந்து தப்பிக்கொண்டோம் என்று எண்ணினார். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதை போல ஒன்றை அல்ல, அதையே அறுப்பான் என்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன? ராகேல் என்னும் தனது மாமாவின் மகளை நேசித்தான். அவள் இளைய மகள். 7 ஆண்டுகள் அவளுக்காக கஷ்டப்பட்டு பணி செய்தான். திருமணமும் ஒழுங்கு செய்யப்பட்டது. ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெண் ராகேல் அல்ல, லேயாள். தான் இளைய குமாரனாக இருந்தாலும் மூத்த குமாரன் என்று தகப்பனை ஏமாற்றினான். இங்கே இளைய மகளை திருமணம் செய்ய விரும்பியவனுக்கு மூத்த மகளைத்தான் அவனுடைய மாமா முதலாவது கொடுத்தார். அது மட்டுமல்ல, 1 ராஜாக்களின் புத்தகம் 21 அதிகாரத்திலே ஆகாப் ஏசபேல் இவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகாப் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை இச்சித்தான். ஆனால் நாபோத்தோ அதை விற்க மறுத்துவிட்டான். ஆகாபும் ஏசபேலும் அரசனும் அரசியுமாக இருந்தபடியினாலே அவர்கள் விரும்பியதை எடுத்துக்கொண்டார்கள். ஆகாப் அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக ஏசபேல் நாபோத்தை கொலை செய்தாள். தாங்கள் செய்த இந்த தவற்றிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள். தேவன் எலியாவினிடத்திலே ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 21:19. நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். நடந்தது என்ன? யுத்தத்திற்கு சென்ற ஆகாப் காயப்பட்டான். தனது ரதத்தை ஓட்டி வந்த மனிதனை பார்த்து, யுத்தம் நடக்கும் இடத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு போ என்று கேட்டுக்கொண்டான். அவனுடைய ரத்தம் ரதத்திலே வடிந்து கொண்டிருந்தது. யுத்தத்திற்கு பின்னர் அவன் சமாரியாவிற்கு கொண்டு வரப்பட்டான். சமாரியாவிலே குளத்திலே இரத்தத்தை கழுவினார்கள். அங்கேயே நாய்கள் அவனுடைய இரத்தத்தையும் நக்கிற்று. மற்றொரு உதாரணமும் உங்களுக்கு சொல்ல வேண்டுமா? பவுலப்போஸ்தலன் ஸ்தேவானை கல்லெறியும் காரியத்திலே தலைவராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய மனமாற்றத்திற்கு பிறகு கலாத்தியா நாட்டிற்கு வந்தபொழுது பவுலப்போஸ்தலன் மேலேயும் கல்லெறிந்தார்கள். பவுலப்போஸ்தலன் மனம் திரும்பியபடியினாலே அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் நினைக்கலாம். விளைவை அவர் அறுக்கப் போவதில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்கிறது? மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஒரு திருச்சபையிலே சிறப்பு ஆவிக்குரிய கூட்டம் ஒன்று நடைபெற்றது. கூட்டம் முடிந்த பிறகு செய்தி கொடுக்க வந்தவரும் அந்த பணியிலே முன்னாலே நின்று வேலை செய்த எல்லாரும் இரவிலே உணவு அருந்தும்படியாக ஒரு சிறப்பான உணவு விடுதிக்கு கடந்து சென்றார்கள். ஒவ்வொருவரும் மிக அருமையான உணவு பதார்த்தங்களை தங்களுக்கென்று வாங்கி உட்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த செய்தியாளரோ ஒரு சோடாவை மட்டும் கேட்டு வாங்கி குடித்து கொண்டிருந்தார். அதை குறித்து அவரிடத்திலே கேட்டபொழுது, நான் மனம் திரும்பிய பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வயிறை தரவில்லை, புதிய சுபாவத்தை கொடுத்தார். எனவே நான் குடித்து குடித்து என் வயிற்றை கெடுத்து கொண்டதற்கு இப்பொழுது நான் அதை அறுக்கிறேன் என்றாராம். அருமையானவர்களே, இந்த வசனத்தை ஒருமுறை கூட நாம் கவனிப்போமா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அந்த வசனத்தின் ஆரம்பத்திலே அது எப்படி ஆரம்பமாகிறது? மோசம் போகாதிருங்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். எனவே யாராயிருந்தாலும் சரி, தப்பிக்கொள்ள முடியாது. இள வயதிலே இருக்கிறவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள் இந்த வசனத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வார்கள் என்று நான் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு பல வாலிபர்கள் போதைப் பொருட்களை உட்கொள்கிறார்கள். இள வயதிலேயே சுதந்திரமாக பாலுறவு பழக்க வழக்கங்களிலே ஈடுபடுகிறார்கள். அவர்களிலே சிலர் ஏற்கனவே தாங்கள் விதைத்ததை அறுக்க தொடங்கிவிட்டார்கள். இன்று இப்படிப்பட்ட பாவங்களின் விளைவாக எண்ணற்ற மக்கள் எய்ட்ஸ் வியாதியினாலேயும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிட்டாலும் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். நெல்லை விதைத்தவர்கள் நெல்லையே அறுக்க வேண்டும், பாவத்தை விதைத்தவர்கள் பாவத்தின் விளைவை அறுக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் மனம் திரும்பிவிட்டேனே என்று சொல்லலாம். ஆம் பிரியமானவர்களே, அது அற்புதமானது. என்றாலும் சில விளைவுகள் தவிர்க்க முடியாதவை.

0: கலாத்தியர் 6:8 தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே அவனுக்கு கிடைக்க பெறுகிற ஆவியின் கனியும் மகிமையான எதிர்கால நித்திய வாழ்க்கையுமாகும். கிறிஸ்துவின் வருகையை குறித்து எண்ணும் சில கிறிஸ்தவர்கள் அதை குறித்து பயப்படுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் தமக்கு சொந்தமானவர்களை அவர் கூட்டிச் சேர்க்கும் பொழுதும் மாம்சத்திலே நாம் செய்த ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், என்றாலும் நீங்கள் கணக்கு கொடுக்கும் நாளிலே சில காரியங்களை குறித்து வெட்கப்பட வேண்டியதிருக்குமா? சற்றே எண்ணி பாருங்கள். 1 யோவான் 2:28 பாருங்கள். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். நீங்கள் மாம்சத்திலே வாழுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் மாம்சத்தின் கிரியைகள் தான் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும். இவ்வாறு கூறுவதனாலே நீங்கள் உங்கள் இரட்சிப்பை இழந்து போகப் போவதில்லை, உங்களுடைய வெகுமதியை நீங்கள் இழந்து போவீர்கள். எனவேதான் இரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தங்கள் அனுதின வாழ்க்கை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் நம் முன்னாலே ஒரு சிவப்பு விளக்கை வைத்தார், இப்பொழுது ஒரு பச்சை விளக்கை வைக்கிறார். ஆறுதல் தரும், நம்மை உற்சாகப்படுத்தும் ஒரு வாக்கியத்தை கவனியுங்கள். கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஒரு டாக்டர் ஒருமுறை தனது போதகரிடத்திலே வந்து, ஐயா, என்னுடைய குமாரர்களை குறித்து நான் அக்கறை உள்ளவனாயிருக்கிறேன், ஆனால் எல்லாரும் எனக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். பள்ளி எனக்கு எதிர்த்து நிற்கிறது, மற்ற பெற்றோர்களும் எனக்கு எதிராயிருக்கிறார்கள், என்னுடைய நண்பர்களிலேயும் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், ஆனால் என்னுடைய பையன்கள் இருவரையும் நான் சிறப்பாக வளர்க்க விரும்புகிறேன் என்று கூறினார். அருமையானவர்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை குறித்து அக்கறையோடும் கரிசனையோடும் கண்டித்து வளர்ப்பதை மற்றவர்கள் எதிர்த்தாலும் நல்ல விளைவை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் பொறுமையோடு செயல்படுங்கள். நிச்சயமாக அதற்குரிய பலன் உண்டே. உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்தி நடத்துவதிலே இப்பொழுது உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாகவே நல்ல முடிவு உண்டு. ஏசாயா 55:10-11 வாசிக்கிறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஞாபகம் இருக்கிறதா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவனோடு கூட கானான் தேசத்திலே நடந்து தெரிந்தான். அந்த நாட்களிலே அங்கே இருந்த கானானியர்கள் துன்மார்க்கமானவர்களாகவும் விக்கிரகாராதனைக்காரர்களாயும் இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்னும் குமாரன் பிறந்தான். ஈசாக்கு இளைஞனான போது மோரியா மலையின் மேலே ஆபிரகாம் அவனை கூட்டிச் சென்றான். தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக தனது ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக அத்தனையையும் ஆயத்தம் செய்தான். என்றாலும் அந்த பலியை செலுத்தாமல் தேவன் தடுத்தார். ஆபிரகாம் ஆவிக்கென்று விதைத்தான், ஆவிக்கென்று நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டான். மோசையின் தாயான யோசபேத் ஆபத்தான அந்த நாட்களிலேயும் மோசையின் ஜீவனை காக்க ஒரு திட்டம் வகுத்தாள். மோசே பார்வோனின் மகளுடைய வளர்ப்பு மகனானான். தேவனுடைய அற்புதமான திட்டத்தின்படி மோசேயின் தாயே மோசேயை வளர்க்கும்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார். நிச்சயமாகவே அவள் மோசேக்கு தேவனை குறித்தும் ஆபிரகாமை தேவன் அழைத்த அழைப்பை குறித்தும் தேவன் இஸ்ரவேலை குறித்து வைத்திருந்த திட்டத்தை குறித்தும் கூறியிருப்பார்கள். ஒரு எகிப்தியனைப் போலவும் அவன் வளர்கிறதை அவள் கண்டாள். எகிப்து தேசமே அவளுக்கு எதிராக இருந்தது. எகிப்தின் கலாச்சாரம், எகிப்தின் சிற்றின்பங்கள், எகிப்தின் தத்துவங்கள், எகிப்தின் சமயம் அத்தனையும் அவளுக்கு எதிராயிருந்தன. ஆனால் ஒரு நாள் வந்தது. மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட தன்னுடைய இடத்தை எடுத்துக் கொண்டார். மோசேயின் தாய் விதைத்ததை அறுத்தார்கள். தாவீதின் வாழ்க்கையிலேயும் இதே கொள்கை எப்படி நிறைவேறியது என்று நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக தாவீது என்றவுடனேயே தாவீதனுடைய பாவம் பலருக்கு நினைவிற்கு வருகிறது. ஏனென்றால் ஒரு பெரிய வெள்ளை துணியிலே ஒரு சிறிய கருப்பு புள்ளி இருந்தாலும் அது உடனே தெளிவாக தெரிந்து விடுகிறது. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கை முழுவதிலும் பாவம் இருந்தது என்று நாம் சொல்ல முடியாது. ஒரு பெரிய கருப்பு நிற தாளிலே சிறிய வெள்ளை புள்ளி இருந்தால் அது தூரத்திலிருந்து பார்க்க தெரியாது. தாவீதின் காலத்தில் வாழ்ந்த மற்ற அரசர்கள் எல்லாரும் மிக கேடானவர்களாக இருந்தார்கள். தாவீது செய்ததை போன்ற ஒரு காரியத்தை அவர்கள் எல்லாரும் செய்யும் பொழுது அதை குறித்து யாரும் பெரிதாக எண்ணுகிறதில்லை. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையிலே அது மிகவும் தெளிவாக தெரியும் ஒரு காரியமாய் இருக்கிறது. தாவீது தேவனுக்கு ஏற்ற ஒரு இருதயத்தை உடையவராய் இருந்தார். தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது கூட தேவன் மேலே தனக்கு இருந்த வாஞ்சையை அவர் வெளிப்படுத்துகிறார். என்றாலும் தாவீதின் பாவத்தின் விளைவையும் தாவீது அறுத்தார். பிரியமானவர்களே, நாமும் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். எனவே நாம் நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கும் பொழுது அதற்கான விளைவும் உண்டு என்று தைரியமாக நன்மை செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சில வேளைகளிலே நன்மை செய்தால் என்ன பயன், நன்மை செய்தால் பிரச்சனைகள் தானே வருகிறது என்று கூட பலர் நினைக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஏற்ற காலத்திலே அதற்கான விளைவை பெற்றுக் கொள்வீர்கள். கலாத்தியர் 6:10 ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். பவுல் என்ன சொல்கிறார், நாம் ஒவ்வொருவருமே நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பல சமயங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. நன்மை செய்வது நல்ல ஒரு காரியம், ஆனால் நன்மை செய்வதற்கான அடிப்படை அஸ்திவாரம் சரியான ஒன்றாய் இருக்க வேண்டும். நாம் நன்மை செய்வதற்கான அடிப்படை என்ன? தேவனுடைய கிருபையினாலே நாம் பெற்றிருக்கிற நற்செய்தியே சரியான ஒரு அஸ்திவாரம். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக தேவனுடைய ஆவியினாலே நடக்கும் பொழுது ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். அப்பொழுது நீங்கள் நிச்சயமாகவே நன்மை செய்கிறவர்களாக சுற்றித் தெரிவீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் நன்மை செய்கிற ஒருவராய் இருப்பீர்கள். குறிப்பாக மற்ற விசுவாசிகளுக்கு நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்தும் சத்தியங்களை குறித்து நாம் செயல்பட வேண்டிய விதமாய் செயல்படுவோமாக. சுமக்க முடியாத பாவமான பாரத்தை இயேசு கிறிஸ்துவண்டை கொண்டு வந்து அவரை இரட்சகராக விசுவாசித்து அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்ததை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோமா? நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்ற சத்தியத்தை மனதிலே கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலேயும் செயல்பட கவனமாயிருப்போம். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல், பலனில்லையே என்று கவலை கொள்ளாமல், நிச்சயமாக பலன் உண்டு என்ற விசுவாசத்தோடு முன்னோக்கி செல்வோம். ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற இடங்களிலே சக விசுவாசிகளுக்கு நன்மை செய்கிறவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் தனது பாவத்திற்கான விளைவை அறுத்ததாக கூறப்பட்டுள்ளது? இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் தனது பாவத்திற்கான விளைவை அறுத்ததாக கூறப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ஆபிரகாம், ஆப்ஷன் பி மோசே, ஆப்ஷன் சி தாவீது.
2: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை நமக்கு கொடுக்கும் ஊழியங்களை தாங்க வேண்டியது நம்முடைய கடமை. நன்மை செய்தால் என்ன பயன், நன்மை செய்தால் பிரச்சனைகள் தானே வருகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஏற்ற காலத்திலே அதற்கான விளைவை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடக்கும் போது ஆவியின் கனி உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும். அப்பொழுது நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக சுற்றித் திரிவீர்கள். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல், பலன் இல்லையே என்று கவலை கொள்ளாமல், நிச்சயமாக பலன் உண்டு என்ற நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்ட் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
4: மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. மத்தேயு 9:22.

இன்னைக்கு சிரிச்ச வெற்றி நிச்சயம். இப்ப ஆரம்பிங்க வெற்றியின் முதல் படி. அவர் மேல நம்பிக்கை வச்சு சிரிக்க ஆரம்பிங்க. சொல்லுங்க,

நிச்சயம் இங்க சிரிக்க முடியலன்னா வெளியே சிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல சிரிக்க முடியலன்னா இவ்வளவு நம்பிக்கை விசுவாசத்தின் மத்தியில உங்களால சிரிக்க முடியல. அந்த உலகத்தின் சவால்களை பார்த்து சிரிக்க முடியாது, பிசாசை பார்த்து சிரிக்க முடியாது. இப்ப சிரிச்சிட்டோம் நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க. அவரை பாருங்க, சிரிக்க

இல்லை. கரம் உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து உம்மாலே செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை. இத்தனை நாட்கள் நடக்காததே, இத்தனை ஆண்டுகள் வாய்க்காததே என் ஆண்டவர் எனக்காக செய்து முடிக்கப் போகிறேன். என் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ, நீர் முன் குறித்ததை செய்து முடிப்பே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவே. நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், சொல்லுங்க, நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர். அதை

மாற்ற முடியாது. வாயை திறந்து சொல்லுங்க. யோபு 23:13-14 இப்படி சொல்லுகிறது, அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அதை யாராலும் மாற்றக்கூடாது. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கு குறித்ததை எத்தனை தடைகள் வந்தாலுமே ஆண்டவர் தகர்த்தெறிந்து நிறைவேற்றுவார். எத்தனை செங்கடல்கள் வந்தாலும் அதை விரித்து நிறைவேற்றுவார். எத்தனை யோர்தானுகள் வந்தாலும் அதை குவியலாக எழுப்பி நிறைவேற்றுவா. எத்தனை எரிக்கோ மதில் சுவர்கள் வந்தாலும் தகர்த்து அதை நிறைவேற்றுவா. நம்புறவங்க மாத்திர கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி ஷரகதரமராகாந்திர 13:13 வசனம், அவரோ என்றா ஒரே மனமா இருக்கிறார். அவர் மைண்ட்ல ஒண்ணுதான் இருக்கு. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, கர்த்தரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க தொழிலை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க பிள்ளையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உலகமே எதிர்த்து நின்றாலும் அவர் முடிவை மாற்ற முடியாது. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவரை திருப்பத்தக்கவன் யா? அடுத்த வசனம் போடு, 14 வசனம் இப்படி சொல்லுது, ஓ எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. சொல்லுங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் பிள்ளைக்கு குறித்ததை வாயை திறந்து சத்தம் அறிக்கை செய்ய, என் பிள்ளைக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் எதிர்காலத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. என் குடும்பத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்கள் ஊழியத்துக்கு வாயை திறந்து சொல்லுங்க, நீங்கள் என் ஊழியத்திற்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவா. அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? சும்மா நிக்காதீங்க, வாயை திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? ஒரே மனமா இருக்கிறா. அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறா. அதை யாராலும் மாற்ற முடியாது. சொல்லுங்க, அதை யாராலும் மாற்ற முடியாது. அதை யார்

மக்கள் எழும்பினாலும் என் ஆண்டவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் யாரால் திருப்பக்கூடும்? உமக்கே. அவருடைய நாமம் எல் ஷடா. அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. சத்தத்தை உயர்த்தி வாய் திறந்து சொல்லும், உமக்கே. Come on, church. Raise your voice.

சொல்வது தடைபடாது. இந்த உலகம் சொல்லுவது அல்ல, சூழ்நிலைகள் சொல்லுவது அல்ல, உங்கள் சரீரம் சொல்லுவது அல்ல, என் ஆண்டவர் சொல்லுவதே அதுவே முடிவு. அவரே அல்பா, அவரே ஒமேகா, அவரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? Who can change his mind? ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன். உமக்கே சரகதரமரகன் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ, தடையாய் நிற்கிற எல்லா பலவீனங்கள் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ, மறைந்து போ. எல்லா இருதய அடைப்புகள், மூளை அடைப்புகள், இரத்த குழாய் அடைப்புகள், நல் அடைப்புகள்

every joint எல்லாம் ரபக்கல ரமரகந்தலோ ஒவ்வொரு ஜாயின்ட்ல ஆண்டவருடைய பலன், முட்டி பகுதிகளில் ஆண்டவருடைய பலன், கழுத்து பகுதியில் ஆண்டவருடைய பலன், முதுகு தண்டில் ஆண்டவருடைய பலன், பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என் சபையை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். I order you to get out in the mighty name of Jesus. In the mighty name of Jesus. ஓ இந்த உலகத்தின் சிற்றின்பத்திற்கு பாழாக்க நினைக்கிற எல்லா ஆபாச ஆவி, எல்லா இச்சையின் ஆவி, பாவத்துக்கு கீழ்படுத்துகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாலிப பசங்களை பெண்களை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன்.

உலகத்துக்கு எதுவான வியாதிகள் இயேசுவின் நாமத்துல பட்டு போகின்றது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் வாய் திறந்து சொல்லுங்க. உமக்கே உமக்கே அவரை உயர்த்தப்படுது.

சொல்லி நாங்க வாசிக்கிறோமே. மன உருக்கம், கண்ணீரை பார்த்து மன உருகுகிற தெய்வம், மன உருக்கம், நீடிய சாந்தம், கிருபை.

நீடிய சாந்தம், மன உருக்கம். உங்களை பார்த்து மனமுருகுகிற தெய்வம், கம்பாஷனேட் காட், மனமுருகுகிறவர், மனமுருகுகிறவர். உங்களை பார்த்து மனமுருகுகிறார். அவர் ஒரு கல் நெஞ்சக்காரர் அல்ல, மனதுருகுகிற நிறைய தெய்வம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று உங்கள் மேல் மனதுருகி சொல்லுகிறார். மனதுருகுகிறவர், கம்பாஷனேட் காட். ஐயோ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க போகட்டும், மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகட்டும். ஓ வானமும் பூமியும் படைத்தவர் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, எனக்கும் உனக்கும் இருக்கிற சமாதானமான உடன்படிக்கை நிலை பெயராது என்று. ஓ கரம் உயர்த்தி அந்நிய பாஷை அப்படியே மௌனம் அணிக்காதீங்க, உங்க வாயை தரங்க, வாயை தரக்க தரக்க மலைகள் விலகட்டும். ஓ போகிறவர்கள் போகட்டும், மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம். என் கர்த்தர் பெயரில் பச்சதலாய் இருப்பதனால பர்வதங்கள் நிலை உயர்ந்து போகட்டும். அவர் இருக்கிறா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா.

நேரத்தில் நன்றின்னு சொல்ல போகிறோம். காலைதோறும் அவருடைய கிருபை உங்களுக்காக எனக்காக புதிதாகவே இருக்கிறது. அந்த புது கிருபையால் ஒவ்வொரு நாளும் அவரே உங்களையும் என்னையும் அலங்கரிக்கிறார், அலங்கரிக்கிறார். அப்பா எந்த சூழ்நிலையிலும், அப்பா எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக வாழ எங்களை தெரிந்து கொண்ட அன்பை நினைத்து

கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. We are more than a conquerors. We are more than a conqueror. We are more than a conquerors. Appa, limadara balara, limadalaruba, shigadara balaraba. Oh, naikomen, naikomen, naikomen. We are more than a conqueror. We are more than a conqueror. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர். இனிதான் ஜெயிக்க போறோம்ல, நீங்களும் நானும் ஜெயித்தவரின் மக்கள், ஜெயித்தவண்டே மக்கள், ஜெயித்தவண்டே மக்கள். மலையாளத்தில் கூட ஒரு பாடல் இருக்கிறது, ஜெயித்தவரின் மக்கள். மக்களே, நீங்களும் நானும் ஜெயித்தவரின் மக்கள். எங்க போனாலும் கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு உங்களை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் அப்பா. ராஜா, இந்த அதிகாலையில் உம்மை தொழுது கொள்ள நீங்க பாராட்டி வருகிற இரக்கத்தை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. எந்த நாமத்துல நாங்க கொடி ஏற்றுகிறோமோ அந்த நாமத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மக்களுக்கு தந்து பலப்படுத்துகிறவர். நான் சகாயம் பண்ணுகிறேன். You crown the year with your goodness, bountiful goodness. வருஷத்தை உம்முடைய நன்மையால், அபரிமித நன்மையால் ஆண்டவரே முடிசூட்டுகிற அன்பு தெய்வம். சங்கீதம் 65:11 ஒவ்வொருவருடைய தலையிலையும் நீங்க சூட்டுகிற கிரீடத்துக்காக நன்றி. அபிஷேகம் பண்ணினவருக்கு, அபிஷேகம் பண்ணினவனுக்கு நீங்களே அரணான அடைக்கலம் அப்பா. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கு நீங்களே அரணான அடைக்கலம், அடைக்கலம். விளக்கு எரியட்டும், கொம்பு முளைக்கட்டும், கிரீடம் பூக்கட்டும் என்று ஆசாரியர்களுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதம், அத்தனையும் சத்தத்தை கேட்கிற அன்பு மக்களுக்கு உரித்தாவதாக, உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. கடந்து போன எல்லா ஊழியங்களிலே நாம உயர்த்தப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். பின்பாக இருந்து ஜெபித்த அத்தனை நல் உள்ளங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி, நன்றி. மனதார ஆசீர்வதிக்கிறோம்.

சிறுமையின் சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்க அழுகையின் குரலை கேட்கிறார். அவர் இருக்கிறதுனால ஒரு குறைவும் உங்களுக்கு எனக்கும் வரப்போறதில்லை. தொடர்ந்து நடந்து போறீங்க. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அவர்து கொண்டு துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர். புளிச்சு போச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல, இப்ப கைரோஸ் மொமெண்ட்ல, கைரோஸ் மொமெண்ட்ல எல்லா புளிச்ச வாழ்க்கையும் களிப்பாக அவர் மாற்றி மகிழ போதுமானவர். அல்லேலூயா. பக்கத்துல பாசன், உங்க புளிப்பெல்லாம் களிப்பாய் மாறுகிறது. தாவீது வாழ்க்கையில திடீர்னு ஒரு புளிப்புள்ள வாழ்க்கை, எதிர்பாராத ஒரு நிகழ்வு. எங்க போனாலும் சீயோன் கோட்டையை பிடிச்சவர் மனக்கோட்டை எங்கேயோ பறந்து போய் பத்தளிக்கிறான், வேதளிக்கிறான். ஐயோ, இந்த நரக வாழ்க்கை வேண்டாம் அப்பா. உங்க சமூகம் இல்லாம நான் செத்தே போயிடுவேன். சங்கீதம் 51:11 அப்பா, பரிசுத்த ஆவியே எங்கிட்டிருந்து எடுத்துடாதீங்க அப்பா. உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க அப்பா. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் இரும் இரும் என்று கெஞ்சுகிறான். மீண்டும் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். 1 Kings 15:5 சொல்லுகிறது, அந்த ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி சங்கதி ஒன்று தவிர அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் எந்த வழியில நடக்க சொன்னாரோ நடந்து இன்றைய வரைக்கும் உள்ளத்துல ஸ்கார் இருந்தாலும் அவர் உண்மையாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்ததினால் இதுவரைக்கும் ஒரு ஸ்டார் தான். சிலர் குற்ற உணர்ச்சியில இருக்கிறீங்க. எல்லா குற்ற உணர்ச்சி அவர் பீடத்தில் அப்படியே சரணடைஞ்சு, ராஜா உங்க சமூகம் இல்லாம நான் செத்தே போயிடுவான், வேணாப்பா இந்த உலக வாழ்க்கை, இந்த நரக வாழ்க்கை வேணாம், உங்களை விட்டு நான் பிரியிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அது நரக வாழ்க்கை, நரக வாழ்க்கை. அப்பா சொல்லுவாங்க, பெர்க்மன்ஸ் அப்பா, எந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த இடம் தாண்டா நமக்கு பேலஸ். பேலஸ்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அது பேலஸ் இல்லை, பேலஸ் இல்லை, அது வெறும் பிளேஸ் தான். அல்லேலூயா. ஆனா நீங்க ஒரு பிளேஸ்ல இருந்து பரிசுத்த ஆவியானவரோடு நாம் உறவாடும் போது நீங்க இருக்கிற பிளேஸ் பேலஸ் ஆக மாறிவிடும். அல்லேலூயா. அவர் மட்டும் நமக்கு போதும். அதனால் சமூகத்துல எழும்பி நின்று நாங்க எங்க போனாலும் உங்க சமூகத்தை நாங்க கேரி பண்ணணும். நாங்க கேண்டலா இருந்து அப்பா எங்க போனாலும் உலகத்துக்கு வெளிச்சம், நாங்க பூமிக்கு உப்பு. அதனால் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஸ்டேஜில் நின்னா நம்முடைய முகம் தெரியக்கூடாது, அவர் சமூகம் தெரியணும். ஆராதனை தலைவர்களுக்கு சமூகத்தை கேரி பண்ணுகிற ஒவ்வொருவரும் அப்பா எங்க முகம் அல்ல, சமூகம், அந்த சமூகத்தோடு உள்ள முகமே வேற. அதனால் அப்பா யாரெல்லாம் புழுங்கி கொண்டிருக்கிறார்களோ குற்ற உணர்ச்சியில புட்டிங்கி ஆண்டவரே எரிந்து மீண்டும் தங்களுடைய நிலைமைக்கு திரும்ப கைரோஸ் மொமெண்ட் மிஸ் பண்ணிடாதபடி ஒவ்வொரு நாளும் சமூகத்துல வாழ்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுகிற அன்பை நினைத்து

கிட்டயும் கை ஏந்துகிறவர்கள் அல்ல, கை ஏந்துகிறவர்கள் அல்ல. வானத்தையும் பூமியையும் உடையவராகி உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக நம்முடைய கைகளை உயர்

உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறானே, அழிவில்லாத ஆத்மாதான். அப்படியே முழந்தான் படி. அப்பா இசைக்கு சொல்லுவாங்க, இதெல்லாம் சுக்கே, உடல் சுக்கே, உள்ளுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் ஜோயே. சுக்கேவுக்கு நிறைய சோறு போட்டு ஜோயேவை காய விட்டுற கூடாது. எல்லாம் வெல் பேலன்ஸ்டா இருக்கணும், வெல் பேலன்ஸ்டா இருக்கணும். அப்பா உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் வல்லமையாய் பலம்.

0: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் நடந்த சென்னை ஊழியங்களில் ஆண்டவருடைய நாமம் பலமாய் மயமப்பட்டது. அதிகமான டிராவல் நாளை எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடிச்சு ஆண்டவருடைய நாமம் மயமைப்படுத்தி திரும்பி வர தேவன் கிருபை செய்தார். ஸோ நாம் நல்ல சுட போயிட்டு இருந்த ஒரு சீரீஸ், இடையில ஒரு சின்ன பிரேக், ஆனாலும் விட்ட இடத்துல இருந்து இன்னைக்கு தொடர் ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ ஃபைனலாக நாம் முடித்தது ஆண்டவருடைய நாமத்தில் நாம் நன்மை செய்யும் பொழுது, நம்ம விதைச்ச இடத்துல நமக்கு ஒரு பலன் வரலைனாலும் தேவனிடமிருந்து ஒரு அறுவடை நிச்சயமாக வந்தே தீரும். அதனால் நாம் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நமக்கு என்னென்னா ஒரு அறுவடை உண்டு. இதெல்லாம் குறித்து ஆண்டவர் நமக்கு நிறையா பேசினார். ஆமென்,
1: ஆமென்.
0: நமக்காக சேமிக்கிறது வேற, தேவனுக்காக நாம விதைக்கிறது இன்னொரு உன்னதமான அனுபவம். அப்படி நாம விதைக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு மகத்தான அறுவடைய வச்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நமக்கு அற்புதமா அந்த நாளில் கற்றுக் கொடுத்தார். ஸோ தொடர்ச்சியா இந்த விஷயங்களை ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு போதிக்க விரும்புகிற சத்தியம் என்னன்னா, அந்த செய்தியிலே நமக்கு லேசாக ஆண்டவர் டச் பண்ணார். ஸோ இதெல்லாம் பெண்டிங்கில் இருந்தது, ஒவ்வொன்றா இந்த நாட்களை நாம் கிளியர் பண்ண போகிறோம். ஒரு தரிசனத்தில் ஒரு ஆக்சுவலாக வெளிப்பாடு இருக்கிறதுனால தான் ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன உண்டாதுன்னா தரிசனங்கள். ஒவ்வொரு ஊழியத்தை குறித்த தேவனிடமிருந்து வருகிற தனிப்பட்ட வெளிப்பாடுகளை ஒரு ஊழியக்காரன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் யாராயிடுறாருனா தரிசனக்காரராயிடுறார். ஊழியமே எதுக்குன்னா தரிசனத்துக்காக தான் ஊழியம். இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அதிகமான பேர் இல்லை. அதனால ஊழியம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி எந்த தரிசனம் என்னன்னா இருக்காது. ஏதோ செய்கிறோம் அப்படின்னு தான் போகும். எல்லா ஊழியமே இப்போ என்ன எடுத்தீங்கன்னா, தீவுக்கு நான் அனுப்பப்பட்ட பொழுது தங்கச்சி மடத்துக்கு ஆண்டவர் போ சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே வந்தோம். ஆண்டவர் வந்து கொடுத்த அந்த நடத்துதலுக்கு கீழ்ப்படிஞ்சு இங்கே வந்த பிறகு தான் நடத்துதலுக்கு மேலே நடத்துதலை தந்து ஆண்டவர் ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங் அப்படிங்கிற ஒரு தரிசன வார்த்தையை தந்து அதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் திருப்புதல் தரிசனத்தோடு எங்களை நடத்துகிறார். அப்போ எல்லாரும் ஒரு ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் வெளிப்பாடுகளை தந்து நமக்கு ஒரு தரிசனத்தை கையில் தந்து இதுக்காக தான் இந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், எழுப்பியிருக்கிறேன். ஜெபத்தோட்ட ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஜெபத்தோட்ட மினிஸ்ட்ரிஸ் கீழே சப்டைட்டில் என்ன இருக்கும்,
2: Glorifying God through praise.
0: இது எது முழங்கால் யுத்தம் ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அண்ணனுடைய விஷன் என்னன்னா ப்ரேயர், எல் ஜோசப்பனுடைய காரியம். நீங்க தங்கச்சி மடம் இங்க நீங்க எடுத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா ரிஃபைனிங், ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங். இங்க ரிஃபைனிங் ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பேர்டனை தந்து பாரந்தான ஊழியம், பாரந்தான தரிசனம். ஸோ அந்த தரிசனத்தை வெளிப்பாடாக ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை அருளி செய்யும் பொழுது நமக்கு ஊழியம் செய்கிற மனுஷனுக்கு இதுதான் எங்கள் ஊழியத்தை குறித்த தரிசனம், இதுதான் எங்கள் மனசில் தேவன் நாங்கள் செய்யும்படி எங்கள் மனசில் வச்ச பாரம் அப்படிங்கிற இடத்துல நாம் ஒரு வெளிப்பாடை பெற்ற ஒரு லீடரா நம்ம களத்துக்கு வந்தா மட்டும்

0: எனக்கு வெறுமனே ஒரு வெளிப்பாடு இருந்தா மட்டும் போதாது, அந்த பெரிய தரிசனத்தை நாம நிறைவேற்றி முடிக்கணும்னா நம்மளை குறிச்ச வெளிப்பாடுகளை உடைய சில நபர்களும் நமக்கு என்னன்னா தேவை.
1: ஆமென்.
0: இவங்க தான் கோர் குரூப், இவங்க தான் தரிசன மையம். இந்த கொஞ்ச பேர் தான் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா என்னன்னா மாறுகிறார்கள்.
1: ஆமென்.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி 12 பேரை கொண்ட ஒரு படை இருந்தது, அதிரடி
1: படை. அதிரடிப்படை
0: உலகத்தையே ஒரு கலக்கு நினைச்சிட்டாங்கன்னா
1: கலக்குன்னு கலக்கிட்டாங்க.
0: அத்தனை உலகமே ஆண்டவருக்கு பின்னாடி போகுது அப்படின்னு சொல்லி சும்மா ஆசாரியர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் பொறாமப்படுறாங்க. அடப்போங்கடா, என் பின்னாடி திரள்ற இந்த கூட்டத்தெல்லாம் நான் நம்பி என்னன்னா இல்ல, உலகத்தை கலக்கிற ஒரு படை ஏற்கனவே என் கூட இருக்கு.
1: எஸ், அல்லேலூயா.
0: சோ ஒரு தரிசனக்காரனுக்கு வெளிப்பாட்டை தருகிற ஆண்டவர், தரிசனக்காரனுக்கு வெளிப்பாட்டை தந்த ஆண்டவர்,
1: அல்லேலூயா.
0: அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாட்டை உடையவர்களையும் தருகிறார்.
1: ஆமென்.
0: நிறைய இதில் பாருங்களேன், நிறைய தரிசனங்கள் ஏன் உடஞ்சு ஒண்ணு இல்லாம போகுதுன்னா, அந்த லீடர் வந்து தரிசனம் பெற்றவரா இருப்பாரு, ஆனா அந்த தரிசன அவர் பெற்ற தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாதவங்க அவரோட என்ன செய்ய முடியாதுன்னா இணைஞ்சு பயணிக்க முடியாது. கேட்பாங்க, இப்ப தம்பிமாரெல்லாம் 26 வருஷம் ஆச்சா ஏதா, 26 வருஷமா என் கூட இருக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு என்னன்னா இல்லையே. அவங்களுக்கும் கிருபை இருக்கு, அவங்களுக்குன்னு வரங்கள் இருக்கு, அவங்க பிரசங்கம் பண்ணா கூட அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு இருந்தோம் இவங்க ஏன் பறந்து போல, நாங்க கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறோமா
1: இல்லையே,
0: இல்ல ரெக்கையை வெட்டி வச்சிருக்கிறோமா
1: இல்லையே,
0: எங்கேயும் பறக்க கூடாது, கொஞ்சம் ரெக்கம் வச்சோடனே கத்தரிச்சிடுறோமா, நாங்க கத்தரிச்சிருக்கிறோமா
1: இல்லீங்களே இல்லையே,
0: கேட்டுக்கிறோம் ஒரு வேலை இருக்கான்னு தெரியல,
1: கத்தரிக்கலையே.
0: அதான் தந்தையவர்களும் நானும் சொல்லுவோம், கூண்ட திறந்து வச்சாலும் நீங்க பறந்து போக மாட்டீங்கிறாங்களடா அப்படின்னு சொல்லி, உண்ட திறந்து வச்சாலும் இந்த சூட என்ன செய்ய மாட்டேங்கிறான், பறந்து போக மாட்டேங்கிறானே. கேட்பாங்க, எப்படி இத்தனை வருஷமா நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு, அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு பிள்ளைங்களுக்கு இருக்கிறதுனாலதான் இவங்க எங்களோட இணைஞ்சு என்ன செய்யறாங்க பயணிக்கிறாங்க. இதுதான் ரகசியம், வேற ஒண்ணும் இல்ல. அப்படி
1: இந்த
0: வெளிப்பாடை மட்டும் எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை மட்டும் அவங்களுக்குள்ளேயே ஆண்டவர் அந்த வெளிப்பாடை தந்ததுனால அவங்க இத்தனை ஆண்டுகளா தொடர்ந்து என்னன்னா பயணிக்கிறாங்க. இதுதான் சீக்ரெட்.
1: அல்லேலூயா. 2002 ஆண்டவர் சொன்னார், நீ போ தங்கச்சி மடத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கிளம்பி வந்த தரிசனத்துக்காக,
0: தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு உள்ளவங்க அந்த தரிசனத்துல பயணிக்கிறத போல மற்றவங்களால என்ன செய்ய முடியாது,
1: பயணிக்க முடியாது
0: முடியாது. சில இடங்கள்ல வந்து எங்க ஊழியத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற அங்கலாய்ப்பு கவலை எல்லாம் இருக்கும் மனசுல. ஊழியத்தை உடைச்சா உடைச்சிட்டு போறாங்க, சபையை வந்து 10 துண்டாக்குனா என்ன செஞ்சுட்டு போறாங்க,
1: துண்டாக்கட்டும்
0: துண்டாக்கிட்டு போறாங்க, விடுங்க. ஆனா தரிசனம் உடையலையா,
1: ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி திரண்ட மந்தைய உலகமே பின்னாடி போகுதுன்ற அளவுக்கு ஒரு திரள் கூட்டம், மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள்
1: சிதறடிக்கப்படும்,
0: துண்டு துண்டா சிதறடிச்சாங்களா
1: அடிச்சாங்க,
0: ஆனா தரிசனம் உடஞ்சிச்சா
1: உடையில.
0: சபையை உடைச்சிருந்தோம், தரிசனம் உடையலன்னா சிதறடிக்கப்பட்ட மந்தைய மறுபடியும் கூட்டி சேர்க்க ஆண்டவர்

0: சில பேர் தேவன் தந்த பாரத்தை விட்டுட்டு என்னென்னமோ செய்வாங்க. தேவன் இந்த வல்லமையை தந்தது, வரங்களை தந்தது, கிருபையை தந்தது எதுக்குன்னா, இந்த தரிசனத்தை கொண்டு செல்றதுக்காக தான் இந்த கிருபை வரங்கள் என்னன்னா தந்தார். ஆனா இதை பயன்படுத்துறது எல்லாமே எதுக்குன்னா, சொல்லலாமா, நான் தங்கச்சி மடத்துல இருக்கிறோம் நாங்க, பரவாயில்ல, இது என்ன, நம்மளை வெளியில இருந்து ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கல்ல,
1: இருக்கிறாங்கல்ல,
0: அதனால போடுறா. சென்னையில ஒரு சர்ச் ஆரம்பி,
1: பிரான்ச்,
0: கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் என்னன்னா
1: ஆரம்பி
0: அப்படின்னு சொல்லிட்டு, அங்க கூட்டம் இருக்கு, இங்க கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி, நான் பாட்டுல கடையை திறந்த மாதிரி கடையை திறக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து இந்த மிஸ்டேக் நம்ம என்ன செய்யக்கூடாது, செஞ்சிடவே
1: கூடாது.
0: எங்க வச்சிருக்கிறாரோ அங்க இரு.
1: ஆமென். சென்னைக்கு போயிருக்கிறப்போ ஒரு ஐயா ஓடியாந்தாரு, ஐயா சென்னையில எங்கேயா உங்க கிளச உங்க உங்க சபை இருக்கு அப்படின்னாரு. ஐயா எங்க சென்னை இல்லையா, எங்க சபை ராமேஸ்வரம் தங்கச்சி மடன்ட்டு வந்து
0: மாதிரி சில ஹோட்டல்ல போட்டிருப்பாங்க, எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை
1: இல்லை
0: அந்த மாதிரி நாங்களும் சொல்றோம், எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை
1: இல்லை. அல்லேலூயா.
0: அப்ப எப்போ ஒரு விஷன் ஃப்ளரிஷ் ஆகுது அப்படின்னா, எப்போ ஒரு விஷன் வந்து அது அதனுடைய சித்தத்துக்கு நேராக பயணிக்குதுன்னா, அந்த மனிதனுக்கு தரிசனம் பெற்ற ஒரு லீடருக்கு அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாட்டை பெற்றவங்களும் அந்த மனுஷனோட இருக்கணும்.
1: எஸ்.
0: ஒவ்வொரு தரிசனத்திலையும் இது போல தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற ஒரு கோர் குரூப், ஒரு ஆக்டிவான ஒரு டீம் கத்தரே தர்றார்.
1: ஆமென்.
0: விஷனுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, முட்டினாலும் சரி, மோதினாலும் சரி, இவங்க அவ்வளவு ஈஸியா சபை என்ன செய்ய மாட்டாங்க, இங்க இருந்து அந்த சபை, அங்க இருந்து இந்த சபை அப்படின்னு சொல்லி அவங்க
1: மாறிக்கிட்டே
0: இருக்க மாட்டாங்க. ஏன் அவங்களால ஒரு விஷனை விட்டு மாற முடியலன்னா, எப்பா இந்த விஷன் எனக்கு கத்தர் எனக்கு இதை குறிச்ச வெளிப்பாட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு
1: கொடுத்திருக்கிறாரு.
0: இந்த விஷன்ல போறப்ப நாலா காலா வட்டத்துல எல்லாத்தையும் கத்தர் என்ன செய்வார்னா சரி செய்வார் அப்படிங்கிற ஒரு ஜெபத்தோட ஒரு விசுவாசத்தோட அவங்க தொடர்ந்து என்ன செய்வாங்கன்னா டிராவல் ஆவாங்க, காரியங்களும் டிராவல் ஆக சரியாகும். அப்ப நமக்கு ஒரு மேன் ஆஃப் காடுக்கு அவனுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருந்தால் மட்டும் போதாது, அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்றவர்களும் அவனோட என்ன செய்யணும், இருக்கணும். அவங்க தான் நகமும்
1: சதையும்
0: போல இருப்பாங்க. நீங்க தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாமலேயே ஒரு தரிசனத்தில் பயணிக்கிற நபர்களை நம்ப முடியாது. அவங்க தண்ணீர் மேலே இலை மேல இருக்கிற தாமரை இலை மேல இருக்கிற ஒரு தண்ணீர் துளிய போல இருப்பாங்க, ஒட்டவே என்னன்னா
1: மாட்டார்கள்,
0: ஒட்டாது. ஆனா என்ன செய்வாங்க, கூட தான் என்னன்னா
1: இருப்பாங்க.
0: ஆண்டவராக இயேசுவோடு இருந்த ஆண்டோர் செய்த ஊழியத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஒரு பெரிய கூட்டம் இருந்தாங்களா,
1: இருந்தாங்க.
0: யோவான் 12 அதிகாரத்தில் வசனம், அவர் செய்த அற்புதத்தை கண்டு அவருக்கு பின்னாடி எதிர்கொண்டு போனவங்க, 18 வாசிக்கலாமா?
1: அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள்.
0: அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி,
1: நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா?
0: இதோ உலகமே அவனுக்கு
1: பின் சென்று போயிற்றே என்றார்கள்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: பின்னாடி போனவங்க என்ன சொல்லிட்டு போனாங்களாம், 12:12 இருந்து மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று
1: பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு
0: குருத்தோலைகளை பிடித்து கொண்டு
1: அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு
0: ஓசன்னா,
1: கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள்.
0: வெளிப்பாடு இருந்தா பேசினா
1: இல்ல,
0: எப்பவுமே ஊழியத்துல நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு நம்ம பின்னாடி வர்றாங்க பாருங்களேன், நம்பிரே கூடாது.
1: எஸ்,
0: இந்த ஊழியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த ஊழியம் வெற்றி நடை என்ன செய்கிறது,
1: ஓடுகிறது, ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு,
0: இந்த ஊழியத்தில் நடக்கிற கிரியைகள் பலமா இருக்கு, இந்த ஊழியக்காரர் வெற்றி பெறுகிறார், கத்தருக்குள்ள வெற்றி சிறக்கிறார், அப்படி நம்ம மூலமா நடக்கிற அற்புதங்கள், நம்மளை கத்தர் பயன்படுத்தி செய்கிற அடையாளங்கள், இந்த சக்சஸ் ரேட்டை பார்த்துட்டு நமக்கு ஒரு மார்க்கை போட்டு இவருடைய மார்க்கெட் வேல்யூ நல்லா இருக்கு, இவருடைய சக்சஸ் ரேட் வந்து சூப்பர் என்னன்னா
1: இருக்கு
0: அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபாலோ பண்றாங்க பாருங்களேன். ஃபேன் கிளப், தி வியூவர்ஸ், அது இல்ல,
1: தி லைக், அது இல்ல.
0: ஆசுர உயிரோட ஆண்டவர் எழுப்பின மிரக்களை பார்த்துட்டு நாரி போன ஒரு பாடிய வந்து இப்படி உயிரோட திரும்ப என்ன பண்ணிருக்கிறாருன்னா
1: எழுப்பி இருக்கிறாரு.
0: இது எங்கேயும் நாம கேள்விப்பட்டுறாத அதிசயமா இருக்கேன்னு சொல்லி திரண்டான் ஆண்டவர் பின்னாடி, இரண்டு தாவீதின் குமாரனுக்கு
1: ஓசானா.
0: இது வெளிப்பாட்டின் அடிப்படையில ஆண்டவரை ஃபாலோ பண்ண கூட்டம் இல்ல, இயேசு குறிச்ச தனிப்பட்ட வெளிப்பாட்டின் அடிப்படையில இந்த ஆர்ப்பரிப்பு உண்டாகல, ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறார்.
1: எஸ்,
0: நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அவங்க அந்த வெற்றிய மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டான்.
1: ஆமென்.
0: ஆ, ஜீசஸுக்கு தெரிஞ்சிருச்சு, எப்ப இந்த வெற்றி இல்ல, லாசரை உயிரோட எழுப்பின வெற்றி இல்ல, நானே மறிச்சு 3 நாள் கழிச்சு மறுபடியும் உயிர்த்தெழுவேன், சிலுவையில வெற்றி சிறக்க போறேன், அந்த வெற்றிக்கு நேரம் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், நானு போயிட்டு இருக்கேன், அதுதான் என்னுடைய அந்த நோக்கம், அதை நிறைவேற்றுகிற பாதையில நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கேன். இதனாலதான் இந்த கூட்டத்தை கண்டு ஆண்டவர் மெய்சில் இருக்கல, பரவசப்படல, துள்ளி என்ன சொன்னா சுத்துல இருக்கிறவன்லாம் துள்ளி குதிக்கிறான், இவர் கூலா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறார், தெரியும்டா டேய், தெரியும்டா பாரு, அடுத்து 2-3 நாள்ல என்ன நடக்க போகுது பாரு, ஒருத்தையும் கூட என்ன செய்ய மாட்டேன்,
1: நிக்க மாட்டேன்,
0: நிக்க மாட்டேன், என்ன என்ன குறிச்ச வெளிப்பாடு இல்லாமல என்ன நீ ஃபாலோ பண்ற. ஆனா இது நிலைச்சு என்னன்னா நிக்காது, மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குவதற்கு
1: சமம்.
0: மேசியாவை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, பொலிட்டிக்கல் மெசையாவா அவங்க அவங்க எதிர்பார்த்தாங்க, ரோம சாம்ராஜ்யத்தில் இடமிருந்து நம்மை விடுவிக்க வந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் அவங்க ஜீசஸ் என்ன செஞ்சாங்கன்னா பார்த்து இடறிட்டாங்க. அந்தகார லோகாதிபதியின் பிடியில சிக்கி இருக்கிற உங்களை என்னை விடுவிக்கும்படி, மரண பயத்து நின்று நம்மளை விடுவிக்கும்படி, மகிமையான உயிர்த்தெழுதலுக்கு நீங்களும் நானும் பங்கடையும்படி, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படியாக அவர் நமக்காக பலியாக வந்த ஆட்டுக்குட்டிங்கிற வெளிப்பாடு என்னன்னா இல்ல.
1: எஸ்,
0: அப்ப வெற்றியை கண்டு நம்ம பின்னாடி வருகிற கூட்டம் இல்ல, நம்மளை குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு இருக்கிறவர்கள் தான் நம்பத்தகுந்த கூட்டாளிகள்.
1: ஆமென்.
0: நம்ம குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு பயணிக்கிறவர்கள், அவங்க தான் யாரு?
1: நம்பத்தக்க
0: விஷன் பார்ட்னர்ஸ்.
1: எஸ்,
0: விஷன் பார்ட்னர்ஸ்.
1: அல்லேலூயா.
0: அதனால நீங்க மேல வர்றப்ப நிறைய பேர் உங்களோட வந்து இணைய ஓடி வருவாங்க. நீங்க மேல வர்றப்ப
1: நிறைய பேர் உங்களோடு ஓடி வந்து இணைய விரும்புவார்கள்.
0: ஆனா நீங்க கீழே இருக்கிறப்பயே முளைச்சு ரெண்டெல்ல விடுறப்பயே உங்களை குறிச்ச வெளிப்பாடை பெற்று நீங்க பெற்ற தரிசனத்தை புரிந்து கொண்டு உங்களோடு கத்திர கொண்டு வந்து சேர்த்தாரு பாருங்க, அவங்கதான் வந்து பணிமனையே.
1: ஆமென்.
0: அவங்கதான் ஹெட்குவார்டரு.
1: எஸ்,
0: அவங்கதான் உங்க ஆபீஸ்.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: நம்ம வழியா கேள்விப்பட்ட தேவனுடைய திட்டத்தை அப்படியே விசுவாசிச்சு நம்மளோட இருக்கிறாங்க பாருங்களேன். அவங்க மனசுல நமக்கு விரோதமான கேள்விகள் இல்ல. எந்த விதமான ஐயப்பாடு என்னன்னா
1: இல்லை,
0: இல்ல கேள்விகளே இல்ல, கேலியும் இல்ல.
1: எஸ்,
0: கேலி கிண்டல் என்னன்னா
1: இல்லை,
0: இவனா நம்மள என்ன செய்ய போறான்,
1: ரட்சிக்க போறான்
0: அப்படிங்கிற கேலியும் இல்ல,
1: கேள்வியும் இல்லை.
0: கேள்விகள் என்னன்னா
1: இல்லை,
0: இல்ல.
1: அல்லேலூயா.
0: ஒன்னு சாமுவேல் 10வது அதிகாரத்துல கடைசி சாமுவேல் வந்து சவுல கிங்கா நிறுத்தினப்ப 26வது வசனம், சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான்.
1: ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோடே கூட போனார்கள்.
0: அப்ப நம்மோடு இருக்கும்படியான ஏவுதல எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறது இல்ல, சிலருக்கு தான் கொடுக்கிறார். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தரிசனத்துல உங்களோடு இருக்கிற மனுஷங்க தேவன் அவங்க உள்ளத்துல ஏவுனதுனாலதான் கூட இருக்கிறாங்க.
1: எஸ்,
0: தேவன் தந்த
1: ஏவுதல்,
0: ஏவுதல், ஏவுதல். ஆனாலும் பேலியாலின் மக்கள் இவனா நம்மை
1: ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி
0: அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல்
1: அவனை அசட்டை பண்ணினார்கள்.
0: அவனோ
1: அது கேளாதவன் போல இருந்தான்.
0: கண்டுகிறவே இல்லை. சவுல் வந்து இதுல என்ன செய்யல,
1: கண்டுகிறவே இல்லை.
0: ஆனா 1 Samuel 11 யாபேசின் மனுஷருக்கு, கீலேயாத்தில் இருந்த யாபேசின் மனுஷருக்கு தேவையான ஒரு வெற்றிய சவுலனுடைய தலைமையில தேவன் கட்டளையிட்ட பொழுது தேசத்தினுடைய பேச்சு எப்படி மாறுச்சுன்னா 12வது வசனம் வாசிக்கலாமா? 1 Samuel 11:12.
1: அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
0: 11 வாசிப்போம், மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து
1: கிழக்கு விழுத்து வரும் ஜாமத்தில்
0: பாளையத்திற்குள் வந்து
1: வெயில் ஏறும் வரைக்கும்
0: அம்மோனியரை முறியடித்தான்.
1: தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள்.
0: சும்மா ஒரு மாஸ் விக்டரிய கத்தர் என்ன செய்கிறார்,
1: கட்டளையிடுகிறார்.
0: அதை கண்ட ஜனம் என்ன சொல்லுது பாருங்க, அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
1: சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்,
0: அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு
1: ஒப்பு கொடுங்கள் என்றார்கள்.
0: இப்ப ஏன் ஏத்துக்கிறான் சவுல, வெளிப்பாடு பெற்றா ஏத்துக்கிறான்
1: இல்லையே.
0: சவுலுக்கு தேவன் அருளி செய்த வெற்றியை கண்ட உடனே ஐயோ நம்ம போய் சேர்ந்துக்கணும், இல்லைன்னா நம்மள மாவட்ட செயலாளர் என்ன செய்ய மாட்டாங்களே,
1: தேர்ந்தெடுக்க மாட்டான்,
0: பண்ற செயலாளரா என்ன செய்ய மாட்டாங்களே.
1: ஐயோ,
0: நம்ம அமைச்சர் ஆகிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு என்ன செஞ்சிருக்கனா,
1: கிட்டி வந்திருக்கு,
0: கிட்டி வந்திருக்கு அப்படிங்கிற
1: ரீதி இல்ல,
0: அது இல்ல.
1: எஸ்,
0: நல்ல ஊழியம் ஷைன் ஆகுது. இப்ப போய் நம்ம என்ன செய்யலாம்,
1: சேர்ந்துக்கலாம்,
0: சேர்ந்துக்கலாம், ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறது இல்ல. அவங்க வெற்றியை பார்த்துதான் சவுலோட சவுல லீடரா ஏத்துக்கிட்டாங்களே ஒழிய சவுல குறிச்ச பர்சனலான எந்த வெளிப்பாடு அவங்களுக்கு என்னன்னா
1: இல்லை,
0: இல்லை. கோலியாத்த தாவீது அடிச்சு ஒரு கூலாங்கல்ல ஒரு பெரிய வெற்றி என்ன செய்கிறார் பெறுகிறார்.
1: எஸ்.
0: ஆனா ஜானத்தன் வந்து ஏன் டேவிட நேசிச்சார் அப்படின்னா, டேவிட் பெற்ற வெற்றிகள் அது ஒரு வசீகரமான ஒரு செயலா இருந்தாலும், தாவீது குறிச்ச ஒரு வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சுன்னா
1: யோனத்தானுக்கு,
0: யோனத்தானுக்கு இருந்துச்சு. அதை அருமையா வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 23 தகப்பன் வேட்டையாடுறாரு, ஆனா மகன் வந்து தாவீதோட தீவிர ஆதரவாளர்,
1: அவர் மீது வேட்கையாக இருக்கிறார்,
0: தீவிர ஆதரவாளர்,
1: ஆதரவாளர்.
0: அவர் பாருங்க, அப்பாவோட இருந்துகிட்டே சஸ்பென்ஸா, அப்பாவுக்கே தெரியாம வசனம் 16 வாசிக்கலாம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து
1: காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய்
0: தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி,
1: நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது,
0: நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர்,
1: அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன்.
0: அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் என்ன செய்திருக்கிறார்,
1: அறிந்திருக்கிறார் என்றான். அல்லேலூயா.
0: இங்க தாவீதை குறிச்சு தாவீது பெற்ற வெற்றிகளால கூட வந்து என்ன செய்யல, சேர்ந்துக்கல. தாவீது பெற்ற வெற்றிகளை மனசுல வச்சு அவர் தாவீதை அங்கீகரிக்கல. தாவீதை குறிச்ச ஒரு பர்சனல் வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சு, ஜோனத்தனுக்கு இருந்துச்சு. அதனாலதான் தாவீதை அங்கீகரிக்கவே அவரால் முடிஞ்சு,
1: சாரி அவர் முடிஞ்சு. அல்லேலூயா.
0: அப்போ உங்க ஊழியத்துல நீங்க பெற்ற வெற்றியை கொண்டாடுறவங்க எங்க பாஸ்டர் மாதிரி என்னன்னா,
1: இல்லவே இல்லை.
0: எங்க பாஸ்டர் யாரு என்னன்னா தெரியுமா, எங்க பாஸ்டர் மாதிரி இந்த உலகத்திலே யாரு என்னன்னா
1: இல்லை,
0: இல்லை அப்படின்னு உங்களை கத்தர் வல்லமையா பயன்படுத்துற நாள்ல, வெளியரங்கமா காரியங்கள் நடக்கிற நாட்கள்ல, உங்களை ஆகா ஓகோன்னு புகழ்ற ஆட்களை குறிச்சு கவனமா இருங்க. இதே ஆட்கள் தான் ஆரம்பத்துல உங்களை பார்த்து கேள்வி கேட்டவங்க, இதே ஆட்கள் தான் ஆரம்பத்துல உங்களை கேலி பண்ணவங்க.
1: எஸ்.
0: இப்ப மட்டும் என்ன திடீர்னு பயங்கரமா ஒரு எழுச்சி வந்திருக்கு அப்படின்னா, இது வெளிப்பாட்டுனால வந்த எழுச்சி இல்ல,
1: வெற்றி பெற்றதுனால,
0: பெற்ற வெற்றினால வந்த
1: எழுச்சி.
0: எழுச்சி ஜீசஸ் வந்து இதை நம்பவே என்னன்னா
1: இல்ல,
0: ஏண்டா லாசரு உயிரோட நாரி போன ஒரு சடலத்தை நான் மறுபடியும் உயிரோட எழுப்பினதுனால தானே இந்த ஆட்டம் போடுறீங்க எல்லாப்பேலும். இன்னும் பாரு, இன்னும் இந்த சிலுவைக்கு நான் போறேன், எல்லா பேர்ல நீ தனியா விட்டு என்ன செய்வ, நீ ஓடிடுவேன். ஏன்னா நீ ஒருத்தனு கூட என் விஷயம் குறிச்சு என்ன இல்ல, வெளிப்பாடு
1: இல்ல
0: இல்ல. ஆனா வெற்றியை கொண்டாட வந்திருக்கிற.
1: எஸ்.
0: ஆனா வெற்றி இனிமே தான் நான் பெறப்போறேன்.
1: எஸ். இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை.
0: இனிமே தான் என்ன செய்ய போறேன் நான், வெற்றிய,
1: ரியலான வெற்றியை பெறப்போகிறேன். அல்லேலூயா.
0: தேவனுடைய திட்டத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்று உங்களோடு இருக்கான் பாருங்க, அவனுக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி, அவனை நீங்க நம்பலாம்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று ஆரம்ப நாள்ல இருந்து உங்களோட இருக்கிறாங்க பாருங்க, அவன் காசுக்காகவோ பணத்துக்காகவோ எந்த ஒரு இழிவான ஆதாயத்துக்காகவோ உங்களோட என்னன்னா
1: அவன் இல்ல,
0: இல்ல அவன் தரிசனத்துக்காக அவனுடைய உள்ளத்துல தேவன் அவனை ஏவி கத்தரே உள்ள கொண்டு வந்த நபர்கள்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: எங்க ஊழியத்துல எல்லாம் ஆரம்பத்துல எழுப்புதல் தரிசனம், ஊருக்கு வந்த சில மாதங்கள்ல ஒரு எழுப்புதல் ஆண்டவர் கட்டளையிட்டார். எழுப்புதல்னு எங்களுக்கு என்னன்னா அது தெரியல, 2001-2 இல்லையெல்லாம் சபை சிதறடிக்கப்பட்டது, என்னென்னமோ விதமான காரியங்கள் பேசப்பட்டது. அப்ப ஜே ஜேன் இருந்த இடம் வெறிச்சோடிச்சு, டெய்லி நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஆராதிச்சு வார்த்தை கேட்ட இடத்துல நான் புல்பிட்டு நின்று பிரசங்கமே பண்ண முடியல. நான் என்ன பேசினாலும் திரிக்கப்படுற மாதிரியான ஒரு ஒரு டிசப்ஷன் உள்ள வந்துருச்சு. அந்த சூழ்நிலையில நான் பேசாம நான் இருந்துட்டேன். எதுவுமே நம்ம புல்பிட்டு ஏறல, ஜெயஜன் இருந்த இடத்துல இதே வளாகத்துல தான்.
1: அப்பதான் தம்பி 40 நாட்கள்
0: அப்பதான் தம்பிமாரை ஆண்டவர் கொண்டு வந்தார். இவங்க வந்து இவங்க தான் அந்த நாட்கள்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கத்தரை கொண்டு வந்தார் உள்ளுக்குள்ள வந்துட்டு. அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னது, நீ யார்ட்டையும் போய் தண்ணில விளக்க என்னன்னா கொடுக்காத, நீ பாட்டில் அமைதியா இரு, உன்னை குறிச்ச வெளிப்பாடை நான் யாருக்கு நான் தர்றனோ அவங்க என்ன செய்வாங்கன்னா உன் கூட என்னென்ன இருப்பாங்க. இன்னைக்கு சபையில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் மூப்பர்கள் இவங்கெல்லாம் அந்த நாட்களில் நான் போய் வீடு வீடாக போய் உட்காந்து தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்கன்னு கெஞ்சி கூத்தாடினதுனால என்னை பார்க்குறப்போ உங்களுக்கு பாவமா இல்லையா, பரதாமா இல்லையா, என்னை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு அவங்க காலில் கையில் போய் விழுந்ததுனால என் கூட இருக்கிறவங்க இல்லை. ஆண்டவர் அவங்களோட இடைப்பட்டு, இல்ல இல்ல நீங்க இந்த விஷன்ல இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவங்களோட கத்து பிரத்யட்சமா பேசினதுனாலதான் அவங்க எங்களோட இருக்க தீர்மானிச்சாங்க.
1: ஆமென்.
0: அதன் பிறகு நாட்கள் செல்ல செல்லதான் எது ரியல் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அப்படி குவைட்டா செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு சிலர் கூட சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் நீங்க எடுத்த முடிவு எங்களுக்கு ஒருத்தருக்கு என்னன்னா புரியல, ஆனால் ஆண்டவர் எங்களை உங்களோட என்ன செஞ்சார்னா இருக்க வச்சார், இப்போ எங்களுக்கு என்ன செய்தேன்னா புரியுது அப்படின்னு லேட்டராக வந்தவங்க கன்ஃபஸ் பண்ணாங்க.
1: சிலர் சொன்னாங்க, அப்போ சிலர் 7:38 படி சீனாயின் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே அப்படின்னு ஆண்டவர் பேசினார். பிரதர், வேற எந்த கேள்வியும் நாங்க கேட்கல. ஆண்டவர் சொன்னார், ஜீவ வாக்கியங்கள் பெற்றவன் இவன்.
0: இன்னைக்கு இவ்வளவு ஜீவ வாக்கியங்களை ஆண்டவர் ரிலீஸ் பண்றத நீங்க எல்லாம் கேட்டு நீங்க சந்தோஷப்படுறீங்க, பலப்படுறீங்க. அப்ப மீடியாவும் கிடையாது, லைவும் இல்ல,
1: கேசட்டும்
0: இல்ல, கேமராவும் இல்ல. ஆனா அப்பமே ஒரு மனுஷனுக்கு கொடுத்த வெளிப்பாடு, ஜீவ வாக்கியங்களை பெற்றவன்
1: இவனே
0: இவனே
1: இவனே
0: இவனே. என்ன செய்யறன்னு தெரியாம நான் வந்து குழம்பி போயிருந்தப்ப இந்த வசனத்தை தான் எனக்கு ஆண்டவர் காட்டினார். எப்பவும் சர்ச்சில் அவர் முக்கியஸ்தர். இத்தனை ஆண்டுகளை எங்களோட
1: பயணிக்கிறாங்க,
0: வெற்றியை கொண்டாடி நாம பெறுகிற வெற்றியை கண்டு இல்ல, அப்படி வெற்றியை நாம பெற்று நம்ம ஊழியம் ஃப்ரூட்ஃபுல்லா இருந்தாலும் அந்த வெற்றிக்காக நம்மளோட கனெக்ட் ஆகுறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளை குறிச்ச வெளிப்பாட்டை மனசுல வச்சு நம்மளோட கனெக்ட் ஆகுறவங்களும் என்ன செய்யறாங்க
1: இருக்கிறார்கள்.
0: இந்த ரெண்டையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப நம்முடைய தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற நபர்களை ஆண்டவர் விஷனுக்குள்ள என்ன செய்வார்னா கொண்டு வருவார்.
1: அவங்க
0: நம்ம மூலமா தேவன் செய்கிற கிரியைகளுக்காக நம்மளை நேசிக்கிறவங்க இல்லை. அப்கோர்ஸ் உள்ள வந்ததே நம்மளை கொண்டு தேவன் செய்கிற கிரியைகளால ஆசீர்வதிக்கப்பட்டுதான் உள்ள வந்தாங்க. ஆனா வந்தவங்களுக்கு விஷனை குறிச்ச வெளிப்பாடு வர்றப்ப அவங்க விஷன்ல ஒருத்தர் என்ன செஞ்சாங்கன்னா மாறிடுறாங்க. அவங்க மனசுல ஐயப்பாடு இல்ல, அவங்க மனசுல இருக்கிறது எல்லாமே வெளிப்பாடு. ஐயப்பாடோட உங்களோட இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு நிப்பாங்கன்னு என்னன்னா தெரியாது, ஆனா வெளிப்பாடோட உங்களோட டிராவல் பண்றவன் அல்லேலூயா, இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பணியில உங்களோட தோளோடு தோல் கொடுப்பாங்க.
1: Yes.
0: அவங்க ஒரு பெரிய சொத்து, அசெட் மினிஸ்ட்ரிக்கு.
1: ஆமென்.
0: யோவானிடனே சுவிசேஷம் 12வது அதிகாரம், எல்லாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி லாசரு உயிரோட எழுப்பினதை நினைச்சு கொண்டாடி ஆண்டவர் பின்னாடி போனா அந்த அந்த மரியா லாசரோட சகோதரி, அவ எதுக்காக ஆண்டவரை செலிப்ரேட் பண்றா பாருங்களேன். 3வது வசனம், அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில்
1: ஒரு ராத்தல் கொண்டு வந்து
0: அதை இயேசுவின் பாதங்களில் பூசி
1: தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள்.
0: அந்த வீடு முழுவதும்
1: தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது.
0: அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும்
1: அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து
0: இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று
1: தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன?
0: அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல்
1: அவன் திருடனானபடியினாலும்
0: பணப்பையை வைத்துக் கொண்டு
1: அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான்.
0: அப்பொழுது இயேசு,
1: இவளை விட்டுவிடு,
0: என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள்.
1: தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அல்லேலூயா.
0: அவ முந்திக்கிட்டான்.
1: எஸ்,
0: மத்த சுவிசேஷங்கள் அப்படித்தான் இருக்கு. அவன் என்ன செஞ்சுக்கிட்டா? முந்திக்கிட்டான்.
1: அல்லேலூயா.
0: ஜீசஸ் யாருன்னு அவருக்கு என்ன தெரிஞ்சுன்னா?
1: தெரிஞ்சிருச்சு.
0: மற்றவனுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு வேஸ்ட் பண்ற அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவளை பார்த்தாலும் அவ சொல்ற, ஹி டிசர்வ்ஸ். இந்த ஆராதனைக்கு அவர் தகுதி உடையவர்.
1: எஸ்,
0: அவரை குறிச்ச ஒரு பர்சனலான ஒரு வெளிப்பாட்டின் அடிப்படையில தான் அவர் செஞ்சாரே ஒழிய, தன்னுடைய சகோதரனை உயிரோட எழுப்பினாருங்கிறதுக்காக அவ அதை செய்யல.
1: ஆமென்.
0: ஒரு கூட்டம் உலகமே எதுக்கு கொண்டாடுது அப்படின்னா, லாசரு என்ன செஞ்சிட்டார்னா, எழுப்பிட்டார். ஆனா லாசர் வீட்டுல இருந்த லாசரோட சகோதரி எதுக்காக தலையில ஊத்துறா அப்படின்னா, அவர்
1: தான்.
0: அப்போ அவர் யாருங்கிற வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அவ கணக்கே பார்க்கல, ஆசை குறிச்சு என்ன செய்யல,
1: கணக்கே பார்க்கல.
0: அதனாலதான் அந்த வெளிப்பாடு உள்ளவங்க ஒரு தரிசனத்துக்கு செய்யறப்ப என்ன பாக்குறது இல்ல,
1: கணக்கே
0: பாக்குறது இல்ல. சில பேர் இருக்கான் தரித்திரத்தை குறிச்சு ரொம்ப அக்கறை இருக்கும், ஆனா தரிசனத்தை குறிச்சு ஒரு அக்கறை என்னன்னா இருக்க. எப்ப பாருங்க,
1: தரித்திரருங்க
0: தரிசனத்துக்கு கொஞ்சம் கூட விதைக்க
1: மாட்டான்.
0: அவருக்கு என்னன்னா, எப்பவுமே அக்கறை யாரு மேல, என்ன
1: தரித்திரர்
0: மேலதான் அக்கறை. நான் அதை தவறுன்னு சொல்லல, ஆனா தரிசனத்தை குறிச்ச எந்த புரிதலும் இல்லாம தரித்திரர் சொல்லிட்டு அதை நீங்க ரொம்ப நீங்க வேல்யூ பண்றப்ப விஷனை குறிச்ச வெளிப்பாடு உங்களுக்கு சுத்தமா வேணா
1: இல்லை.
0: சபைகள் இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படி.
1: எஸ்,
0: தரிசனத்துக்கு விதைக்கும்படி கத்தர் காரியத்தை கொடுக்கறப்ப இது எதுக்கு அங்கவே நம்ம என்ன செய்யணும்,
1: விதைக்கணும்.
0: நம்மளே கையில வச்சுக்கிட்டு 10 ஏழைகளுக்கு என்ன செய்யலாம்னா,
1: கொடுக்கலாமே
0: அப்படின்னு சொல்லி ஒரே தர்மகர்த்தாவை என்ன செய்வாங்கன்னா, மாறிடுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு என்ன இல்ல
1: தரிசனம்,
0: இது எதுக்கு இந்த காசு போய் இங்க என்னன்னா
1: கொடுக்கணும்.
0: ஆனா விஷனோட வேல்யூ தெரிஞ்சவங்க அர்த்தத்துக்கு ஒரு பக்கம் செஞ்சாலும் தரிசனத்துக்கு செய்ய வேண்டியத ஏராளமா செஞ்ச அந்த விஷனை வந்து அப்படி தாங்குவாங்க பாருங்களேன்.
1: என்னையா
0: இவ்வளவு பெரிய தொகையை தூக்கி நீங்க இந்த விஷனுக்கு செய்யறீங்களே அப்படின்னா, அவங்க சும்மா செய்யல. ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுக்கறதுக்கே 1008 யோசனை வர்றப்ப லட்சக்கணக்கான பணங்களை கோடி கணக்கில் ஒரு தரிசனத்துக்கு சிலர் அள்ளி இறக்கிறாங்கன்னா, அந்த விஷனை குறித்து அவங்களுக்கு பர்சனலான ஒரு வெளிப்பாடு இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய தயால இருதயத்தை கத்துற அவங்களுக்கு தந்திருக்கிறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற 2-3 பேர் போதும், எவ்வளவு பெரிய காரியத்தையும் சர்வசாதாரணமாக செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வீட்டில் என்ன செய்வாங்கன்னா போயிட்டே இருப்பாங்க.
1: எஸ், நாங்கள் சென்னைக்கு போனோம். அங்கே வைஸ் நெட்டில் வந்து வைஸ் சேர்மனாக இருக்கிற ஒரு அருமையான பாஸ்டர் ஏப்ரஹாம் அவர்கள். அவங்க வழக்கமாக நம்ம ஒரு சபைக்கு பிரசங்கியாளரை கூப்பிட்டா பிரசங்கியாளரை தான் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் வித்தியாசமாக செஞ்சாங்க. எங்கள் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சபை மக்களை அப்ரிஷியேட் பண்ணி, ஐயா நாங்கள் எங்கள் சபை மக்களும் உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம், இவங்க பார்க்கறதுக்கு சாதாரணமானவங்க தான், ஆனால் இந்த சபையிலேருந்து 200 ஊழியக்காரரை கர்த்தர் எழுப்பி பல இடங்களுக்கு அனுப்பிட்டாரு. இவங்க சாதாரண வேலை செஞ்சாலும் தரிசனம் அப்படின்னு வரும்போது அப்படியே மனதில் ஏவப்பட்டு அப்படியே விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க ஒரு விசேஷமானவங்கன்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு போயிருக்கிறோம், எந்த பாஸ்டரும் இப்படி தங்க மக்களை அறிமுகப்படுத்தி நாங்கள் பார்த்ததே இல்லை, கேட்டதும் இல்லை.
0: அப்போ ஒரு தரிசனம் பெற்ற ஒரு தலைவனோட சபையாரா இருந்தா கூட அந்த தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் அவனுக்கு துணை செய்ய முடியும். அந்த ஊருக்கு போயிருந்தான் பாஸ்டர், எல்லாரும் உங்களை குறிச்சுதான் என்ன
1: செய்யறாங்க
0: பேசுறாங்க, ஆகா ஓஹோன்னு என்ன செய்யறாங்கன்னா
1: பேசுறாங்க.
0: எங்களுக்கு ரொம்ப பெருமை என்னன்னா
1: இருக்கு,
0: நம்பாதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்கள். அப்போ இவங்க வந்து நம்மளை ஏத்துக்கிறோம்னா கத்தர் நம்மளை என்ன செய்யணும்,
1: பயன்படுத்தணும். அவர் ஆஹா ஓஹோன்னு சொல்லணும்.
0: ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவம் எனக்கு திடீர்னு ஆவி என்ன நினைப்பு விட்டுறாரு, நான் சொல்றேன் சடனா எனக்கு ஃபிளாஷ் ஆகுது. எங்களை வந்து ஒரு ஊழியர் வந்து ஒரு ஊர்ல ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவர் வந்து நான் வர்றேன்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த ஊழியத்துக்கு போறதுக்கு முந்தின நாள்ல வந்து சிக் ஆயிட்டார். இதெல்லாம் எங்க ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் நடந்தது. அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போ சொன்னார், அண்ணே என்னைய இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் எனக்கு சடனாக இந்த மாதிரி சிக்காயிருச்சு. இப்போ அவங்க யாரையாவது நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, நாங்கள் வேறு எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எனக்கு நீங்கள் தான் ஞாபகத்தில் வர்றீங்க, தயவு செஞ்சு என் சார்பாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி நானும் சுடவும், சரிண்ணே நீங்கள் சொல்லிடுங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சூடாகவும் போகிறோம். அப்போல்லாம் கார்லாம் கிடையாது, பஸ்ஸில் தான் நாங்கள்
1: 7 மணிக்கு ஏறுறோம்,
0: 7 மணிக்கு ஏறுறோம். அப்போ ஃபோன் வருது அவர்கிட்டருந்து, இந்த மாதிரி பஸ் ஏறிட்டிங்களா, ஏறியாச்சு, காலைல எத்தனை மணிக்கு நீங்கள் ஊருக்கு வந்து சேரும், எப்படியும் ஒரு 4:35 உங்கள் ஊருக்கு பஸ் வந்துடும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சொன்னோடனே நான் பஸ்ஸில் இருக்கிறேன், 10 மணிக்கு அவர் அந்த நபர் என்னை பார்த்து கேட்குறாரு, அப்போனா நீங்கள் தங்குறதுக்கு நான் ரூம் போடணுமோ அப்படின்னு கேட்டார். எனக்கு அந்த ஒரு கேள்வியிலேயே
1: ஒட்டுமொத்த
0: அவருடைய இருதயம் மொத்தமும் தெரிஞ்சிருச்சு. என்னடா நம்ம இவ்வளோ நைட்லாம் ட்ராவல் பண்ணி ஒரு ஊரில் ஊழியத்துக்காக நம்ம போய் இறங்குறோம், அப்போ நீங்கள் தங்க வைக்கிறதுக்கு நான் இடம் வைக்கணுமோன்னு சொல்லி கேட்டால் நேராக நான் 5 மணிக்கு இறங்கி நான் 10 மணிக்கு புல்பிட்டுக்கு டைரெக்டாக போக முடியும், அப்போ இடையில நான் எங்கே போயிருப்பேன். அப்போ நானும் இவ தான் பேசிக்கிட்டோம், அந்த ஆரம்பமே என்னன்னா சரியில்லை. அப்போ எனக்கு உடனே ஃப்ளாஷ் ஆச்சு, இல்லை அந்த ஊரில் எங்களுக்கு தெரிஞ்ச நபர் இருந்தாங்க, இல்லை பாஸ்டர் அங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, நாங்கள் நீங்கள் தேவையில்லாமல் செலவெல்லாம் செய்ய வேண்டாம், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் போகிறோம். அந்த சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம், அவங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்க.
1: காலையில் காரில் வந்து
0: எங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் எங்களை ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க.
1: அப்போல்லாம் சுடு தண்ணி போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க.
0: அங்கே போய் நாங்கள் இருந்த பின்னாடி நான் எதிர்பார்த்தேன், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், ஊருக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பாஸ்டர் வந்து நம்மளை ஃபோன் பண்ணி என்ன செய்வார்னா, வந்துட்டீங்களா, எங்கே இருக்கீங்க, வைப்பீங்க அப்படின்னு கேட்பாருன்னு நாங்கள் என்ன செஞ்சோம்னா எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் எந்த ஃபோன் என்னன்னா
1: வரவே இல்லை.
0: எனக்கு மைண்டு வந்து அப்படி கொடை ஆரம்பிக்குது, என்னடா நாம் வந்து நாம் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு வந்திருக்கிறோம், இவங்க என்னென்ன வந்திருக்கிறியா, என்ன பண்ணுற, எங்கே தங்கியிருக்கிற, எங்கே இருக்கிற, எதுவுமே நம்மள என்ன
1: செய்யலன்னா
0: பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துல நம்மள கால் பண்ணுவாருன்னு சொல்லி இருந்தா 6 ஆகுது, 6:30 ஆகுது, 7 ஆகுது, 7:30 ஆகுது, 8 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஜூடாட்ட சொன்னேன், செய்தியும் ஓட மாட்டேன்னு ஒன்னும் தயாரிப்பே பண்ண முடியல, இது எதுக்கு இந்த கசப்பு உள்ள வச்சுக்கிட்டு இருக்கனாலதான் நமக்கு வந்து வண்டி ஓடல, அதனால நம்மளே போன் அடிச்சிடும் சொல்லிட்டு நாங்களே போன் அடிக்கணும் அவருக்கு, ஐயா நாங்கள் வந்துட்டோம்யா ஊருக்கு, சந்தோஷம் பாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டார். எங்கே தங்கியிருக்கீங்க, எல்லாம் உங்கள்
1: ஊரில் தான்
0: தங்கியிருக்கிறோம் அப்படியா, ஊரில் என்ன எங்கே தங்கியிருக்கிறீங்க, இந்த மாதிரி இந்த தெருவில், அந்த தெருவில்லையா
1: அப்படின்னா,
0: ஆமாம் அந்த தெருவில் தான் தங்கியிருக்கேன், எத்தனை நம்பர் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு இத்தனை நம்பர் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறப்ப நானும் அந்த வீதியில் தான் இருக்கிறேன் அப்படின்னார். இத்தனை நம்பர் வீடுன்னா அந்த வீட்டுக்கு எழுத்த வீடு தான் நான் அப்படிங்கிறார். நான் ஃபோனில் இந்த மாடியில் நிற்கிறேன்,
1: அவர் ஃபோனில்
0: அவர் ஃபோனில் அந்த மாடியில் இருந்துட்டு ஹாய் அப்படி ஹாய்
1: பாஸ்டர்.
0: இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல,
1: மறக்கவே இல்லை,
0: ஏன்டவரே அந்த வீட்டுக்கு எழுத்தாப்புல எங்களை கொண்டு உட்கார வச்சிங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பேசி முடிச்சோட மனசுக்கு எனக்கு ஒரு ஆறுதல் ஆயிடுச்சு. சரி, அடுத்த எதிர்பார்ப்பு எகிருது. சரி, நம்ம வந்து வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல என்ன செய்யறோம்,
1: இருக்கிறோம்.
0: அவர் இந்நேரம் ஓடோடி வந்து நம்மளை
1: அன்போடு
0: அன்போடு வரவேற்று நம்மளை விசாரிச்சு பாரு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பாருங்க. அவர் வர என்னன்னா
1: இல்ல,
0: திரும்பவும் கசப்பு என்னன்னா தலைக்கு ஏறுது சிவு சிவுன்னு. ஐயோ, இந்த கசப்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஊழியத்தை
1: செய்ய முடியாது.
0: அதனால நானும் ஜூனாவை என்ன செய்யறோம்னா இறங்கி நம்மளே வீட்டுக்கு போவோம் சொல்லிட்டு, அந்த ஏத்து வீடு தானு சொல்லிட்டு நானும் இதுதாம அந்த வீட்டுக்குள்ள போய் ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். பரிதாம அப்படி என்ன எங்களை ஹாலில் உட்கார வச்சாங்க. அப்புறம் அவர் வந்தார், அவங்க ஒய்ஃபு தான் முதல்ல வந்தாங்களா, ஒய்ஃப் வந்தாங்க, வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் வந்தார், வந்து என்னென்னமோ ஆகா ஓகோன்னு அவர் மினிசியை குறித்து பேசுகிறாரு. எங்கே இருக்கிறீங்க, எப்படி வந்தீங்க, என்ன செஞ்சீங்க, ஒரு வார்த்தை என்ன செய்யலைன்னா
1: கேட்கல எங்கள் ஊழியர். சரி,
0: அதோட சரியா மீட்டிங் வந்துடுறோம்னு சொல்லிட்டு எழுந்து தான் நிற்கிறேன் பாருங்க, அவர் வாட்டில் ஒரு ஒரு ரூம் போயிட்டார். பரிதாமா நாங்கள் ஹாலில் நின்றுட்டு
1: ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் டைமு
0: கேட்டார். வெரி குட். அவர் கேட்குறாரு, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 hours ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். கேட்குறாரு, இவர் ஆராதிப்பாரா, பாடுவாரா அவர் அப்படின்னு கேட்டார். யார் என்ன யூதாவை பார்த்து, ஆமையா அவர் பாட்டெலாம் என்ன செய்வார், நான் பாடுவார். ஸோ ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன், அவர் ஒரு கால் மணி நேரம் வர்ஷிப் பண்ணுவார், நீங்கள் கொஞ்சம் நேரம் செய்தி என்னென்னா எடுக்கணும்னு கமாண்ட் வருது.
1: மற்றது நாங்கள் பார்த்துக்குறோம்யா.
0: அதோட நான் சொன்னேன், ஜோடா வகையாக மாட்டிக்கிட்டோம், அதனால ஒழுக்கமாக போய் ஊழியத்தை முடிச்சுட்டு நம்ம மாட்டில் என்ன செஞ்சிருவோம்,
1: டக்குன்னு வந்துடுவோம்,
0: ஊர் பக்கம் ஓடிடுவோம். இனிமே இந்த ஸ்டெப்னியா மட்டும் எங்கேயுமே என்ன
1: போகக்கூடாது,
0: வரக்கூடாதுன்னு
1: தெரியாது, உங்க இடத்துக்கு போகக்கூடாது. நம்ம
0: நம்மளை குறிச்ச வெளிப்பாடு இல்லாம நம்மளை அழைக்கிற அழைப்புதலுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, எஸ் சொல்லவே கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தை அங்கதான் என்னன்னா
1: எடுத்துக்கிட்டோம்.
0: அதன் பிறகு மீட்டிங்க்கு நாங்க போனோம், போய்
1: ஹால் முழுக்க நிரம்பி இருந்தது மக்கள் கூட்டம்.
0: அப்ப நான் சொன்னேன், ஜூடா நீங்க கால் மணி நேரம் எடுத்து அதுக்கப்புறம் போறதெல்லாம் சரியில்லை, நான் ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெஷ்ஷா வேர்டுக்கு என்ன செஞ்சேன் போயிடுறேன். அதன் பிறகு நாம் ஃபைனலாக வந்து கன்க்ளூஷனில் நம்ம வர்ஷிப்போடு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் பேசி வச்சுட்டு நான் வந்து செய்தியை எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஒய்நாட் செய்தியா, என்ன ஒய்நாட் செய்தி, ஒய்நாட் மெசேஜை நான் எடுத்து பாதி செய்தி போகிறதுக்குள்ளேயே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. செய்தியை நான் என்ன செய்ய முடியலன்னா
1: முடிக்கவே முடியல.
0: நான் சொல்ல வந்த செய்தியை சொல்றதுக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் அனைவரும் மேலும் இறங்கினாருங்கிறது லிட்டரலா அங்க மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு.
1: அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்.
0: தொடுமென் கண்களை சாங்க வந்து யூதா எடுத்து வர்ஷிப் பண்றாரு, பிரேயர் வருது, ஹெவியான ஒரு அவுட்புரிங் அங்க வந்து அங்கங்க உருள்றாங்க. முக்கியமா பின்னாடி இருந்த பாஸ்டரமா உருட்டி கொண்டாந்து கத்தர் முன்னாடி
1: போட்டார்
0: ஆஸ்ட்ரமாவ உருட்டி எடுத்துட்டார். வல்லமை தாங்க முடியாம சுருண்டாங்க அந்த அம்மா. அப்ப நான் ஒரு மணி எனக்கு டைம் வந்து அவர் கொடுத்த நேரம் முடிஞ்ச உடனே நான் அந்த ஃப்ளோல நான் பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் நான் வந்து ஓகேன்னு சொன்னேன். அவர் பயந்து போய் நோ நோ நோ நோ அப்படின்னு
1: சொல்லிச்சு,
0: இல்லையா எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கையில கொடுத்துட்டு நாங்க செஷன்லாம் முடிச்சு நாங்க பேசிட்டு இருக்கிறப்ப அதுக்கு பிறகு எங்களை பார்க்குற பார்வை என்னன்னா
1: மாறி போச்சு.
0: எங்களிடத்துல பேசுற விதமே என்னன்னா
1: மாறி போச்சு.
0: அப்போதான் அந்த பாஸ்டரமா சொன்னாங்க, காலையில எங்க வீட்டுக்கு நீங்க வந்திருந்தப்ப நீங்க இப்படி இல்லையே அப்படின்னா, காலையில என் வீட்டுக்கு வந்திருந்தப்ப நீங்க
1: இப்படி இல்லையே,
0: அப்ப நாங்க இப்படி இருந்தா தான் நம்புவீங்களா நீங்க.
1: அதுக்கு பாஸ்டரமாவை கத்தர் உருட்ட வேண்டி இருக்கிறது, நாங்க என்ன சேர்த்து
0: அவ்வளவுதான் அந்த ஒரு செஷன் தான். அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப நம்மள பயன்படுத்துறத பார்த்துட்டு தான் என்ன செய்யறாங்கன்னா
1: அங்கீகரிக்கிறார்கள்,
0: அங்கீகரிக்கிறார்கள். இப்படிலாம் மெனிசி வரும்னு நினைச்சா நீங்க எல்லாம் ஒட்டிட்டு இருந்தீங்க
1: இல்லீங்களா? என்ன
0: வெளிப்பாடு இருந்துச்சு,
1: வெளிப்பாடு,
0: இந்த விஷனோட போய் இணைஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு
1: வெளிப்பாடு,
0: வெளிப்பாடை தந்தாரு. அந்த வெளிப்பாட்டோட பிள்ளைங்க எங்களோட சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா பயணிச்சாங்க.
1: எஸ்
0: இன்னைக்கு கத்தர் பயன்படுத்துறாருங்கிறதுக்காக அவங்க மதிக்கல, அன்னைக்கு எப்படி மதிச்சாங்களோ அப்படிதான் இன்னைக்கு மதிக்கிறாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சோ தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாம நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு கழிகுறுந்து பரவசப்பட்டு ஆகா ஓகோன்னு மார்க் போட்டு உங்க பின்னாடி திரளுகிற ஒரு படையை கண்டு ஏமாந்து விடாதிருப்பீர்களாக.
1: எஸ்
0: சிலரை தான் கத்தர் தர்றாரு விஷனுக்காக.
1: ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: ஆவிதோட போய் ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிருச்சே, துரத்தப்பட்ட ஆவிதோட போய் சேர்ந்தவன்லாம் இன்னமும் தாவீது குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனாலயா போய் ஓட்டிக்கிட்டான்
1: இல்லையே?
0: வாசிக்கலாமா? ஒண்ணு சாமுவேல் வசனம் 18 இல்ல 21-22 பாருங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அத்துல்லாம் என்னும் கெபிக்கு போனான்.
1: அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள்,
0: கடன்பட்டவர்கள்,
1: முறுமுறுக்கிறவர்கள்
0: யாவரும்
1: அவனோட கூடி கொண்டார்கள்.
0: அவன் அவர்களுக்கு
1: தலைவனான
0: இந்த பிரகாரமாக
1: ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள்.
0: இவனுக்கெல்லாம் தாவீது குறிச்ச வெளிப்பாடு இருந்தா போய் ஓட்டிக்கிட்டான்
1: இல்லையே?
0: அவன் அவனுக்கு தனிப்பட்ட பாதிப்பு, சவுலால பாதிக்கப்பட்டவன், கடனால பாதிக்கப்பட்டவன்,
1: பந்தங்களால முறுமுறுக்கப்பட்டு வந்தவன்.
0: தாவீது குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனால எவனும் போய் தாவீதோட ஓட்டிக்கல,
1: அவங்களா கூடிக்கிட்டாங்க,
0: அவங்களா போய்
1: அவனோட கூடி கொண்டார்கள்.
0: கடைசியில இந்த டீமை தான் ஆண்டவர் நடத்தி. அல்லேலூயா. ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல கல் எடுத்துருவான் யார கொல்றதுக்கு?
1: தாவீது கொல்றதுக்கே.
0: சிக்லாக்ல அந்த வேலை நடந்துச்சு பாருங்க. அமலேக்கர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போன பின்னாடி பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே தாவீது குண்டான நெருக்கத்தை குறிச்சு 1 Samuel 30:6 தாவீது மிகவும்
1: நெருக்கப்பட்டான்.
0: சகல ஜனங்களும்
1: தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
0: தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே
1: தன்னை திடப்படுத்தி கொண்டான்.
0: என்ன வந்தவன் எல்லாம் தாவீது குறிச்ச வெளிப்பாடை பெற்று வரல, கடனாயி போச்சு, சிக்கலாய் போச்சு, அதான் ஊரை விட்டு ஓடி போக முடியாது. இவரோட ஒட்டிக்கிட்டு என்ன செய்யலாம் நம்ம
1: இருப்போம்?
0: வெளிப்பாடு இருந்தவன் இப்படி செஞ்சிருப்பானா?
1: செஞ்சிருக்க மாட்டான்.
0: கொல்லணுங்கிற முடிவு எடுத்திருப்பானா?
1: எடுத்திருக்க மாட்டான்.
0: அதனால வெளிப்பாடு இல்லாம உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் என்ன செய்யாதீங்கன்னா நம்பாதீங்க. எப்ப கையில கல் எடுப்பாங்கன்னு என்ன செய்யாது
1: தெரியாது.
0: ஒரு சின்ன நெருக்கடி வராத வரைக்கும் தான் உங்க பின்னாடி இருப்பாங்க. ஏதாவது ஒரு தரிசனத்தை நிமித்தம் ஒரு பிரஷர் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த மந்தைய நம்பவே நம்மளால முடியாது.
1: அல்லேலூயா.
0: கடைசியில தாவீது வெற்றி பெற்ற உடனே எல்லா பேரும் கல்லெடுத்தவனே என்ன சொல்றான்னா இது தாவீதின்
1: கொள்ளை,
0: கொள்ளை,
1: கொள்ளை.
0: அல்லேலூயா. கொள்ளையடிச்சவங்கள தாவீது கத்தர் வச்சு கொள்ளையடிச்ச பின்னாடி 20 சொல்றானுங்க, எல்லாடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான்,
1: அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி
0: இது தாவீதின்
1: கொள்ளை என்றார்கள்.
0: அவது கூலா பாத்துக்கிட்டார். தெரியும்டா உங்க லட்சணம் எல்லாமே என்னன்னா?
1: தெரியும்டா,
0: தெரியும்டா. ஆனாலும் உங்களை தாண்டா என் கையில கத்திர நினைச்சிருக்கிறாருண்ணா,
1: கொடுத்திருக்கிறாரு.
0: உங்களை வச்சு என்ன என்ன செய்யறாருண்ணா?
1: உருவாக்கிட்டாரு,
0: உருவாக்குறாரு. புரியாதவங்க ஏன் விஷன்ல வச்சிருக்கிறார்னா தலைவனை உருவாக்குறதுக்கு தான் அந்த 4 பேரை வச்சிருக்கிறேன். தந்தையர்கள் சொல்லுவாங்க அந்த 4 பேருக்கு நன்றி. அப்படி
1: நன்றி. உலகத்துல இருக்கிற யாரு பேரு எனக்கு தெரியாதுரா, யாரெல்லாம் கஷ்டம் கொடுக்கறாங்களோ உருவாக்குறாங்களோ அந்த நாலு பேரு பேரு மனப்பாடமா வச்சு ஜெபிக்கிறேன்.
0: இத்தனை பேர் நம்மள பாராட்டுறாங்க, இத்தனை பேர் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மள எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. அவங்க பேர்லாம் நமக்கு ஞாபகம் இல்லை பாரு. யாரு நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, யாரு நமக்கு முள்ளா குத்துறாங்களோ அவங்க பேரை தான் எழுதி வச்சு நான் தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்றேன் ஆண்டவர். அந்த நாலு பேருக்கு
1: நன்றி.
0: ஏன் அவங்கள வச்சிருக்கிறார்னா நம்மள ஷார்பன் பண்றதுக்கு.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நம்மள
1: ஷார்பன்
0: பண்ண கூர்மையாக்குறதுக்காக அந்த அறத்தை கத்தர் உள்ள என்ன செஞ்சிருக்கிறார்னா
1: வச்சிருக்கிறார்.
0: அதனால நீங்க பெற்ற வெற்றிகளை கொண்டாடி உங்களோ பின்னாடி திரழுகிற ஒரு படைய நம்பாதீங்க. தரிசனத்தை குறிச்ச பர்சனல் வெளிப்பாட்டை பெற்று உங்களோட பேசுறாங்க பாருங்க. அந்த அப்பாயிண்டட் டைம் வர்றப்ப இந்த மாதிரி அமேசிங் ஆன கனெக்ஷன்ஸ் உறவுகளை ஆண்டவரே தர்றார். அவங்க நம்மோடு பேசும் பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். என்னையா இதைத்தானையா நான் 20 வருஷமா நான் சபைக்கு என்ன செய்யறேன்,
1: போதித்து வருகிறேன்.
0: இந்த புரிதல் வந்து நான் ஊழியம் செய்யற சபையில என்னன்னா
1: இல்லையே.
0: எப்படி இவ்வளவு அற்புதமா எழுப்புதல் தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷனுக்குள்ள கத்தர் உங்களை கொண்டு வர்றாருன்னு அந்த நபர்களை பார்க்கும் பொழுது எனக்கு பயங்கர ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருக்கும்.
1: எஸ்,
0: விஷனை குறிச்ச வெளிப்பாடு உள்ளவங்க தாராளமா செய்வாங்க, கணக்கு பார்க்காம செய்வாங்க தரிசனத்துக்காக.
1: அன்னைக்கு
0: ஒரு தேவ மனுஷரோட நான் பேசிட்டு இருக்கேன். எங்களை ஃபுல்ல லைவ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இப்ப தரிசனத்துக்கு நீங்க வாங்கியிருக்கிற லேண்ட நான் போய் பார்த்தேன், எங்களை பார்க்க வந்திருந்தார். வந்துட்டு அது 4 ஏக்கர் 82 சென்ட். அவர் அதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்றாரு,
1: பிரதர் இது பத்தாது.
0: நான் கொஞ்ச நேரம் பேச விட்டேன்.
1: இது இது பத்தாது. பார்க்கிங்கே உங்களுக்கு 2 ஏக்கர் என்னன்னா வேணுமே,
2: வேணுமே.
1: கார் பார்க்கிங்கே 2 ஏக்கர் என்னன்னா
2: வேணுமே.
1: இது இது இது இது எதுக்கு பத்தும் அது அப்படின்னு ஒரு கடகட மடமடன்னு பேசினதை கேட்டுட்டு நான் சொன்னேன், இதைத்தான் நான் வந்து விளங்கிக்கிறணும்னு மற்றவங்க விளங்கணும்னு எதிர்பார்க்கிறேன். இது ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டீங்கன்னா
2: விளங்க மாட்டேங்குது ஐயா.
0: நீங்க சபையில் இருக்கிற எல்லாரும் தலையிலையும் கையை வச்சு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு.
1: அல்லேலூயா.
0: அதாவது எப்பவுமே அந்த பெரிய விஷனை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த விஷனை குறிச்ச வெளிப்பாடு இருக்கிற நபர்கள் மட்டும்தான் உங்களோட உங்களோட எசஞ்சு எனஞ்சு செயல்பட முன் வருவார்கள். நீங்க பேசுற பாஷை அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் என்னன்னா புரியும். மற்றவங்களுக்கு அது விளங்காத பாஷை. ஆனா வெளிப்பாட்டை பெற்றவர்களுக்கு ஓ இதுதான் இதுதான் தேவன் இப்படிதான் என்ன செய்யறாருன்னா மூவ் ஆகிறாரு. அதனாலதான் விஷன் லேண்டுக்கு நாங்க சொல்றதுன்னா இப்பதான் ஆரம்பிக்குது,
1: இப்பதான் ஆரம்பிக்குது. அல்லேலூயா,
0: அல்லேலூயா. எழுப்புதல் மையத்துல இப்பதான் என்ன செய்யுதுன்னா
1: ஆரம்பிக்குது.
0: உங்களுடைய மனதுக்கு ஏற்றபடி நாங்களும் உங்க பின்னாடி வர்றோம் ஆண்டவர்.
1: எஸ் லார்ட்.
0: உங்க மனசுல என்ன விரும்புறீங்களோ அதை நீங்க என்னன்னா
1: செய்யுங்க.
0: இந்த பெரிய காரியத்தை புரிந்து கொள்றவங்க அநேகர் இல்ல, விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நீங்க தனியா தரிசனத்தை தாங்கி நிற்க முடியாதுங்கிறதுனாலதான் அந்த பாரத்தை தாங்கி நிற்க தேவையான ஒரு சின்ன அணியை கத்தர் உங்களுக்கு தருகிறார்.
1: அல்லேலூயா.
0: குறிச்சு நம்ம அடுத்து என்ன செய்யலாம்? தியானிக்கலாம்.
1: ஆமென். ஆமென்.
0: இன்னைக்கு செய்தியினுடைய கரு என்னன்னா, உங்க வெற்றியை பார்த்துட்டு உங்க பின்னாடி திரளுகிற கூட்டத்தை தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்கன்னா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை என்னன்னா செய்யுங்க. ஆனா உங்க தரிசன கூட்டாளிகள் யாருன்னா, உங்களுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்று உங்களோட பயணிக்கிறவங்க தான் தரிசன கூட்டாளி.
1: ஆமென்.
0: தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தரிசனம் எங்களுக்கு இருந்தா மட்டும் போதாது, இந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற தரிசன பங்காளிகளை எங்களுக்கு தருகிறீர். அவங்க தான் எங்களோட பயணிக்கிறாங்க. எங்களை பயன்படுத்துறத கண்டு அவங்க பரவசம் அடையல. இந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருக்கிறதுனால அவங்க பாரப்படுறாங்க. அவங்க பரவசப்படுற கூட்டம் இல்லை, அவங்க பாரப்படுற கூட்டம். இந்த காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள விளங்கி கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த வெளிப்பாட்டுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தரிசனத்தை புரிந்து கொண்டவங்க எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையை போல மற்றவங்க கொடுக்க முடியாது. அபிகாயில் கொடுத்த ஆலோசனையை மற்றவங்களால கொடுக்க முடியாது தாவீதுக்கு. ஏன்னா அவளுக்கு தாவீது குறித்த வெளிச்சம், அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருந்ததுனால தான் அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா டேவிடோட பேச முடிஞ்சு அவளால. பரவசம் அடைகிறவங்க கொடுக்க முடியாத ஆலோசனையை எங்களை குறித்த வெளிப்பாடை பெற்று எங்க மேல பாரம் உள்ளவங்க கொடுக்க முடியும். அதை தான் நாங்கள் வேல்யூ பண்ணணும். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

13 வசனம். சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சங்கீதம் 91 நாம் படித்து வருகிறோம். இதுவரை நம்மை சுற்றி என்ன இருக்கிறது, நமக்கு மேலாக என்ன இருக்கிறது என்பது போன்றவைகளை படித்தோம். அவருடைய நிழலில் நாம் தங்குகிறோம், அவருடைய மறைவிடத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் நமக்கு கோட்டையாக அடைக்கலமாக இருக்கிறார் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு பிசாசு எப்படி நம்முடைய பாதங்களுக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை குறித்து நாம் கவனிக்கப் போகிறோம். பிசாசு எப்படி நம்முடைய பாதங்களுக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை கவனிக்கப் போகிறோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் பாலசிங்கத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்வது ஏதோ சிங்கத்தையும் சர்ப்பத்தையும் குறித்து சொல்லவில்லை. இவைகள் பிசாசுக்கு அடையாளமான சின்னங்களாக இருக்கிறது. பிசாசை குறித்து தான் இப்படிப்பட்ட ஒரு வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத புஸ்தகத்திலே. பிசாசை தான் சிங்கம் என்றும் பாலசிங்கம் என்றும் விரியன் பாம்பென்றும் வலு சர்ப்பம் என்றும் வேதவசனம் விவரிக்கிறது, பலவிதமாய் விவரிக்கிறது. அநேக நேரத்திலே ஒரு நம்முடைய மனதிலே ஒரு காட்சியை உண்டாக்கும்படியாக எதை குறித்து வேதம் போதிக்க விரும்புகிறதோ அதை குறித்த ஒரு விவரமான காட்சியை உண்டாக்குவதற்காக தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆகையால் அந்த வார்த்தைகளை நாம் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனுடைய அர்த்தம் என்ன, அவைகள் பிசாசின் எப்படிப்பட்ட தன்மைகளை விவரிக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உதாரணமாக, தேவன் தம்முடைய சிறகுகளால் உன்னை மூடுவார் என்று சொல்லி இருக்கிறது. தேவனுக்கு சிறகு கிடையாது, அவர் கோழியா, அவருக்கு சிறகு கிடையாது. ஆனால் சிறகுகளால் தன்னை மூடுவார் என்று ஏன் அப்படி சொல்லி இருக்கிறது? எப்படி ஒரு தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறதோ, தன்னுடைய சிறகுகளால் மூடி பாதுகாக்கிறதோ, அதுபோல நம்மை காப்பார் என்று சொல்வதற்காக தான், அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நம்முடைய மனதிலே ஏற்படுத்துவதற்காக தான் சிறகுகளால் தன்னை மூடுவார், நம்மை மூடுவார் என்று சொல்லியிருக்கு. அவருக்கு சிறகு கிடையாது. நம்முடைய மனதிலே நாம் புரிந்து கொள்ளும்படியாக, அவர் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக, ஒரு தாயை போல நம்மை பாதுகாக்க வல்லவர் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக அவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். ஆகையால் வேதத்திலே இப்படிப்பட்ட வர்ணனையின் வார்த்தைகள் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. வலு சர்ப்பம், டிராகன் என்று சொன்னால் பெரிய ஒரு பொல்லாத மிருகத்தை போல அது காட்சி அளிக்கிறது. பார்க்கிறதுக்கே கொடூரமாக இருக்கிறது, பெரிய மிருகம் போல காட்சி அளிக்கிறது. பிசாஸ் அப்படிப்பட்டவன், தீமை நிறைந்தவன், பொல்லாப்பு நிறைந்தவன், ஒரு பொல்லாத ஒரு மிருகத்தை போல அவன் இருக்கிறான் என்பதை அந்த வார்த்தை விளக்குகிறது. அதே நேரத்தில் விரியன் பாம்பு என்று சொல்கிறது. விரியன் பாம்பு என்று சொன்னால் இந்த பொல்லாத பெரிய மிருகத்தை போல இது இருக்காது. இது இருக்கிறது சில நேரத்தில் அவ்வளவாக தெரியவும் தெரியாது நமக்கு. திடீரென்று எங்கேயோ கதவுக்குள்ள அங்கங்கே போர்ந்து, எங்கேயோ பூமி கடியில் போந்து, பைப்புக்குள்ள போந்து நேராக வீட்டுக்குள்ள வந்து திடீர்னு நிற்கும். சாத்தான் அப்படியும் கூட, அவன் சாத்தான் பொல்லாதவனா பெருசா வந்து இவ்வளவு பெரிய மிருகம் போல காட்சி அளிக்கிறது மட்டும் இல்லாமல், திருட்டுத்தனமாக நம்ம வீட்டுள்ள போந்து எது கடியிலேயாவது போந்து உள்ள வந்து திடீர்னு பார்த்தா ரூமை திறந்து அவன் உட்காந்துட்டு இருப்பான் இல்லையா. இந்த பிசாசு எப்படிப்பட்டவன் என்பதை பலவிதமாய் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இவைகள். அப்படிப்பட்ட பிசாசை, பொல்லாதவனும் கொடூரமானவனும் பயங்கர மிருகத்தை போலவும் உள்ள அந்த பிசாசையும், தந்திரம் நிறைந்தவனும், நாம் அறியாதபடி நம்முடைய வாழ்க்கையில புகுந்து நம்மை வஞ்சித்து நமக்கு எதிராக கிரியை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட விரியன் பாம்பை போல, ஒரு சின்ன பாம்பு எப்படி நம்ம ரூமுக்குள்ள நுழைஞ்சிருந்தோ தெரியாமலே, அதுபோல நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து கிரியை செய்கிற அந்த பிசாசையும் நாம் மிதித்து போடுவோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விவரம் என்னவென்றால், இது எதிர்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இலக்கண ரீதியில் பார்த்தால் இது எதிர்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்திலே பல சங்கீதங்கள், பல சங்கீதத்தின் பல பகுதிகள் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட காரியங்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன் சங்கீதத்திலே நல்ல அழகான பாடல்கள், கர்த்தரை பற்றிய துதி ஸ்தோத்திரங்கள் மட்டுமில்லை, தீர்க்க தரிசனமாகவே உரைக்கப்பட்ட பல காரியங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும், சிலுவை மரணத்தை குறித்தும், உயிர்த்தெழுதலை குறித்தும், பல காரியங்களை குறித்தும் சங்கீதத்திலே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தீர்க்க தரிசனங்கள் சங்கீதங்களிலே உரைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்ப்போம்.
இந்த சங்கீதத்தின் இந்த பகுதியும் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டவை. இந்த சங்கீதம் எழுதப்பட்ட போது, சங்கீதம் 91 எழுதப்பட்ட போது, வலு சர்ப்பத்தையும் விரியன் பாம்பையும் சிங்கத்தையும் சிங்கத்தையும் மிதிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக விசுவாசிகள் இல்லை. அன்றைக்கு அவர்கள் மிதிக்கிறவர்களாக இல்லை. அன்றைக்கு அவர்கள் அப்படிப்பட்ட பிசாசின் மீது அவ்வளவு பெரிய அதிகாரம் பெற்றவர்களாக அவர்கள் இல்லை. அப்படி செய்வோம், ஒரு காலம் வருகிறது, ஒரு நாள் வருகிறது, அதன் பிறகு நாம் அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவர்களாக மாறுவோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நாம் மிதித்து போடுவோம் என்கிறதை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறது. அது உரைக்கப்பட்ட நாளிலே பிசாசு தான் என்ன ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அது உரைக்கப்பட்ட நாளிலே இது நிறைவேறாத ஒன்றாக இருந்தது. சங்கீதக்காரன் ஆவியானவரால் ஏவப்பட்டு விசுவாசிக்கு வருங்காலங்களிலே கிடைக்க போகிற அதிகாரத்தை முன்னறிவிக்கிறார். பிசாசை விசுவாசிகள் மேற்கொள்ளுவார்கள், பிசாசின் சக்திகளை மிதித்து போடுவார்கள் என்று முன்னறிவிப்பாக சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இன்னும் கேட்க போனால் இந்த முன்னறிவிப்பு சங்கீதம் 91 முதல் முதலாக சொல்லப்படவில்லை. அதாவது பிசாசை நாம் ஜெயிப்போம், பிசாசை மிதிப்போம் என்கிற இந்த விசுவாசியினுடைய அதிகாரத்தை குறித்த ஒரு காரியம் சங்கீதம் 91 சொல்லப்பட ஆரம்பிக்கவில்லை. ஏற்கனவே ஆதியாகமத்திலேயே சொல்லப்பட ஆரம்பித்து விட்டது. பிசாசனுடைய தோல்வி, அவன் மீது மனுஷருக்கு கொடுக்கப்பட போகிற அதிகாரம், இவைகளை தேவன் ஆதியாகமம் 3 முன்னறிவித்து விட்டார். அதன் பிறகு பல வசனங்கள் வேதத்திலே பிசாசனுடைய வீழ்ச்சியையும் அவன் மீது விசுவாசிகள் எப்படி அதிகாரம் கொள்வார்கள் என்பதையும் முன்னறிவிப்பாக தீர்க்க தரிசனமாக வேதவசனம் தொடர்ந்து உரைத்துக் கொண்டே வருகிறது. நான் திருப்புவோம், ஆதியாகமம் 3:14 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆண்டவர் அந்த பாம்பினிடத்திலே பிசாசினிடத்திலேயும் பிசாசினிடத்திலே பேசுகிறார். பிசாசு வந்து ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து போட்ட பிறகு சாபம் கொடுக்கப்படுகிறது. மனுஷனுக்கும் மனுஷிக்கும் பிசாசுக்கும் சாபம் கொடுக்கப்படுகிறது. மனுஷனுக்கு ஒரு சாபம், மனுஷிக்கு இன்னொரு சாபம், பிசாசுக்கு இன்னொரு சாபம். அந்த பிசாசுக்கு தேவன் கொடுத்த அந்த சாபத்தை தான் இங்க வாசிக்கிறோம். அந்த சாபம் வெறும் சாபம் மட்டும் இல்ல, தீர்க்க தரிசனமும் அதில் அடங்கி இருக்கிறது. ஒரு முன்னறிவிப்பு அங்கு கொடுக்கப்படுகிறது பிசாசை குறித்து, அவன் எப்படி மேற்கொள்ளப்படுவான் என்பதை குறித்த ஒரு முன்னறிவிப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். திடீர்னு பாருங்க, அவர் உன் தலையை நசுக்குவார் இருக்குது. ஸ்திரீயின் வித்தை பற்றி சொல்லுகிறது. ஸ்திரீயின் மூலமாக வரப்போகிற ஒரு மனுஷனை குறித்து தேவன் அப்பவே சொல்லிவிட்டார். என்றைக்கு சாத்தான் நான் ஏவாளை வஞ்சித்தானோ அன்றைக்கே தேவன் சாத்தான் இடத்துல சொல்லிவிட்டார், உன் வித்துக்கும் இந்த ஸ்திரீயின் மூலமாக வரப்போகிற ஒரு மனுஷனுக்கும் பகையை உண்டாக்குவேன். இந்த பகை ஒரு பெரும் போராட்டத்தில் வந்து முடிய போகிறது. அவர் உன் தலையை நசுக்குவார். யார்? இந்த ஸ்திரீயின் மூலமாக வரக்கூடியவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். பிசாசும் அவரை பாதிக்க, அவரை நசுக்க முற்படுவான். ஆனால் வெறும் குதிங்காலை மட்டும்தான் நசுக்க முடியும். ஆனால் அவரோ இவனுடைய தலையை நசுக்கி போடுவார் என்று தேவன் பிசாசினுடைய பிசாசை மேற்கொள்வதை குறித்த காரியங்களை அப்பொழுதே சொல்லிவிட்டார். ஒரு பகை அன்றையிலிருந்தே உருவாகிவிட்டது. பிசாசு அன்றையிலிருந்தே இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இப்படி வரப்போகுதுன்னு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்ன உடனே எவ்வளவு பிசாசுக்கு பயம் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். நீங்க அன்றையிலிருந்து பிசாசுக்கு ஒரே போராட்டம் உள்ள, யாரோ ஒருவர் வரப்போகிறார், இந்த ஸ்திரீயை சும்மா விட்டா அவ்வளவுதான், இந்த ஸ்திரீ யாரையோ ஒரு மனுஷனை பெற்றெடுக்க போகிறாள், அந்த மனுஷன் எழும்பி வந்து ஒரு நாள் என்னுடைய தலையை நசுக்க போகிறான் என்கிற ஒரு பெரிய பயம் அன்றையிலிருந்து பிசாசை பிடித்தது. அந்த பயத்தினாலதான் அநேக நேரத்தில் பிசாசு அநேக தேவ மக்களை குழந்தைகள் இல்லாமல் ஆக்கினது. அதன் பிறகு குழந்தைகள் பிறந்தபோது அவர்களை அழிக்கும்படியாக எகிப்திலேயும் பிறகு இயேசு பிறந்தபோதும் குழந்தைகள் எல்லாம் அழிக்கும்படியாக செய்ததெல்லாம் பிசாசினால் ஏவப்பட்ட காரியங்கள். ஏன் பிசாசு
ஏரோது மூலமாகவும், இயேசு பிறந்தபோது ஏரோதன் மூலமாகவும், அதற்கு முன்பு இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்தபோது பார்வோன் மூலமாகவும் பல கட்டளைகளை கொண்டு வந்து சிறு பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை பொதுவாக எல்லாரையும் அழித்து போட வேண்டும், பிறக்கும் போதே அவர்களை அழித்து விட வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை ஏன் கொண்டு வந்தான்? அது அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பயம், ஏதோ ஒரு ஆண் பிள்ளை எழும்ப போகிறது, நம்முடைய தலையை நசுக்க போகிறது என்கிற பெரிய பயம் அன்றையிலிருந்து அவனுக்கு இருந்து வருகிறது. இன்னும் கேட்டால், தேவன் தேவன் பாம்பினிடத்தில் சொல்லி முடித்தவுடன், அதாவது உன் வித்துக்கும் இந்த ஸ்திரீ இன்பத்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி முடித்தவுடன், சில நாட்களில் ஏவாள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். முதல் குழந்தை, முதன் குழந்தையை பெற்றெடுக்கிறதை நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவளுக்குள்ளேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, சாத்தானுக்குள்ள ஒரு பெரிய பயம், ஐயோ அவர் வந்து என் தலையை நசுக்குவார்னு சொல்லிட்டாரே இந்த ஸ்திரீயின் வித்து, அப்ப இந்த ஸ்திரீயின் மூலமா யாரோ ஒருவர் எழும்பு போகிறார்ங்கிற பயம், ஸ்திரீக்கு ஒரு ஆறுதல், ஸ்திரீக்கு ஒரு தைரியம், என் மூலமாய் பிறக்க போகிற ஒருவர் வந்து இந்த என்னை வஞ்சித்து, என்னை பாவியாக்கி, இந்த தோட்டத்தை விட்டு தள்ளின, தேவனை விட்டு பிரித்து போட்ட இந்த பிசாசை மேற்கொள்ளும்படியாக, இந்த பிசாசை ஒன்றுமில்லாமல் பண்ணும்படியாக என் மூலமாய் ஒருவர் பிறக்க போகிறார் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஸ்திரீக்கு உண்டாயிற்று. ஒரு பக்கம் பிசாசுக்கு பயம், என்ன இந்த ஸ்திரீ மூலமா பிறக்கிறாள், நம்ம தலையை நசுக்க போறாரு. இன்னொரு பக்கம் ஸ்திரீக்கு ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, என் மூலமாய் வரப்போகிற ஒரு சந்ததியில வரப்போகிற ஒரு மகன் இந்த பிசாசின் தலையை நசுக்கக்கூடியவராயிருப்பார் என்கிற பெரிய எதிர்பார்ப்பு. அந்த பெரிய எதிர்பார்ப்பின் விளைவாக ஏவாளுக்கு குழந்தை பிறந்த போது ஏவாள் சொல்லுகிறாள், முதல் குழந்தை பிறந்த உடனே, எப்படா குழந்தை பிறக்குன்னு காத்துக்கிட்டே இருக்கிறான். ஆண் குழந்தை பிறந்தவுடன் அவள் வாயிலிருந்து இது வருகிறது. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, முதலாம் வசனம், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னா ஏதோ நான் உள்ள ஒரு பிள்ளையை பெற்றேன்னு சொல்லவ, என்ன சொல்ற, கர்த்தர் சொன்னாரே இந்த பிசாசனுடைய தலையை நசுக்குவார் என்று சொன்னாரே, அப்பேற்பட்ட ஒரு பிள்ளையை, கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளையை, இந்த பிசாசின் தலையை நசுக்கக்கூடிய பிள்ளையை நான் பெற்றெடுத்திருக்கிறேன் என்று பெரிய எதிர்பார்ப்போடு சொல்லுகிறார். ஆனால் அவளுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. அந்த பிள்ளை பிசாசின் தலையை நசுக்கிறதுக்கு பதிலாக மற்றவங்க தலையை நசுக்கிற பிள்ளையாயிடுச்சு. தன்னுடைய சொந்த சகோதரனை கொன்று போட்ட ஒரு பிள்ளையாய் மாறினது, கொலைகார பிள்ளையாய், பிசாசின் சுவாபத்தினால் நிறைந்த பிள்ளையாய், தீமைகளும் பொல்லாப்பும் உள்ளே இருந்த பிள்ளையாய், பிசாசனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளையாய் இருந்தது. ஏவாள் எதிர்பார்த்தால், என் மூலமாய் பிறக்கிற பிள்ளை இந்த தலையை நசுக்க போகிறது, பிசாசை ஒன்றுமில்லாமல் ஆக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு வீணாகிவிட்டது. அன்று முதல் கிறிஸ்து மரியாளன் மூலமாய் பிறக்கிற நாள் வரையிலே உலகத்திலே பெரிய எதிர்பார்ப்பு, தீர்க்கதரிசிகள் மத்தியிலே பெரிய எதிர்பார்ப்பு, தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அநேகர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், ஒரு பிள்ளை பிறக்க போகிறது. ஏசாயாவிலையும் அதைத்தான் தீர்க்கதரிசியாய் ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்தார் மேசியாவை குறித்து, எப்படி ஒரு ஸ்திரீ ஒரு பாலகனை பெற்றெடுப்பாள் என்று சொல்லி அந்த பிள்ளை பிறக்கும் பிறக்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக மரியாளின் மூலமாக அந்த பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை ஒரு அற்புத பிள்ளையாய் பிறந்தது. ஒரு மனுஷனுடைய உதவியினால் அந்த பிள்ளை பிறக்கவில்லை. மனுஷனால் பிறந்த ஒவ்வொரு பிள்ளையும் பாவியாயிருக்கிறது, பாவ சுவாபம் நிறைந்ததாக இருக்கிறது. பிறக்கும் போதே பாவ சுவாபம் நிறைந்ததாக இருக்கிறது. அதை சங்கீதக்காரன் சொல்கிறார், தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று. பாவ சுவாபம் நிறைந்தவர்களாக மனுஷனால் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இருக்கிறார்கள். ஏனால் மனுஷனிடத்திலிருந்து தான் அந்த பாவ சுவாபம், ஒரு மனுஷனிடத்திலிருந்து அவனுடைய பிள்ளைகளுக்கு செல்லுகிறது. ஒரு மனுஷனால் பாவம் பிரவேசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தேவன் இயேசுவை இந்த பூலோகத்துக்குள்ளே கொண்டு வரும்போது மனுஷனுடைய உதவி இல்லாமல், வெறும் மனுஷியை உபயோகப்படுத்தி, ஒரு பாவம் இல்லாத தூய்மையான இரத்தத்தை உடைய பாவ சுவாபமற்ற ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். ஆகையால் தான் நாம் கன்னி மரியாளின் வயிற்றிலே இயேசு பிறந்தார் என்பதை நிச்சயமாக விசுவாசிக்கிறோம், அதை உறுதிப்படுத்துகிறோம். அதற்கு எதிராக வரும் காரியங்களை நாம் ஒத்துக்கொள்வதில்லை. கன்னியின் மரியாளின் வயிற்றிலே தான் அவர் பிறந்திருக்க வேண்டும். அவர் மனுஷ உதவியினால் பிறந்திருக்க முடியாது. கன்னியின் வயிற்றில் பிறக்கவில்லை, மனுஷனுடைய உதவியால் இயேசு பிறந்தார் என்று சொல்லுகிறது. அது எல்லா காரியத்தையும் அழித்து போடக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கன்னியின் வயிற்றில் பிறக்கவில்லை என்றால், ஒரு மனுஷனுடைய உதவியினால் தான் பிறந்தார் என்று சொன்னால்,
நமக்கு ரட்சிப்பே இன்றைக்கு கிடையாது. அவருடைய ரத்தம் நம்மை மீட்க முடியாது. அவரே பாவியாயிருப்பார். அவரை ரட்சிக்கிறதுக்கே இன்னொரு ரட்சகர் தேவையாயிருக்கும். இருக்கிறீங்களா இங்க? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவருக்கு ரட்சகர் தேவையில்லை. அவர்தான் ரட்சகர். அவர் நம்ம எல்லாருடைய வித்தியாசமானவர். ஏனென்றால் அவருடைய ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். அவருடைய ரத்தம் பாவ ஸ்வபாவத்தை அறியாத ரத்தம். அவர் எல்லா மனிதரை காட்டிலும் வித்தியாசமானவர். மனிதனாய் இருந்தாலும் எல்லா மனிதனை காட்டிலும் வித்தியாசமானவர். நமக்காக பலியாய் இடப்படத்தக்க தகுதி பெற்றவர் அவர். அவருக்கே ஒரு பலி அவசியம் என்று அவசியம் இல்லை. நமக்கு அவர் பலியாகிறார். அப்படி ஆதியாகமம் 3:14-15 அந்த காரியம் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அந்நாளிலிருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடத்திலே இருந்து வருகிறது. சங்கீதம் 91 எழுதப்பட்ட போது இந்த காரியம் நிறைவேறவில்லை. சங்கீதக்காரன் ஆவியால் ஏவப்பட்டு ஒரு தீர்க்க தரிசனமாக தான் எழுதுகிறார். மறுபடியும் வாசிப்போம். ஆதியாகமம் 3:14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். எல்லா மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அன்னைக்கே ஆண்டவர் அவனை மண்ணை தின்ன வச்சிட்டார். அன்றைக்கே சாத்தான் என்றைக்கு ஜனங்களை மேற்கொண்டான் என்று நினைக்கிறானோ அன்றைக்கே அவனை தேவன் சபித்து போட்டார். ஆனால் ஒருவர் வந்து அவனுடைய தலையை நசுக்குவார் என்று சொன்னது வெகு நாட்களுக்கு பிறகு நிறைவேறிற்று. சங்கீதம் எழுதப்பட்ட காலத்தில் நிறைவேறவில்லை. அதன் பிறகு உள்ள நாட்களிலே அது நிறைவேறிற்று. அது நிறைவேறின இடம் கல்வாரி சிலுவை. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உன் தலையை நசுக்குவார் என்பது என்றைக்கு நடந்தது? எங்கே நடந்தது? எப்படி நடந்தது? அது நடந்த இடம் என்ன? அது நடந்த நேரம் என்ன? அது கல்வாரி சிலுவையிலே கர்த்தராக இயேசு அறையப்பட்ட போது அவன் தலையை நசுக்கினார். எப்படி அவன் தலையை நசுக்கினார்? இந்த பகை, பிசாசுக்கும் ஸ்திரீ இனத்துக்கும் உள்ள பகை நாளடைவிலே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து ஒரு பெரிய பகையாக அதை உருவெடுத்து, பெரிய போராட்டமாக உருவெடுத்து, இயேசு பிறந்தபோது கூட அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று பிசாசு திட்டமிட்டான். ஆனால் முடியவில்லை. இயேசு வளர்ந்து வந்தபோதோ பிசாசுக்கு ஒரு பெரிய தொல்லை. எங்க போனாலும் ஒரு பிசாசுகளை விரட்டுகிறார், யாதியஸ்தலை சொஸ்தமாக்குகிறார், பிசாசின் கிரியைகளை அழிக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார். இப்படி இயேசு பிசாசுக்கு எதிராக கிரியை செய்து கொண்டு பிசாசிடத்திலே சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார். பிசாசால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இயேசு வந்து விட்டார். இவருடைய தலையை இந்த பிசாசினுடைய தலையை நசுக்க போகிறவர் வந்து விட்டார் என்பது அவனுக்கு விளங்கிவிட்டது. அவன் நினைச்சா இவர் நம்முடைய தலையை நசுக்கிறது முன்னாலே இவர் எப்படியாவது நசிக்க விட வேண்டும் என்று நினைத்துதான். அவ்வளவு அவர் நன்மை செய்த போதும், அவ்வளவு ஜனங்கள் திரளாய் அவரை பின்பற்றின போதும், அவருக்கு விரோதமாக அரசாங்கத்தையும் யூத மக்களையும் கிளப்பி விட்டு பிசாசு எப்படியாவது இவரை நசுக்கிப்பட போட வேண்டும் என்று முயற்சி எடுத்தான். இயேசுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இந்த ரீதியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு ஒரு பெரிய போராட்டம். என்ன, இந்த ஆள் வந்து விட்டாரே, என் தலையை நசுக்குவார் என்று சொன்னால் இவராக தான் இருக்க வேண்டும், எங்க போனாலும் இவருக்கு அதிகாரம் இருக்கிறதே. எல்லா மனுஷரையும் பிசாசு அடக்கி ஆண்டான். எல்லா மனுஷர் மீதும் அவனுக்கு அதிகாரம் இருந்தது. எல்லாரும் அவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசு மட்டும் வித்தியாசமானவர். எப்படி இருந்திருக்கும் பிசாசுக்கு? எந்த மனுஷனையும் பிசாசு என்ன வேணா பண்ணலாம். ஆனா இப்ப புதுசா ஒரு மனுஷன் உலகத்துல வந்திருக்கிறார். இந்த மனுஷனை மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியவில்லை. அவன் பண்ண வேண்டும் என்று வருகிறான். வேதம் சொல்லுகிறது பிசாசு தேவனிடத்தில் இயேசுவிடத்தில் வந்தானாம். ஆனால் அவரிடத்தில் ஒன்றும் காணவில்லை. அவரிடத்தில் பாவம் இல்லை. பாவம் இருந்தாதான் அவனுக்கு அதிகாரம் அவர் மேல. சி, குற்றவாளிகளாக இருக்கிறவர் மீதுதான் பிசாசு அதிகாரம் செலுத்த முடியும். பாவிகள் மீதுதான் அதிகாரம் செலுத்த முடியும். குற்றம் உள்ளவர்கள் மீதுதான் அவன் அதிகாரம் செலுத்த முடியும். குற்றம் இல்லாதவர்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. உலகமே குற்றம் உள்ளவர்களாக இருந்தது. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. முழு உலகமும் பாவிகளாக இருந்த வேளையில எல்லாரையும் ஆட்கொள்ள முடிந்தது, எல்லார் மேலும் அதிகாரம் செலுத்த முடிந்தது. ஆனால் இந்த ஒரு மனுஷர் வித்தியாசமானவராக இருக்கிறார். இயேசு வண்டியில வருகிறான். இயேசு வண்டியில ஒன்றும் காண முடியவில்லை. ஏதாவது ஒரு குறை இருக்குமா? ஒரு குற்றம் இருக்குமா? இவரிடத்துல ஏதாவது ஒரு பாவம் இருக்குமா? அதன் மூலமாக இவரை ஆட்கொள்ளலாம், இவர் மீது அதிகாரம் செலுத்தலாம்
என்று முயற்சி எடுக்கிறான். ஆனால் அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை. அவன் இவர் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு பதிலாக இவர் அவன் மீது அதிகாரம் செலுத்துகிறார். இயேசு சென்ற விடமெல்லாம் பிசாசுகள் கதறி அசுத்தாவிகள் ஜனங்களை விட்டு வெளியே ஓடின. ஏன்? இயேசுவுக்கு அப்பேற்பட்ட அதிகாரம், பாவமற்றவர், நீதிமான், அப்பேற்பட்ட அதிகாரத்தை அவர் பெற்றிருந்தார். ஆகையால் ஒரு பெரிய புரளியை கிளப்பி, இயேசுவுக்கு எதிராக ஒரு பெரிய புரளியை கிளப்பி எப்படியாவது இவரை நசுக்க வேண்டும், எப்படியாவது இவரை ஒழித்து விட வேண்டும், இவர் இப்படியே இருந்தால் நம்முடைய கிரியைகள் எல்லாம் அழித்து போடுவார், நம்மை நாசமாக்குவார் என்று எண்ணி இவருக்கு எதிராக ஒரு பெரிய புரளியை கிளப்பி மதத்தில் உள்ள ஒரு யூத மக்கள் உள்ளேயே புகுந்து அவன் கிரியை செய்ய ஆரம்பித்தான். யூத மக்களே அவரை குறித்து குற்றஞ்சாட்ட ஆரம்பித்தார்கள். தம்முடைய அவருடைய சொந்த ஜனங்களே அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிற அளவுக்கு பிசாசு அவருடைய உள்ளத்தில் கிரியை செய்தான். ஆனால் அவனுக்கு என்ன வழங்கலைன்னா, இந்த சண்டைக்கு அவனை இழுத்ததே ஆண்டவர் தான். ஹலோ, ஆண்டவர் அவன் வலிய சண்டைக்கு இழுக்கிறார். வா, அவன் ஒதுங்கி போனாலும் அவரே கூப்பிடுறார், சண்டை விட மாட்டேன்றார். இவன்கிட்ட எப்படியாவது மோதி இவனை சிலுவை வரைக்கும் கொண்டு போய் சண்டைக்கு இவனை இழுத்து அங்கே இயேசு தோல்வி அடைவது போல ஒரு காட்சியை உண்டாக்கி இயேசுவில சிலுவை அறைய வைத்து அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை அங்கே சிந்தி மனுக்குலத்துக்கு மீட்பை உண்டாக்கி அதன் மூலமாக பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி பெரிய ஜெயத்தை உலகத்துக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சண்டைக்கு இழுக்கிறார் ஆண்டவர். பிசாசு அவன் விட்டாலும் ஆண்டவர் விடுற மாதிரி இல்லை. சிலுவை ஆண்டவருடைய திட்டம், பிசாசு நினைச்சா அவனுடைய திட்டம் என்று பிசாசு யோசித்தான். இந்த சிலுவையில் இவர் அரைஞ்சு விட்டா நம்முடைய மாஸ்டர் பிளான், நான் போட்ட பெரிய திட்டம் நிறைவேறிவிட்டது. எப்படியாவது ஜனங்களே இவருக்கு எதிராக கிளப்பி இவ்விரோதத்தை உண்டு பண்ணி இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று பெரிய ஒரு பகை இவருக்கு எதிராக கிளப்பி இவரை சிலுவையில் அறைந்தால் அவன் நினைச்சா நம்ம வேலை முடிஞ்சது, நம்முடைய பெரிய திட்டம் நிறைவேறிட்டது, இவரை கொன்னே போட்டலாம். ஆனா அவனுக்கு தெரியல, ஒரு காரியம் தெரியவில்லை. வேதம் சொல்லுகிறது, இதை அறிந்திருந்தால் அவரை கொலை பண்ணியிருக்க மாட்டார்கள் என்று. இந்த திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை அவர்கள் அறிந்திருந்தால் அவரை கொலை பண்ணியிருக்க மாட்டார். கொலை பண்றதன் மூலமா ஜெயம்தான் வருது. இயேசுவை சிலுவையின் போட்டதன் மூலமா மனுக்குலத்துக்கே ஜெயம் வந்து விட்டது. பிசாசுக்கு மட்டும் இதை தெரிஞ்சிருந்தா பிசாசு இயேசுவை சிலுவையில போட்டிருக்க மாட்டவே மாட்டான். அதை முயற்சி எடுத்திருக்க அவனுக்கு தெரியல. அவன் நினைச்சான் இவரை கொண்டு போய் சிலுவையில் வச்சு இவரை நசுக்கிறலாம். கடைசியில் அங்கே ஆனதெல்லாம் வெறும் குதிங்கால தான் நசுக்க முடிஞ்சது. வெளியே வரும்போது அவன் தலையே அவர் நசுக்கி போட்டார். அது தேவனுடைய திட்டம். பகை அதிகமாகி அதிகமாகி அதிகமாகி கடைசியில் சிலுவையிலே போய் முடிந்தது. பிசாசு நினைச்சா, அடேயப்பா எவ்வளவு பெரிய திட்டம், என்னுடைய இவ்வளவு பொல்லாத திட்டம் நிறைவேறுதே என்று சந்தோஷமாக அவன் நினைத்து கொண்டிருந்த போது வேதம் சொல்லுகிறது, இயேசு அங்கே மரித்தவர் நரகத்துக்குள், பாதாளத்துக்குள் சென்று அவனையும் அவனுடைய சகாக்களையும் சந்தித்து அவர்கள் மேல் வெற்றி சிறந்து அவர்களை வெளியரங்க கோலமாக்கி ஜெயித்து மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது தேவனுடைய திட்டம். பிசாசுக்கு இந்த திட்டம் தெரியும், ஆனால் இது சிலுவையின் மூலமா நிறைவேற போறது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு தெரியும் நம்முடைய தலையை நசுக்கும் நாள் வருகிறது என்று. அவனுக்கு தெரியும் நமக்கு விரோதமாக ஏதோ சதி நடக்கிறது என்று. ஆனால் எப்படி நடக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆளை கூட ஐடென்டிஃபை பண்ணிட்டான், இவர் தான் இருக்கும் என்று அவனுக்கு தெரிந்து போய்விட்டது. இயேசுதான் என்று கண்டுபிடித்து விட்டான். ஏன்னா பிசாசன் அசுத்தாவிகளே கதறுகின்றன, தேவனுடைய குமாரனே என்று அவைகள் கதறுகிற அளவுக்கு பிசாசுக்கு ஆள் அடையாளம் தெரிஞ்சு வைத்துக்கிட்டான். ஆனால் அந்த திட்டத்தின் விவரங்கள் அவனுக்கு புரியவில்லை. ஆகையால் ஏமாந்து போய்விட்டான். சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்கும் நாள் வந்தது. சிலுவை தேவனுடைய திட்டம், பிசாசனுடைய திட்டம் அல்ல. தேவன் பிசாசை இழுத்தார். சிலுவைக்கு இயேசுவை கொண்டு வரும்படியாக அவனை வலியை இழுத்தார். தேவன் அந்த சூழ்நிலையை உருவாக்கினார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் உச்சகட்டத்தை அடையும்படியாக அவர் செய்தார். அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருந்தார். பிசாசு நினைத்தான் தன்னுடைய திட்டம் நிறைவேறுகிறது என்று. அவருடைய திட்டம் நிறைவேறின போது கல்வாரி சிலுவையில் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் மனுக்குலத்தின் பாவத்துக்காக, மீட்புக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆண்டவர் மனுக்குலத்தையே பார்த்து அவர்களை குற்றவாளிகள் இல்லை என்று தீர்க்கக்கூடிய ஒரு நிலை உருவானது. அதன் மூலமாக மனுக்குலத்துக்கே விடுதலை உண்டானது. மனுஷன் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு தன்னுடைய அதிகாரத்தை இழந்தபடியினால் மனுஷன்தான் மறுபடியும் பிசாசினிடத்திலிருந்து இழந்து போன அதிகாரத்தை திரும்ப பெற வேண்டியதாக இருந்தது. ஒரு சாதாரண ஒரு நியதி அது, நியாயம். யார் இழந்தார்களோ அவர்கள்தான் அதை போய் எடுக்க வேண்டும்.
யார் அதை பிசாசனிடத்தில் கொடுத்து போட்டார்களோ, ஏமாந்து போனார்களோ, அவர்களே போய் திரும்ப அதை பெற வேண்டும். யார் ஏமாந்தது? யார் வஞ்சிக்கப்பட்டது? மனுக்குலம் வஞ்சிக்கப்பட்டது ஆதாம் ஏவாள் மூலமாக. யார் அதை திரும்ப போய் பெற வேண்டும்? மனுஷனே தான் போய் திரும்ப பெற வேண்டும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், உலகம் படைக்கப்பட்ட போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவன் இழந்து போனான். அவனே தான் போய் திரும்ப அதை பெற வேண்டும். அதுக்கு தான் இயேசு மனிதனாக வந்தார் உலகத்திலே. அவரே போய் அதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவுடன் பிசாசால ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு மனுக்குலத்தின் பிரதிநிதியாக இயேசு பிசாசின் அதிகாரத்தை பறித்து போட்டார். ஹலலூயா. மனுக்குலத்தின் அதிகாரியாக இயேசு, பிரதிநிதியாக இயேசு பிசாசை ஜெயித்தார். அதன் மூலமா என்ன அர்த்தம்? நாம் எல்லாம் ஜெயிக்கலாம்னு அர்த்தம். அமெரிக்காவிலே ஒரு சிறைச்சாலை இருந்தது, புகழ்பெற்ற சிறைச்சாலை. நான் இதை முந்தி சொல்லியிருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. புகழ்பெற்ற சிறைச்சாலை, அந்த பேர் அல்கட்ராஸ் என்கிற சிறைச்சாலை. ரொம்ப புகழ்பெற்றது. ஏன் புகழ்பெற்றது என்று சொன்னால், அந்த அல்கட்ராஸ் என்ற சிறைச்சாலை கடலுக்கு நடுவில் இருந்தது. கலிபோர்னியா மாகாணத்தில் கடலுக்கு நடுவில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. சுற்றிலும் கடல் பல மைல்களுக்கு. அங்கே யார் வைத்தார்கள் என்றால், இந்த அடிக்கடி தப்பித்து ஓடுகிற குற்றவாளிகள் இருக்கிறாங்க பாருங்க. 10 தடவை ஜெயிலுக்கு போயிருப்பான், 10 தடவை தப்பிச்சு ஓடிருப்பான். தப்புறதுல பெரிய ஆளுகளாக இருப்பானுங்க, பெரிய குற்றவாளிகளாக இருப்பான். ஆனால் தப்பி ஓடுறதுல பெரிய ஆளாக இருப்பான். இப்படி தப்பி ஓடுகிற குற்றவாளிகள் எல்லாரையும் கொண்டு போய் அந்த கடலுக்கு நடுவில் இருக்க சிறைச்சாலையில் வைத்து அங்கே தப்பவே முடியாது. அதுக்கு ஏன் புகழ் அல்கட்ராஸ்க்கு என்று சொன்னால், அங்கிருந்து எவனும் தப்பினதே கிடையாது. அதனுடைய புகழ் அதுதான். அது ஒன்றும் எல்லா சிறைச்சாலை போல, அது இன்னொரு சிறைச்சாலை. ஆனால் அதுக்கு ஏன் ஒரு தனிப்பட்ட புகழ் என்றால், அதிலிருந்து எவனும் தப்பினதே கிடையாது. கடைசியாக அதில் ஒரு குற்றவாளியை போட்டாங்க. இவன் பலமுறை தப்பினவன். அவன் அங்கே போய் இருந்து கொண்டு கூட இருக்கவன்லாம் பலமுறை தப்பினவன் தான். அதனால் ஒரு பெரிய திட்டத்தை உள்ளிருந்து தீட்டினார்கள். பல மாதங்களாக அந்த திட்டத்தை தீட்டி அதில் வேலை செய்து கடைசியாக இந்த பெரும் குற்றவாளி யாரும் செய்ய முடியாத ஒன்றை செய்து முடித்தான். அது என்ன? ஒரு நாள் தப்பிச்சு ஓடிட்டான் கூட 4-5 பேரை கூட்டிட்டு. எல்லா இடத்துலையும் தேடினாங்க. தண்ணியில் தப்பிச்சு ஓட முயற்சி எடுத்திருக்கிறார்கள் முன்ன. அதுக்கு முன்னே பலர் முயற்சி எடுத்து கடைசியில் வெளியே போய் பார்த்தா தண்ணியில் கிடக்கும் அவருடைய சரீரம். செத்து போய் தண்ணியில் கிடப்பார்கள் தப்பிக்க முடியாமல். ஜெயில் உள்ளேருந்து வெளியே வரலாம், ஆனால் வீட்டுக்கு போக முடியாது. தண்ணியில் மாட்டிக்கிட்டு செத்து கிடப்பார்கள். தண்ணியெல்லாம் தேடி பார்க்குறாங்க, என்ன இந்த ஆளை காணுமே, கூட போனவன்ல காணுமே. பார்த்தா எல்லாம் தப்பிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சாமர்த்தியமாக எல்லாரும் போயிருக்காங்க. அந்த ஒருவன் முன்னால் சென்றிருக்கிறான், மற்றவர்கள்லாம் பின்னால் அவன் வழியை பின்பற்றி சென்று விட்டார்கள். என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த சிறைச்சாலையை மூடி விட்டார்கள். இன்றைக்கு அந்த சிறைச்சாலை மூடி மியூசியம் மாதிரி கிடக்குதுங்க, சும்மா கிடக்குது. ஏன் மூடி விட்டார்கள்? அந்த சிறைச்சாலைக்கு இனி மதிப்பு கிடையாது. ஏன் அதுக்கு மதிப்பு இருந்தது? இதுவரை யார் மேலும் தப்புனதே கிடையாது. அதனால தான் அதுக்கு புகழ். அதனால தான் அங்கே கொண்டு அடைச்சாங்க. இப்போ தான் ஒருத்தன் தப்பிச்சு விட்டானே, அவன் பின்னால் இன்னும் சிலர் தப்பிச்சு போய்விட்டார்கள். இதன் பிறகு எல்லா சிறைச்சாலையை போல இதுவும் இன்னொரு சிறைச்சாலை ஆகிவிட்டது. அதை மூடியே போட்டார்கள். ஒருவன் தப்பித்தான் என்று சொன்னால் மற்றவர்கள் தப்பிக்க வழி இருக்கிறது என்ற அர்த்தம். ஆகையால் அது அர்த்தமற்றதாகிவிட்டது அந்த சிறைச்சாலை. இப்படிதான் இயேசுவும், இதுவரை ஒரு மனுஷனும் பிசாசை ஜெயித்ததில்லை. இதுவரை ஒரு மனுஷனுக்கு பிசாசின் மீது அதிகாரம் இருந்ததில்லை. இதுவரை ஒரு மனுஷனும் பிசாசின் சோதனைகளை மேற்கொண்டதில்லை. ஆனால் இயேசு வந்தபோது முதல் முதலாக நம்முடைய பிரதிநிதியாக, நமக்கு முன் செல்லுகிறவராக பிசாசை ஜெயித்தார், பிசாசை மேற்கொண்டார், அவனுடைய சோதனைகளை ஜெயித்தார், எல்லாவற்றையும் ஜெயித்தார். இனி அது என்னத்தை உலகுக்கு அறிவிக்கிறது? மனிதனாய் பிறந்த எவனும் இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பதன் மூலம் இந்த பாவம் என்கிற சிறையிலிருந்து விடுபடலாம், அவனும் வெளியே வரலாம், பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து அவன் விடுதலையை பெறலாம் என்கிற அறிவிப்பை தான் நாம் நற்செய்தி என்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு வழி காமிச்சிட்டார், இயேசு பிசாசை ஜெயித்தார். அது நமக்கெல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது? நாம் எல்லாரும் இயேசுவை இயேசுவை போல பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசுக்கு நம் மீது அதிகாரம் இல்லை என்பதை தான் காட்டுகிறது. இன்னும் கேட்டால் வேதத்தில் திட்டவட்டமாக போதித்திருக்கிறது. திருப்புங்க எபேசியர். அவர்கள் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்றால், 16 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 16 வசனம், கொஞ்சம் நீளமான ஒரு பகுதி, நன்றாக கவனியுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நாம் எப்படி, அதாவது இயேசு சிலுவையில் செய்தது எப்படி நமக்காக செய்தார், அதனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படுகிறது, நமக்கு எப்படி அதிகாரம் வருகிறது, நாம் எந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக உரைக்கும் வசனங்கள்.
இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, 16:16, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருள வேண்டும் என்றும் அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார். விசுவாசிகளுக்காக எதற்காக ஜெபிக்கிறார்? தேவனை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தேவன் ஜனங்களுக்கு தர வேண்டும். ஜனங்களுடைய மனம் திறக்கப்பட வேண்டும். ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஜனங்கள் தேவனுடைய அறிவிலே வளர வேண்டும். ஆழமாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்திருக்கிறார் தேவன்? சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அதற்காக ஜெபிக்கிறார். விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே அவருடைய மனதை திறந்திருளும். இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளட்டும். இவைகள் நான் பிரசங்கிக்கிறது சத்தியமான காரியங்கள். இவைகளை சாதாரண அறிவினால் அறிந்து கொள்ள முடியாது. இது ஒரு ஆவிக்குரிய அறிவினால் அறியப்பட வேண்டியவைகள். தேவனுடைய ஞானத்தினால் தெளிவினால் அறிந்து கொள்ளப்பட வேண்டியவைகள். தேவனுடைய ஆவியானவர் தாமே அவைகளை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். நாம் போதிக்க தான் முடியும், ஆனால் தேவன் தான் கண்களை திறக்க முடியும். அந்த சத்தியங்களை நமக்கு விளக்கி தர முடியும். இன்றைக்கு நாம் அதை எதிர்பார்ப்போம். தேவன் நம்முடைய கண்களை திறந்து நமக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தர வேண்டும் என்று நாமும் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். தொடர்ந்து ஜெபிக்கிறார். தந்திரள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்றார்? நமக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாகவும் இயேசுவை தேவன் மரித்தவர்களிலிருந்து எழுப்பினதன் மூலமாகவும் நம்மிடத்திலே காண்பிக்கும் அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும்படி, நம்மிடத்திலே அவர் காண்பித்திருக்கும் நமக்காக அவர் செய்திருக்கும் காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இதை வாசிக்கும் போது என்ன விளங்குது? ஏதோ இயேசு இந்த பூலோகத்தில் வந்தார், தேவன் மனுஷனாய் வந்தார், அவரை பொல்லாதவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள்,

படுத்திருக்கிறார் அவ்வளவுதான் என்று நினைக்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் இயேசுக்கு இதெல்லாம் நடக்கணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் அவருக்கு நடக்கணும்னு அங்கிருந்து உலகத்தில் வந்தார். அவர் ஏற்கனவே உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருந்தார். எத்தனை பேருக்கு தெரியாது இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவர் பிதாவுடைய வலது பாரசத்திலே உன்னதத்திலே ராஜாதி ராஜனாக கர்த்தாதி கர்த்தனாக தேவனாக அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தவர். சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். இறங்கி வந்தது எதற்கு? எப்படியாவது எனக்கு உன்னதத்தில் ஒரு இடம் கிடைக்கணும், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் மேலாக எல்லா நாமங்களுக்கும் மேலாக எனக்கு ஒரு நாமம் கிடைக்கணும், நான் உயர்த்தப்பட வேணும் அப்படின்னு வந்தார் கிடையாது. அவருக்கு அது அவசியமே இல்லை. எதற்கு வந்தார்? நமக்காக வந்தார். ஆகையால் வெறும் அவர் உயர்த்தப்பட்டார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டார், உன்னதங்களிலே வலது பாரசத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் போதாது. ஏன்னா அது அவருக்கு அவசியமே கிடையாது. அவர் எப்படியும் பிசாசை விட பெரியவர். அவர் இவர் பிசாசிற்கு பிசாசை ஜெயித்த ஜெயம் அவருக்காக என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் எப்பவுமே பிசாசை ஜெயித்தவர் தான். அவர் எப்பவுமே பிசாசை ஜெயித்தவர் தான். அவர் சிலுவைக்கு போக வேண்டியதில்லை, அவர் ரத்தம் சிந்த வேண்டியதில்லை, அவர் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அவருக்கு எப்பவுமே பிசாசை விட அதிக பலன் உண்டு. அவர் அதிக பிசாசை ஜெயித்தவர், அவர் பிசாசை மேற்கொள்ளுகிறவர், பிசாசை விட பெரியவர். அதை அவருக்காக அவர் செய்யவில்லை. நாம் நினைக்கிறோம் அவரை இயேசு தேவன் இயேசுவை மகிமைப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார், பாவம் அவரை கொலை பண்ணாங்க, இவரை உயிர்த்தெழ வைத்தார், அவர் மேலே உட்கார வைத்தார் என்று நினைக்கிறோம். கிடையாது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியமே நம்மை குறித்து தான். எதுக்கு ஜெபம் பண்றார் அப்போஸ்தலனாகிய பவுல்? நம் நிமித்தமாக அல்லது நம்மிடத்திலே தேவன் காண்பிக்கும் வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. இயேசு மரித்தோர்லிருந்து எழுப்பது நிமித்தமாக, சிலுவை பாடுகள் நிமித்தமாக, உயிர்த்தெழுதல் நிமித்தமாக நம்மிடத்திலே தேவன் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. இங்க முழு the whole point is not about Jesus, the whole point is about us. இயேசுவை குறித்த காரியம் இல்லை இது. இது நாம் அறிந்து கொள்ளும்படியாக. இயேசுக்கு இதெல்லாம் புரியுது, இயேசுக்கு இதெல்லாம் அவசியமே கிடையாது. தேவன் நம்மிடத்திலே காண்பிக்கும் வல்லமையை நாம் புரிந்து கொள்ளும்படியாக தான் பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். அதைத்தான் இங்கே விளக்குகிறார். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம் இரண்டாம் அதிகாரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாருங்க, இப்ப இயேசுவை பற்றியே பேசிட்டு இருந்து திடீர்னு இப்ப நம்ம பற்றி ஆரம்பிச்சிட்டார். இரண்டாம் அதிகாரம் என்று சொல்றதுனால வேற ஏதோ விஷயம் பேசுறாங்கன்னு சொல்ல வேணாம், நினைக்க வேண்டாம். அதேதான் தொடர்கிறது. அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களால் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எல்லாரும் சொல்லுங்க, நம்மை உயிர்ப்பித்தார். இயேசுவை உயிரோடு எழுப்பினது மட்டுமல்ல, நம்மை உயிர்ப்பித்தார். அதை தான் பார்க்க விரும்புகிறார். நம்மை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாவிகளாயிருந்த முந்தி அதான் சொல்றார். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அவருடைய உயிர்த்தெழுதலே நம்முடைய உயிர்த்தெழுதலும் அடங்கியிருக்கிறது. நம்மை அவருடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், அதுதான் ரட்சிப்பு. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஹலோ, இருக்கிறீங்களா எல்லாரும்? நம்மை உயிர்ப்பித்து நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்காரவும் செய்தார். எங்க உட்கார்ந்துருக்கீங்க இப்போ? ஆவிக்குரிய விதத்தில் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறீர்கள். கிறிஸ்து எங்க உட்கார்ந்திருக்கிறார்? சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவராய் உன்னதங்களிலே தேவனுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க. இப்போ இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார். எங்க உயர்த்தப்பட்டிருக்கிறார்? உன்னதங்களுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் பிதாவின் வலது பாரசத்திலே உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டு சகல துரைத்தனங்கள் அதிகாரம் பிசாசின் வல்லமைகள் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தி உட்கார வைத்திருக்கிறார் ஆண்டவர். உன்னதத்திலே உட்கார வைத்தது மட்டுமில்லாமல் எல்லாத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இரண்டாம் அதிகாரம் சொல்லுது, ஏழாம் வசனம்,
நாமும் அவரோடு கூட உன்னதங்களிலே

உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய பாதப்படி இல்லையா? ஹலோ, நாம் எங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்? நாமும் அவரோடைய கூட வலது பாரசத்தில் உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பாதத்து கீழாக சகல துரைத்தனங்களும் அதிகாரமும் கர்த்தத்துவமும் வல்லமையும் இருக்குமானால், அவருடைய பாதத்து கீழாக சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்குமானால், நம்முடைய பாதத்து கீழாகவும் சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆவிக்குரிய நிலையில நீங்க எங்க இருக்கிறீங்க? அதைத்தான் நீங்க சொல்லுகிறார், நாம் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய நிலையிலே அவரோடு கூட இருக்கிறோம். நமக்கு கீழாக எல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எல்லா கைகளை உயர்த்தி நாம் சொல்லுவோம், என்னை உயிர்ப்பித்து கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தின் என்னை உட்கார வைத்திருக்கிறார். சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் வல்லமைகளுக்கும் மேலாக என்னை உயர்த்தி அவருடைய வலது பாரசத்திலே உட்கார வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆகையால் எல்லாவற்றையும் எனக்கும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நம்ப முடியுதா? இதை ஒரு விசுவாசி நம்பினா விசுவாசிய மாறிடுவான். இதை ஒரு விசுவாசி நம்பினா சாட்சியெல்லாம் மாறிடும், ஜபம் மாறிடும், எல்லாம் மாறிடும். நிறைய பேர் ஜபம் பண்றாங்க பாத்தியா, பாத்தீங்களா? ஆண்டவரே, இந்த பிசாசை பாரு ஆண்டவரே, அதெல்லாம் மாறிடும். பிசாசு எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சிட்டா விசுவாசிக்கு, பிசாசு எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறான்னு விசுவாசிக்கு தெரிந்தா நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும். அதைத்தான் ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்று அப்போஸ்தலாய் பவுல் ஜெபிக்கிறார். நம்மிடத்திலே தேவன் காண்பித்த வல்லமையை, தேவனை இயேசுவை உயிரோடு எழுப்புறதன் மூலமாக நம்மிடத்தில் அவர் காண்பித்த வல்லமையை நாம் காண வேண்டும். நமக்காக அது செய்யப்பட்டது, அவருக்காக அல்ல. அவருக்கு அது அவசியமே இல்லை. அந்த ஜெயம், பிசாசை மேற்கொள்ளுதல், உயர்த்தப்படுதல் எல்லாம் அவருக்கு அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆனால் நம்மை வந்து, தாழ கிடந்தவர்களை வந்து தூக்கி உயிர்ப்பித்து மேலே உட்கார வைக்க வேண்டிய அவசியமாயிருந்தது. அதைத்தான் சிலுவையின் மூலமாக அவர் செய்தார். நமக்காக அதை செய்தார், அவருக்காக அல்ல. அதை நாம் பார்க்க வேண்டும். நமக்காக அதை அவர் செய்தார். எபிரேயர் 2 அதிகாரத்துக்கு திருப்போம், அது இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எபிரேயர் 2 அதிகாரம் 5-8 வசனம் வரை, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷரை நீர் நினைக்கிறதற்கும், அதாவது இன்னொரு இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை இங்கே சொல்லுகிறார் எபிரேயர் நிருபத்தை எழுதினவர். இன்னொரு இடத்துல என்று சொன்னால் குறிப்பாக சங்கீதம் 8 எழுதப்பட்டிருக்கிறதை இங்கே சொல்லுகிறார். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷருடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷனை குறித்து பேசுகிறார். இது மனுஷனை ஏன் நினைக்கிறீர் ஆண்டவரே? அவன் எம்மாத்திரம். அவனை விசாரிக்கிறீரே, அவன் எம்மாத்திரம். இவனை பற்றி ஏன் கவலைப்படுறீர்? மனுஷன் அவ்வளவு விசேஷம், மனுஷனை ஏன் அவ்வளவு பெருசா நினைக்கிறீர் நீர்? அவனுக்காக ஏன் இவ்வளவு செய்கிறீர்? அவனை ஏன் அவ்வளவு பெரிதாக எண்ணுகிறீர்? அவனை தேவதூதிரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிச்சூட்டி. இது மனுஷனை பற்றி. தேவதூதனை விட கொஞ்சம் சிறியவர்களா நாம் ஆக்கப்பட்டோம், ஆனால் கனத்தினாலும் மகிமையினாலும் நம்மை முடிச்சூட்டி இருக்கிறார். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து, ஆதியாகமம் 1:26 தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனுஷனுக்கு என்ன சொன்னார்? அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் ஆண்டுகொள்ள சொன்னார். இதெல்லாம் உன்னுடையது, நீ வைத்துக்கொள், நீ ஆண்டுகொள்னு சொல்லிவிட்டார். அதை தான் இங்க சொல்லியிருக்கிறது. மனுஷன் யார், அவனை குறித்து தேவன் எப்படி நினைக்கிறார் என்பதை தான் இந்த வசனங்கள் விவரிக்கிறது. சங்கீதம் 8 அந்த வசனம் வருது. சங்கீதக்காரன் சொல்கிறான், மனுஷன் எம்மாத்திரம், அவனை விசாரிக்கிறீர், அவனை நினைத்து பார்க்கிறீர், அவன் அற்பமானவன் ஆச்சே, ஆனால் அவனை இவ்வளவு பெரிசா நீர் நினைக்கிறீரே என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அதை இங்கே இவர் சொல்லி காண்பிக்கிறார். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை, அதாவது மனுஷனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்திலே அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆனா இன்னும் ஒரு காரியம் அவனுக்கு கீழ்ப்படவில்லை, அவனுக்கு கீழாக வைக்கப்படவில்லை. அது என்ன தெரியுமா? சரீர பிரகாரமான மரணம். இருக்கிறீங்களா? பிசாசு கீழே வச்சிட்டாரு.
எல்லாவற்றையும் கீழ்படுத்திட்டார். மனுஷனுக்கு எல்லா அதிகாரத்தையும் தந்துட்டாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரீர பிரகாரமான மரணம் மட்டும் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை, அது பின்னாலே மேற்கொள்ளப்படும். அதற்கென்று ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். அழியாமை, அழிவுள்ளது அழியாமையை தரித்துக் கொள்ளும், சாவுக்கு ஏதுவான சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும், சாவாமையை தரித்துக் கொள்ளும். அந்த நாள் வரும்போது மரணத்தையும் நாம் மேற்கொள்வோம், மரணமும் நம்முடைய பாதத்து கீழே இருக்கும். சரீர பிரகாரமான மரணமும் நம்மை தீண்ட முடியாது, சரீர பிரகாரமாக நாம் சாக மாட்டோம். அந்நாள் வரைக்கும் வெறும் சரீர பிரகாரமான மரணத்தை தவிர மற்றது எல்லாத்தையும் நம்ம பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஒரு அற்புதமான காரியம். சரீர பிரகாரமான மரணத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் மனுஷனுடைய பாதத்தை கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் மனுஷனை பற்றி பேசிக்கொண்டு வந்த வார்த்தைகள் 6, 7, 8 எல்லாம். எப்படி மனுஷனை உருவாக்கினார், கிரியின் மேல் அதிகாரியாக வைத்தார், அவனுடைய பாதத்து கீழே எல்லாத்தையும் வைத்தார். ஆனாலும் அவனுக்கு இன்னும் சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டில்லை. ஏன்னா சரீர பிரகார மரணம் இன்னும் அவனை ஆட்கொள்ளுகிறது. அது வருங்காலங்களிலே அதையும் அவனுடைய பாதத்து கீழ்ப்படுத்துவார். சரீர பிரகாரமான மரணம், மரணத்தை அவன் மேற்கொள்வான் இல்லையா. அதையெல்லாம் சொல்லிட்டு திடீர்னு 9 இயேசுவை பற்றி பேசுகிறார். மனிதனை பற்றியே பேசிட்டு வந்து திடீர்னு இயேசுவை பற்றி பேசுகிறார். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதர்களும் சற்றும் சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். நாம் எல்லாம் இன்னும் மரணத்தை மேற்கொள்ளுகிற அந்த நிலைக்கு வரவில்லை, இன்னும் அது நம்முடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தப்படவில்லை. ஆனால் இயேசுவோ, அதை தான் இங்க சொல்ற, ஆனால் இயேசுவோ எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். எல்லாருக்காக ருசி பார்த்திருக்காரா? எல்லாரும் சொல்லுவோம், எல்லாருக்காகவும் ருசி பார்த்தார். எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தவர் உயிரோடு எழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்து விட்டார். ஜெயித்து விட்டதுனால மூட போறாங்க. ஹலோ, ஆகையால் தான் அப்போஸ்தலனாய் பங்கே பாதாளமே மரணமே இருக்கிற மேல வாழ்விட ஆரம்பிச்சிட்டார். அவர் மரணத்தை ஜெயிக்கல, ஆனால் இயேசு ஜெயித்ததுனால என்னையும் இந்த மரணம் பிடித்து வைத்திருக்க முடியாது. இந்த கல்லறைக்கு அதிகாரம் கிடையாது, பாதாளத்துக்கு என் ஆவிகளை பிடித்து வைத்திருக்க அதிகாரம் கிடையாது. உன் மரணமே, உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்கிறார். எங்கே உன்னுடைய ஜெயம்? ஒரு ஆள் வெளியே போயிட்டார், நாங்க எல்லாரும் வெளியே போக போகிறோம். ஒரு ஆள் மரணத்தை தப்பி வெளியே வந்தார், ஒரு ஆள் உயிரோடு எழுந்தார், நாங்கள் எல்லோரும் உயிரோடு எழும்பப்பட போகிறோம். நித்திய நித்தியமாக தேவனோடு கூட வாழப்போகிறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? ஆகையால் தான் கிறிஸ்தவன் மரணத்தையே வேற விதமா பார்க்கிறான். ஆகையால் தான் கிறிஸ்தவ சாவு ரோட்ல போனாலே எல்லாம் ஆண் பார்க்கறாங்க. ஏன்? பாட்டு பாடிட்டு போறோம், நாம் அங்க இருப்போம்னு சொல்லி பாட்டு பாடிட்டு போறோம். பெரிய நம்பிக்கையை பாடுகிறோம். நம்முடைய உள்ளத்திலே மாறாத சந்தோஷம் ஒன்று இருக்கிறது. ஒருவர் இருந்து நம்ம விட்டு பிரிந்து போனால் அதற்குரிய கவலை இருக்கிறது, ஆனால் மற்றவர்களைப் போல நாம் துக்கிக்கிறது கிடையாது. நம்முடைய துக்கமே வேற மாதிரி இருக்கு. நாம் பெரிய நம்பிக்கையோட போகிறோம், அந்த நம்பிக்கையை பிரசங்கிக்கிறோம், மரணத்தை சவால் விடுகிறோம். மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு வெளியே வந்துட்டார், நாங்களும் வெளியே வர போகிறோம். அவர் நமக்கு முன் சென்று விட்டார். ஹல்லேலூயா! முன் சென்றவர், மரணத்தை ஜெயித்தவர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். 2 எபிரேயர் 1:3 முதல் 8 வசனங்கள் அந்த இயேசுவை குறித்து இன்னும் விவரமாய் சொல்லியிருக்கிறது. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். உட்கார்ந்தாரா இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, இயேசு உன்னதத்திலே வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். இவர் தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். இயேசு பெற்ற மேன்மையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இனி நான் உன்னை ஜெனிப்பித்தேன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும், அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா? இன்னும் கேட்டா என்ன சொல்றாரு, தூதரை விட இப்ப இயேசு பெரியவரா மாறிட்டார். தூதரை விட இயேசு பெரியவரா மாறிட்டார். ஏன்? தூதரை பார்த்து இன்றைக்கு நான் உன்னை ஜெனிப்பித்தேன், நீர் என்னுடைய குமாரன்,
என்று யாருக்காவது தேவன் சொல்லியிருக்காரா? சொன்னதே கிடையாது. மேலும் தமது முதற்பேறானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி தூதர்கள் எப்படி காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும் ஊழியக்காரனை செய்கிறாராம். குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. தேவதூதனை பார்த்து என்ன சொல்றார்? நீ காற்றாயர் என்றார். ஊழியக்காரனை பார்த்து அக்னி ஜுவாலையா அவர்களை மாற்றுகிறார் தேவதூதர்களை. ஆனால் குமாரனை பார்த்து என்ன சொல்கிறார்? உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது என்றார். அப்ப இயேசு எங்க இருக்கிறார்? உன்னதமான இடத்திலே, வலது பாரசத்திலே, பிதாவுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் செங்கோல் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய சிங்காசனம், அரசாட்சி, அவருடைய ஜெயம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து ஜெயித்தார், அவர் ராஜாதி ராஜாவாயிருக்கிறார். அவருடைய ஆட்சி என்றென்றைக்கும் உள்ளது. அதை என்றைக்கும் பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது. இதை தான் இயேசுவே தீர்க்க தரிசனமா சொன்னார். லூக்கா 10 அதிகாரத்தில் அவர் மறிப்பதற்கு முன்பதாக, இதெல்லாம் நடப்பதற்கு முன்பதாக, சிலுவை வருவதற்கு முன்பதாகவே இயேசு என்ன நடக்கப் போகிறது என்பதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். இங்கேயும் பாருங்க, வர்ணனையான வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்துகிறார், நேரடியாக பிசாசுன்னு சொல்லல. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏன் சேதப்படுத்த மாட்டாது? ஏன் நமக்கு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க அதிகாரம்? ஏன் பிசாசை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது? ஏனென்றால் அவர் எங்கே இருக்கிறாரோ அதே இடத்துல நாமும் உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய பாதத்து கீழாக இவைகள் எல்லாம் எப்படி கீழ்பட்டிருக்கிறதோ அதுபோலவே நம்முடைய பாதத்து கீழாக எல்லாம் கீழ்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91 போவோம். மறுபடியும், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். வருங்காலத்தில் வரப்போகிற காரியத்தை அன்றைக்கு சொன்னார்கள், இன்றைக்கு அது நடந்து விட்டது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? இன்றைக்கு அது நடந்து விட்டது. மிதித்து போடுவாய் என்று சொல்லுகிறது எதிர்காலத்தில் நடக்கப் போகிறது என்கிற விதத்தில் சொல்லப்பட்டதும் அல்லாமல், மிதித்து போடு என்கிற கட்டளை போலவும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது வருங்காலத்தை குறிக்கிறது மட்டுமல்ல, இது ஒரு கட்டளையாகவும் இருக்கிறது. மிதித்து போடு வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும், சிங்கத்தையும் விரியன் பாம்பையும், விசுவாசியாக நீ மிதித்து போடு, அவனை பாதத்தை கீழ்ப்படுத்து, மிதித்து போடு என்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் பிசாசை குறித்து என்கிறதை அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பால சிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு, கவனிச்சிங்களா? ஆங்கிலத்திலே அழகாக யங் லயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இளம் சிங்கம். ஏன் இளம் சிங்கம் சொன்னது எனக்கு ரொம்ப நாளா சரியாது, விளங்கலையே. இளம் சிங்கம்னா, சிங்கம்னா என்ன, இளம் சிங்கம்னா என்ன? சிங்கத்தையும் மீத்து போடுவா, இளம் சிங்கத்தையும் மீத்து போடுவான்னா அது இன்னொரு ஃபர்தர் டிஸ்கிரிப்ஷன், இன்னும் கொஞ்சம் வர்ணனை அதிகமாக. இளம் சிங்கம்னா என்ன? பிசாஸ் இளம் சிங்கம் மாதிரி இருக்கான். இளம் சிங்கம் தான் சொல்றாங்க, நிறைய கத்துமா, ரோரிங், ரொம்ப கர்ச்சித்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் வயசான சிங்கம் அவ்வளோ கர்ச்சிக்காது. இந்த இளம் சிங்கம் தான் எப்போ பார்த்தாலும் கர்ச்சித்து கொண்டே இருக்கும். பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இளம் சிங்கம் போல் எப்போ பார்த்தாலும் கர்ச்சித்துக்கிட்டே இருக்கிறான். ஏன் கர்ச்சிக்கிற, ஏன் இளம் சிங்கம் அதிகமாக கர்ச்சிக்கிறது? மனுஷர் மத்தியில் கூட சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் லொடலுடன் வாயை திறந்து பேசிகிட்டு இருக்கிறது தான் சைன் ஆஃப் இம்மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சியற்ற நிலையில் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு அடையாளமாகிறது. முதிர்ச்சி பெறாத நிலையில், சரியான வளர்ச்சி இல்லாத நிலையில் இருக்கிறாள் தான் எப்போ பார்த்தாலும் வாயை திறந்து லோட லோட லோட லோடன் எதையாவது அளந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வாய், பெரிய வாயை திறந்து பிக் மவுத், இதை திறந்து லொட லொட லோடன் ஆடிட்டு இருக்கிறது என்னத்தை காண்பிக்குது? சரியான வளர்ச்சி இல்லைன்னு காண்பிக்குது. ஆவிக்குரிய விதத்தில் பிசாசு தான் ரொம்ப குறைவு வளர்ச்சி உள்ளவன், ஆகியால் தான் அவனும் எப்போ பார்த்தாலும் கெரிச்சிக்கிட்டே இருக்கிறான். ஓ ஓ ஓ ஓ ஓன்னு எப்போ எல்லா நேரத்தையும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறான், கெர்ச்சித்து கொண்டே இருக்கிறான் பிசாசு. ஒன்று பேதுரு 5 அதிகாரத்துக்கு திருப்போம். 1 பேதுரு 5:8-9 தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி
திரிகிறான், எவனை விழுங்கலாமோ என்று வகை செடி சுற்றி திரிகிறான். விழுங்க முடிஞ்சா விழுங்கிடுவான், விழுங்க முடியாது ஆகையால் தான் தேடிட்டு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். லேசில் முழுங்க முடியாது, அப்படி ஒன்றும் யாரும் கொடுத்துடல அவனுக்கு தட்டில் வச்சு. ஆகையால் தான் வகை தேடி சுற்றி திரிந்திருக்கிறான், திரிந்து கொண்டிருக்கிறான். அவள் அப்பேற்பட்ட சிங்கமாக இருந்தா, உடனடியாக விழுங்கக்கூடியவனாக இருந்தால் சுற்றி திரிய வேண்டிய அவசியமே கிடையாது, நேராக வந்து எடுத்து சாப்பிடலாம். ஏன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான், யாராவது மாட்டுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கான். மாற்றால தான் அவன் விழுங்க முடியும், எல்லா ஆளையும் விழுங்க முடியாது. மாற்ற விசுவாசியை தான் அவன் விழுங்க முடியும். அவனுடைய பொய்களை விசுவாசிக்கிற பொய்களை நம்புகிற விசுவாசிகள், அவனுடைய ஏமாற்றுதலுக்கு இணங்குகிற விசுவாசிகள், தங்களுடைய அதிகாரத்தை அறியாத விசுவாசிகள், அவனை தேவன் நம்முடைய பாதத்தை கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்பதை அறியாதவர்கள், அவன் மீது நமக்கு அதிகாரம் இருக்கிறது, பிசாசின் மீது நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை அறியாதவர்கள், அவர்களை தான் அவன் விழுங்குவான். இன்றைக்கு எந்த விசுவாசிக்காவது பிசாசின் மீது அதிகாரம் இருக்கிறது என்று தெரியாமல் அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்த முடியாமல் இருக்கிறாங்களோ, அவர்களை பிசாசு விழுங்கத்தான் செய்கிறான், அவர்களை பிசாசு சோதிக்கிறான், அவர்களை பிசாசு விழச் செய்கிறான், அவர்களை எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதிகாரம் பெற்றவர்கள், தங்களுடைய அதிகாரத்தை அறிந்து கொண்டவர்கள், பிசாசின் அதிகாரம் ஒன்றும் இல்லை என்று தெரிந்தவர்கள் அவனை கீழ்ப்படுத்துவார்கள், அவனை மேற்கொள்வார்கள். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். எப்படி ஓடி போவான்? இயேசு சொன்னால் பின்னால போ சாத்தா என்ன, ஆனால் அன்னைக்கு இன்னும் கீழே போடல, அதனால தான் அப்படி சொன்னார், பின்னால் போன். இன்னைக்கு என்ன பண்ணிட்டார், பாதத்துக்கு கீழாக்கி விட்டார். இன்றைக்கு அவன் கீழே கிடக்கிறவன், அன்றைக்கே கீழாக்கிட்டார், மண்ணை தின்னு கீழே கிடந்துட்டார். அன்னையிலிருந்து இன்றைய வரைக்கும் அப்படி தான் இருக்கிறான். கல்வாரி சிலுவையில் மனு வர்க்கத்துக்காக அவனுடைய தலையை நசுக்கி அவனுடைய அதிகாரத்தை தேவன் பிடுங்கி போட்டார் இயேசுவின் மூலமாக. அன்றையிலிருந்து இன்றைய வரை பிசாசு கீழே தான் போயிட்டு இருக்கிறான். முதல்ல இருந்தே கீழே தான் போக ஆரம்பிச்சான், இன்னைக்கு வரைக்கும் கீழே தான் போயிட்டு இருக்கிறான். விசுவாசிகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகள் இதில் நிற்க வேண்டும், இந்த சத்தியத்தில் நிற்க வேண்டும். இந்த சத்தியத்தை தங்களுக்கென்று உரிமை பாராட்ட வேண்டும். பிசாசை குறித்து பயப்படுகிறவர்களாக, பிசாசின் கிரியைகளை பெரிதாக நினைச்சு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க. சில விசுவாசிகளை பார்த்தா பிசாசை தேவன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹலோ, பிசாசை கர்த்தர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு எல்லாம் தெரியும், அவன் எது வேணா செய்யலாம், அவனுக்கு செல்ல அதிகாரம் இருக்குது, அவன் எப்படி வேணா பண்ணலாம், அவன் என்ன பண்ணுவானோ, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அவன் ரொம்ப பெரியவன். யோசித்து பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ விசுவாசிகள் நான் அப்படி பார்த்துருக்குறேன். பிசாசை கர்த்தரை போல நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பிசாசு எல்லாவற்றையும் செய்ய முடியாது, அவன் வந்து சர்வ வல்லமை உள்ளவர், இவனுக்கு சர்வ வல்லமை கிடையாது. பிசாசுக்கு சர்வ ஞானம் கிடையாது, எல்லாத்தையும் அறிந்தவன் கிடையாது. பிசாசுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்து அதெல்லாம் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிக்க முடியாது. பிசாசுக்கு எப்படி தெரியும், நம்ம வாயை திறந்து சொல்றதன் மூலமா தான் தெரியும். வாயை மூடிட்டு இருந்தா பிசாசுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்முடைய அவநம்பிக்கையும் நம்முடைய அவிசுவாசத்தையும் பயத்தையும் நம்ம பேசும்போது தான் பிசாசுக்கு அப்புறம் பிடிச்சிக்கிறான், அவனுக்கு தெரிஞ்சிருது, ஓஹோ இவ்வளவு பயம் உள்ள இருக்கிறான். பிசாசை கர்த்தர் நினைக்காதீங்க. பிசாசு எல்லாம் நினைச்ச நேரத்தில் எதையும் செய்த முடியாது. எல்லாம் செய்ய முடியும்னா ஏன் யோபுவை பற்றி கர்த்தர் இடத்துல போய் நிக்கிறான்? ஆண்டவரே, வேலி போட்டு அடைச்சிருக்கிறீரு, எங்களெல்லாம் வெளியே வச்சுட்டு அவனை உள்ள வச்சு ஆசீர்வச்சுட்டே இருக்கிறீரு, நான் ஒண்ணுமே செய்ய முடியலன்னு எதுக்கு தேவனிடத்துல போய் அவன் அனுமதி கேட்டுக்கொண்டு நிற்கிறான்? பிசாசு எல்லாவற்றையும் எப்பவும் செய்துவிட முடியாது, அவன் செய்கிறதற்கு சில எல்லைகள் உண்டு. ஆகையால் பிசாசை குறித்து பயந்து கொண்டு தயங்கி கொண்டு அவனை பெரிதாக நினைத்துக் கொண்டிருப்பது பதிலாக பிசாசு எங்கே இருக்கிறான் என்று புரிந்து கொண்டு சங்கீதம் 91:13 சொல்லியிருக்கிறபடி சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் பாலசிங்கத்தையும் விரியன் பாம்பையும் மிதித்து போடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாதத்து கீழ்ப்படுத்துகிறவர்களாக, அதிகாரம் செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிசாசின் மீது அதிகாரம் செலுத்த வேண்டும். எந்த பிசாசுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இடமே கிடையாது. நல்ல விசுவாசி ஆயிட்டு, நல்ல கத்தரை பின்பற்றிக்கிட்டு, கோயிலுக்கு வந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு, ஐயோ எனக்கு பில்லி சீனிய வைக்க போகிறாங்க, எனக்கு அதை பண்ண போகிறாங்க, இந்த பேச்சே கூடாது, அது ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கீங்களா எல்லாரும்? ஒன்றும் முடியாது. இதுக்கு 4 பேர்கிட்ட போய் இந்த தகடு எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, இது இதில் அவசியமோ தப்பானே கிடையாது. உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை குறித்து சொல்ல எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம தான் சொல்லியிருக்கேன்,
சங்கீதக்காரன் சொன்ன நாட்கள்ல அவர்களுக்கு மிதித்து போடக்கூடிய அதிகாரம் கிடையாது, யாரும் மிதித்து போட முடியாது. பிசாஸ் தான் தலைமையில உட்கார்ந்துட்டு இருந்தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது. இன்றைக்கோ இயேசுவின் மூலமாக பிசாசு பாதத்து கீழாக வைக்கப்பட்டிருக்கிறான். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எல்லார் கைகளை உயர்த்துங்கள், எல்லாரும் இன்றைக்கு சொல்லுவோம், பிசாசின் சேனைகள் பார்த்து கொண்டிருக்குது. பிசாசுக்கு நம்ம வாயில சொல்றத நான் சொன்னேன் இல்லையா?

அஞ்சாதீர்கள். இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்.

ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடயத்தால் சூழ்ந்து கொள்கிறேன். ஆதலால் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷமாய் பாடுவார்களாக என்று விண்ணப்பம் ஏறெடுக்கிறார் தாவீது. சங்கீதம் 5:12.

மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் வந்து ஒரு எளிய ஆசீர்வாதம் தொடர்பான செய்தியை பார்க்க போகிறோம். ஆசீர்வாதங்களுக்காக தேவன் நமக்கு காட்டுகின்ற ஐந்து வழிகள். தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற, திட்டமிட்டு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் விரும்புகிற விதமான ஒரு ஆன்மீக வழியில் சென்று அடைய முடியாது. நமக்கு நிறைய ஆன்மீக வழிகள் தெரியும், அவைகளாம் ஸ்பிரிச்சுவல் வைஸ், ஆவிக்குரிய வழிகள் தான். ஆனால் அவைகள் நம்மை ஆவிக்குரிய தேவ ஆசீர்வாதங்களை கொண்டு சேர்க்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. எனவே தேவ ஆசீர்வாதங்களுக்கு நேராக நம்மை கொண்டு செல்வதற்கேற்ற

பிளஸ்ஸஸ். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களாக இவை இருந்தாலும் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாம் சூஸ் பண்ணி கொடுக்குற இந்த வழிகளல்ல. தேவன் இதற்காக என்ன வழிகளை வைத்திருக்கிறார் என்பதை நாம் கவனமாக உற்று கவனிக்க வேண்டும். முதலாவதாக, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வி மஸ்ட் ஹவ் சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஆஸ் வாட் இஸ் பிளஸ்ஸிங். அதாவது எது ஆசீர்வாதம். ஒரு வார்த்தை நான் செலவில் இந்த வார்த்தையை ரிப்பீட்டாக யூஸ் பண்ணுறவில்லை, இதை விட்டால் வேறு ஒரு வார்த்தை நமக்கு கரெக்டாக இல்லையே, அந்த வார்த்தை இதுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை சரியாக சொல்ல முடியும், தேவ நன்மைகள்னு சொல்லலாம், மற்றபடி ரொம்ப வார்த்தைகள் இல்லை. அப்போ திரும்ப திரும்ப அந்த ஆசீர்வாதங்கிற வார்த்தை தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆசீர்வாதங்கள் என்றால் தேவனால் நாம் நன்றாக வைக்கப்படுதல், அதுதான் ஆசீர்வாதம். பிளஸ்ஸிங்னு என்ன அர்த்தம்? தேவனால் அவருடைய பார்வையில் நாம் நன்றாக வைக்கப்படுதல். ஆசீர்வாதங்களை எப்படி அடைவது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு செல்வதற்கு முன்பாக, முதலாவது வாட் இஸ் பிளஸ்ஸிங், என்ன ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் என்ற உடனே பெரும்பாலும் நாம் வந்து என்ன நினைக்கிறோன்னா, நம்மிடத்தில் நாம் விரும்புகிற சில நன்மைகள் இருக்கணும். சர்டன் குட் திங்ஸ் வி மஸ்ட் ஹவ் ஸோ தட் வி கேன் பிலீவ் தட் வி வில் பி பிளஸ்ஸட். ஆசீர்வாதம்னா என்ன? இப்போ ஆண்டவர் வந்து நமக்கு பொருளாதார ரீதியாக, சரீர ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக சில நன்மைகளை நமக்கு தந்தால் நாம் அதை வைத்து என்ன நினைப்போம்? நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதம் என்பது நாம் எவைகளை வைத்து கொண்டிருக்கிறோம் என்பதல்ல. இட்ஸ் நாட் வாட் ஆர் த திங்ஸ் வி ஆர் பொசஸிங். நம்ம என்ன விஷயங்களை வச்சுட்டுருக்குறோம்? இப்போ ஒருத்தருக்கு ஒரு நல்ல வீடு கிடச்சிருக்கு, அவர் சொல்லலாம் கத்தரை கிருபினால் ஆண்டவர் ஒரு வீட்டை ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறார், இல்லை ஒரு நல்ல வேலைகள் இருக்குது அப்போ ஆசீர்வாதமாக ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார், இல்லை ஒரு தொழில் இருக்குது ஒரு நல்ல தொழில் ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறார், இல்லைன்னு சொன்னால் நல்ல ஆசிர உறவுகளை கொடுத்துருக்கிறார், வசதியை கொடுத்து இப்படி சொல்லலாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நாம் வந்து சில விஷயங்களை உலகத்தில் விரும்புகிறோம், காசு பணம் ஆஸ்தி அந்தஸ்தி எல்லாம் விரும்புகிறோம், தப்பு கிடையாது. எல்லாம் உலகத்தில் மனுஷனாகிறதா இதை என்ன செய்வான்? விரும்பத்தான் செய்வான். ஆனால் இவைகளை நம்மிடத்தில் கொண்டிருந்தால் அதைத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். அதனால் சிலர் வந்து கத்தர் எனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கார், வாகனத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கார், வேலையை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறார், தொழிலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் சொல்கிறோம். ஆனால் ஆசீர்வாதம் என்பது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹேவிங் சர்டன் திங்ஸ். சில விஷயங்களை நம்ம வச்சுட்டு இருக்கிறதில்ல. இப்போ நம்ம பணத்தை வச்சிட்ருக்கலாம், நிலத்தை வச்சிட்ருக்கலாம், இன்னும் பல்வேறு விதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெல்த், அதாவது கோல்டு, கில்டு, சில்வர், வேறு இன்னும் பல்வேறு விதங்களில் நம்ம வாழ்வுக்கு நமக்கு நல்லது தரும் என்று எண்ணுகிற நிறைகளை வைத்திருக்கலாம். இவளை வைத்து கொண்டிருப்பதல்ல, இவைகளாலே நாம் என்ன உணர்ந்து கொண்டிருக்கிறோம், வாட் டு வி என்ஜாய், எதெல்லாம் எனக்கு இருக்குது, வீடு இருக்குது, காசு இருக்குது, வேலை இருக்குது, தொழில் இருக்குது, ஹெல்த் இருக்குது, உறவு இருக்குது, இப்படி நமக்கு இருக்கிறத சொல்கிறதில்ல. இவைகள் இருப்பதினாலே ஹவு வி ஆர் ஃபீலிங், நம்ம மனசுக்குள்ள இன்னொரு மைண்ட் இன்னொரு ஸ்பிரிட் ஹவு வி ஃபீல், அதுதான் முக்கியம். இவைகள் இருக்கிறதுனால நம்ம யார் கிடையாது? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கிடையாது. அப்புறம் இவைகளெல்லாம் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் ஆசீர்வதிக்கிறதுனா ஆண்டவருடைய பார்வையில் நம்ம நன்றாக இருக்கிறது, ஆண்டவருடைய பார்வை நன்றாக இருக்கிறது ஆசீர்வாதம். அப்போ பணம் உடையவளாக இருந்தால் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் நம்புகிறோம், செல்வம் உடையவளாக இருந்தால், நில உடையவளாக இருந்தால், வீடு உடையவளாக இருந்தால், வாகன உடையவளாக இருந்தால், பேங்கில் நல்ல டெபாசிட் உடையவளாக இருந்தால், நிறைய கோல்டு ஜுவல்லரிஸ் உடையவளாக இருந்தால், நல்ல வேலை உடையவளாக இருந்தால், தொழில் உடையவளாக இருந்தால், நல்ல ஹெல்த் உடையவளாக இருந்தால், வி திங்க் தட் வி ஆர் பிளஸ்ஸட். ஆனால் இவைகள் இருக்கிறது அல்ல, இவைகள் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறது, இவைகளால் நமக்குள்ள என்ன கிடைத்திருக்கணும், இவைகள் மூலமாக நம்ம மனசுக்கு ஒரு அமைதி கிடைச்சிருக்கணும், சந்தோஷம் கிடச்சிருக்கணும், ஒரு நிறைவு கிடச்சிருக்கணும், ஒரு பூரிப்பு கிடச்சிருக்கணும், ஒரு கண்டன்மெண்ட் வரணும் இல்லையா, ஒரு ஃபுல்னஸ் வரணும். இது வரலன்னு சொன்னால் வி கான் சே வி ஹவ் பீன் பிளஸ்ஸட். ஆனால் எல்லாம் இருக்குது. இப்போ சாலமன் ராஜா கூட எல்லாவற்றையும் வைத்து கொண்டு என்ன சொன்னால், மாய எல்லா மாயை சூரியனுக்கில் நடந்தவர்களெல்லாம் கவனித்து பார்த்து எல்லா மாய மனதுக்கு சஞ்சலமாக இருப்போம். எல்லாம் அறிவு இருந்து, ஞானம் இருந்து, செல்வம் இருந்தது, கோல்டு இருந்தது, நிறைய உறவுகள் இருந்தது, எல்லாம் இருந்தது இருந்த பொழுது ஈவன் தோ ஹி கட் ஆல் தீஸ் திங்ஸ் ஹீ குட் நாட் சே ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லாம் மாயை மாயை என்று தான் சொன்னான். அப்போ நன்ற கவனியுங்கள், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது என்பது
நம்ம உலக வாழ்வில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எவை எவை நமக்கு தேவை.

0: நாம நினைக்கிறோம் அவைகள் அல்ல. பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. பதினாறு பெற்றுன்னு சொன்னால் அந்த காலத்தில் தப்பாக புரிஞ்சுட்டு நிறைய பதினாறு குழந்தைகளை பார்த்துட்டாங்க, அது வேறு விஷயம். பதினாறுனா பதினாறு வகை செல்வங்கள் அப்படின்னு இருக்குது. அது என்னென்னு என்ன கேட்டிங்கன்னு என்ன சொல்ல தெரியாது, சரியா? பதினாறு வகை செல்வம். சரி, பதினாறு வகை செல்வம் இருந்தாலும் அந்த பதினாறு வகை செல்வம் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறது, அதுதான் முக்கியம். இப்போ சிலருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய செல்வங்கள்லாம் இருக்குது, ஆனால் அவர்கள் எப்பொழுதும் ஒரு எரிச்சல் மனநிலையோடு வாழ்கிறார்கள். ஒரு விதமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு பேர்னிங், ஒரு இரிட்டேஷன், மைண்ட் எப்பவுமே இரிட்டேட்டிவாக இருக்குது. பட் தே ஹவ் எவ்ரி திங், புரிகிறதா? நல்ல சுவையாக உண்ணுறதுக்கு சாப்பாடு இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளாக லீவ் பண்ணுறதுக்கு நல்ல வெல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸ், நல்ல வசதியான வீடுகள் இருக்கிறது, நல்ல வாகனம் இருக்கிறது, எல்லாமே எவ்ரி திங் தே ஹாவ். ஆனால் வந்து நல்லா ஃபீல் பண்ணலை, ஒரு கோபதாபத்தோடு இருக்கிறாங்க, ஒரு ஒரு விதமாக அதிருப்தியோடு இருக்கிறாங்க, இல்லைன்னு சொன்னால் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க. தே டோன்ட் ஹாவ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ ஏதோ ஒன்றில் குறைபடுங்க, சம்திங் தேர் இஸ் லேக்கிங், ஏதோ குறையுது. அப்போ என்ன அர்த்தம்? ஆசீர்வாதங்கள் என்பது நாம் எவைகளை வைத்து கொண்டிருக்கிறோம் என்பதல்ல, எவைகளை அடைந்திருக்கிறோம் என்பதல்ல, எவைகளை உணர்கிறோம், எவைகளை என்ஜாய் பண்ணுகிறோம். சில நேரத்தில் நாம் வந்து இவைகளெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறோம்லாம், இவைகள் இல்லாமல் இருந்தால் கூட சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா ஆசீர்வாதம் என்பது இட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் அவர் மைண்ட். இவன் மனசுக்குள்ளே சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் இருக்கிற அதே வேளை நமக்கு ஒன்றும் இல்லாமல் கூட இருக்கலாம். பவுல் அதை என்ன சொல்கிறாரு, எந்த நிலைமையிலும் மனரம்யமாக நான் இருக்கிறேன்னு சொல்கிறவள்ள உலக ரீதியாக வந்து அநேகரிடத்தில் இருக்கிறது போன்ற காரியில் அவரிடத்தில் இல்லை. ஆனால் ஹி வாஸ் ஸோ ஹாப்பி, ஏன்னா மைண்டை ஒரு குறிப்பிட்ட விதமாக ஹி வாஸ் ஏபிள் டு மெயின்டைன். அதை மாதிரி நம்முடைய மனம் நல்லா இருக்கிறது தான் சரி. இப்போ ஆண்டவர் நம்ம கேட்குற ஆண்டவரை எனக்கு நல்ல ஒரு வீடு தரோம், நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆண்டவரை ஆசீர்வதி எப்படி போ ஆசீர்வதிக்கணும், நல்ல ஒரு வீடு, பிரயாணத்துக்கு நல்ல வாகனம், அப்புறம் அணிவதற்கு நல்ல ஆபரணங்கள், உடுப்பதற்கு நல்ல உடைகள், உண்பதற்கு நல்ல உணவுகள், அப்புறம் போக்குவரத்துக்கு தேவையான காரியங்கள், அப்புறம் கொஞ்சம் நல்ல நிலமை மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்க இதெல்லாம் தாரோம் அப்படி சொன்னால் ஆண்டர் ஒரு தூதன் அனுப்பி என்ன பண்ணார், எல்லாம் கொடுத்துட்டார். கொடுத்துக்கிட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு நம்ம என்ன நிலமையில் இருக்கணும்னு வந்து பார்க்குறோம், எப்படி பார்க்குறேன், அப்போ நம்ம வந்து சோர்ந்து போய் பதில் சொல்கிறோம், ஒரு விதம் அதிருப்தியில் பதில் சொல்கிறோம். ஏன் நீ கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சு, அப்புறம் ஏன் இப்படி இருக்கிற, எல்லாம் இருக்குது ஆனால் மனசு நல்லா இல்லைங்கிறோம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறவளை எப்படி கேட்குறது, எனக்கு இதை தாரும் அதை தாரும் என்றல்ல, நான் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். சிலவள ஆண்டவர் வந்து இதையெல்லாம் தந்தும் நம்மளை ஆசீர்வதிச்சிருப்பார், சிலவெல்லாம் தராமல் என்ன செஞ்சிருப்பார், ஆசீர்விப்பார். இவ்வளோ தராமல் இருந்தாலும் ஆசீர்வாதமாக நம்ம இருப்போம். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நம்ம டாக்டர்கிட்ட போய்ட்டு இந்த மருந்துகளை எனக்கு தந்து எனக்கு நல்ல ஹெல்த்தை கொண்டு வாங்கன்னு சொல்ல முடியாது. இதையா அவர் என்ன தரோ அதை பெற்றுக்கணும். அப்போது ஆண்டவர் சில வேளை நம்மளது ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் கூட, அதான் பவுல் சொல்லுவோம், நாங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாதவள் என்று எண்ணப்பட்டாலும் சகலத்தை உடையவளாக இருக்கிறோம். சரி, முதலாவது ஃபஸ்ட் பாயிண்ட்டில் நம்ம என்ன புரிஞ்சிட்டோம்னு சொன்னால், ஆசீர்வாதங்கள் என்பது எவைகள் நாம் வைத்திருக்கிறோம், எவைகளை அடைந்திருக்கிறோம் என்பதல்ல. இன்னும் பெரும்பாலான போதில் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஆண்டவர் ஆஸ்தி அந்தஸ்து ஆபிரகாம் இருந்தது போல் எல்லா செல்வங்களையும் கொடுத்து உங்களே ஆசீர்வதிப்பார். ஆனால் எல்லாம் கொடுத்தாலும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறது எப்படி, மனதில் தான். அப்போ மன ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும். அப்போ ஆசீர்வாதம் என்றால் என்ன, கர்த்தருடைய பார்வையில் நாம் நன்றாக இருக்கிறது. சரி, நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். ஆசீர்வாதம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இல்லை, ஆசீர்வாதம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, ஏன் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குறீங்க, ஆசீர்வாதங்களை பற்றி பேசுகிறவள்ள எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷத்தோடு இருக்கணும் இல்லையா, இல்லைங்க நாங்கள் ரொம்ப சீரியஸாக கேட்டுருக்கணும் அப்படிங்கிறீங்களா. நான் பேசுகிறது வந்து எதை பற்றி பேசுகிறேன், ஆசீர்வாதங்களை பற்றி தானே பேசுகிறேன். அதனால் சில வேளை நம்ம சிரித்தால் தான் சிரிப்பு வரும் இல்லையா, சந்தோஷமாக இருக்க விரும்பினா தான் நமக்கு சில வேளை வந்து இமோஷனலாக எப்போவுமே கொஞ்சம் துக்கமாக இருக்கிறதுல தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. சிலருக்கு எல்லாம் சந்தோஷம் இருக்கும், அதையே கட்டுப்படுத்துவாங்களாம், சந்தோஷம் வெளியே தெரியாமல், புரியுதா உங்களுக்கு, ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருப்பாங்க ஆனால் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறது மாதிரி மற்றவங்க பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஒரு திருப்தி, ஒரு பெக்கூலியர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால் அவங்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அதை வந்து வெளியே காட்ட விரும்ப மாட்டாங்க. அவங்க சர்ச்சில் வந்தால் கூட வந்து கொஞ்சம் நல்ல சிரித்த முகத்தோடு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வி ஹவ் ஆல் சான்ஸ். ஆனால் வந்து இல்லை, கொஞ்சம் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஆண்டவர் நினச்சிட்டு ஒன்று செய்யாமல் போயிடக்கூடாது. நல்ல ஜாலியாக தானே இருக்கிறான் அவனுக்கு, நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை போல் இருக்குது அப்படி நினச்சிட்டு போயிடுவார். மனுஷன் மாதிரி அவரையும் நினச்சிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம, எது கொஞ்சம் சோகமாக என்ன செய்வோம். இந்த ஆசீர்வாதம் கொடுக்குற நேரத்தில் அவர் என்ன பண்ணும், நாம் ஏதோ ஒரு தேவையில் தான் இருக்கிறோம்னு அவர் நினைக்கட்டும். சரி, சந்தோஷமாக இருக்க கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது என்னன்னா, ஆசீர்வாதம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது, இந்த ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஆண்டவர் என்ன வழிகாட்டுகிறார். நாம் மனதில் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கணும். அதுக்காக காசு பணம் ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அந்த மாதிரி ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், யார் ஆசீர்வாதமாக இருப்பார், யார் வந்து இந்த ஆசீர்வாதம் பெற, அதாவது இந்த கர்த்தரால் வருகிற இந்த ஆசீர்வாதங்களை யார் பெற முடியும். கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்லாம் பைபிளில் படிக்கிறோம் இல்லையா. அப்புறம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள், கர்த்தருக்காக பணிபுரிகிறவர்கள் அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். Who will be blessed? What are the ways available for us to reach the blessings? ஆசீர்வாதங்களை அடைகிறதுக்கான வழி என்ன? பழையப்பாடில் பார்க்குறோம், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான. நிறைய பேர் கர்த்தரை நம்ப தானே செய்கிறோம், நம்ம ஏன் செழிக்காமல் இருக்கிறோம், நம்பலையா? எவ்வளவோ நம்புகிறோம், கூட கூடையாக நம்புகிறோம், பொட்டி பொட்டியாக நம்புகிறோம் இல்லையா. வசனம் சொல்லுது நம்புகிறவன் என்ன பண்ணுவானா, கர்த்தரமே நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையை கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். வசனம் நல்லா சூப்பராக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எது எப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம நம்பிக்கிட்டே இருக்கிறனால செழிப்பாகிடுவோமா? இல்லை. கர்த்தரை நம்புகிறவர் அல்ல, கர்த்தரை நம்புவதல்ல ஆசீர்வாதத்திற்கான வழி, கர்த்தரை விசுவாசிப்பதில் ஆசீர்வாதங்கள். தப்பாக புரிஞ்சிக்காதீங்க, அவசரப்பட்டு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இல்லை இல்லைங்கிறாரு அப்படின்ட்டு. நியூ டெஸ்டமெண்ட்டில் நீங்கள் வர்றவில்ல, சில விஷயங்களை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிற அதை நான் சொல்கிறேன். கர்த்தரை நீங்கள் நம்பிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பீங்க. கர்த்தரை நீங்கள் ஆராதனை பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் ஆசீர்வாதம் இல்லாதவங்களாக இருப்பீங்க. கர்த்தரை நோக்கி விடாப்படியாக இரவும் போல ஜெபம் பண்ணே இருப்பீங்க, ஆனால் ஆசீர்வாதம் இல்லாதவங்களாக இருப்பீங்க. கர்த்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பீங்க. ஏன்? செலவில் கர்த்தருடைய போதனைகளையும் கட்டளைகளையும் கடைபிடிச்சிட்டு இருப்பீங்க, கடைபிடிச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் யூ டோன்ட் ஹாவ் எனி பிளஸ்ஸிங்ஸ். ஏன்? புதியற்பாடு என்பது கர்த்தரை நம்புகிறவனாக ஆசீர்வதிக்கப்படுவான், விசுவாசிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவருக்கு வேலை செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்படும், அவருக்கு பயந்து பயபக்தியாக இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதல்ல. கர்த்தரை உடையவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வி மஸ்ட் ஹவ் கிரைஸ்ட், கிறிஸ்து நம்மோட இருக்கணும். என்ன யோவான் 1:3 பாரு என்ன சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே வீரான குமாரனை விசுவாசிக்கிறவள் இவர்களோ அவர்கள் கெட்டுப்போ நித்திய ஜீவன் அடைபடி. அவரை அவர் அங்கே இருக்கிறவராக விசுவாசிக்கல, அவர் நமக்கு கொடுக்குறாரு, நமக்கு கொடுக்கப்படுகிறத விசுவாசிக்கணும். புரிகிறதா? இப்போ ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறதில்ல, அதை நம்பி ஆராதிக்கிறதில்ல, அதை நம்பி காணிக்க கொடுக்கறதில்ல. ஆண்டவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறது மட்டுமல்லாமல் அவரை நமக்குள்ளே பெற்றிருக்கணும். ஏன்னா ஜீசஸ் ஹிம்செல்ஃப் இஸ் த பிளஸ்ஸிங், இயேசு தாங்க ஆசீர்வாதம். அதுதான் எபேசியர் 1:3 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நாம் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆசீர்வாதம் என்ன, நியூ டெஸ்டமெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும் பொழுது, நான் ரொம்ப கடவுளை நம்புகிறேன், நான் ரொம்ப ஆராதனை பண்ணுறேன், ரொம்ப ஜெபம் பண்ணுறேன், ரொம்ப உபாசிக்கிறேன், ரொம்ப கொடுக்குறேன் இப்படிலாம் சொன்னாலும் இவைகளால் நாம் வந்து ஆசீர்வாதமாக இருப்போன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்துவை உடையவர்களாக இருப்போல் ஆசீர்வதிக்கப்படுகிறா, கிறிஸ்து தான் ஆசீர்வாதம். காட் கிவன் பிளஸ்ஸிங் இஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப், அவர் தான் ஆசீர்வாதம். அப்போது பல நேரங்களில் வந்து பக்தி நமக்கு ஒரு விதமான நம்பிக்கை கொடுக்கும். நம்ம ரொம்ப பக்தியாக இருக்கிறோம்ல, நாம் ஜெபம் பண்ணுறோமே, பைபிள் படிக்கிறோமே, காணிக்கை கொடுக்குறோமே, சர்ச்சுக்கு போகிறோமே, பயபக்தியாக வாழ்கிறோமேங்கிற எண்ணம் நமக்கு நம்பிக்கை கொடுக்கும். ஆனால் அது ஒரு ஃபால்ஸ் ஹோப். பக்தி அவசியம், அதே நேரத்தில் பக்தி என்ன செய்யும். இப்போது சென்னையில் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்முடைய கஷ்டத்துக்கு அவர் உதவி செய்வதற்கு ஹி வில்லிங்காக இருக்கிறாரு. நம்ம போய் 5 லட்சம் 10 லட்சம் கேட்டால் என்ன செய்வார், கொடுப்பார். இதற்காக நாம் என்ன செய்யணும், ஒரு கார்லேயோ இல்லை ஒரு பைக்கிலையோ இல்லை வசதி இருந்தால் என்ன செய்யலாம், ஒரு ஃப்ளைட்லேயோ போகணும். அப்போது அந்த 5 லட்சத்தையும் 10 லட்சத்தையும் வாங்குறதுக்கு வீனிட்ஸ் அ கன்வேயன்ஸ், அது என்ன, கார், ஃப்ளைட்டு இல்லைன்னா பஸ்ஸு, இதான் ஒன்று. இதில் போய் தான் அந்த 10 லட்சத்தை என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு காரில் போகிறதுனால வாங்கிட முடியுமா? நீங்கள் ஒரு பைக்கில் போகிற சென்னை வரைக்கும் இந்த ஒரு பத்திரத்தை தவணை சென்னை வரைக்கும் போகணும். சென்னை வரைக்கும் போகிறதுனால உங்களுக்கு கிடைச்சிருமா? நீங்கள் ஃப்ளைட்லேயே பஸ்லேயே போகிறதுனால சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டீங்க, கிடைக்குமா? கிடைக்காது. சென்னைக்கு போகாமல் இருந்தால் கிடைக்குமா? கிடைக்காது. சென்னைக்கு போனால் தான் கிடைக்கும். ஏதாவது ஒரு கன்வென்ஷனில் நீங்கள் போய் தான் ஆகணும், ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் போகணும். ஆனால் கிடைக்கிறது கிடைக்காத நீங்கள் வந்து இப்படி போகிறதா போகலைங்கிறது இல்லை. முதலாவது அங்கே ஒருத்தர் வில்லிங்காக இருக்கணும். நாம் கார்லேயோ பைக்கிலேயோ ஃப்ளைட்லேயோ போனால் அவர் என்ன செய்யணும்? அப்போ அவர் கொடுக்கும் விதமான ஒரு நிலைமையில் இருப்பதான் முக்கியம். ஆனால் அந்த நிலைமையில் அவர் இருக்கும் பொழுது அதை பெறுவதற்கு நமக்கு ஒரு வாகனம் வேணும். அதுபோல் தான் ஜபம். ஜபமும் வேணும், விசுவாசமும் வேணும், இதை பயபக்தியான வாழ்க்கையும் வேணும். ஆனால் இவைகளை நீங்கள் மட்டும் நம்பிடக்கூடாது. பயபக்தியாக வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படுவேன், பக்தியாக வாழ்ந்தால் ஆசீர்வதிக்கப்படுவேன், தேவனுக்கு பயந்தால் ஆசீர்வதிக்கப்படுவேன் இல்லை, தேவ உறவை உடையவளாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் கிறிஸ்தவை பெற்றவளாக இருங்க. கிறிஸ்தவை பெற்றவளாக இருந்தால் இன்றைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய உணர்வை எங்கே போனால் தான் எழுச்சி அடையுது, எங்கே போனால் தான் ஒரு பிரசன்னத்தை ஃபீல் பண்ண முடியுது, எங்கே போனால் தான் ஒரு நம்பிக்கை வருது. இப்போ நிறைய மெயின்லைன் சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இதாக நிறைய ரொம்ப ஒரு தேவையில் இருந்தால் நேராக ஆல்டர் பக்கம் போயிடுவாங்க. ஆரம்பம் தொடங்குறதுக்கு முன்னாடி போக முடியாது, அந்த இடத்துல நம்ம அங்கே போய் உட்காந்துருந்தால் அவங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. முடிஞ்சவொடனே என்ன பண்ணுவாங்க ரொம்ப நேரம், ஏன்னா ஆல்டர் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார். புரிகிறதா? இப்போ அந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் பக்கம் போனால் சிலருக்குடைய நம்பிக்கை மணி அடிக்கிற பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு. இந்த கோயில் மணி ஒன்று இருக்கும்ல, அந்த மணி அடிக்கிற இன்னும் கொஞ்சம் பேருக்கு அலங்கார வாசல் உள்ளாக கோயிலுக்கு பிரவேசிப்போன்னு அந்த அலங்கார வாசல் உட்கார. ஏன்னா அந்த அப்போ சொன்ன மூன்றாம் நாள் தேதியில் உட்காந்து எங்கே தான் உட்காந்துருந்தான், அலங்கார வாசல் நம்ம உள்ளே போய் உட்காந்தா கிடைக்கான்னு சொல்லி இந்த வாசலில் உட்காந்தா அப்படி பல இது. அதுபோல் சில இடம் அந்த பாஸ்ட் அப்படியே குறிச்சி பிடிச்சி உள்ளே போயிட்டு அப்புறம் பிடிச்சி வெளியே வருவாங்கள்ல, அந்த பாதையில் உட்காந்தா. அதனால் சிலர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போகிற சேரில் உட்கார விட மாட்டாங்க, ஏன்னா தரையில் உட்காந்தா தான் ஆண்டவர் நம்முடைய தாழ்மையை பார்த்து என்ன பண்ணுவார், ஆசீர்வாதம் பண்ண. கொஞ்சம் பேர் கையை கால் நீட்டி வசதியாக உட்காலாங்க உட்காரலாங்கிறதுக்காக உட்காராங்க, அது வேறு விஷயம். ஆனால் வீட்டில் உட்காரவுள்ள சேரில் கண்டிஷனாக உட்காரவங்க நிறைய பேர் சர்ச்சில் போனால் தரையில் தான் உட்காராங்க. அப்போ கன்வீனியன்ஸ்க்காக இல்லை, எதுக்காக? ஒரு குருட்டு பக்தி. சரி, இந்த மாதிரிலாம் இருக்கிறதில்ல. நமக்கு நன்மை செய்கிற ஒருவர் அங்கே இருக்கிறார் என்பதை உருந்து அறிந்திருக்க வேண்டும். நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்துல போகிறதுல பிரசன்னத உடனில் இப்போ பெந்தகோஸ்த சபைகளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி ஆறுநாள் இருந்தாலும் ஏழா நாள் அங்கே போகிறவள நிச்சயமாக அவங்க என்ன செய்வாங்க, தே கேன் ஃபீல் த ப்ரசன்ஸ் ஆஃப் காட், தே வில் ஹாவ் த அது என்னது அனாயிண்டிங். ஏன் அங்கே பெற்றுக்கொள் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஆனால் அதுவல்ல, உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் தான் நீங்கள் சர்ச்சில் போனாலும் கர்த்தரோடு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற உண்மையாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவள ஒன்றுமே கிடையாது, அங்கே போனோன்னு ஆவி வந்துடுது. அப்போ அந்த ஆவி எந்த ஆவி, கோயில் ஆவி. அது கோயில் பக்கம் போனால் தான் என்ன செய்யும், நம்மளை பிடிச்சிக்கும். வீட்டில் இருந்தால் ஒன்றும் இல்லை. இது கோயில் ஆவி. நம்ம கோயில் ஆவியெல்லாம் தேவையில்லை, உண்மையான தூய ஆவி இருக்கணும். அவள் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு கன்ஃபார்ம் தட் வி ஆர் பி வெரி ஷூர் தட் வி ஆர் வித் கிரைஸ்ட். அது எப்படி நம்ம பெற்றிருக்கணும், பெற்றால் தான் என்ன செய்ய முடியும், எதையும் பெறாமல் என்ன செய்ய முடியாது. காய்கறி கிரி எதாவது வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு தான் சமைக்க போகிற வேலை என்ன செய்ய முடியும், ஒன்றா எடுக்க முடியும். ஒன்றும் வாங்கி வைக்காமல் வானிலை அடுப்பில் வச்சுக்கிட்டு அதை எடுக்க போனால் எண்ணெயே கிடையாது வீட்டில், அப்புறம் வானிலை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் தேட்டம் வருமா? அதே மாதிரி முதலாவது நாம் பெற்றுக்கொண்டு தான் தேடணும். இயேசுவை பெற்றுக்கொண்டோமா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை இருக்கா? ரட்சிப்பு என்கிற படியை கடந்து வந்தோம், மறுபிறப்பு என்கிற படியை கடந்து வந்தோமா? தேவ ஆவியினாலே அடையாளப்படுத்தப்படுதல் என்கிற படியை கடந்து வந்தோமா? கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறாண்டு எபேசியர் 3:18 சொல்லி இந்த படிகளை கடந்து வந்தோமா யோசிக்கணும். இப்போ ஆசீர்வாதத்துடைய ரெண்டாவது முதல் முக்கியமான வழி எது? கிறிஸ்துவை உடையவர்களாக இருப்பது. கிறிஸ்துவை உடையவர்களாக இருப்பது. கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பீர்கள். அல்லேலூயா. சரி, அடுத்தது கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்கிறார். உங்கள் எல்லார்ட்டும் இருக்கிறாரா? இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். இரவலுக்கெல்லாம் போகக்கூடாது என்ன, நம்மிடத்தில் ஆண்டவர் இருக்கணும், ரைட். இப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் வந்தார், வந்தாலே நமக்கு என்ன வந்துச்சு, ஆசீர்வாதம் வந்துச்சு. இப்போ ஒரு நமக்கு ஆண்டவர் வந்தாலே ஆசீர்வாதம் வந்துடும். ஆனால் ஆண்டவர் எதுக்குங்க நம்மக்கிட்ட வந்தார், நம்மிடத்தில் ஆண்டவர் எதற்கு வந்தார், ஃபார் வாட் பர்பஸ் ஹீ கேம் ஹியர் டு பி வித் அஸ். எதுக்கு வந்தார்?
1: பாவம்
0: அவன் கஷ்டப்படுறான், நாம் கூட இருந்து என்ன செய்வோம்? சில பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? ஃபுல்லாக கஷ்டப்படும், ஃபுல்லாக வேலைக்கு போய் சம்பாதிக்கும், நாம் குழந்தை குட்டிகளை என்ன செய்வோம்? பார்க்க போகிறோம், பார்க்கறதுக்கு என்ன செய்வோம், பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவான். இதை மாதிரி தான் ஏசுநாதன் வந்து உட்கார்றாரு. இயேசு கிறிஸ்து எதற்காக நம்மிடத்தில் வருகிறார்? நமக்கு வீடு வாங்கி கொடுக்கறதுக்கா, இல்லை வேலை வாங்கி கொடுக்கறதுக்கா, இல்லை தொழிலை விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கா, இல்லை நம்ம பிள்ளைகளெலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தேவையான காரியங்களை செய்கிறதுக்கா? எதுக்கு வருகிறார் இயேசு கிறிஸ்து? நாம் அவர் மூலமாக ஆசீர்வாதம் பெறுவதற்கு அவர்கிட்ட போகிறோம். அதே மாதிரி அவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறாரு, எதை எதிர்பார்த்தா வரார். புரிகிறதா? அது ஒரு ஒன்வே கிடையாது. அது அவர் நம்மிடத்தில் வராருன்னா ஹீ ஹேஸ் சம் பிளான், ஹீ ஹேஸ் சம் பர்பஸ். எதற்காக வருகிறார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது ஷுவலி வில் பி பிளஸ்ட். இனி நமக்கு அநேகருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதனாலே ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், பயபக்தியாக இருக்கணும், கடவுளுக்கு பயந்து வாழணும், இவைகள் தான் முதலாவது வருகிறது. ஆனால் வாட்ஸ் அ பிளான் ஆஃப் காட், வாட்ஸ் அ பர்பஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய நோக்கம் என்ன, ஆண்டவர் நம்மிடத்தில் வந்தது எதுக்குன்னு சொன்னால், நம் மூலமாக ஹீ வாண்ட்ஸ் டு டூ சர்டன் திங்ஸ், சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். இதற்கு நம்ம டாப் ப்ரையாரிட்டி கொடுத்து அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை செய்யும் பொழுது அதனுடைய விளைவு தான் என்ன? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது நாம் எப்பொழுதும் ஆசீர்வதி ஆசீர்வாதம் தேடுகிறதுல அல்ல, பாடுகிறதுல அல்ல, ஆராதிக்கிறதுல அல்ல, இதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனால் ஆசீர்வாதம் என்பது எதனால் வருகிறதுன்னு சொன்னால், வி அண்டர்ஸ்டாண்ட் த பிளான் ஆஃப் காட், ஃபார் வாட் பர்பஸ் ஜீசஸ் கேம் டு அஸ் நமக்கு எதுக்கு இது வந்தார் அதை புரிஞ்சுக்கணும். இயேசு எதற்காக வந்தார்னா, நாம் யோவான் 1:9 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வெளிச்சம் அவர், ஹீஸ் அ ட்ரூ லைட். அவர் யாரை பிரகாசிக்க வைக்கணும்? அப்போ நம்மிடத்தில் வரவே இல்லை, நாம் இருட்டாக இருந்திருக்கிறோம். நம்மை பிரகாசிப்பிக்கிறதுக்கு ஆண்டவரே உங்களுடைய நோக்கம் என்னுடைய வாழ்வில் நிறைவேறும் அப்படி சொல்லுகிற பொழுது நான் பிரகாசிப்பிக்கப்படணும். 2 Corinthians 5:17 வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவோடு இருந்தால் அவன் யாராக இருக்கிறான்? நவ் இஸ் ஏ நியூ கிரியேஷன், ஒரு புதிய படைப்பாப்போ. ஆண்டவர் எதுக்கு நம்மிடத்தில் வராரு? என்னை இருக்கிறவனாக அப்படியே வச்சுக்கிட்டு நம்மை நன்றாக வைக்கிறதுக்கல்ல. நமக்கு வீடு வாங்கி கொடுத்து, காசு கொடுத்து, வேலை கொடுத்து, தொழில் கொடுத்து, நல்ல விதமான ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டில் வச்சுட்டு இருக்கிறது இல்லை. என்னை ஒரு ஹீ வாண்ட்ஸ் டு மேக் மீ எ நியூ கிரியேஷன், ஒரு புதிய படைப்பு. இந்த உலகத்திற்கு ஏற்ற படைப்பு இல்லை, அது ஒரு ஹெவன்லி கிரியேஷன். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே தான் பிலிப்பி 2:12 சொல்லு, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற. ஏன்னா ரட்சிப்பு இயேசுநாதர் நம்மிடத்தில் கொண்டு வருகிறது, இயேசுநாதர் வந்த நோக்கம் நிறைவேறணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம உட்காந்துட்டு இன்னை மக்கள் காலில் எழும்பி ஏதாவது ஒரு யூடியூப் வழியாகவோ, ஃபேஸ்புக் வழியாகவோ, ஏதாவது ஒரு சோசியல் மீடியா வழியாக இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்கிறார பார்ப்போம், ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க வந்து எனக்கு நல்ல வார்த்தை சொல்கிறாங்களா பார்ப்போன்னு அங்கே எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரி எதிர்பார்த்து கொண்டு தான் ஆசீர்வதிக்கப்படும் நினைக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அவர் ஜெபம் பண்ணுறவள நாமளும் சேர்ந்து ஜெபம் பண்ணால் நமக்கு நல்லது வரும்னு நினைக்கிறாங்க. இல்லைனா அவர் வந்து இன்றைக்கி ஆசீர்வாதம் சம்மந்தம் பேசி கொண்டிருக்கும் பொழுது நாம் ஜெப குறிப்பாக அந்த அனுப்பிக்கிட்டே இருந்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்படும் நினைக்கிறாங்க. இல்லை, இன்றைக்கு என்னுடைய வாழ்வில் தேவ நோக்க நிறைவேறும் விதமாக நான் வாழ வேண்டும். காட்ஸ் பர்பஸ் மஸ்ட் பி அக்கம்ப்ளிஷ்ட் இன் மை டெய்லி லைஃப். என்னை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட விதமாக மாற்ற வந்தார், என்னை ஒரு குறிப்பிட்ட விதமாக உலகத்திற்கு காட்ட வந்தார் இல்லையா? அப்போ நீங்கள் எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும்னு ஆண்டவர் சொன்னார். இன்னும் பார்த்தீங்கன்னா யோவான் 15:16 அவருடைய பர்பஸ் என்ன, எதுக்காக நம்மிடத்தில் வந்த, எதுக்கு நம்ம தெரிந்து கொண்டார், நம்ம இந்த உலகத்தில் நன்றாக வைக்கணும், நமக்கு கஷ்ட நஷ்டம் இல்லாதபடிக்கு பிரச்சனை அப்படி வாழ வைக்கணும், அதுவா வசனத்துடைய கடைசி பகுதி வாசிங்கள்.
2: நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன்.
0: நான் உங்களை எதுக்கு ஏற்பட, உங்கள்கிட்ட ஏன் வந்தேன், ஏன் உங்களோட இருக்கிறேன், நீங்கள் போய் என்ன செய்யணும், கனி கொடுக்கணும். என்ன கனி? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை குறித்து உலகத்துக்கு விளங்கும்படி அறிவிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் வந்து இருக்கிற சுபாவங்களும் உங்களுடைய நடத்தைகளும் உங்களுடைய செயல்களும் உங்களுடைய வாழ்க்கை முறைகளும் மற்றவர்களுக்கு ஒரு மனிதன் தேவனோடு இருந்தால் என்ன நடக்குங்கிறத தெரிகிறது தெரிஞ்சுக்கிறது மாதிரி இருக்கணும். அதான் கனி கொடுக்குற ஆவிக்குரிய விளைவை ஏற்படுத்துகிறது. அப்போது கிறிஸ்துவனுடைய நோக்கம் சார்ந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவிதம். இனி நம்மள எப்பொழுதுமே நம்ம இந்த ஜபத்தை தான் அதிகமாக நம்ம இப்படி சொல்லுகிற பொழுது எனக்கே ஒரு கில்ட்டி கான்சன்ட், நாம் ஜபத்தை மட்டுப்படுத்தி பேசுகிற மாதிரி ஆகிடக்கூடாது, மக்கள் ராங் அண்டர்ஸ்டாண்ட் புரிப்பு தப்பை புரிஞ்சுக்குவாங்க. நாம் என்ன பண்ணுறோம்னா ஜெபம் என்கிற ஒரு மிகப்பெரிய அதாவது மேன்மையான அனுபவத்தை அதை தவறாக உபயோகித்து என்ன பண்ணுறோம்னா அதனுடைய மேன்மை கெடுக்கிறோம். நம்ம அனைத்துக்கும் ஜெபத்தை தான் நம்புகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துன்னு சொன்னால் ஜெபத்தில் தான் ஓடி போகிறமே ஒழிய இந்த கஷ்டம் வர்றதுக்கு நாம் ஏதாவது தப்பு பண்ணாமல் தவறு பண்ணால் யோசிக்கிறோமா? நாம் தேவனை தேட வேண்டிய விதமாக தேடாமல் போயிட்டோமோ, தேவனுக்காக வாழ வேண்டிய விதம் வாழாமல் போயிட்டோமோ, தேவன் கொடுத்த கிருபையை பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக செயல்படாக போயிட்டோம், அதெல்லாம் பார்க்குறதில்ல. நாம் உடனே உபாசம் இருக்க ஆரம்பிச்சிடும், சோறு திங்காதபடிக்கு என்ன பண்ணிடும், ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் சொன்னாரா, நீ உனக்கு கஷ்டம் வந்தவுடனே நீ உபவாசம் இரு, நான் உனக்கு நல்லது செய்வேன் சொன்னார். எங்கே சொன்னார்? பழைய ஏற்பாட்டில் சொன்னார். நீங்கள் எந்த ஊருக்காரங்க? புதிய ஏற்பாட்டுக்காரங்களா? சரி, பழைய ஏற்பாட்டிலே கூட பாருங்களா, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என்னை தேடும் மட்டும் அவர்கள் குறிப்பிட்ட மணி நேரம் ஜெபிக்கும் அளவு நான் வெயிட் பண்ணுவேன்னா சொல்கிறார். இன்றைக்கி நிறைய போதங்களில் நமக்கு என்ன சொல்லுவோம், நீங்கள் ஜெபத்தை அதிகமாக்கு, ஜெபத்தை அதிகமாக்கு, ஜெபத்தை அதிகமாக்கு அப்படின்னு என்ன தான். ஆண்டவர் ஒரு ஜெபமும், அவர் ஒரு ஜெப பிரியர், இவங்க ஜெபத்தை வச்சு தான் அவரே வாழ்கிறாரு. நான் எதுக்கு அதை சொல்கிறேன்னா, ஜெபத்தை அதுக்குரிய அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்வினுடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் வந்து ப்ரேயர் தான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நாம் உட்காந்து யோசிக்கணும். வாழ்க்கையில் நமக்கு சில மன கஷ்டங்கள் வருகிறது, சூழல் கஷ்டம் வருகிறது, பலவிதமான வருத்தங்கள் வருகிறது, இவை எல்லாவற்றுக்கும் காரணம்னா சரி ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ண நிச்சயமாக பண்ணணும். ஆனால் எப்படி பண்ணணும், நம்மை அறிந்தவர்களாக பண்ணணும், உணர்ந்தவர்களாக பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கலாம் பண்ணணும். ஒன்று ஒன்றும் பண்ணாதபடிக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஜெபத்தில் போயிட்டு அதை செய்ய இதை செய்யணும்னு சொன்னால் அவர் செஞ்சுருவாரா? செய்ய மாட்டார். எனவே காட்ஸ் பிளான் என்ன, தேவ நோக்கம் என்னவென்பதை நாம் வந்து என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொண்டு செயல்படணும். சாரி, நம்ம வேக வேகமாக பார்த்துக்கலாம். அடுத்த தேவன் நம்ம எப்படி ஆசீர்வதிப்பாருங்கிறத பார்க்க போகிறோம். எந்த அடிப்படையில் தேவனமே ஆசீர்வதிப்பார்? இப்போ நமக்கு பலவிதமான ஜப பழக்க வழங்குறது, கெஞ்சி ஜெபிக்கிறது, அழுது ஜெபிக்கிறது, கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறது, கண்ணீர் வராமல் இருந்தால் கூட வரவழைத்து ஜெபிக்கிறது, அழுக வராமல் இருந்தால் கூட கொஞ்சம் இமோஷனலைஸ் நம்மளை பண்ணி, கொஞ்சம் கற்பனை பண்ணி, நம்ம கஷ்டங்கள்லாம் அப்படி உற்று உணர்ந்து அப்படி ஒரு செல் பிட்டியில் உருவாக்கி இந்த மாதிரி ஜெபிக்கிறது, காணிக்க கொடுத்து ஜெபிக்கிறது, உபவாசித்து ஜெபிக்கிறது, அதுக்கு அப்பால் நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லி ஜெபிக்கிறது, ஜெப கூட்டங்களில் ஜெப குழுக்களில் போய் ஜெபிக்கிறது, தேவ ஊழியத்தில் போய் ஜெபிக்கிறது. தேர் ஆர் சோ மெனி வேஸ், டிஃப்ரெண்ட் வேஸ் வி ஆர் ட்ரைங் டு கெட் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். ஆனால் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, வென் வி வில் பி எலிஜிபிள் டு ஹாவ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துடைய ஆசிரியர் பெரிய எப்பொழுது தகுதிகளாக மாறணும், கிறிஸ்து உடையவளாக இருக்கணும், கிறிஸ்துடைய நோக்கம் சார்ந்த வாழ்களாக இருக்கணும். இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவர் வந்து நாம் எவ்வளோ அழுகிறோம் அதை பார்த்தல்ல, அழுதா பார்ப்பார், நிச்சயமாக பார்ப்பார். ஆனால் ஆண்டவர் நம்ம நடிக்கிறதும் அவருக்கு தெரியும். நிறைவே நினைக்கிறேன்னு போதல் அப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் சாதாரணமாக ஜெபிக்கணும், அழுது ஜெபம் பண்ணுங்கள். நான் ஆதி காலத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தவரில் சவுதர்ன் சைடில் ஒரு போதகர் வந்து ரொம்ப நேரம் ஜெபத்தில் நடத்திட்டே இருந்தார். அப்புறம் போனார், இவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் பல காரில் சொன்ன உங்களுடைய கண்கள் இந்த கண்ணீர் துளி வரவில்லையே, அவங்க வந்தால் தானே அழுவா அது இது பண்ணுவாங்க, என்ன செய்ய முடியும்? அப்போ என்ன பண்ணணும்னா, கண்ணீரை எப்படியா வரவில்லை அதை கண்ணீர் விடுகிறது போல் நடித்து காட்டுறது, வந்த அதை இயல்பாக வரணும். அழுக வர நல்லது தான், நீ அழுது ஜெபம் பண்ண நல்லதானே, அழுது ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் குறித்திருக்கிற பாயின்னா, எவ்வளோ அழுறாங்க, எவ்வளவு மன்றாடுறாங்க, எவ்வளோ சத்தம் போடுறாங்க. இப்போ ஆண்டவர் நிறைய பேர் அரட்டி முரட்டி ஆசீர்வாதம் வாங்குறதான் பார்க்குறாங்க. சாதாரணமாக குரலை வந்து கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உரத்த குரல். இப்போ கிறிஸ்தவ உலகத்திலே வந்து சத்தங்கள் தான் மிகப்பெரிய அடையாளமாக இருக்குது. அதனால தான் ஏதாவது ஒரு ப்ரேயர் நடத்துகிற ஒரு இடம் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சமீப காலத்தில் நாங்கள் வந்து ஒரு சில இடங்களை தேடணும், தேடும் பொழுது ஒரு சிலர் நேரடியாகவே சொல்லிடுறாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, மறைமுகமாக இந்த ஆளுக்கு கொடுக்கவே கூடாது முடிவு பண்ணிடுறாங்க. ஏன் தெரியுமா? அப்புறம் கேட்குறேன், நீங்கள் ரொம்ப சத்தம் போடுவீங்களே அப்படின்னா கிறிஸ்தவங்களுடைய அடையாளம் எதுவாக மாறிடுச்சு. ஏன் அந்த மாதிரி தான் நீ நிறைய இடங்களில் வந்து அந்த சத்தத்துக்கு தேக்கியூ மோர் இம்பார்ட்டன்ஸ். சத்தம் போட்டால் என்ன நிற்கிறேன்னா, நம்ம ரொம்ப சத்தம் போட்டால் அந்த வாய்ஸ் எங்கே போயிடும்? அவர் எவ்வளவு சத்தம் போட்டாலும் ஒரு குறிப்பிட்ட மீட்டர் தாண்டி போகாதுங்க. நம்ம எவ்வளோ வீட்டில் கத்தினா கூட நாலு வீடு தாண்டி போக மாட்டேங்குது. ஆக சத்தம் மட்டும் ஜபிக்கிறதுல இல்லை, இல்லை இன்னும் பார்த்திங்கன்னா சமீபத்தில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பாஸ்டர் வந்து நல்ல பிரபலமான பாஸ்டர் தான், ஆனால் பாவம் சத்தியம் தெரில. அவர் சபை மக்களுக்கு சொல்கிற பொழுது காணிக்கை கொடுக்குற நேரம் வருது. காணிக்கை கொடுக்குற நேரம் வந்தவுடனே இப்பொழுது நீங்கள் உங்கள் காணிக்கையில் கொடுக்குறீங்க, எல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு ஒரு நல்ல காணிக்கை எடுத்து வச்சிங்க, அப்புறம் நீங்கள் தசமபாகங்களை கொடுங்க, அப்புறம் உங்களுடைய உற்சாக சூத்திர பலிகளும் கொடுங்க, சூத்திர காணிக்கைகளும் கொடுங்க, அப்புறம் நீங்கள் கொஞ்சம் பேருக்கு பொருத்தனை பண்ணி கொடுங்கங்கிறாரு. நல்லது, ஆனால் இதில் எந்த பைபிள்லேருந்து படிச்சுட்டு சொல்கிறீங்க? உங்களையெல்லாம் ஒரு போதகன்னு நம்பி தானே விசுவாசியில் உட்காந்துட்டு பிரசங்கம் கேட்குறாங்க, உங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் நல்ல ஒரு காணிக்கை எடுத்து கொடுங்கன்னா ரைட்டுங்க, ஒரு நல்ல ஒரு காணிக்கை என்ன செய்யணும், நம்மகிட்ட இருக்கிற நல்ல காணிக்கை. ஏன்னா நம்ம மொத்தமே 150 தான் போட்டு வந்திருக்கோம், 100 ரூபாய்க்கு வேறு கணக்கு வச்சுருக்கோம். இல்லை நல்ல காணிக்கைன்னு கேட்டால் அதனால் நம்ம ஆளுகளுடைய விஷயங்கள் நம்ம போதர்களும் தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் என்ன பண்ணுறாரு, தசோபாகத்தை தனியாக கேட்குறாரு. மொத்தத்துக்கு காணிக்கைன்னு சொன்னால் என்ன ஆகிப்போச்சு, சில சபைகளில் பார்த்திங்கன்னா இப்பொழுது 1 காணிக்கை எடுக்கப்படும், அப்புறம் 2 காணிக்கை எடுக்கப்படும், அப்புறம் 3 காணிக்கை எடுக்கப்படும், அன்னைக்கு கம்பெனி இருந்தால் அதுக்கு 4 காணிக்கை எடுக்கப்படும். ஏன்னா நிறைய இடங்களில் கம்யூனியன் எடுக்க போகிறவங்கள காணிக்கைப்பட்டியே கடந்து தான் போகணும். ஆமாம், ஏன்னா வழியில் எங்கே போனாலும் அந்த காணிக்கைப்பட்டி முன்னால் வந்துடுது. ஏங்க அந்த 1 காணிக்கை 2 காணிக்கை 3 காணிக்கை ஏதோ இன்றைக்கி காணி கொடுத்துட்டு போனால் கொடுத்துட்டு போட்டு நல்லா தெரியும். 3 முறை காணிக்கை எடுக்கிறதுக்கும் 1 காணிக்கை கூட வித்தியாசம் உண்டு. இவன் 10 ரூபாய் போட்டு என்ன பண்ணிடுவான், கச்சி தான் போடுவான், குறைஞ்சபட்சம் 3 முறை எடுத்தால் 30 ரூபா போடுவான். அதில் லாபம் இருக்குது இல்லைன்னா சொல்ல வரல, இது மனிதனுடைய நிலைமையை புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம செய்கிறது. ஆனால் உண்மையாகவே ஆண்டவருக்காக காணிக்கை எடுத்தால், கர்த்தருக்காக காணிக்கை செலுத்துகிறவங்க நீங்கள் செலுத்துங்க. 10 ரூபாய் எடுத்து போடுற மாதிரி அதுதான் அவன் கர்த்தருக்கு அன்னைக்கு செலுத்தினது. அவனை 3 முறை காணி கொடுக்க வச்சு 30 ரூபா வாங்கினா அவன் 20 ரூபா ப்ரெஷரில் கொடுத்துருக்கணும். இல்லை 50 கொடுத்தா 150 ரூபா கொடுத்தான்னா அது ப்ரெஷரில் தான் கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுத்தது கிடையாது. அப்போது நம்ம 1 காணிக்கை கேட்க மறக்கிறோம். சரி, அப்போ அவர் வந்து தசோபாகனு கேட்குறாரு, சோத்திர காணிக்கைன்னு கேட்குறாரு. இப்போ நிறைய கட்சி சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் போடுமா, கட்டட காணிக்கை, காணிக்கைப்பட்டி காணிக்கை, பிறந்தநாள் காணிக்கை, அப்புறம் கல்யாண காணிக்கை, அப்புறம் யாராக செத்து போனால் கல்லறை காணிக்கை. கல்லறைக்கு போனாலும் காணிக்கைக்கு தானே செய்கிறாங்கல்ல. சரி, ஒரு குடும்பத்தில் சாவு நடந்து போச்சு, இன்றைக்காவது நம்ம இலவசமாக பண்ணுவோம், அன்னைக்கும் காணி கொடுக்க வேண்டியதான் இருக்குது. நாம் வாங்கி போட்டு கல்லற தோட்டத்தில் அடக்கிறதுக்கு நாம் என்ன கொடுக்க வேண்டியிருக்கு? ஏ அவன் அவன் கதை முடிஞ்சு போச்சு, அவன் போகிற வேலையாவது காணி கொடுக்காமல் போகட்டும். இவ்வளோ காலம் அவன் காணிக்க எப்படி நம்ம வாங்கியிருக்கிறோம்? இது ஒரு சாவு விபத்து வந்தால் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போனால் போலீஸ் காரணம் கொடுக்க வேண்டியிருக்குது, டிபார்ட்மெண்ட்டில் போனால் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்க வேண்டியிருக்குது. சரி, இதெல்லாம் தான் உலக புறக்கப்படுறது. நம்ம சர்ச்சில் போனால் அங்கே என்ன பண்ணுறான், நீங்கள் பே பண்ணிட்டீங்களா? கல்யாணத்துக்கும் காணிக்கத்தான், பிறந்தாலும் காணிக்கத்தான், பிறந்தாலும் வேணாம் இறந்தாலும் வேணாம். சரி, 1 காணிக்கை சொல்ல வேண்டியது தானே. அப்போ அவர் நான் அந்த கோயம்புத்தூர் பாஸ்டரை பற்றி பேசினேன் இல்லையா, தசமபா காணிக்கை, அப்புறம் என்ன பொருத்தனை பண்ண சொல்கிறார். ஏன்னா பொருத்தனை யாரை காணிக்க கொண்டு வராமல் இருந்தால் அவங்க என்ன பண்ணட்டும், சும்மா போகக்கூடாதுல்ல, பொருத்தனையாக பண்ணிட்டு போவோம். வாக்குத்தத்தை போது நாங்கள் இத்தனை வாக்குத்தத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், நீங்கள் என்ன செய்ய வாக்குத்தம். சரி, இந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய விதங்களை மக்கள் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் இது ஆசிரியர்களை தேடுறாங்க. இதில் பைபிளில் இருக்குதா? புதிய ஏற்பாட்டுக்காரங்கள்ட்ட போயிட்டு தசோபா காணிக்கை கேட்டால் என்ன அர்த்தம், அவங்கள மோசையின் பிரமாணத்துக்கு என்ன செஞ்சிட்டோம், அடிமைகளாக்கிட்டோம் இல்லையா. பொருத்தனை பண்ண சொன்னால் என்ன அர்த்தம், பிள்ளைகளில் போய் பிள்ளைகளை போய் அப்பா கிட்டே வந்து பொருத்தனை பண்ண சொல்கிறோம், அப்பா நான் இதை செய்வேன் நீர் அதை செய். பிள்ளை எப்படி கேட்கணும், உரிமையோடு கேட்கணும். அப்போ ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு மிக முக்கியமாக ஆண்டவர் வைத்திருக்கிற வழி என்னவென்று சொன்னால், நம்முடைய புத்திர சுவிகார உரிமை, நம்முடைய உரிமையை பயன்படுத்தணும். த ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன், அதாவது நம்மளை வந்து ஆண்டவர் சுவிகார புத்திரராக என்ன செய்கிறார், எடுத்திருக்கிறார். அதனால் பைபிள் என்ன சொல்லுகிறது, ரோமர் 8:18 வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளான சுதந்திரருமாமே, பிள்ளைகளாக இருந்தால் அழுதாதான் ஆண்டவர் தருவார், கெஞ்சினாதான் ஆண்டவர் தருவார், கொஞ்சினாதான் ஆண்டவர் தருவார், கொடுத்தாதான் ஆண்டவர் தருவார், பொருத்தனை பண்ணாதான் ஆண்டவர் தருவார், அப்படி கிடையாது. இதெல்லாம் வேறு விஷயங்கள், நீங்கள் நல்லா காணி கொடுங்க செய்யுங்க, அது வேறு விஷயம். ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு யூ மஸ்ட் நோ யுவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நீ பிள்ளை, நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறது என்னுடைய உரிமையின் அடிப்படையில். அவர் அதான் பார்த்து சந்தோஷப்படுவார், நான் பிச்சைக்காரனை போல் அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருந்தால் உன்னை போய் எனக்கு பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. நீ உரிமையோடு கேட்க வேண்டியது எப்படி கேட்குற, நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு நாள் கூட ஆண்டவர்கிட்ட சந்தோஷமாக பேச தெரியாது. போதிச்சு கொடுத்ததும் அப்படி தான், அழுது அழுது அழுது அழுது அழுது. எப்போவுமே அழுகை ஸ்தலமாகவே இருக்கும் ஜெபஸ்தலம். ஒரு நாள் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவோமே, நம்மளை ஆண்டவர் சந்தோஷமாக தான் வச்சிருக்கிறாருங்கிறதையும் காட்டணும்ல. எப்போ பார்த்தாலும் அழுது அழுது அழுது அழுது, அதுவே நம்முடைய ஸ்டைலாக மாறிப்போச்சு. சரி, இருக்கட்டும். அப்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய உரிமையை நீங்கள் அறியுங்கள். யூ மஸ்ட் பி அவர் ஆஃப் யுவர் ஃபண்டமெண்டல் ஸ்பிரிச்சுவல் ரைட்ஸ். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவே பிறந்தவர்கள் தான், உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிற உரிமை இருக்குது. நம்ம அந்த உரிமைகளை விட்டுவிட்டு நாம் பிற வழிகள் ஆசீர்வாதங்களை தேடுறதுனால தான் நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகம். கலாத்திய 4:1 ஒன்றாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது இந்த ரைட்டை பற்றி அப்போஸ்தலன் போல் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். அதாவது சுதந்திரவாளி அவன் யாராக இருக்கிறான், பின்னு நான் சொல்லுகிறத என்னவரில் சுதந்திரவாளியானவன் எல்லாவரும் எஜமானாக இருந்தும் அவன் சிறு பிள்ளையாக இருக்கிறான், அவன் சிறு பையனாக இருக்கிறான். இவனுக்கு தெரிய மாட்டேங்க தேவனினுடைய தந்தை என்பது தெரிய மாட்டேங்க. ஏன்னா அவன் அந்த விதமாக ஸ்டெப்ஸை கடந்து வரல, அந்த ரட்சிப்பின்படி மறுபிறப்பின்படி புத்திர சுவீகாரத்தின்படி இதெல்லாம் கடந்து வராத காரணத்தினால அவர் எப்போவுமே உலக மக்களைப் போல அந்த பக்தியாக ஏதாவது ஒன்று செஞ்சு அழுது உருண்டு புரண்டு இந்த மாதிரி தான் ஆசீர்வாதங்களை தேடுகிற பழக்கம் வருகிறது. மறுபிறப்பு நிச்சயம் உள்ளவர்களிடத்தில் அந்த ஆவிக்கிற உரிமை. அப்போ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அவர் என்னை ஆசீர்வதிக்க கடமை உள்ளவர். தம்முடைய ஒரே பேரான குமாரை நமக்காக கொடுத்தார் என்றால் நமக்கு தேவையான பிற நன்மைகளை அவர் தராதிருப்பது எப்படி? அப்போஸ்தலன் பவுல் வந்து ரோமர் 8:32 அவருடைய ஒரே பேர குமாரை நமக்காக ஒப்பு கொடுத்தவர் நமக்கு மற்றவர்களை தராதிருப்பது எப்படி? நம்முடைய வாழ்விலே சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை, தைரியம், பரிசுத்தம், இதெல்லாம் அவர் ஃபண்டமெண்டல் ஸ்பிரிச்சுவல் ரைட்ஸ். அப்போ இந்த உரிமையை நாம் உணரணும். உரிமையை உணரணும்னா அந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொன்ன அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து அந்த வெறும் பக்தி வாழ்க்கையில் பிரவேசிக்காதபடிக்கு புத்திரனாவது தொடர்பாக வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு வந்திருக்கணும். சரி, அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பார்த்துருக்குறோம், 1 கர்த்தரை உடையவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வெறும் நம்புகிறவள் அல்ல, வெறும் ஜெபிக்கிறவள் அல்ல, ஆராதிக்கிறவள் அல்ல, கர்த்தரை உடையவர்கள். 2, அவருடைய நோக்கத்தை உணர்ந்து அதற்கேற்ற விதமாக செயல்படுகிறவர்கள். 3, உரிமை. வேறு என்ன இருக்குன்னு பார்க்கும் பொழுது தேவ ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தேவனை அறிகிற அறிவு வளரணும். நீங்கள் ஒருவரால் சரியாக பயனடைய வேண்டுமென்றால் அவரை குறித்த ஒரு சரியான அறிவு வரணும். இன்றைக்கு பெரும்பாலும் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன வழி, எப்படி ஜெபம் பண்ண ஆசீர்வதிக்கப்படுவோம், எப்படி விசுவாசித்து ஆசீர்வதிக்கப்படுவோம், எப்படி அறிக்கையிட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம், இப்படித்தான் நாம் சிந்திக்கிறோம் என்று. டு வாட் எக்ஸ்டென்ட் வி நோ அவர் காட், தேவனை அறிகிற அறிவு என்பது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 2 ஒன்றாம் மத்தியத்தினுடைய 2 நம்ம வாஸ்து பார்க்கும் பொழுது தேவனை அறிகிற அறிவினால என்ன வருதுங்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
2: தேவனையும் நம்முடைய கர்த்தராக இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும்.
0: கிருபையும் சமாதானமும் நம்ம வாழ்க்கையில் பெருகுது. எதில் பெருகுது? நாட் ஜஸ்ட் பை ப்ரேயிங். ஜெபம் பண்ண பண்ண கிருபை பெருகுதுன்னு இல்லை, ஜெபம் பண்ணணும். ஆனால் அதுக்கு என்ன சொல்லப்படும், பை நோயிங் காட், தேவனை அறிகிற அறிவு, அவருடைய பரிசுத்தத்தை அறிகிற அறிவு, அவருடைய நீதி அறிகிற அறிவு, அவருடைய உண்மை அறிகிற அறிவு, அவருடைய ராஜ்யத்தை குறித்த அறிவு, அவருடைய எதிர்பார்ப்புகளை குறித்த அறிவு, அவருடைய இதயத்தை குறித்த அறிகிற அறிவு. அப்போஸ்தலனுடைய 22:14 14 வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் அழைக்கப்பட்ட பொழுது முக்கியமாக நீ எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற அப்படிங்கிற மேட்டர் அவருக்கு சொல்லப்படுகிற பொழுது அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லப்படுகிற பாருங்கள். 22:14
2: அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை,
0: நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறிய வேண்டும். இன்னைக்கு நாம் அறிகிற அறிவு குறைவாக இருக்கிறதுனால தான் ஆசீர்வாதம் இல்லை. மனிதர்களை கூட நம்ம ஒருவருக்கொரு அறிய வேண்டிய விதமாக அறியவில்லை. ஒவ்வொருவரையும் ஒரு குறிப்பிட்ட விதமாக பிராண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். என் மனைவி இப்படிங்க, என் கணவன் இப்படி, எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அம்மா இப்படி, எங்கள் பிள்ளைங்க இப்படி. ஆனால் உண்மையிலேயே அறிந்து தான் புரிஞ்சு வச்சுருக்குறோமா? இல்லை. நம்ம எதையோ ஒன்றை பார்த்தோம், எதையோ ஒன்றை கொண்டோம், இதுதான் நம்ம அடையாளம். இதனுடைய விளைவாக என்ன செய்ய முடியலன்னா அவர்களிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியலை. நீங்கள் ஒரு விதமாக ஒருவரை பிராண்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, ஒரு விதமாக ஒருவரை பார்த்து வச்சுருக்கிறீங்க. அந்த அடிப்பில் நீங்கள் பார்ப்பீங்க, பழகுவீங்க. அப்போ அவருக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு நன்மை செய்கிறதற்கான நிறைய சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவரை குறித்த ஒரு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் நாலேஜை வச்சுருக்கிறீங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப நீங்க என்ன செய்யணும், உண்மையில புரியணும். நீங்க ஒருத்தர் இருக்கிற விதமா புரியணும். புரிய புரியத்தான் அவரிடத்துல இருக்க நல்லதை பெற முடியும். நீங்கள் யார் நீங்கள் ஹியூமன் லைஃப்பில் நீ கவனித்து பாருங்கள், யாரா ஒருத்தர் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல வச்சிங்களேன், அவரால் உங்களுக்கு 50% நன்மை கூட கிடைக்காது. அதனுடைய காரணம் என்னென்றால் அவர் 50% நன்மை செய்யாமல் விட்டாருங்கிறது இல்லை, அந்த 50% நன்மைக்கான பாதை அடைக்கப்பட்டு விட்டதையே பை ஹேவிங் ச ராங் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ எதனால புரிதல் ஏன் இல்லை? சிலர் பார்த்தீங்கன்னா 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் ஒன்றா பழகியிருப்பாங்க, தோழியாக தோழராக. யாராக ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இந்த 30 வருஷமும் நம்ம அறியாத ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்படியா, நான் ஒரு பாவி, இதை அறியாமல் 30 வருஷம் பழகியிருக்கேன். நீ பாவி இல்லை, நீ ஒரு முட்டாள். 30 வருஷமாக நீ என்ன செய்யலை, ஏன் அறியலை? நீ அறிந்தால் பழகிட்டு தான் இருந்திருக்கிற, நீ என்ன செய்யலை, அறியலை. அறிந்திருந்தால் யாரோ ஒருத்தர் வந்து சொன்னோன்னு என்ன பண்ண மாட்டோம். இன்னைக்கு எத்தனை பேர் விஷயத்தில் நாம் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம், உங்கள் கணவரை குறித்தோ உங்கள் மனைவியை குறித்து திடீர்னு ஒன்று வந்து யாரை நான் உதாரணத்தை சொல்கிறேன், எத்தனை பேர் இன்றைக்கி வந்து நம்பாமல் இருக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க. எதை தான் நம்ப முடியும், நம்ம எவ்வளோ பழகிருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் வேறு விதமாக இருக்கும், இருக்கலாம், எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கும். நம்ம ரொம்ப நல்லவங்க நினச்சிருக்கோம் கூட சிலவில் என்ன பண்ணிடுவாங்க, தப்பாக இருந்துருவாங்க. ஆனால் பெரும்பாலும் நாம் அறியவில்லை, மற்றவர்களை அறிய வேண்டிய விதமாக அறியாதனால அவர்களை குறித்து நம்ம ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கிட்டு அவர்கள் இவர்கள் தான் அப்படி புரிஞ்ச பிறகு, அதுக்கு பிறகு நீங்கள் அது தங்க சுரங்கமாக இருந்தாலும் தங்கம் வராது, இரும்பு தான் வரும், சேர் தான் வரும். யூ கேன் என்ஜாய். அப்போ தேவனை விஷயத்தில் பார்த்தீங்க, நிறைய மக்களுக்கு தேவனை அறிகிற ஆர்வமே ஆர்வமே இல்லை. இன்னும் பாருங்க, உட்காந்து நீங்கள் கர்த்தரை அறிகிற ஒரு மணி நேரம் பைபிள் சொல்லிக்கணும், ஜெப கூட்டம்னா வருவாங்க, ஜெப கூட்டம்னா நம்ம விண்ணப்பங்கள் வேண்டுகள் என்ன செய்யலாம். ஆமாம், நிறைய நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா சில பிரசங்க மாதிரி பிரசங்கம், அவங்க பண்ணுறதும் பிரசங்கம் கிடையாது, அவங்க உங்களுக்கு ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்வார், இப்படி அற்புதம் செய்வார், அதை செய்வதாக பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, அதையாவது நீ முழுசாக கேட்குறே கேட்குறதில்ல, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோனில் டைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, என்னுடைய மாமனாருக்காக ஜெபியுங்கள், என்னுடைய மாமியாருக்காக ஜெபியுங்கள், என்னுடைய அண்ணனுக்காக ஜெபியுங்கள், என்னுடைய மகளுக்காக ஜெபியுங்கள், இதையே அனுப்பிட்டு இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த லைவ் அந்த சாட்டு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், யூ ஆர் நாட் வில்லிங் டு லிசன் எனி திங், நீ கேட்க விரும்பவே இல்லை. அதனால தான் பிரசங்கிவர்கள் நீ போதிக்கும் விரும்பலை, ஒரு வயலும் கேட்க மாட்டேங்கிறான். அதனால் அவன் கேட்குற மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் என்ன செய்வோம், என்ன நம்ம பேசினாலும் கடைசியில் வந்து பாஸ்டர் ஜெபியுங்க அதான் சொல்ல போகிறோம். நம்ம ஒரு மணி நேரம் பேசினாலும் ஆண்டோட்ட போய் ஜெபம் பண்ணோம்னா நம்மகிட்ட தான் வருவான், இவருக்கு போய்ட்டு என்னத்துக்கு பிரசங்கம். நம்ம ஒரு மணி நேரம் வந்து பிரசங்கம் பண்ணாலும் முடிவில் பாஸ்டர் எனக்கு அவன் ஜெபம் பண்ணுங்க, ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணதுக்கு நீ ஆண்டோட்ட ஜெபம் பண்ணணும், அவன் அங்கே போக மாட்டான். அப்போது நம்ம வந்து தேவனை அறிகிற அறிவு, நீங்கள் எவ்வளோ வர அறிய அறிய அறிய அப்படி நீதி அறிய அறிய, இது ஒரு பெரிய மேஜிக்கல் திங் பண்ணலாம், அதாவது நம்மளை புரிஞ்சிக்க முடியாது. அவரை அறிய அறிய உங்களுக்குள்ள சமாதானம் வருங்க, அவரை அறிய அறிய அவருடைய நீதி அறிய அறிய, அவருடைய பரிசுத்தத்தை அறிய அறிய, அவருடைய உண்மைகளை அறிய அறிய, ஓஹோ இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ விஷயம் இருக்கா. நானும் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட முதல் வருஷத்தில் ஆண்டவர் பெருசாக அறிஞ்சிட்ட மாதிரியே ஃபீல் பண்ணி, இதுக்கு மேலே அறிகிற ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு, ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு நிறைய நாலேஜ் வந்து எனக்கு. அப்போ நினச்சேன், ஓஹோ கடவுளை பற்றி நமக்கு அநேக இடத்துல இல்லாத அறிவெல்லாம் வந்துச்சுன்னு. ஆனால் இத்தனை வருடங்கள் கடந்து போன பிறகு இப்பொழுது கூட நான் வந்து சில வேலை நான் இது கூட இது தெரியாத முட்டாளாக இருந்திருக்குன்னு நினைக்கிறது உண்டு. ஏன்னா இத்தனை வருஷங்களுக்கு பிறகு சில உண்மைகள் தெரியுது, அது தெரியும் பொழுது ஓ இந்த விஷயம் நமக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி தெரியலை, புரிகிறதா? அப்போ நான் இதை எதுக்கு சொல்கிறேன், அடிஷனலாக நீங்கள் தெரிகிறதுக்கு, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் கரெக்ட் பண்ணுறதில்ல, நிறைய விஷயங்கள் அறிங்க. அதான் நீங்கள் அதாவது ஒரு ரைட்டர் தர பேர் மறந்துட்டேன், ஒரு டெய்லி டிவோஷனல் புக் ரைட்டர், அவர் என்ன பண்ணுவோன்னா சத்தியத்தை அறிகிறதுங்கிறது ஒட்டு மொத்தமாக எல்லாம் அறிகிறதில்ல, வி நோ மெனி ட்ரூத்ஸ் அபவுட் த ட்ரூத், சத்தியங்கிறத அறிஞ்சிட்டே இருக்கலாம். இப்போ சூரியனை அறிவது என்பது 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் அறிஞ்சிட்டு தான் இருந்தாங்க, 500 வருஷத்துக்கு முன்னாடி அறிஞ்சிட்டு தான் இருந்தாங்க, இன்னும் அறிகிறாங்க, இன்னும் அறியலாம், இன்னும் ஒரு 1000 வருஷம் போனால் இன்னும் அறியலாம். அப்போ ஒரு தடவை சூரியனை என்ன செஞ்சிடல, முழுசாரில்ல, தே ஆர் கம்மிங் டு நோ மெனி ட்ரூத்ஸ் அபவுட் த சன், அறிய அறிய இன்னும் அறிய அறிய அறிய பெரிய டெலிவரன்ஸ். அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நாலேஜெல்லாம் இவ்வளோ டெவலப்பாக டெவலப்பாக டெவலப்பாக அவன் என்ன செய்கிறான், நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறான், அறிந்து கொள்கிறான். அதே போல் தான் தேவனை அறிகிற அறிவு உங்கள் வாழ்க்கையில் வளர வளர வளர ஆசீர்வாதங்கள் பெருகிட்டு இருக்கும். வெறுமனே எப்பொழுது நம்ம பொருத்தனை செய்கிறோம், ஜபம் பண்ணுறோம், உபாசம் இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், இதுதான் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் அறிய அறிய அறிய எந்த அளவுக்கு அவரை அறிகிறோமோ அந்த அளவுக்கு உண்மையிலே சமாதானம் பெருகிக்கொண்டே இருக்கும், நம்பிக்கை பெருகிக்கொண்டே இருக்கும், தைரியம் பெருகிக்கொண்டே இருக்கும். இந்த கர்த்தர் என்று நமக்கு போதுமான இருப்பாருங்கிற உணர்வு பெரிய நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். இறுதியாக ஒன்றை பார்த்து முடிப்போம். இவை எல்லாம் இருந்தாலும் இவைகள் எதில் தான் நிறைவேறுகிறது சொன்னால், டு வாட் எக்ஸ்டென்ட் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். உறவு கொடுக்கப்பட்டு விட்டது, ஆண்டவர் வந்துட்டார். ஆனால் உறவு மட்டுமல்ல, அந்த உறவை ஐக்கியமாக மாற்றணும். இப்போ நிறைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய உறவுகள் இருக்குது, ஆனால் எத்தனை உறவுகளோடு நமக்கு ஐக்கியம் இருக்குது? நீங்கள் ஒரு ஒரு சொந்தக்காரர் இருப்பார், சித்தப்பா பெரியப்பா, 3 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் போய் பார்ப்பீங்க, சித்தப்பா எப்படி இருக்கிறீங்க, சித்தி எப்படி இருக்கிறீங்க. 3 வருஷத்துக்கு பிறகு வந்து நின்றுக்கிட்டு அவ்வளோ பெரிய பாசம் கொட்டும். பையன் எப்படி இருக்கான், பொண்ணு எப்படி இருக்கான், எல்லா விசாரணையும் கொஞ்சம் நேரத்தில் விசாரித்து முடிச்சுருவாங்க. 3 வருஷமாக என்ன கிடையாது, அவங்க வீட்டில் என்ன நல்லது நடந்தது, கெட்டது நடந்தது, என்ன கஷ்டப்பட்டாங்க, வியாதியில் கஷ்டப்பட்டாங்க, கடன் வாங்கி கஷ்டப்படாங்க, ஒன்றுமே தெரியாது. 3 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை சந்திக்க வேண்டியது. அதுவும் இப்போ உள்ள நிலைமைகளை பார்க்கணும், நிறைய பேர் கல்யாணம் உள்ளதாக சந்திக்கிறாங்க. இதுக்காக நிறைய பேர் கல்யாணம் வீட்டுக்கும் போகிறாங்க. நாம் தனித்தனியாக போய் இப்போ சந்திக்க முடியாது. குறைஞ்சபட்சம் கல்யாணம் வீட்டுக்கு போகிற என்ன செய்யலாம், சந்திக்கலாம். அப்போ உறவுகள் இருக்க, தேர் ஆர் ரிலேஷன்ஷிப்ஸ் பட் தேர் இஸ் நோ ஃபெலோஷிப். உறவுகளை ஐக்கியங்களாக கன்வெர்ட் பண்ணணும். தேவனோடு நமக்கு உறவு இருக்குது. இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்ட உடனே நாம் அவருக்கு பிள்ளை ஆகிட்டார், அவர் நமக்கு தந்தை ஆகிட்டார். ஆனால் தந்தை பிள்ளை உறவை அனுதின வாழ்க்கையில் என்ன செய்யணும், அனுபவிக்கணும். அவரோடு நீங்கள் பேச வேண்டும். பேசத்தானே செய்கிறோம், நம்ம நிறைய பேர் பேசலை. என்ன பண்ணுறோம், கோரிக்கை வைக்கிறோம். கலெக்டர்கிட்ட போய் எங்கே போய்ட்டு வரேன், நான் கலெக்டர் கொஞ்சம் நான் பேசிட்டு வந்தேன், நான் சொல்லுவீங்க, விண்ணப்பம் கொடுத்துட்டு வந்தோம், அமைச்சர்கிட்ட விண்ணப்பம் கொடுத்துருவோம். இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுன்னா, ஆண்டோட்ட போய் விண்ணப்பம் கொடுத்துட்டு வந்துருக்குறாங்க. அவ்வளோதான், கோரிக்கை கோரிக்கை கோரிக்கை. காலைல எழுந்து என்ன பண்ண வேண்டியது, ஊர்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீருதோ தீரலையோ சொல்லி கதையை முடிப்போம் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டோட்ட பேசுகிறீங்களா, பேசுகிற கேஷுவலாக பேசுறது, மனம் எப்படி உணர்கிறதோ அதை என்ன செய்யணும், பேசணும். அதுபோல் பேசுகிறது மட்டுமல்ல, கேட்கணும் ஆண்டோட என்ன சொல்ல வராரு. அதை யூடியூப்பில் போய் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா தப்பாக போய்டும். அங்கே என்ன கேட்பீங்க, இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியை கர்த்தர் சொல்லுகிறாள், உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன், ஆமாம், கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு கீழ்ப்படுகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். இதில் பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எத்தனை குடும்பங்களில் இது உண்மையாக இருக்குது. அந்த பிரசங்கர் கொஞ்சம் கூட மனசாட்சியில் என்ன பண்ணுவார், கர்த்தர் காட்டுகிறார் இன்றைய தினத்தில் யார் யார் தங்களுடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையினுடைய விளைவாக, பிள்ளைகள் சீர்கட்ட அலைவதன் விளைவாக துன்பப்பட்டு கொண்டுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், அத்தனை பிள்ளைகளை இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன், கெட்டகுமாரன் திரும்புறது போல. அப்புறம் எல்லாம் கேட்டாக்க போனால் கெட்டகுமாரன் அங்கே தான் இருக்கிறான், அவன் இன்னும் கொஞ்சம் கெட்டு போயிட்டுருக்கிறான். அப்போது நாம் வந்து பேசணும், மறுபடியும் என்ன செய்யணும், எப்போ இந்த வாக்குத்தத்தையே கேட்டுருந்தால் நம்ம வந்து மெண்டலாகிடுவோம். போதகர்கள் இரவெல்லாம் உட்காந்து இந்த ரூம் போட்டு யோசிக்கிறான்னு சொல்கிறது மாதிரி, இந்த வசனத்தை தேடி பாவம், அவங்கள எவ்வளோ வருஷமாக வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க டெய்லி. இப்போ முன்னாடியெல்லாம் வருஷத்துக்கு ஒன்று கொடுத்தாங்க, அப்போ மாதத்துக்கு ஒன்றாச்சுது, இப்போ என்ன ஆச்சுது, டெய்லி பேசிஸு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறை பிரசங்கம் ஒன்றையும் வாக்குத்தம் கொடுக்குறாங்களா, ஒவ்வொரு மீட்டிங்கில் வந்துட்டு வாக்குத்தம் கொடுக்குறாங்க. இதை கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு இவங்க என்ன ஆகிட்டாங்க, உணர்ச்சி இழந்துட்டாங்க. எதிர்பார்ப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கேட்குற வேலையை மட்டும் ஒழுங்காக செய்வோம். இன்றைக்கு ஆண்டவர் இப்படி இப்படி எனக்கு நன்மை செய்ய போகிறாராம், சாயங்காலம் யோசித்து பார்க்கணும் அவர் சொன்னது என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு. அப்போது நாம் ஆண்டவர்கிட்ட கேஷுவலாக பேசணும், ஒரு தந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசணும், நம்முடைய வாழ்க்கையை பேசணும். நான் இதை வந்து பல முறை உங்களுக்கு சொன்னால் திரும்பவும் சொல்கிறேன். 2வது கேட்கணும், அவர் எதாவது நமக்கு சொல்ல விரும்புகிறாரா, உணர்த்த விரும்புகிறாரா, அதை நம்ம கேட்கணும். அதுக்கு தான் பைபிளெலாம் படிக்கிறது. பைபிளை படிக்கிறவங்க அப்படி ரொட்டீனாக அப்படி ஒரு மெக்கானிக்கலாக படிச்சுட்டு போகக்கூடாது. அதுபோல் பைபிள் படிக்காத நேரத்தில் நீங்கள் ஆண்டவர் என்ன பேசுகிறான்னு கேட்கணும். ஒவ்வொரு சூழல் சந்திக்கும் பொழுது இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன மாதிரிப்பட்ட ஒரு உணர்வை தருகிறார், எந்த மாதிரிப்பட்ட சிந்தனையை தருகிறார், இந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கிறதுக்கு ஒரு தூண்டுறது, இதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும், ஒரு சென்சிட்டிவாக இருக்கணும். 3வது, அவருக்கு அவரை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவம். உறவு என்பது எப்பொழுதுமே வெறுமனே பேசுவதும் கேட்பதும் அல்ல, ஒரு ப்ளீஸிங் மென்டாலிட்டி வேணும். காடை நான் வந்து பிரியப்படுத்தி வாழணும், தேவனுக்கு பிரியமாக வாழணும், எந்தெந்த விஷயத்தில் நான் எப்படி இருக்க விரும்ப இருக்க வேணும் ஆண்டவர் விரும்புகிறேன், அப்படி இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், ஐ மஸ்ட் டேக் சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ். யோவான் 8:29 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினாலே அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. அப்போது அந்த தனிமை உணர்வு எப்போ போகும்னா, எப்பொழுது ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்யணும், இன்றைக்கு நான் எப்படி பேசினா அவருக்கு பிரியமாக இருக்கும், எப்படி என் மண்டைக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் சிந்திச்சா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும், எப்படி நடந்துக்கிட்டால், எப்படி எதிர்வினை ஆட்டினா பிரியமாக இருக்கும், எந்தெந்த ஆலோசனையின்படி வாழ்ந்தால் பிரியமாக இருக்கும், இந்த மாதிரிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டு நமக்கு வேணும். அந்த மாதிரி ஆண்டவர் பிரியப்படுத்துகிறபடி பிரியப்படுத்துகிற அனுபவத்தை யோசிக்க யோசிக்கவே உங்களுக்குள்ள தனிமை உணர்வு போயிடும். ஆண்டவர் அதான் சொல்கிறார், அவருக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடினால அவருடைய ப்ரெசன்ஸ் எப்பொழுதும் என்னால் உணர முடிகிறது. ஹீஸ் ஆல்வேஸ் வித் மீ. ஏன்னா நான் அவருக்கு பிரியமான சிந்திக்கிறவள்ள, அவர் எனக்குள்ளே என்ன செய்கிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார், எனக்கு அறிய செய்கிறார். ஏன்னா அவரை குறித்து நான் சிந்திக்கும் பொழுது அவர் என்னை குறித்து சிந்திக்கிறது மட்டுமல்ல, அவர் என்னை குறித்து சிந்திக்கிறார் என்பதை எனக்கு அறிய வைக்கிறார். அப்போ ஐ ஆம் வெரி மச் இன்ட்ரெஸ்ட் இன் யூ, உன்னிடத்தில் நம்ம அக்கறையாக இருக்கிறங்கிறத காண்பிக்கிறோம். எனவே 5 முக்கியமான வழிகளை பார்த்தோம். 1, ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறவர்கள் அந்த ஆசீர்வாதமாக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும், உடையவர்களாக இருக்க வேண்டும். 2, அவர் எதற்காக நம்மிடத்தில் வந்தாரோ, எதற்காக அவரை பெற்றுக்கொள்ள நம்மை அழைத்தாரோ, அந்த நோக்கத்தை குறித்த உணர்வுடையவர்களாக அந்த நோக்கம் சார்ந்து ஜீவிக்க வேண்டும். 3, நாம் பல்வேறு ஆவிக்குரிய பக்தி செயல்களிலே அதிக கவனம் செலுத்துவதற்கு முன்பாக நம்முடைய உரிமையை நாம் என்ன செய்யணும், மறுபிறப்படைந்தால் அந்த உரிமை வரும், பரிசுத்தாவியை பெற்றால் அந்த உரிமை வரும். நான் தேவனுடைய நன்மை பெறுவதற்கு உரிமை உள்ளவன், இந்த உலகத்தில் எனக்கு ஆஸ்தி இருக்கோ அந்தஸ்து இருக்கோ நான் சமாதானமாக வாழ்வதற்கு உரிமை பெற்றவன், நான் சந்தோஷமாக வாழ்வதற்கு உரிமை பெற்றவன், நான் பரிசுத்தமாக வாழ்வதற்கு உரிமை பெற்றவன், நான் ஒரு கபடம் இல்லாமல் உண்மையாக வாழ்வதற்கு நான் உரிமை பெற்றவன், இந்த ஒரு கிளைம் பண்ணுற ஒரு மென்டாலிட்டியோட. 4, தேவரை அறிகிற அறிவு, அவரை இன்னும் அறியணும், இன்னும் அறியணும், இன்னும் அறியணும். ஒரு சூரியனை இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த சூரியனை படைத்தவரை நம்ம எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணணும், அவர் எப்படி செயல்படுறார், எப்படி பார்க்குறார். இறுதியாக அவருடைய உறவில் நம்ம என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும், அவருடைய உறவை உறுதிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருக்கு எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது என்பதை நம்முடைய ஆவியில் உறுதிப்படுத்திட்டு வாழணும். அப்பொழுது எல்லா மலைகளும் நமக்கு முன்பாக உருவதை நம்ம பார்க்க முடியும், எல்லா தடைகளையும் கடந்து போதை நான் உணர முடியும். ஆறுகளோ தண்ணீரோ எது வந்தாலும் நாம் அதன் மத்தியில் வெற்றியாக கடந்து செல்வதை காண முடியும். கர்த்தர் உண்மையுள்ளவர், அந்த ஆசீர்வாத வழிகளை நாம் புரிந்து கொண்டு செயல்படுவோம், நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
1: அன்பானவர்களே, ஜீவன் நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்.

அல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த இடத்திலிருந்து சாட்சி சொல்வேன் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் காலை 5 மணிக்கு ஒரு பிரதர் வந்து தட்டி எழுப்பினார். பாயில தூங்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி பாஸ்டர் சொல்றாங்க, நீங்க சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு எங்க தூக்கம் வரும், தூக்கமே வரல. அதன் பிறகு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தேன், ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு இந்த சாட்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது நான் கண்களை மூடினால் ஒரு எரிகிற நெருப்பு தெரியும். நான் கண்ணை இப்படி மூடினா போதும், நான் சிறு வயதில் இருக்கும் போது ஒரு நெருப்பு தக தக தக தகன்னு என்னுடைய மைண்ட்ல எரியற மாதிரி தெரியும். நான் கண்களை திறந்தால் அந்த நெருப்பு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ சிறு வயதிலே என்னை மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை என்று எல்லோரும் முத்திரை போட்டு விட்டார்கள். ஒரு கடைக்கு போய் நான் ஒரு பொருள் வாங்கினா கூட அந்த கடையில் இருக்கிறவர் சொல்வாரு, சீக்கிரம் கொடுத்து அமிச்சிரு, இந்த பையன் கொஞ்சம் லூஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ நான் யோசிப்பேன், நம்ம நல்லா தானே இருக்கிறோம், ஏன் எல்லாரும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன். நான் 2வது வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய வீட்டிற்கு ஒரு இராணுவ அதிகாரி வரும் பொழுது நானும் என்னுடைய அக்காவும் ஓடி போய் ஒரு ரூம்ல ஒளிந்து கொண்டோம். என்னுடைய அப்பா அம்மா அந்த இராணுவ அதிகாரியோடு பேசி கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று எங்களை கூப்பிட்டார்கள். கணேஷ் இங்க வா, பிரதா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. என் பேர் ஜெய் கணேஷ், எங்க அக்கா பேர் ஜெயபிரதா, இங்க வாங்க அப்படின்னாங்க. எங்க அப்பா அம்மா ஓடி வந்தோம். வந்த பிறகு கொஞ்ச நேரத்துல அவங்க சொல்றாங்க, எங்க அப்பா சொல்றாரு என்னை பார்த்து, நான் உன்னுடைய உண்மையான அப்பா இல்ல, வந்த இந்த இராணுவ அதிகாரி தான் உன்னுடைய உண்மையான அப்பான்னு சொல்றாரு. எங்க பிஞ்சு உள்ளத்துல ஒரு இடி விழுந்தது போல் இருந்தது. திரும்பி எங்க அம்மாவை நாங்க இப்படி பாக்குறோம், எங்க அம்மா சொல்றாங்க, நான் உன்னுடைய உண்மையான அம்மா இல்லப்பான்னு அவங்க கண்ணில இருந்து ஒரு கண்ணீர் வருது. பிறகுதான் நான் புரிந்து கொண்டோம், வந்திருந்த அந்த புதிய இராணுவ அதிகாரி தான் என்னுடைய சொந்த தகப்பன் என்று. அவரோடு ஒரு அனாதையை போல அவர் இருந்த அந்த வீட்டிற்கு ஒரே நாள்ல நாங்கள் புறப்பட்டு போக வேண்டியதா இருந்தது. ஒரு நொடி பொழுதிலே அம்மா என்று அழைத்தவர்கள் அம்மா இல்ல, அப்பா என்று அழைத்தவர்கள் அப்பா இல்ல. ஒரு நொடி பொழுதிலே ஒரு அனாதையை போல் உணர்ந்தேன். அந்த சிறு வயதுல தான் நான் அப்பதான் புரிந்து கொண்டேன், இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல, ஒரு நொடி பொழுதுல எல்லாமே மாறும். அதை புரிந்து கொண்டு அந்த புதிய தகப்பனோடு அந்த வீட்டில் போய் நாங்கள் தங்கினோம். அதன் பிறகுதான் அந்த புதிய தகப்பன் அவர் சொன்னார், நீ கண்ணை மூடுனா ஒரு நெருப்பு எரியுது, கண்ணு திறந்தா நெருப்பு எரியல, அது என்ன தெரியுமா உனக்கு? நான் சொன்னேன், எனக்கு தெரியலப்பா. செப்டம்பர் 13ஆம் தேதி ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு நான் பிறந்ததோட்டு என்னுடைய பாட்டி நாகரத்னம், என்னுடைய தாய் ரதி தேவி, இரண்டு பேரும் இணைந்து எனக்கு ஜெய் கணேசன் என்று பெயர் வைத்தார்கள். கண்களை மூடினால் அந்த எரிப்புகிற நெருப்பு வேறு ஒன்றும் இல்லை. சிறு வயதிலே என் கண்களுக்கு முன்பாகவே எங்க அம்மா கெரோசினை ஊற்றிக்கொண்டு அவங்க எரிகிற காட்சியை நான் பார்த்திருந்திருக்கிறேன். அவங்க என் கண் முன்பாகவே எரிஞ்சிருக்கிறாங்க. வேலைக்கார அம்மாவும் நானும் அப்படியே பார்த்திருக்கிறோம், போய் காப்பாற்ற முடியல, ஏன்னா கதவை மூடிட்டாங்க. அந்த ஜன்னல் கம்பி இரும்புகள்ல இருக்கும் அந்த காலத்துல. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு கொல்லி வைத்தேன். அதனாலயோ என்னவோ தெரியல, எங்க அப்பா சொல்லுவார், உனக்கு அதனாலதான் அந்த நெருப்பு இருக்கு தெரியுது, நீ ஆனா லூஸ் எல்லாம் கிடையாது அப்படி என்று. அந்த வீட்டிலே நாங்கள் நல்லா இருக்கிற சமயத்துல ஒரு வேலைக்காரம்மா வந்தாங்க. அந்த வேலைக்காரம்மாவுக்கும் என்னுடைய தகப்பனுக்கும் ஒரு தொடர்பு உண்டானது. அந்த வேலைக்காரம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த உடனே என்னுடைய அக்காவை பயங்கரமா சித்திரவதை செய்வார்கள். அதை என்னால பார்க்க முடியாது, தூரத்திலிருந்து அழுவேன், ஒன்னும் செய்ய முடியாது. சில வேலைகள்ல நீங்க பாருங்க, நமக்கு தெரியும் ஏதாச்சும் செய்யணும்னு நினைப்போம், ஆனா நம்ம பலவீனமானவர்களா இருப்போம், நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அந்த சின்ன வயசுல அவ்வளவு வேதனையோடு பார்ப்பேன் எங்க அக்காவை கொடுமை பண்றது. ஒரு நாள் நான் 7வது படித்து கொண்டிருந்த வேலையிலே காலையில் எழும்பி எங்க அக்காவை பார்க்கணும்னு பார்த்தா என்னுடைய அக்கா அந்த வீட்லயே இல்லை. சரி, அக்கா எங்க, அக்கா எங்கன்னு சுத்தி சுத்தி தேடி பார்த்தா அக்கா வீட்டுல இல்ல.
இன்னைக்கு வரைக்கும் நான் என் அக்காவை தேடி கொண்டு இருக்கிறேன். நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க, எங்க அக்காவை நான் கண்டிப்பா ஒரு நாள் பாப்பேன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். அக்காவும் இப்ப வீட்டுல இல்ல, வீட்டுல அடுத்த கொடுமைக்கு டார்கெட் நான் தான். என்ன கொடுமை செய்ய ஆரம்பித்தார்கள்? இந்த வேலையில ஒரு நாள் நான் யோசிச்சேன், 7வது படிச்சு முடிச்ச அந்த லீவு நாட்கள்ல வீடு நரகம் மாதிரி இருக்குது, நம்ம வீட்டை விட்டு ஓடி வந்து விடுவோம் என்று நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். செங்கல்பேட் என்கின்ற ஒரு இடத்திலே கையில இருந்த காசை வைத்து கொண்டு அந்த இடத்துல இறங்கினேன். இறங்கி ஒவ்வொரு கடைகளா ஏறி கேட்டான், ஐயா ஏதாச்சும் வேலை கிடைக்குமா, அம்மா ஏதாச்சும் வேலை கிடைக்குமா, ரொம்ப பசியா இருக்கு, பசி கொடுமை தாங்க முடியல. சில வேலைகள்ல இந்த கல்யாணத்துல எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த எச்ச இலைகள் எல்லாம் குப்பை தொட்டியில போடுவாங்க, அதுல இருந்து சாப்பிட வேண்டிய சில சூழ்நிலைகள். இப்படி இருந்த சூழ்நிலையில ஒரு காய்கறி மார்க்கெட்ல அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் இந்த சின்ன மூட்டை 20 கிலோ இருக்கும், பெரிய மூட்டைலாம் உன்னால தூக்க முடியாது தம்பி, இந்த சின்ன மூட்டையை வேணா தூக்கி போடு, நான் ஏதாச்சும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மூட்டை தூக்குறவர் சொன்னார். அப்படி மூட்டை தூக்கி போடுவேன், ஒரு நாளைக்கு 5 ரூபாய் இல்ல 6 ரூபாய் கையில கிடைக்கும். காலையில நல்லா தண்ணி குடிப்பேன், மத்தியானத்திலையும் தண்ணி குடிப்பேன், சாப்பிட முடியாது. நைட்ல இந்த 5 ரூபாய் 6 ரூபாய வைத்து சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் அந்த ரோட் கடையில சாப்பிட்டுட்டு பிளாட்ஃபாரம் பஸ் ஸ்டாண்டு ரோட்டோரம். ஸோ 3 வருஷம் இப்படிதான் என் வாழ்க்கை போச்சு, பிளாட்ஃபாரம் பஸ் ஸ்டாண்டு ரோட்டோரம். 3 வருஷம் கழிச்சு என் உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்துச்சு, நம்மளுடைய ஃப்ரெண்டை போய் பார்ப்போம், சென்ட் தாமஸ் மவுண்ட், இயேசு கிறிஸ்துடைய வாழ்ந்து அப்போஸ்தலர் தோமா மரித்த ஒரு இடம் சென்ட் தாமஸ் மவுண்ட் என்ற ஒரு இடத்துல என் ஃப்ரெண்டு இருந்தாரு, அந்த ஃப்ரெண்டை போய் நம்ம பார்ப்போன்ற ஒரு எண்ணம். சரி என் ஃப்ரெண்டை போய் பார்க்கலான்னு போய் பார்த்தேன். பார்த்தா அந்த வீட்டில் ஒரு 3 நாள் தங்கி இருந்தேன். அந்த வீட்டில் அவங்க பேசிக்கினாங்க, அனாதையெல்லாம் கூட்டின்னு வந்து தங்க வைக்கிறதுக்கு நம்ம வீடுன்னா அனாதா இல்லைம்மா. ஸோ அதை கேட்டவுடனே மனசு உடஞ்சி அவங்ககிட்டையும் சொல்லாம அந்த மலை மேலே போய் நான் கண்ணீர் விட்டு அழுதேன். காலையிலிருந்து மாலை வரை கண்ணீராக வந்திருந்தது, தேம்பி தேம்பி அழுதேன். அந்த வானத்தை பார்த்து சொன்னேன், 33 கோடி தெய்வங்கள் இருக்கே, இதுல ஒரு தெய்வத்திற்கும் கண் இல்லையா, ஒரு தெய்வத்திற்கும் காது இல்லையா, ஒரு தெய்வத்திற்கூட அன்பு இல்லையா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு வானத்தை பார்த்து சொல்லி கடைசியா நான் சொன்னேன், ஒரு உண்மையான ஒரு கடவுள் இருந்தா அந்த கடவுள் என்னோடு பேசணும், 2வது நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பிரார்த்தனை மாதிரி செஞ்சுட்டு நான் கீழே இறங்கி வந்தேன். இன்னொரு ஸ்கூல் நண்பரை பார்த்தேன், அவன் கேட்டான், டே கணேஷ் என்னடா ஆச்சு, 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என் கூட படிச்ச, திடீர்னு அதோட வரவே இல்லை, ஒன்றும் இல்லை, ஸ்கூல்ல எல்லாம் உங்களை பத்தி பேசுவோம், இதுதான் நடந்தது என் வாழ்க்கையில, சரி வா நம்ம ஸ்கூல்ல போய் ஜெய்சிலி மிஸ்ஸை பார்ப்போம். அந்த மிஸ்ஸை போய் பார்த்தோம், அந்த மிஸ் இடத்துல நான் சொன்னேன், அந்த மிஸ்ஸு சொன்னாங்க, கணேஷ் இனிமேல உன்னால படிக்கவே முடியாது கணேஷ், ஏன்னா நீ படிச்சு 3ல இருந்து 4 வருஷம் ஆயிடுச்சு, யாருமே உனக்கு வாய்ப்பு தரமாட்டாங்க, படிப்பும் உனக்கு ஏறாது, ரொம்ப கஷ்டம் கணேஷ் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க ஒரு பேரண்ட் கிட்ட பேசும்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து சொன்னான், கணேஷ் எனக்கு தெரியும் நீங்கள் வந்து சுவாமிகள் குடும்பம், நீங்கள் வந்து ரொம்ப வைராக்கியமாக இருப்பீங்கன்னு எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா கணேஷ், சொல்லு அப்படின்னு சொன்னேன். ஆண்டனி சொல்லு ஆண்டனி அப்படின்னு, நான் ஒன்று சொல்கிறேன் கணேஷ், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டே, சொல்லு, இந்த இயேசுவை நீ கடுகளவு நீ நம்பு கணேஷ், இந்த இயேசு உனக்கு அற்புதம் செய்வாரு. அப்ப நான் யோசித்தேன், எத்தனையோ 33 கோடி தெய்வங்கள் என்றாங்க, அதை நம்பணும் இதை நம்பணும் எல்லாம் நம்பணும், இந்த இயேசுவை கடுகளவு நம்புறது நமக்கு என்ன என்ன பண்ணும், மனசுல நீ நினைச்சு சொல்லு கணேஷ் அப்படின்னா, மனசுக்குள்ள இயேசுவே உண்மை நான் கடுகளவு நம்புறேன், நீங்க உண்மையான கடவுளா இருந்தா நீங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, அதன் பிறகு நான் உங்களை லட்டு மாதிரி நம்புறேன் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிட்டேன். உடனே அந்த டீச்சர் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பேரண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தவங்கள நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு ஓடி வந்தாங்க என்கிட்ட. ஓடி வந்து சொன்னாங்க, கணேஷ் இப்போதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது, நம்ம ஸ்கூல்ல உனக்கு அட்மிஷன் கிடைக்காது, ஆனா இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் ஸ்கூல் என்ற ஒரு ஸ்கூல்ல உனக்கு அட்மிஷன் கிடைக்கும், நீ வந்து ஏதாச்சும் டியூட்டோரியல் மாதிரி சேர்ந்துட்டு எங்கேயாச்சும் யார்கிட்டயாச்சும் கைடன்ஸ் வாங்கி நீ படிச்சுடு, அது ஓபன் ஸ்கூல் மாதிரி அப்படின்னாங்க, நான் டிசி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சு டிசி எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த அட்ரஸ் தேனாம்பேட் ஆழ்வார்பேட்டில் இருக்கு அங்க போய் பார்த்தோம். அங்க பார்க்க உடனே என் ஃப்ரெண்டு கொஞ்சம் காசு கொடுத்தா, அந்த டீச்சர் காசு கொடுத்தாங்க, அதை வைத்து புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ தங்குறதுக்கு இடம் இல்லை,
சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனா உங்க அப்பா ஒரு ஆர்மி கேப்டனா இருந்து நம்ம குடும்ப மானத்தெல்லாம் வாங்கிட்டார். ஓடிஏ ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு சொல்லி ஏர்போர்ட் பக்கத்துல தான் நாங்க தங்கியிருந்தோம். எங்க அப்பா ஒரு ஆர்மி கேப்டனா இருந்தபடினா எந்த சொந்தக்காரங்களும் சேர்க்கல. அப்ப நான் என்ன யோசித்தேன், என்னடா செய்யறது தெரியலையே சொல்லிட்டு அவங்க பசங்க கிட்ட வேற என் கண் எதிரிலே சொல்றாங்க, இவன் இந்த குடும்பமே ஒரு சாபமான குடும்பம், இந்த குடும்பத்துல இவன் கூட பேசிடாத, பேசிட்டா நீங்களும் வீணா போயிடுவீங்க, இவன் திருப்பி இங்க வந்திருக்கிறான், எங்கேயோ ஓடி போன ஓடி போட்டோமே அப்படின்னு மனசு ரொம்ப உடஞ்சி அப்படியே போகும்போது அங்க தெரிஞ்சவர் ஒருத்தர் எப்பவுமே இருப்பாரு. அப்ப அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி தங்க ஒரு இடம் இல்ல ஐயா, இந்த மாதிரி ஸ்கூல்ல எனக்கு அட்மிஷன் கிடைச்சிது. அவர் சொன்னாரு, பா நீங்க எல்லாம் நல்லா இருந்த குடும்பம், உங்க அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாரு, சரி என் வீட்டுக்குள்ள எல்லாம் இடம் கொடுக்க முடியாது, என் வீட்டு மேல தண்ணி தொட்டி இருக்கு, அந்த தண்ணி தொட்டி கீழே இருந்து நீ ஏதாச்சும் பண்ணிக்கோ, மாடி பெருக்கணும், கீழே திடீர்னு ஏதாச்சும் வேலை செய்யணும்னா செஞ்சுக்கோ, வீட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது தம்பி, ஏன்னா எங்க மனைவிக்கு பிடிக்காது, அதனால நீ மேல தண்ணி தொட்டி கீழே தங்கி, ஒரு பில்லர் போட்டு தண்ணி தொட்டி கீழே தங்கிப்பேன். அப்புறம் ஒரு மூணு நாலு நாள் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் அந்த ஃப்ரெண்டு கிட்டே போய் கேட்டேன், ஏ ரொம்ப பசி எடுக்குதுரா, முடியல மைக்கடிச்சு விடுற மாதிரி இருக்குதுன்னு. அவன் உடனே சொன்னான், சரி இரு என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு சொல்லி ரெண்டு மூணு வடையை வாங்கி கொடுத்து சொன்னான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருக்கிறாரு ஒரு அண்ணன், நம்ம அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லி அங்கேருந்து அடையாருக்கு போய் இந்த மாதிரி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த வயசுல நான் வேலை கொடுக்கறது எதுவுமே இல்லை, பாத்திரம் கழுவுவாரா, பாத்திரம் கழுவுறாருன்னா நம்ம அந்த வேலை கொடுக்கலாம், ஒருவேளை சாப்பாடு கொடுக்கலாம், ஏதோ ஒரு அஞ்சு ரூபா கொடுக்கலாம்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒருவேளை சாப்பாடு கொடுக்குறாங்க, அஞ்சு ரூபாயும் கொடுக்குறாங்கன்னு. அந்த ஹோட்டலில் போய் என்ன பண்ணுவேன்னா டெய்லி சாயங்காலத்தில் தான், மாலையில் தான் அந்த ஹோட்டல் திறக்கும், அந்த ஹோட்டலில் பாத்திரம் கழுவணும், நைட்டு 10, 11, 11:30 மணி வரைக்கும் நடக்கும். டைம் கிடைக்கும் போது புஸ்தகத்தை திறந்து படிப்பேன். அப்படியே சில வேலைகளில் படிக்கும் போது எனக்கு புரியாது தெரியாது, புஸ்தகத்தை யாரும் இல்லாத போது எடுத்து தலையில் அடிச்சுட்டு அழுவேன், ஓன்னு ஐயோ நான் ஒரு சர்வம் முட்டால், எனக்கு படிக்கவே வரலையே தெரியலையேன்னு சொல்லி. ஒரு நாள் தெரு விளக்கு கீழே நான் அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேக்குது, இந்த இந்த இந்த இந்த சாப்டரை நீ தர, இந்த புக்கை தர. நான் திரும்பி பாக்குறேன், பார்த்தா ஆள் இல்ல, சவுண்டு மட்டும் கேக்குது, நீ தர. அப்புறம் சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி இப்படி படிக்கணும் அப்படின்னு அந்த சத்தம் கேக்குது, சொல்லி கொடுக்குறாங்க. சரி ஏதோ ஒரு சக்தின்னு சொல்லி நானும் ஒரு வருஷம் இப்படிதான் நடக்கும், அப்படியே அந்த சத்தம் கேட்கும், ஒரு டீச்சர் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்படியே கேட்டு கேட்டு படிச்சு எக்ஸாம் எழுதிட்டேன். ஏன்னா அந்த வயசுல என்ன சக்தி ஏது ஒன்றும் தெரியல. அப்புறம் எக்ஸாம் எழுதி போய் ரிசல்ட் வாங்கும் போது அவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டிலேயே மாநிலத்திலேயே நீ முதல் மாணவனாய் வந்திருக்கிற. அல்லேலூயா, கையை தட்டணும்னா ஆண்டவருக்கு நல்லா கையை தட்டிடுங்க. ஒரு அனாத திக்கற்ற பிள்ளை, எச்சசோறு சாப்பிட்டவன மாநிலத்துல முதல் மாணவனா வர வைத்த அந்த இயேசுவுக்கு கை தட்டுங்க. எனக்கு செய்த அதே ஆண்டவர் இயேசப்பா உங்களுக்கும் செய்வார். ஒரு இந்துவா இருந்த கணேஷுக்கே செய்யறாருன்னா உங்களுக்கு செய்ய மாட்டாரா? என் கண்ணீரை பார்த்த இயேசப்பா, என் உடைந்த உள்ளத்தை பார்த்த இயேசப்பா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத நேரத்துல ஒரு கணேஷை தேடி வந்த இயேசப்பா நிச்சயமாவே உங்களுக்கு செய்வார். அது மட்டுமல்ல, அந்த அந்த மகிழ்ச்சியை கூட கொண்டாட முடியல, ஏன்னா அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாம நேரடியாகவே நடந்து வந்து கொண்டிருந்த போது ஒரு ஆட்டோ டிரைவர் என்னை பார்த்து கேட்டார், தம்பிங்க வாப்பா என்னப்பா கையில நிறைய பேப்பர் வச்சுட்டு தேம்பி தேம்பி அழுவுற. நான் சொன்னேன், இதுதான் என் கதை, இதுதான் என் வாழ்க்கை, சரி நீ வாப்பான்னு ஒரு ஆட்டோ டிரைவர் தான் என்னை கொண்டு போய் சென்ட் பேட்ரிக்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு கொண்டு போனார். அந்த இடத்துல அட்மிஷன் கிடைத்தது. அதே மாதிரி ஹோட்டலில் வேலை செய்து கொண்டு 11வது 12வது படித்து முடித்தேன். லோயலா கல்லூரியில் எல்லாரும் சொன்னாங்க காமர்ஸ் குரூப் எடுத்தேன், லோயலா கல்லூரியில் பிகாம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லோயலா கல்லூரியில் அந்த பிகாம் அட்மிஷனுக்கு போட்டேன், எனக்கு சீட்டு கிடைக்கல. ஏன்னா அங்கே வந்து கத்தோலிக்கர்களுக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க, அவங்களுக்கே சீட்டு கொடுக்க முடியாதுன்னுவாங்க. அப்போ சீட்டு கிடைக்கல. நான் என்ன பண்ணேன், சரி 8:30 to 1:30 வரைக்கும் காலேஜு, நம்ம சும்மா போய் காலேஜில் உக்காந்து ஏதோ பார்த்துட்டு உக்காந்து ஒரு மூலையில் அழுதுட்டு இருந்தேன். அங்கே பார்த்தா ஒரு பியூன் மாதிரி ஒருத்தர் வந்தார், வந்துட்டு கேட்டார், நீனா காலேஜ் கட்டடிக்கிறியா, நான் உன்னை கவனிக்கிறேன், ஒரு வாரமாக காலேஜில் வர, இந்த பார்க்கில் உக்காடுற போகிறேன்னு. நான் உடனே அழுதுட்டேன், இல்லை ஐயா எனக்கு அட்மிஷனே கிடைக்கல,
வேற என்ன செய்யுதுன்னு தெரியாம சும்மா காலேஜ்ல உட்காந்துன்னு இருக்கிறேன்னாரு. சரி நீ யாரு, இதுதான் என் வாழ்க்கை. அவர் சொன்னாரு நீ நாளைக்கு வா. அப்ப நாளைய தினத்துல அவர் என்ன பண்ணார்னா நேரா கூட்டி கொண்டு அவர் பிரின்சிபல் இடத்துல போய் சொன்னார், இவன் ஒரு அநாதை, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறான், இவனுக்கு நீங்க இந்துன்னு பார்க்காம இவனுக்கு ஒரு அட்மிஷன் போட்டு கொடுங்க அப்படின்னாரு. அவரும் உடனே அட்மிஷன் W-65 65, ஏன்னா என் காலேஜ்ல என் பேரு சிக்கன் 65ன்னுவாங்க, அந்த 65 தொட்டு நம்பர் போட்டு கொடுத்துட்டார். பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன், அந்த ரப்பர் செப்பல் போட்டுட்டு அந்த பியூன் மாதிரி வந்தவர் வந்து அவர் பியூன் இல்ல, அவர் பிரின்சிபலுக்கும் மேல இருக்கிற ரெக்டாருன்னுவாங்க, அப்படின்னா அந்த ஃபுல் காலேஜுக்கே ஹெட் அவர் தான். அப்போ ஆண்டவர் இப்படி அற்புதமா எனக்கு அதிசயமா உதவி செய்தவர், உங்களுக்கும் மனுஷர்களை தூதர்களை போல அனுப்பி ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். காலேஜ் பேர் என்ன, இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கேட்டாரு, நான் சொன்ன காலேஜ் பேரு லைலா காலேஜ் அப்படின்னு. உடனே அவர் கோ வந்துருச்சு, நோட்புக் எடுத்து வீசினாரு வெளியில. உனக்கெல்லாம் யாரு தான், இங்கிலீஷ்லேயே சொன்னார், உனக்கெல்லாம் யாரு தான் சீட்டு கொடுத்தாலும் தெரியல, காலேஜ் பேரை கூட சொல்ல தெரியல, லைலான்றது ஒரு சினிமா நடிகை பேரு, இது லைலா இல்ல இது லொயோலா, லொயோலா அப்படின்னு அந்த காலேஜ் பேரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண அவர் சொல்லி கொடுத்தார். அப்படியே கீழே இறங்கி அழுதுட்டே போனேன். ஏசப்பா உன கடுகளவு நம்புன, நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர வச்சிங்க, 11வது 12வது வர வச்சிங்க, இந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் என்னை இவ்வளவு அசிங்கம் பண்றாரு, இன்னிலிருந்து உங்களை நான் லட்டு மாதிரி நம்புறேன், இன்னும் அதிகமா நான் உங்களை லட்டு மாதிரி நம்புறேன், இந்த காலேஜ்ல என் தலையை நீங்க உயர்த்தணும்னாரு. அந்த ஒரு சிறிய ஒரு ஜெய் கணேசுடைய ஜபத்தை கேட்டு 3 வருஷமும் அதே கல்லூரியில 3 கோல்டு மெடல் வாங்க ஏசப்பா உதவி செய்தார். ஏசப்பாவுக்கு கை தட்டுங்க, எனக்கு வேணாம். ஒரு பேத காலேஜ் பேரை சொல்ல கூட திராணி இல்லாதவன 3 வருஷமும் கோல்டு மெடல் வாங்கி ஒரு சரித்திரத்தை படைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதன் பிறகு செல்போன்ல ஒரு கால் வந்தது, நான் தான் உன்னுடைய மாமா, நீ என்ன வந்து பாரு. நான் யோசிச்சேன், 20-21 வயசுல யாருடா மாமா, நான் வந்து பாரு அப்படின்னு சொன்னாரு. அந்த காலேஜ்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் செக்ரட்டரியா ஆண்டவர் என்ன உயர்த்தினாரு. அங்க இருக்கிற நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு அநாத பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஆளு எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஸ்டூடெண்ட் யூனியன்ல செக்ரட்டரி ஆனது இதுதான்ப்பா ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு போன் கால் வந்தது, அதனால அதான் செல்போன் கொடுத்தாங்க எனக்கு காலேஜ்ல. அப்போ கால் வருது, நான் தான் உன்னுடைய மாமா, நான் யாரு போய் பாக்குறேன், பார்த்தா அவர் தான். இந்த டாடாஸ் கொசுவத்தி பாத்தீங்கன்னா நேத்து நைட் எல்லாம் இருந்துச்சு, அந்த டாடாஸ் கொசுவத்தி மாதிரி அவர் அப்படியே அந்த பிளாஷ்பேக சொல்றாரு, சொல்லி ரீவைண்ட் பண்ணி சொல்றாரு, உங்க அம்மா எப்படி இறந்தாங்க தெரியுமா, உங்க அப்பா எவ்வளவு கொடூரமான ஆள் தெரியுமா, சரி உங்க அம்மாவுடைய போட்டோவை நீ பார்த்திருக்கிறியா, நான் போட்டோவை பார்த்தது இல்ல. அப்ப எங்க அம்மாவுடைய போட்டோவை காண்பித்தார். எனக்கு அன்பான தேவச்சனமே, 20 வயசுலதான் எங்க அம்மாவுடைய முகத்தை பார்த்து அழுதேன், அக்கா எங்க, அக்கா ஓடி போனவங்க இன்னும் எங்கன்னு தெரியல மாமா. அப்புறம் தான் சொன்னார், நான் தான் உன்னுடைய அம்மாவுடைய தம்பி, உனக்கு உங்க அம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அவர் பேர் பாலயோகி சுவாமிகள், மலேசியால நமக்கு கோயில்கள் இருக்கு, ஸ்ரீலங்கால கோயில்கள் இருக்கு, உங்க அம்மா அப்பாவுக்கு மதுரை மீனாட்சி கோயில தான் திருமணம் நடந்தது, இதெல்லாம் சொல்லி அவர் சொன்னாரு, நீ என்னோட மலேசியாவா, நான் சொன்ன வரல, ஏன்னா மனுஷங்களை நம்பி நம்பி நான் ஏமாந்தது போதும், எனக்கு பயமா இருக்கு, இல்ல இல்ல பயப்படாத நீ வான்னு சொல்லி பாஸ்போர்ட் எடுத்து என்னை மலேசியா கொண்டு போனார். மலேசியாவிலே போய் பூஜைகள் புராணங்கள் வேதங்கள் கருடா எல்லாவற்றையும் படித்து தேறினவனா மாறினேன். இயேசு மேல வைத்திருந்த அந்த கடுகு லட் அளவு அந்த விசுவாசத்தை விட்டுட்டேன். ஆனா 400 மைல் பாத யாத்திரை நடப்பேன், எந்த கடவுளும் என்கிட்ட பேசல, இல்ல கடைசியில தேர் இஸ் நோ காட், கடவுள் இல்லை என்ற ஒரு புஸ்தகத்தை எழுத ஆரம்பித்தேன். அந்த சமயத்துல அடுத்த ஆன்மீக வாரிசா என்ன நியமிக்கிற சமயத்துல இருந்தது, ஒரு பெரிய கும்பாபிஷேகம் பண்ணுகிற நேரம், அடுத்த ஆன்மீக வாரிசு. அப்போ அந்த சூழ்நிலையில ஒரு இடத்துல ஈவினிங்ல MBA படித்து கொண்டிருந்த வேலையில கார்ல போகும்போது கார் திடீர் என்று பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கார் டிரைவர் சொன்னார், சார் இது வரைக்கும் இப்படியாப்பட்ட BMW கார் எல்லாம் பிரேக் டவுன் ஆகாது சார், என்னன்னு பாக்குறேன்னு சொல்லி அந்த டிரைவர் இது பண்ணிட்டு இருக்கும் போது நான் அப்படியே நடந்து போனா அங்க இந்த மாதிரி ஒரு சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சில் ஒரு சிலுவை இல்ல, ஒரு அந்த சிலைகள் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அந்த சர்ச் இருந்தது,
அந்த சர்ச்சுக்குள்ள கால் வைக்கிறேன், செருப்பை கட்டிட்டு என் கண்கள்ல ஒரே கண்ணீர், ஏனே தெரியல, தேம்பி தேம்பி தேம்பி தேம்பி தேம்பி தேம்பி அழுகிறேன். அழுகும் போது பாத்தீங்கன்னா திடீர் என்று ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சம் வந்த உடனே சாஷ்டாங்கமா எங்க இந்துல விழுற மாதிரி விழுந்துட்டேன். விழுந்து கண்ணை திறந்து பார்த்தா அந்த பாதத்துல அந்த ஆணி கடவப்பட்ட அந்த காயங்களை நான் அப்படியே பார்த்தேன். அப்பதான் அடிக்கிற மாதிரி ஃபிளஷ், அந்த பிளட் அப்படிதான் கூஸ் ஆகி அப்படி அது வெளியில வர மாதிரி இருந்தது. கைகள்ல பார்த்தா அதே மாதிரி காயம், இடுப்புல பார்த்தா அப்படியே அந்த அந்த அந்த அந்த அந்த காயம் இருந்தது. முகத்தை என்னால பார்க்க முடியல, ஏன்னா பயங்கர பிரகாசமா இருந்தது. அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு சத்தம், என் மகனே நீ இந்த தேசத்தை விட்டு இந்தியாவுக்கு திரும்ப போய்விடு, என் மகனே நீ இந்த தேசத்தை விட்டு இந்தியாவுக்கு திரும்ப போய்விடு, அவ்வளவுதான். அதன் பிறகு நான் நேரா போயிட்டு எங்க மாமா கிட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, உனக்கு மென்டல் ப்ராப்ளம், சின்ன வயசுலயே மென்டல் ப்ராப்ளம் சொல்லியிருக்கிறாங்க, அதனால அந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இல்ல, அடுத்த ஆன்மீக வாரிசு நீ தான், சிறு வயதிலேயே உங்க அம்மா இந்த கடவுளுக்கு தான் உன்னை ஏந்து கொடுத்துருக்கிறாங்க. ஆனா எனக்குள்ள தெளிவான ஒரு ஒரு காரியம் பேச ஆரம்பித்தது. ஒரு 1% நான் இதுதான் உண்மைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நான் சொன்னேன் மாமா கிட்ட கார்ல போகும்போது, மாமா இந்த இயேசப்பா 100% உண்மையா இல்லையான்னு தெரியல, ஆனா 1% இவர் தான் உண்மை, இந்த வழியில போனா எனக்கு ஒரு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்னு. அவருக்கு திடீர்னு கோபம் வந்து மலேசியாவில காரை நிறுத்தி, என் காரை விட்டு நீ வெளியில போடா, இந்த இயேசு உன்னை எப்படி இந்தியா கொண்டு போறாருன்னு என்னை மலேசியாவில் நடு ரோட்ல இறக்கி விட்டாரு. பாஸ்போர்ட் மட்டும்தான் கையில் இருந்தது. படித்த ஒரு முஸ்லீம் சகோதரர் ஷேன் ஹுசைன் தான் எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து நான் மறுபடியும் இந்தியா வந்துட்டேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. இந்த இயேசு உன்னை எப்படி இந்தியா கொண்டு போறாருன்னு சொன்னாரு. ஆனால் இந்த இயேசு இந்தியா கொண்டு வந்தார். கொண்டு வந்த உடனே நான் நினைச்சேன் நம்ம தான் 3 gold medal வாங்கியிருக்கிறோமே, நமக்கு வேலை கிடைக்காதா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சேன். வேலை கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் ஒரு வேலை கிடைச்சிது. அந்த வேலை கிடைக்கும் போது அந்த வேலை கிடைக்கிற இடத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த அப்புறம் வேலை போயிடுச்சு. அந்த வேலை போன உடனே அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகி சென்னை பட்டணத்திலே பல மாதங்கள் ஒரு பைத்தியக்காரனை போல நான் சுற்றி திரிந்து கொண்டிருந்தேன். என் அன்பு வாலிபர் தங்கச்சி தம்பியே, இந்த லவ், இந்த ஜவ்வு, இந்த கவ்வு, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. கர்த்தர் நமக்கு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தின்படி நம்ம வாழ்றது தான் ரொம்ப ஆசீர்வாதம். அதன் பிறகு ஒரு நாள் பல மாதங்கள் சென்னையில் நான் பைத்தியக்காரனா சுத்திருந்த நிறைய பேர் பார்த்திருக்கிறாங்க. ஒரு பீச்சில் திடீர் என்று ஒரு வெளிச்சம் வந்தது. அதே போல வந்து சொன்னது, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படி என்னுடைய பலத்த கரத்தில் நீ அடங்கி இருன்னு சொல்லி அந்த சத்தம் சொன்ன உடனே என்னுடைய பைத்தியம் தெளிந்தது. பிரியமானவர்களே, இல்லைனா நான் இன்னைக்கு வரைக்கும் தான் இப்போ ஒரு பைத்தியக்காரனா தான் நான் இருந்திருப்பேன். அதன் பிறகு என் வாழ்க்கையில தற்கொலை செய்து கொள்ளலாம் நினைத்தேன். தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற சூழ்நிலைக்காக மாத்திரை காத்து கொண்டிருக்கும் போது ஒரு சபை வெளியில நிற்கும் போது அந்த அந்த அந்த மாத்திரை வெயிட் பண்ற இடமும் ஒரு சபை, அங்க இருந்து ஒரு பாடல் சத்தத்தை கேட்டு உள்ள வந்தேன். அந்த உள்ள வந்த உடனே அந்த தேவ மனிதர் சரியாக சொன்னார், ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்ளணும்னு வந்திருக்கிறாரு, இப்படி அவர் வாழ்க்கை, ஆனா இயேசப்பா அவருக்கு விடுதலை தராருன்னு. ஒரு இருள் என்னை விட்டு போனது, ஒரு வெளிச்சம் என்னை நிரப்பினது. செப்டம்பர் 12 இது நடந்தது 2006. இரவு முழுவதும் என் பாவங்களை அறிக்கை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். செப்டம்பர் 13 அதிகாலையிலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா, ரட்சிக்கப்பட்டேன். தெருக்கள், பஸ் ஸ்டாண்டு, ரோட்டோரங்களிலே ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லுவேன். ஒரே ஒரு வசனம் என்னை தொட்டது, நீதிமொழிகள் 11:30, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கினேன், இந்த கோல்டு மெடல் ஒரு குப்பை, அதனாலதான் நம்ம லைஃப்ல எதுவுமே நடக்க மாட்டுது. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லதுதான், ஆனா பிரயோஜனப்படலையே. அப்ப நான் யோசித்தேன், ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் பண்ணோம்னா நம்ம ஞானவான். எப்படி ஆத்துமா ஆதாயம் பண்ணணும்? பைபிள் தெரியாது. ஒன்னே 5 சொல்லுவேன், யாரை பார்த்தாலும் சொல்லுவேன், ஒரு ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்
பீச்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் இறங்கி ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு போயிடுவேன். பஸ் டிப்போல நின்னு கத்துவேன், சில டைம் ரத்தம் வரும், ஒன்னும் சொல்ல மாட்டேன். இயேசுவின் ரத்தம் உன் சகல பாவங்களையும் கழுவும். இயேசு உனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். இயேசு 3வது நாள் உயிர் தெழுந்தார். 4வது, இந்த இயேசுவின் இருதயத்தில் விசுவாசித்தால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், உனக்கு பரலோகம் கிடைக்கும். இதுதான் சொல்லுவேன். அந்த 3 நிமிஷத்துக்குள்ள ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல 2 பேர் 4 பேர்லாம் உடனே என் கூட சேர்ந்து அந்த ஜோம் பண்ணுவாங்க. அதுக்குள்ள அடுத்த கம்பார்ட்மெண்ட் ஏறி போயிடுவேன். இப்படி செய்யும் போது நிறைய பேர் ஆண்டவருக்குள் வர ஆரம்பித்தாங்க. அவங்கள எனக்கு தெரிந்த சபைகள்ல கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தேன். எனக்கு ஐசிஐசிஐ வங்கியில ஒரு நல்ல வேலை கிடைத்தது. ஆண்டவர் சம்பளம் லட்சங்களிலே கொடுக்க ஆரம்பித்தார். அதன் பிறகுதான் நான் புரிஞ்சு கொண்டேன், ஒரு மனுஷன் ஆத்மா ஆதாயத்தை அவன் கடைசி மூச்சு வரைக்கும் விடக்கூடாது சொல்லிட்டு ஆத்மா ஆதாயம் பண்ணேன். நல்லபடியா 2010 பேக்கும் இல்லை, எனக்கு பேக்ரவுண்டும் இல்லை, எனக்கு ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து ஒரு பொண்ணு கொடுத்தாங்க, கல்யாணம் பண்ணேன். ஆண்டவர் இன்னைக்கு 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஜோனஸ், இவாஞ்சலின், ஜான், ரிவைவல் 3வது பொண்ணு கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, ரூபன் ஸ்கூல்கள் காலேஜுகள்ல நீ போய் என்னுடைய அன்பை சொல்லணும், நீ ஊழியக்காரு அது இதெல்லாம் சொன்னா நான் போக முடியாது, அதனால நீ ஒரு கம்பெனி ஆரம்பின்னு, ஒரு பேர்ல் ஃபவுண்டேஷன்ஸ்னு அநேகரோடு இணைந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். அந்த கம்பெனிக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி நிறைய ஸ்கூல் காலேஜுகள் கார்பரேட் கம்பெனிஸ் காக்னிசன்ட் இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனில ட்ரைனிங் மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். நிறைய பேர் கேட்பாங்க என்ன என்ன எடுப்பீங்க, நான் சொல்லுவேன் மன அழுத்தத்தை ஜெயிப்பது எப்படி, தோல்விகளை ஜெயிப்பது எப்படி, புறக்கணிப்பை ஜெயிப்பது எப்படி, அவமானங்களை ஜெயிப்பது எப்படி, வாழ்க்கையை ஜெயிப்பது எப்படி, நல்லா இருக்குதே, ஓவர் கம்மர், ஹவு டு ஓவர் கம் அப்படின்னு ஸ்கூல்களுக்குள்ள போய் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி, நான் எங்க போனாலும் சொல்லுவேன் எனக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் ப்ரேயர் பண்ணுவேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க அதுல என்ன இருக்கு, நீங்க தாராளமா ப்ரேயர் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது 1வது 100 மாணவர்கள் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க, அப்புறம் 1000, அப்புறம் 10,000. இந்த 10 வருஷத்துல ஆண்டவருடைய பிரதான கிருபை இறக்கத்தினால எந்த ஃபேஸ்புக் எந்த மீடியாலையும் நாங்க போடல, ஆனா எல்லா போட்டோஸ் எல்லா டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிருக்கிறோம். தேவனுடைய சுத்த இறக்கத்தினாலே நல்ல பாடல் பாடினாங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினால் 1 லட்சம் வாலிப பெண்கள் 1 லட்சம் வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வர மகிமை செய்தார். அல்லேலூயா. எல்லா ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கடைசியா நான் இருந்த சபைகள்ல எனக்கு வளர்ச்சி இல்லை. அப்ப நான் யோசித்த ஆண்டவரே இதுக்கு மேல எனக்கு வளர்ச்சியே இல்லைன்னு சொல்லும் போது நான் ஆண்டவர் சொன்னார், கோ டு திருச்சி, ஐ வில் லீட் யூ அண்ட் கைடியூன்னு சொன்னாரு. திருச்சிக்கு நான் வந்த பிறகு திண்டுக்கல்லிலே ஒரு மீட்டிங்கை முடித்து நான் வருகிறேன். வரும்போது பார்த்தா அந்த பிரட்டியூர் அது கொஞ்சம் தமிழ் தகராறு, என் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான். அது பார்த்தேன், பிரட்டியூர் அப்படின்னு போட்டு த பெண்டெகோஸ்டல் மிஷன் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு பார்த்தேன். கார்ல வந்துட்டே இருக்கிறேன், அந்த போர்டை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு தெளிவான மெல்லிய சத்தம், இதிலும் பெரிதாக நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இந்த சபைக்கு நீ போனு ஒரு துல்லியமான ஒரு சத்தம் வந்தது. நான் இதுவரைக்கும் டிபிஎம் சபைக்கெல்லாம் வந்தது இல்லை. ஆரம்ப நாட்கள்ல மனாசே தேஜு அண்ணன் அங்க யூத் மீட்டிங் நடத்துவாங்க, கடைசியில உட்காந்து கேட்டுட்டு எல்லாருக்கும் டீ புடிச்சு கொடுத்துட்டு அப்படியே ஓடிடுவேன். ஏன்னா எனக்கு பயம், டிபிஎம் சபைன்னா எனக்கு பயம், அந்த மாதிரிலாம் நம்மளால வாழ முடியுமா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் இந்த சத்தத்தை சொன்ன உடனே நேரடியா போனேன். அருமையான தகப்பன் பாஸ்டர் உதயகுமார் அவர்களை பார்த்தேன். அவர் நல்லா உற்சாகம் பண்ணார், அன்பா இருந்தாரு. எங்க மாமனார் கேத்தலிக்கு, எங்க மாமியார் சிஎஸ்ஐ, என் ஒய்ஃப் மெத்தடிஸ்ட் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில தேவ கிருபை தேவ இறக்கத்தினாலே தகப்பன் பாஸ்டர் உதயகுமாரோடைய அவர் காட்டின அன்பினாலே இன்னைக்கு கத்தோலிக்கு சிஎஸ்ஐ மெத்தடிஸ்ட் நானு எல்லாருமே பிரட்டையூர் பெண்டெகோஸ்டல் மிஷனுக்கு வருகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். எனக்கு செய்த ஆண்டவர் எதிர்காலமே இல்லாமல் ஒரு அனாதையாய் திக்கற்ற பிள்ளையாய் இருந்த என்னுடைய எனக்கு செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் மன அழுத்தம் எல்லாவற்றையும் ஜெயிக்க வைத்து முற்றிலும் தோல்வியை சந்திக்கிற உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் ஜெயமாய் மாற்றுவார்.
கர்த்தர்தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதித்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த சாட்சியினால் வந்த சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் இயேசு மக ராஜா ஒருவருக்கே உண்டாவதாக. பிரதான பாவியாய் இருந்த ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தி இன்னும் பரிசுத்தமாய் ஆக்கி பூரணமாக்கி கொண்டிருக்கிற தேவன் இந்த இடத்தில் நிற்க 100% தகுதி அல்ல. ஆனால் இயேசு எனக்காக செய்த அந்த சிலுவையின் மரணத்தை நான் தகுதியாய் கருதி இந்த இடத்தில் நின்று என் கிரீடங்களை எல்லாம் இயேசு மகாராஜா ஒருவருக்கே கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை

சங்கீதம் 28 தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பெலன், என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவர் நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் கழிவுறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா.

அவர் கண் இமைகளை தொடுகிறார். மேற்கொள்ள நீங்கள் எங்களுக்கு தந்த அதிகாரத்தை காண். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் உண்டாவதாக. ஆமென்.

எங்களை முழுமையாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை வணங்குவீராக, மாற்றுவீராக.

ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானவன் என்று சொன்னீரே. உம்முடைய ஞானத்தின் ஆவியை ஒரு விசை எங்க மேல் ஊற்றும் பரிசுத்த ஆவியானவரே, எங்க மேல் பலமாக இறங்கி வாரும்.

தாம் வல்லமை வரங்களோடு ஆண்டவருக்கு ஊழியர் செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு காத்துக் கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே, என் ஆண்டவர் தம்முடைய ஆவியின் வரங்களினாலே

தெய்வமே சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவள் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னீரே. நாங்கள் ஒவ்வொருவரும் சாத்தானை ஜெயித்திட, சாட்சி வாழ்க்கை வாழ்ந்திட, சரித்திர மனிதனாய் மாறிட.

தாவீது தன் வாழ்வின் இறுதி கட்டத்துல தான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறார். சந்தித்த போராட்டங்கள் எதிர்ப்புகள் ஏராளம் ஏராளம், ஆனால் கர்த்தரோ சென்ற இடமெல்லாம் வெற்றி கொடுத்தார். அதை சொல்லி பாடுகிறார் இதுதான் சங்கீதம் 12. உயரத்தில்

0: ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார்.
1: The one who is in you is greater than the world.
0: அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
1: He is moving in our midst.
0: அவருடைய சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார்.
1: He is sitting on his throne.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கர்த்தர் நம் மத்தியிலே மகிமையின் ராஜாவாய் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
1: As the king of glory is moving in our midst.
0: ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாக.
1: Glory to God.
0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு உணர்த்துக காரியங்களை நாம் அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்கும்படி அதிக கவனத்தோடு காணப்படுவோம்.
1: Let us be careful in order to listen to the mild voice of the Lord in this morning.
0: Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே ரட்சித்தார்.
1: The Lord Jesus Christ has saved us by his precious blood. He redeemed us.
0: தூக்கி எடுத்தார்.
1: He lifted us.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: இது தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய தயவு.
1: It is his wonderful favor.
0: அவருடைய இரக்கம்.
1: His mercy.
0: இதற்கு ஈடாக ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்?
1: What he is expecting from for this?
0: ஆண்டவர் நம்மிடத்தில் நம்மால் முடியாததை செய்யும்படி அவர் எதிர்பார்க்கவில்லை.
1: He will not expect whatever thing.
0: அவர் என்ன எதிர்பார்க்கிறார்?
1: What is he expecting?
0: நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான்.
1: You have to do only one thing.
0: இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன்.
1: I have made these people for me.
0: இவர்கள் என் துதியை சொல்லிக்கொண்டு வருவார்களாக.
1: They come and praise the Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் கர்த்தரை துதிக்கும்படி,
1: in order to worship,
0: கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படி,
1: in order to praise,
0: கர்த்தரை ஆராதிக்கும்படி,
1: in order to worship,
0: கர்த்தரை நாம் உயர்த்தும்படி,
1: in order to lift up his
0: name, கர்த்தருக்கு சாட்சி சொல்லும்படி,
1: to testify,
0: கர்த்தரை குறித்து நாம் மேன்மை பாராட்டும்படி,
1: in order to lift up his name.
0: இதோ கர்த்தர் சபையிலே கொண்டு வந்திருக்கிறார்.
1: The Lord has brought us to the
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதுதான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம்.
1: This is what the Lord is expecting.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மகனே மகளே, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்தேன்.
1: My son and daughter, I finished everything for you.
0: நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டியதில்லை.
1: Need not do anything for me.
0: ஆனால் ஒன்று செய்.
1: But do one thing.
0: இதோ கர்த்தரை மகிமைப்படுத்து.
1: Just glorify the Lord.
0: கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து.
1: Lift up his name.
0: சாத்தான் வெட்கப்பட்டு ஓடி போவான்.
1: The Satan will be ashamed.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த காலையிலே பாஸ்டர்மா பாடிக்கொண்டிருக்கும் பொழுது,
1: when Pastorma was singing,
0: அப்படியே தேவ மகிமை இறங்கி வந்ததை நான் பார்த்தேன்.
1: I could see the glory of God came down.
0: அந்த worship நடத்தி கொண்டிருக்கும் பொழுது,
1: at the time of worship,
0: இந்த ஆலயம் முழுவதும் அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டது.
1: I could see the glory.
0: அந்த நேரத்தில் யாரெல்லாம் கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்தார்களோ,
1: whoever looked upon the Lord,
0: அவர்களுக்கு ஒரு புதிய கிருபை வெளிப்பட்டது.
1: The new grace has come upon them.
0: ஒரு தேவ சமாதானம் வெளிப்பட்டது.
1: Great peace came upon them.
0: ஒரு தேவ ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இறங்கிற்று.
1: Great blessings came upon them.
0: நிச்சயமாகவே அதை நீங்கள் இப்பொழுது காண்பீர்கள்.
1: Certainly you can see that.
0: உங்கள் வாழ்க்கையில் அதை காண்பீர்கள்.
1: You will see in your life.
0: இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த துதி நேரத்திலே,
1: at the time of worship,
0: கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை மகிழ செய்தார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிழ்வோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே,
1: dear children in the Lord,
0: ஆகவே தேவனுடைய ஜனமாகிய நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு வேண்டிய ஒரு உயர்வை வளர்ச்சியை கொடுக்கும்படியாக அதற்கேற்ற ஆகாரத்தை, ஆத்ம ஆகாரத்தை, மன்னாவை நமக்கு கொடுத்து போஷிக்கிறார்.
1: Every week the Lord is feeding us with his manna in order to grow in the Lord.
0: எத்தனை பேர் பலப்பட்டு கொண்டு வருகிறீர்கள்?
1: How many of you being strengthened?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் பலத்தின் மேல் பலன் அடைந்து கொண்டு வருகிறீர்கள்?
1: How many of you getting strength after strength?
0: அதே எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சோர்வு நீங்கி விட்டது?
1: How many of you don't have
0: எத்தனை பேருக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது?
1: How many of you got the deliverance?
0: எத்தனை பேருக்கு சத்துரு மேல் ஜெயம் கிடைத்திருக்கிறது?
1: How many of you taking victory against
0: the Satan? Hallelujah. இன்னும் மென்மேலும் மென்மேலும்
1: more and more
0: ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார்.
1: He is willing to bless you.
0: ஆனால் சத்தியத்தை நாம் அறிய வேண்டும்.
1: We should understand the truth.
0: சத்தியத்தை அறியாவிட்டால் நாம் விடுதலை அடைய முடியாது.
1: If we don't understand the truth, we cannot get the deliverance.
0: ஏதோ ஒரு மெசேஜ் கேட்டு போறதுக்காக நமக்கு வரக்கூடாது.
1: We should not come to just listen to the message.
0: நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம்.
1: We deceive ourselves.
0: நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம்.
1: We deceive ourselves.
0: கற்றுக்கொள்ளும்படி.
1: Not to learn.
0: வருத்தப்பட்டு பார சமக்கர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
1: Come to me, I'll give rest to you all.
0: என்னிடத்தில் வந்து
1: Come to me.
0: நின்னு போச்ச. என்னிடத்தில் வந்து
1: You come to me.
0: என்ன செய்ய? அதான் பைபிள் படிக்கிறது இல்ல.
1: You learn from me.
0: பைபிள் படிச்சாதானே தெரியும்.
1: If you read the Bible, you will understand.
0: மத்தேயு எழுதின சுவிசேஷம்
1: Matthew
0: 11வது அதிகாரம்
1: 11
0: 29வது வசனம் படிங்க.
1: 28
0: என்னிடத்தில்
1: என்ன
0: பண்ணுங்க?
1: Hallelujah.
0: எந்த காலேஜுக்கும் போக வேண்டியதில்லை. இதை படிக்கிறது
1: நீ நாட் கோ டு எனி காலேஜ்.
0: இயேசுவின் பாதபடியிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
1: At the feet of the Lord Jesus, he'll teach
0: இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வெற்றிகரமாய் நடத்த முடியும்.
1: How to lead a victorious life.
0: எப்படி நம்முடைய சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்ள முடியும்.
1: How to overcome the situation.
0: எப்படி நம்முடைய பாவங்களை நாம் ஜெயிக்க முடியும்.
1: How to overcome the sin.
0: எப்படி நமக்கு வந்திருக்கிற பிரச்சனை போராட்டங்களிலே நாம் வெற்றி காண முடியும்.
1: How to overcome the problems
0: என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார்.
1: The Lord teaches.
0: அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது
1: when he teaches
0: யார் அதை கற்றுக் கொள்கிறார்களோ

0: கடல் பார்டர்லிருந்து அந்த கரையோரத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கு நீச்சல் அடித்துக் கொண்டே வந்து சேர்ந்தார்கள்.
1: Many years ago one pregnant lady
0: பல மைல்கள்
1: many miles he swim and came to the
0: hallelujah
1: Tamil Nadu.
0: அங்க अनेகர் கூடி அந்த பெண்ணை விசாரிக்கிறார்கள்.
1: Many inquired about her.
0: ஏன் இப்படி வந்தாய்?
1: Why did you come from Sri Lanka?
0: அந்த மகள் சொல்கிறாள்.
1: She answered.
0: எங்களுடைய நாட்டிலே எங்களை கொடுமை தாங்க முடியவில்லை.
1: And we could not bear the sufferings.
0: கர்ப்பிணி பெண்களை அழிக்கிறார்கள்.
1: They are destroying the
0: சித்திரவதை பண்ணுகிறார்.
1: They are disturbing us.
0: என்று அவள் அழுதாள்.
1: She was weeping.
0: நீ ஒரு பெண்ணாய் இருக்கிறாய்.
1: You are a woman.
0: அதுவும் வயிற்றிலே குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார். எப்படி உன்னால் இவ்வளவு தூரம் நீச்சல் அடிக்க முடிந்தது?
1: How did you swim all the way?
0: அப்போ அவ சொன்னா.
1: She answered.
0: எனக்கு அப்பா இப்போ இல்ல.
1: I don't have father.
0: அம்மா எனக்கு இல்ல.
1: I don't have mother.
0: ஆனா மரிக்கிறதுக்கு முன்பதாக
1: before I die
0: எங்க அப்பா எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் கத்து கொடுத்தார்.
1: Father taught one thing.
0: நீச்சல் அடிக்கிறது கத்து கொடுத்தார்.
1: He made me to learn.
0: நான் மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்.
1: We are the fishermen's community.
0: நான் எதுக்கு இந்த நீச்சல் நினைச்சேன்?
1: I thought why is it?
0: நான் மாத்திரம் அந்த கடல்ல குதிச்சிரா விட்டால்
1: if I don't swim
0: நான் பணமாய் போயிருந்திருப்பேன்.
1: I'd have become
0: என்னை துரத்தி கொண்டு கயவர்கள் வந்தார்கள்.
1: The thieves came behind
0: ஆனால் நான் நீச்சல் அடித்துக் கொண்டு வந்து விட்டேன்.
1: I swam and came.
0: எப்படி இவ்வளவு பலன் வந்தது எனக்கு தெரியவில்லை.
1: I don't know how did I get that strength.
0: எப்படி அதால் இது முடிந்தது எனக்கு தெரியவில்லை.
1: I don't know how did I do that
0: என்று அவள் வெற்றியின் சாட்சியை சொல்கிறாள்.
1: She testified victoriously.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால்,
1: why I'm saying this,
0: நம்முடைய வாழ்க்கையிலே
1: in our lives
0: ஆண்டவர் ஒரு அந்த நீச்சலை கற்றுக் கொடுத்த அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு ஒரு வெற்றி உண்டாயிற்றோ.
1: When she learned the swimming, she got the victory.
0: நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் ஏதோ வந்து பிரசங்கத்தை கேட்டு மார்க் போட்டு போறதுக்காக இல்ல.
1: Not just listen to the message and put the mark and go.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உன்னோடு என்ன பேசினாரோ அதே சத்தியத்தை கொண்டு அந்த வாரத்திலே நீ ஜெயம் பெற வேண்டும்.
1: Every week you should take the victory whatever you hear.
0: அதற்காக தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார்.
1: That's why the Lord is teaching us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த காலவேளையிலே
1: in this morning
0: நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா?
1: Are you ready to learn?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: நாங்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைங்களா மாறிட்டோம்.
1: We have become the child of God.
0: நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம்.
1: We are saved.
0: ஞானஸ்நானம் பெற்று விட்டோம்.
1: We took baptism.
0: சபைக்கு வருகிறோம்.
1: We come to church.
0: பரிசுத்த ஆவியை பெற்று விட்டோம்.
1: Received the Holy Spirit.
0: எங்களுக்கு இன்னும் என்ன வேண்டும்?
1: What should we need?
0: என்று சிலர் கேட்கலாம்.
1: Some may ask.
0: நீங்கள் ஊழியம் செய்யலாம்.
1: You may do ministry.
0: உங்களுக்கு வரங்கள் இருக்கலாம்.
1: You may have gifts.
0: நீங்கள் ஜெபிக்கலாம்.
1: You may pray.
0: எல்லாம் செய்யலாம்.
1: You may do.
0: நான் ஒரு கேள்வி நான் உங்களை கேட்கிறேன்.
1: But ask one question.
0: நான் ஒரு சின்ன தவறு கூட செய்வதில்லை.
1: I never
0: என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் யாராவது எழுந்து நிலுங்க பார்ப்போம்.
1: Can you stand up? I never make any small mistake in my life.
0: யாரா இருக்கீங்களா?
1: Anybody here?
0: நான் ஒரு தவறு கூட செய்வதில்லை.
1: I never commit single mistake.
0: என்கிட்ட பாவமே கிடையாது.
1: I don't have sin at all.
0: நான் பாவமே செய்யறதில்லை.
1: I never commit
0: என்று சொல்றவங்க எழுந்து நிலுங்க பார்க்கலாம்.
1: Can you stand up and say?
0: நமக்குள் பாவம் இல்லை என்போம் ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாயிருப்போம்.
1: If we say I don't have
0: சத்தியம் நமக்குள் இராது.
1: There won't be truth in us.
0: யாருமே சொல்ல முடியாது.
1: Nobody could say that.
0: உடனே உன் மனசாட்சி குத்துகிறது.
1: And you have your conscience.
0: ஐயோ நான் பொய் சொன்னனே.
1: I told lie.
0: பொய் பேசினேன்.
1: I told lie.
0: தவறு பேசிட்டனே.
1: I spoke bad word.
0: நான் மற்றவளை சபித்து விட்டேனே.
1: I cursed others.
0: சில வார்த்தைகளினால் சிலருடைய மனதை நான் புண்படுத்தி விட்டேன்.
1: I really pierced,
0: காயப்படுத்தி விட்டேன்.
1: I wounded by words.
0: ரட்சிக்கப்பட்டது உண்மைதான்.
1: It is true, I am saved.
0: Hallelujah. ஆனால் என்னால் இந்த தவறுகளை செய்யாமல் இருக்க முடியவில்லை.
1: I could not overcome these mistakes.
0: செய்யக்கூடாது என்று தான் நினைக்கிறேன்.
1: I don't want to do that.
0: ஆனால் செய்யாமல் இருக்க முடியவில்லை.
1: But then it was not possible.
0: Hallelujah. அதை தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார்.
1: That's why Paul says,
0: நிர்பந்தமான மனுஷன் நான்.
1: I'm a wretched man.
0: நான் நிர்பந்தமான மனுஷன்.
1: I am a wretched man.
0: யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்?
1: Who can deliver me from the clutches of death?
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: பாவம் செய்யக்கூடாது என்கிற ஆசை இருக்கிறது.
1: You

0: you desire not to commit sin
1: anal vandividugirathu
0: but then it enters
1: சிலர் பாவம் செய்யக்கூடாது என்கிற ஆசை மாத்திரமல்ல சிலர் பாவத்தை விட்டு ஓடுவார்கள் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு செய்து விடுவார்கள்
0: some they flee away from sin but then they commit somewhere
1: அவருடைய மனசாட்சி அவர்களை குத்திக்கொண்டே இருக்கும்
0: the consciousness will prick them
1: அவர்கள் எப்பொழுதும் குற்றமுள்ள மனசாட்சியோடு காணப்படுவார்கள்
0: they have the guilty consciousness all the time
1: hallelujah நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது குற்றமற்ற மனசாட்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்
0: without guilt we have to worship the lord
1: சுத்த மனசாட்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்
0: with a clean heart we have to praise god
1: இல்லை என்றால் நம்முடைய ஆராதனை வீணாயிருக்கும்
0: otherwise it will become vain
1: அதற்கு என்ன வழி
0: what is the way
1: என்னிடத்தில் நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருக்கிறார்
0: many ask
1: வெளிநாடுகளுக்கு போகும்பொழுதும் சரி
0: when I go abroad
1: கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போகும் பொழுதும் சரி
0: when I go for convention meetings
1: தனியா கூட்டங்கள் நடத்தும் பொழுதும் சரி
0: maybe personal meetings
1: வாலிபர் கூட்டங்களிலும் சரி
0: maybe in youth meetings
1: ஐயா
0: சார்
1: பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன வழி
0: what is the way not to commit
1: yes,
0: sin
1: yes என் பாவத்தை மன்னித்து விட்டது உண்மைதான்
0: it is true jesus has forgiven my sin
1: பாவமே செய்யாம இருக்கிறதுக்கு என்னதான் வழி
0: what is the way not to commit sin
1: கோபப்படாத கூடாது நினைக்கிறேன் கோபப்பட்டுட்டேன்
0: i don't want get angry but then i get angry
1: கசப்பான வார்த்தை எனக்குள்ள வந்துருச்சு
0: the bitter words came
1: நான் என்ன செய்யறது
0: what can i do
1: பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு விட்டார்
0: the holy spirit is
1: சில நேரங்களிலே தேவனுடைய ஜனமாகிய நாம் அப்படிப்பட்டதான சில தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது
0: when we give room for some mistakes
1: சின்ன சின்ன பிழையாக தான் இருக்கும்
0: it may be small error
1: வேதம் சொல்லுகிறது
0: the bible says
1: ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டையே கொளுத்தி விடுகிறதா
0: the small fire will burn the entire forest
1: சின்ன தவறுதான்
0: small mistake
1: அது உன் வாழ்க்கையின் ஒரு பெரிய நாட்களை அது அழித்து விடுகிறது
0: it will destroy the entire day.
1: hallelujah பிரியமானவர்களே
0: dear children of god
1: நாம் இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை மிக குறுகிய கால வாழ்க்கை
0: we have very very short span of life
1: ரொம்ப சீக்கிரமா நம்முடைய நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது
0: quickly the days are passing
1: காலை மாலை சீக்கிரமா வந்து கொண்டே இருக்கிறது
0: morning and evening morning
1: and evening போய் கொண்டே இருக்கிறது
0: we get more ages
1: hallelujah எந்த நேரத்தில் மரணம் வருமோ தெரியாது
0: any time we may face the death
1: வாழ்க்கை ஒரு முறைதான்
0: life is once
1: ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்வு ஒரு முறைதான்
0: only one life
1: ஒரே முறை பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது
0: and it is appointed for a man to hallelujah born once and get judgment
1: ஆனால் இந்த குறுகிய கால வாழ்க்கையை
0: the short span
1: எவ்வளவு நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை மாத்திரம் சற்று இந்த வேளையிலே ஆராய்ந்து பார்த்து நாம் தேவனுடைய செய்திக்கு கடந்து போக
0: வேண்டும் examine ourselves and then go to the word of god how much how what kind of life we are leading meaningfully
1: hallelujah
0: hallelujah
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
0: dear children of god
1: முதலாவதாக
0: first of all
1: ஏன் நான் பாவம் செய்து விடுகிறேன்
0: why i commit sin
1: hallelujah
0: hallelujah
1: எனக்கு நல்லா தெரியும் இதை செய்யக்கூடாது
0: I know I don't want to do this.
1: இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை.
0: Lord is not pleased with this.
1: இது மற்றவர்களையும் பாதிக்கிறது என்னையும் பாதிக்கிறது.
0: It will affect others.
1: இத பார்த்தா நான் செய்ய கூடாது.
0: I don't want to do this.
1: ஆனா நான் செய்றேன்.
0: But then I commit.
1: Hallelujah. இந்த பாவம் என்னை மேற்கொண்டு விட்டது.
0: The sin prevailed over me.
1: பாவத்தை செய்துட்டு இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? அதை மறைத்து விடுகிறார்கள்.
0: They commit sin and then they hide it.
1: பாவத்தை செய்தாச்சு
0: committed sin
1: அதை மறைச்சாச்சு
0: they have hidden it
1: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்
0: those who hide sin they cannot live
1: hallelujah ஒன்னு அறிக்கை செய்யணும்
0: you have to confess
1: அதை விட்டுறணும்
0: then leave it
1: சோ நான் அறிக்கை செய்றேன்
0: i confess
1: விட்டுறேன்
0: i leave it
1: மறுபடியும் செய்றேன்
0: again i commit
1: நான் சொல்றது உண்மையா பொய்யா
0: இஸ் இட் ரைட் ஆர் ராங்
1: உண்மை சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காண்பீங்க
0: இஸ் இட் ரைட் யூ ஜஸ்ட் லிஃப்ட் ஹalleluya your hands and say
1: hallelujah
0: hallelujah
1: செய்ய கூடாத தவறை நாம் செய்து விடுகிறோம்
0: we commit whatever we should not do
1: ஏன் அப்படி நடக்கிறது
0: why these things are happening
1: எவ்வளவு புத்திமதிகள் நமக்கு வருகிறது
0: we get lot of instructions
1: hallelujah இது செய்ய கூடாது
0: you should not do this
1: சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு ஐ இத திருட கூடாது
0: we call the children and say don't steal
1: இனி கீழ்ப்படியணும்
0: you have to obey
1: சொல்லாம போக கூடாது.
0: Should not go without saying.
1: எப்படி எப்படியோ நம்ம சொல்றோம் இல்லையா?
0: We advise them.
1: சொன்ன உடனே சரிங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சு உங்களுக்கு பயந்து எதுமே செய்ய முட்டறாங்களா?
0: Children, are they obeying completely 100% to you?
1: புத்தி சொல்லிட்டு தான் இருக்கீங்க.
0: We just advise them.
1: நமக்கும் எல்லாரும் புத்தி சொல்றாங்க.
0: Others also advise us.
1: இத செய்யாத, அத செய்யாத, இப்படி செய்தா அப்படி வரும், அப்படி செய்தா இப்படி வரும் அப்படி நிறைய புத்தி புத்திமதி சொல்றதுக்கு ஏராளமான பேர் வந்துட்டாங்க.
0: There are lots of advices.
1: Moral stories.
0: Moral stories.
1: நல்ல நல்ல கதைகளை சொல்றவங்க இருக்காங்க.
0: Good stories they say.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனா நல்லவங்களா மாறிட்டாங்களா? மாற முடிகிறதா?
0: Did they come all right?
1: முடியல.
0: No.
1: கதைகள் உன்னை நல்லவனாய் மாற்றுமா?
0: Stories, will it make you?
1: புத்திமதிகள் உன்னை நல்லவனாய் மாற்றி விட முடியுமா?
0: Advices, will it make you perfect?
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: நல்லவங்களா கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம்.
0: Lift up your hands, those who are good.
1: நல்லவங்க.
0: Good.
1: நீ நல்லவனே இல்லையா?
0: Are you not good?
1: ஏன் கையை உயர்த்த மாட்டீங்க? நல்லவங்களா கையை உயர்த்துங்க.
0: Good people, you raise your hands.
1: அப்போ நம்ம மனசாட்சி சொல்லுது நீ நல்லவன் இல்ல. நல்லவன் ஒருவனாகிலும் இல்ல.
0: No one is good.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உங்களுக்கு நல்லவன் சொல்றதுக்கு இவ்வளவு வெக்கமா இருக்குது இல்ல?
0: You feel shame.
1: ஆனா ஒருத்தன் கெட்டவன் இருக்கிறான்.
0: The wicked is there.
1: அவனை கூப்பிட்டு
0: You call him.
1: டேய் உன் பேர் என்னடான்னு கேளுங்க.
0: What is your name?
1: நான் நல்ல பாம்பு.
0: He says I am a good
1: snake. நல்ல பாம்பா? வாயில விஷம், நிறைய பேர் சாகடிக்கிறது,
0: the poison in the mouth,
1: எல்லாரையும் பயமுறுத்துறது,
0: they make them.
1: ஆனா அது கிடைச்சிருக்கிற டைட்டில்,
0: the title,
1: பட்ட பெயர் என்னது?
0: It's a good snake.
1: ஐயோ கெட்ட பாம்பேன்னு யாராவது சொல்றாங்களா?
0: Anybody will say it is evil snake.
1: துரோகிகளும் கெட்டவர்களும் தான் இந்த காலத்துல நல்ல பேர் வாங்கிட்டு போறாங்க.
0: The wicked people are getting good names.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நல்ல பாம்பு.
0: It's a good snake.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: Hallelujah. இயேசுவினிடத்தில் ஒருத்தர் வந்து சொல்றான், நல்ல போதுகரே.
0: One man can say, Lord,
1: நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும்?
0: A good teacher, what can I do?
1: என்ன நல்ல போதுகரே சொல்றியப்பா?
0: You are saying good teacher.
1: தேவன் ஒருவரை தவிர நல்லவன் யாருமே இல்ல.
0: Other than God, no one is good.
1: ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: அப்போ நாம் பாவம் செய்யாமல் இருக்கணும்.
0: We should not commit sin.
1: Hallelujah. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு.
0: Took baptism.
1: பாவத்தெல்லாம் எங்க கொண்டு போய் போட்டாச்சு?
0: Where did you put the sin?
1: சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் போட்டாச்சு.
0: At the deep of the ocean you put it.
1: முதுகுக்கு பின்னால எரிஞ்சாச்சு.
0: Back to the
1: Hallelujah. அப்புறம் எப்படி பாவம் வருது?
0: Then how the sin is coming back?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான கர்த்தரே பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: நான் மனம் திரும்பிட்டேன்.
0: I repented.
1: ஆனா பாவம் செய்றேன்.
0: Again I commit sin.
1: நான் மறுபடி பிறந்துட்டேன்.
0: I am born again.
1: ஆனா மறுபடியும் பாவம் செய்றேன்.
0: I commit sin again.
1: மனம் திரும்பிட்டவங்க, மறுபடி படைஞ்சவங்க என்ன செய்யணும்? நல்லவங்க எல்லாம் கை உயர்த்தினா கை உயர்த்தி காமிக்கணும்.
0: And if you are all right, you have to raise your hand.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ,
0: whether you are good or bad,
1: எல்லாரும் பிறக்கும் பொழுது எப்படி தான் பிறக்குறாங்க? நல்லவங்களா தான் பிறக்குறாங்க இல்ல?
0: How they born?
1: இல்ல.
0: நோ.
1: என் தாய் என்னை பாவத்திலே, நான் துர்க்குணத்தில் உருவானேன்.
0: I was formed in wickedness.
1: கர்ப்பத்தில் உருவாகும் போதே,
0: when you are formed,
1: இனத்தில் உருவாகுது, துர்க்குணத்திலேயே அது உருவாகுது.
0: And it is formed with the wickedness.
1: பாவ சுபாவம்.
0: Nature of sin.
1: சுபாவம்.
0: Nature.
1: மனுஷனுக்குள்ள இருக்கிறது.
0: It is there inside.
1: அவன் பாவத்தோடு தான் பிறக்கிறான்.
0: He is born with sin.
1: ஆனா மறுபடியும் பிறக்கும் பொழுது,
0: when you born again,
1: அந்த பழைய மனுஷன் இல்ல.
0: Not more anymore the old
1: man. அவன் எங்க போனான்?
0: Where did he go?
1: அவன் செத்து போயிட்டான்.
0: He is dead.
1: அவனை புதைச்சாச்சு.
0: We buried.
1: இனிமேல் அந்த மனுஷன் இல்ல.
0: No more.
1: இப்பொழுது யார் இருக்கிறது?
0: Who is now?
1: கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி.
0: New creation in Christ.
1: நீ யார்?
0: Who are you?
1: புது சிருஷ்டியா?
0: Are you new creation?
1: அப்ப ஆண்டவர் உனக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறாரு?
0: What the Lord is giving?
1: நீதிமான்.
0: You are righteous man.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என்னென்னமோ அக்கிரமம் செய்துட்டு வந்த உனக்கு
0: ஆண்டவர்
1: என்ன பட்ட பேர் கொடுக்கிறாரு?
0: What the Lord is giving?
1: நீதிமான்.
0: You are righteous.
1: Hallelujah. இதுக்கு பேர் தான் கிருபை.
0: This is grace.
1: தகுதியே கிடையாது.
0: No qualification.
1: என்ன ஆண்டவர் நீதிமான் ஆக்குறார்னா, என் நீதியினால் அல்ல,
0: not by my,
1: அவருடைய நீதியினால.
0: He is righteous.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: அப்ப அப்படின்னா நான் பாவம் செய்துட்டே இருக்கலாமா?
0: Can we commit sin continually?
1: என்னால பாவத்தை விட முடியல.
0: I could not leave sin.
1: ஆனா பாவம் செய்துட்டே இருக்கலாமா?
0: Can we do continually?
1: சுருக்கமா ஒரே வார்த்தையில உங்களுக்கு சொல்றேன்.
0: In one word I say.
1: இந்த பாவத்தை செய்யாத அந்த பாவத்தை செய்யாதன்னு யாராவது புத்திமதி சொல்றதுனாலயோ பிரசங்கம் பண்றதுனாலயோ அல்லது இதை செய்யாதன்னு சொல்றதுனாலே உங்களால செய்யாம இருக்க முடியறது இல்ல.
0: Because of advice or counseling
1: you cannot stop. போட்டுட்டு போய் யாருக்கு தெரியாம பின்னால ஒளிஞ்சு பாவம் செய்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க.
0: Many people are hiding and doing sins.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார்.
0: My Lord is looking at
1: everything. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை.
0: And nothing is hidden before his eyes.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Thank you Jesus.
0: Thank you Jesus.
1: அந்த காலத்துல 300-400 பேர் நிப்பாங்க கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன்.
0: In those days 300-400 people.
1: அப்படி ஜெபம் பண்ணும்போது
0: and I pray.
1: என்ன அறியாமே வாயில கையை உயர்த்தும்போதே சொல்லுவேன்.
0: When I lift the hands I say.
1: இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துட்டு வந்திருக்கிறேன். அப்படியே பொத்துன்னு விழுந்து அழுவான்.
0: He will just fall down and weep.
1: ஆண்டவர் அதனாலேயே அநேகர் என்ன செய்வாங்க முன்னால வர பயப்படுவாங்க.
0: Many don't come.
1: ஐயோ முன்னால போனா நான் என் பாவம் எடுத்துரும்.
0: If I go and the Lord will say.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார்.
0: The Lord looks everything. யாரும்
1: மறைக்க முடியாது.
0: Nobody can hide.
1: அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன?
0: What the Lord wants to teach us.
1: பிள்ளையே,
0: child of God.
1: நீ பாவம் செய்யாமல் இருக்க முடியும்.
0: You can be without committing sin.
1: ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கிறோம்.
0: In Romans.
1: பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி இருக்குதே.
0: The sin will not prevail over you.
1: எப்படி அது?
0: How is it possible?
1: எப்படி?
0: How?
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: பாவமே செய்யாத தப்பு செய்யாதன்னு சொல்றதுனால நீ தப்பு செய்யாம இருக்க போறது இல்ல.
0: Not because of saying don't do.
1: இன்னும் சில பேர் ஓரளவுக்கு பாவம் செய்யாம இருக்கறாங்க.
0: Some they don't
1: commit. முயற்சி செய்றாங்க.
0: They put effort.
1: ஏன் தெரியுமா?
0: Why?
1: பாவம் செய்யாத
0: don't commit sin.
1: நரகத்துக்கு போய்டுவே.
0: You go to hell.
1: ஐயோ நரகம் எரியும் நரகம்.
0: It is full of fire.
1: இரவும் பகலும் எரியும் நரகத்துல போய் மாட்டிக்குவே.
0: Night and day it will.
1: அதுக்கு பயந்துக்குன்னு நிறைய பேர் பாவம் செய்யறப்பெல்லாம் பயப்படுவாங்க.
0: And because of that they don't commit.
1: கிறிஸ்தவர் அல்லாத மதத்துல கூட இதே தான் சொல்லி கொடுக்கறாங்க.
0: Even the others also they teach like this.
1: பாவம் செய்யாத
0: don't commit sin.
1: கடவுள் கண்ண குத்திரும்.
0: The God will pierce your eye.
1: கடவுள் என்ன செய்யும்? கண்ண குத்திடும்.
0: God will pierce your eye.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அதுக்கேத்த மாதிரி அவன் நடந்து போற இடத்துல ஒரு தூசி விழுந்து கண் அவுட் ஆயிடும். கண்ணை குத்திருச்சு.
0: நோ இட் இஸ் பியர்ஸ் மீ.
1: நல்லா கவனிங்க.
0: லிசன்.
1: இப்படி நரகத்துக்கு போயிடுவனோ
0: கண்ணை
1: குத்திடுவாரோ
0: வெதர் ஐ கோ டு ஹெல்
1: அப்படின்னு பயந்து பாவம் செய்யாம இருக்கிறது அது முடியாத காரியம்.
0: வித் தட் ஃபியர் யூ கேன் நாட் ஸ்டாப் டூயிங்
1: சின். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால்
0: Today the Lord is revealing one
1: thing. விசுவாசியின் வாழ்க்கையில
0: In believer's life
1: அவன் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால்
0: If he doesn't want to do sin
1: அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் வேண்டுமானால்
0: If he wants to have the victory
1: Hallelujah
0: Hallelujah
1: ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
0: You should understand one thing.
1: ஒவ்வொரு முறையும் நீ பாவம் செய்யும் பொழுது
0: Whenever you commit sin.
1: எப்படி இன்றைக்கு வேலைக்கு போன உடனே அதுக்கு ஒரு கூலி உனக்கு கிடைச்சிருதோ
0: When you go for a job you get the wages.
1: நீ பாவம் செய்த உடனே சம்பளம்
0: When you do sin you get
1: wages. சம்பளம் சேர்ந்துனே வருது.
0: It comes.
1: பாவத்தின் சம்பளம் மரணம்.
0: The wages of sin is death.
1: நீ செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு சம்பளம் கூடிக்கிட்டே வருது.
0: There is the wage for your sin.
1: மோசம் போகாதீர்கள்.
0: Don't be deceived.
1: தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார்.
0: The Lord will not allow you to.
1: மனுஷன் எதை விதைக்கிறானோ
0: whatever you sow
1: அதையே அறுப்பான்.
0: You will reap.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆண்டவர் சொன்னார் ஏதேன் தோட்டத்தில்
0: The Lord said in Eden
1: garden. இந்த கனியை புசிக்க நாளிலே நீ சாகவே சாவாய்.
0: When you eat this fruit you will die.
1: இத புசிக்காத.
0: Don't eat.
1: ஆனா அவ புசிச்சா.
0: But he ate.
1: ஏவாள் போய் அதை பறித்து புசித்தார்.
0: Why?
1: அவள் வஞ்சிக்கப்பட்டாள்.
0: She was deceived.
1: நீங்க தேவர் போல மாறிடுவீங்க.
0: You will become like God.
1: அவன் வந்து பிசாசு சொல்ற பொய் கேட்டு.
0: She listened to the devil.
1: Hallelujah. சபைக்கு வரும்பொழுது நல்ல சத்தியத்தை கேட்பாங்க.
0: They listen to the truth.
1: சபை விட்டு வெளியே போன உடனே
0: they go out from the church.
1: பொய் தீர்க்க தரிசனம்.
0: False prophecy.
1: அவங்க சொல்றது இவங்க சொல்றது.
0: Whatever they say.
1: மற்றவங்க சொல்ற புத்திமதி.
0: All the other advice.
1: இதெல்லாம் கேட்பாங்க.
0: They listen.
1: அருமையானவர்களே.
0: Dear children of God.
1: பிசாசு யார் மூலமாவது உன்னுடைய வாழ்க்கையில புகுந்து விடுவான்.
0: The devil will enter through anyone.
1: யார் மூலமாவது உன்னுடைய மனதை வஞ்சிப்பான்.
0: He will deceive through someone.
1: உன்னை ஏமாற்றுவான்.
0: He will deceive you.
1: அவன் யார்?
0: Who is he?
1: உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு.
0: This is the entire world.
1: வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம்.
0: In Revelation we read.
1: 12th அதிகாரம் 9th உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு.
0: He deceives the entire
1: world. என் சகோதரரே மோசம் போகாதீர்கள்.
0: Don't be deceived.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் என்ன செய்தாள்? எதை ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாரோ அதை உத்து பார்க்கிறா. ஏன் வேண்டான்னு
0: சொன்னாரு? Why did the Lord say you don't eat that?
1: Hallelujah. கிட்ட போய் பார்க்கலாம்.
0: She went closer.
1: Hallelujah.
0: And saw.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Thank you Jesus.
0: Thank you Jesus.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒரு பெரியவர் கிட்ட போய் ஒரு குரங்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
0: I said this.
1: ஒரு போய் கேட்டுச்சான்.
0: One monkey asked.
1: ஏதோ வரோம்.
0: Some gift.
1: அப்போ சொன்ன கையில ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு
0: giving one banana.
1: நான் போயிட்டு வரேன், அது வரைக்கும் அதை பத்திரமா புசிக்காம இருந்தீனா உங்களுக்கு இது கிடைக்கும்.
0: If you don't eat and you will get it.
1: அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த குரங்கு பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு.
0: I'm long time. The
1: சாப்பிட கூடாதுன்னு சொன்னாரு.
0: He didn't say it. Not
1: மூந்து பார்த்தா தப்பு இல்லையே.
0: It is not good. I mean
1: மூந்து பார்த்துச்சு.
0: I can see it smelled.
1: மூந்து பார்த்தா என்ன தப்பு?
0: What is wrong in it?
1: நம்ம சாப்பிட போறது இல்ல.
0: We don't eat.
1: சும்மா நக்கி பார்க்கலாம்.
0: Let me link.
1: அப்படியே நக்கி பார்த்துச்சு.
0: It started linking.
1: என்ன அதுக்குள்ள தோல் லேசா ஓபன் ஆச்சு.
0: Then the skin was open.
1: மேலாக அப்படி டேஸ்ட் பண்ணிச்சு.
0: It slightly tasted.
1: கொஞ்சம் பழம் வெளியே வந்துச்சு.
0: And the fruit came out.
1: ஐயோ.
0: ஓ.
1: பழமே வெளியே வந்துச்சு.
0: The fruit came out.
1: இனிமேல் இதை வச்சுங்கிறதுல பிரயோஜனம் இல்லை.
0: What can I do?
1: அவரும் வர மாதிரி தெரியல.
0: He won't come.
1: பேசாம சாப்பிட்டுடலாம்.
0: Let me eat.
1: அப்படின்ட்டு குரங்கு என்ன பண்ணிச்சான்?
0: That monkey.
1: சாப்பிட்டு முடிச்ச உடனே அவர் வராரு.
0: He ate it and they came.
1: Hallelujah.
0: He came.
1: என்ன செய்ய முடியல உன்னால?
0: You could not.
1: இந்த பழத்தை கையில பொறுமையா வைக்க முடியல.
0: You could not hold the.
1: ஏவாள் அப்படிதான் செய்தா.
0: He did it.
1: எதை செய்ய கூடாதுன்னு சொன்னாரோ அங்க தான் போறா.
0: And whatever forbidden
1: curiosity kills the cat ன்னு சொல்வாங்க.
0: And
1: எதை செய்ய கூடாது நீங்க பிள்ளைங்களுக்கு போய் சொல்லி கொடுத்து பாருங்களேன்.
0: When if you are forbidden something
1: தரக்காத.
0: Don't open.
1: நீங்க போகாத.
0: Don't go there.
1: அப்படி சொன்னீங்களா அங்க தான் எதுக்காக இப்படி சொன்னாங்க?
0: Why did they say like
1: that? போய் டெஸ்ட் பண்ணி பாக்கோம்.
0: Let me go and test.
1: மாட்டிக்கோம்.
0: Then
1: call. Hallelujah. அருமையான தேவ பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஏவாள் அப்படிதான் சிக்கிட்டா.
0: He was deceived.
1: நான் இத புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. நான் பார்த்தா இந்த பழம் எப்படி இருக்குது கனி, பார்வைக்கு இன்பமா இருக்குதே.
0: The fruit is so beautiful.
1: Hallelujah. கண்களின் இச்சைக்கு ஏற்ற மாதிரி இருக்குதே.
0: The lust of the eye.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு,
0: the devil deceives the entire world.
1: உன் வாழ்க்கையிலே,
0: in your life,
1: இந்த உலக காரியங்களை காண்பித்து வஞ்சித்து,
0: by showing this world and deceiving,
1: உன்னை ஆசை காட்டி மோசம் செய்கிறான்.
0: And he deceives you completely.
1: ஆசை காட்டி மோசம் செய்கிறான்.
0: He gives the desire and deceives.
1: நீ விழுந்து போகிறாய்.
0: And you will fall down.
1: எத்தனை பேர் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்?
0: How many of you being deceived?
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: இதற்கு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே ஒரு வழி என்னவென்றால்,
0: only one way to escape.
1: அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு என்ன செய்யறான்? சோதிக்கப்படுறான்.
0: He is entangled by various sins.
1: நீயே இழுக்கப்படுறே.
0: You are drawn.
1: நீயே சிக்கிக்கொள்ற.
0: You are entangled.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அம்முன் இச்சை,
0: the lust,
1: உன்னை இழுக்குது.
0: It draws you.
1: சிக்கிக்கிற.
0: Or entangled.
1: சோதிக்கப்படுற.
0: Or being tested.
1: இச்சை கர்ப்பம் தரிக்குது.
0: Then it forms.
1: பின்பு பாவத்தை பிறப்பிக்குது.
0: Then it brings forth the sin.
1: பாவம் பூரணமாகும் போது என்ன செய்யுது? மரணத்தை பிறப்பிக்குது.
0: Then it brings death.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be to his holy name.
1: இந்த நாட்களிலே,
0: in these days,
1: ஆண்டவர் நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார்.
0: The Lord reveals one truth.
1: ஏன் இன்றைக்கு அநேகர் பாவம் செய்துறாங்க தெரியுமா?
0: Why people commit sin?
1: Hallelujah. நாளைக்கு,
0: டுமாரோ
1: குறித்து நம்ம யோசிக்க வேண்டாம்.
0: We need not think about it.
1: இன்னைக்கு இது கிடைச்சிருக்கு.
0: Today I got this.
1: எல்லாரும் இன்னைக்கு எதை பாக்குறாங்கன்னு கேட்டீங்களா? நிகழ்காலத்தை.
0: All present things.
1: இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை.
0: Present life.
1: இப்பொழுது இருக்கிற நிலைமை.
0: Present condition.
1: ஆனா ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை,
0: the true child of God,
1: பாவம் செய்யாம இருக்கணும்னா,
0: not to commit sin,
1: அவனுடைய கண்கள்,
0: the eyes,
1: அவனுடைய நோக்கம்,
0: his purpose,
1: எங்க இருக்கணும் தெரியுமா?
0: Where it should be.
1: இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருக்க வேண்டும்.
0: And the fruits which is going to come.
1: எபிரேயர்கள் 11:26 வசனத்தில் மோசேயை குறித்து வாசிக்கும் பொழுது,
0: Hebrews 11:26,
1: இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷம் கிறிஸ்துவ நிமித்தம் வர நிந்தை அதிக பாக்கியம் என்று என்ன செய்தான்?
0: என்ன
1: சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தை வலது பாரத்தை வீட்டிருக்கிறார்.
0: And he is sitting on the right arm of the Father.
1: பாவம் எவ்வளவு தான் உன்னை ஆசை காட்டி வஞ்சித்தாலும்,
0: the sin may deceive you.
1: அது இல்ல.
0: Not that.
1: எனக்கு முன்னால ஒரு சந்தோஷம் இருக்குது.
0: There is the joy before.
1: இது பாவ சந்தோஷம்.
0: It is the sinful pleasure.
1: ஆனா ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற சந்தோஷம்.
0: The Lord keeps.
1: அது நித்திய சந்தோஷம்.
0: Eternal joy.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அது நிச்சயமான சந்தோஷம்.
0: It is certain.
1: அது ரட்சிப்பின் சந்தோஷம்.
0: Joy of salvation.
1: இயேசு காத்திருந்தார்.
0: Jesus was
1: Hallelujah.
0: waiting.
1: Hallelujah. ஆகவே நம்முடைய நோ யாருடைய வாழ்க்கை இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே.
0: Those who listen to this message.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும்,
0: how many could say,
1: நான் இம்மைக்காக இயேசுவை பின்பற்றி வரவில்லை,
0: I don't follow Jesus,
1: இம்மைக்காக மாத்திரம் நீ ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பாயானால்,
0: if you catch the Lord only for
1: என்னுடைய வியாதி நீங்கும்,
0: my sickness will go,
1: என்னுடைய பண பிரச்சனை நீங்கும்,
0: the problems of finance,
1: என்னுடைய கஷ்டங்கள் போகும்,
0: the problems will go,
1: சபைக்கு போனால்,
0: if I go to church,
1: கூட்டங்களுக்கு போனால்,
0: if I go to the meetings,
1: நல்லது நடக்கும்,
0: think good things will happen,
1: நடக்கும்,
0: it will happen,
1: ஆண்டவர் ஒருவரையும் வெறுமை அனுப்ப மாட்டார்,
0: Lord will not ever send,
1: ஆனால் இம்மைக்காக மாத்திரம் தேவனை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் எல்லா மனிதரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள்.
0: They will be more pathetic than others, those who are believing
1: presently. Hallelujah. ஆனால் நீ ஒன்று செய்ய வேண்டும்.
0: But do one thing.
1: இம்மைக்காக அல்ல.
0: Not for present age.
1: இனி வரும் பலன்.
0: The coming reward.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பவுல் சொல்கிறார்.
0: Paul says.
1: கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன செய்றேன், பின்னாலேயே நான் திரும்பி பார்க்கல.
0: I don't look at back.
1: எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
0: How many of you listening?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சகோதரர் அதை பிடித்துக்கொண்டே என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன்.
0: I do one thing.
1: பிலிப்பியர் 3:13
0: Philippians 3.
1: பின்னானவைகளை மறந்து,
0: forgetting the past.
1: பின் திரும்பி பார்த்தா,
0: if you look at back.
1: என் வாழ்க்கையில நான் பட்ட அவமானம்,
0: the shame.
1: நான் பட்ட கஷ்டம்,
0: the trouble.
1: நான் பட்ட வேதனை,
0: pain.
1: நான் எவ்வளவுலாம் நெருக்கப்பட்டேனோ,
0: how much I am oppressed.
1: அதெல்லாம் நினைச்சு
0: I think all those things.
1: பிசாசு சொல்றான்,
0: the devil says.
1: உன்னை இவ்வளவு கேவலப்படுத்துனாங்களே,
0: they just criticize.
1: நீ வாங்க விடாத,
0: don't take.
1: பதிலுக்கு பதில் செய்,
0: do whatever they did.
1: அந்த பழைய காரியங்களை உனக்கு காண்பிக்கிறான்,
0: he will show the old things.
1: பழைய பாவத்தின் ஆசை
0: ஒன்று செய்கிறேன்,
1: முன்னால மாத்திரம் தான் பார்ப்பேன்,
0: only forward.
1: எனக்கு முன்னாக பின்னானவைகளை மறந்து,
0: forgetting the past.
1: முன்னானவைகளை நாடி,
0: I desire future things. Hallelujah.
1: எந்த ஒரு விசுவாசி,
0: which believer,
1: எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை,
0: which child of God,
1: பின்னானவைகளை மறந்து,
0: forgetting the past.
1: நமக்கு முன்னால ஒரு கோல் இருக்கிறது,
0: there is the goal,
1: எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கிறது,
0: there is motivation.
1: எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது,
0: my future.
1: எனக்கு ஆண்டவர் ஒன்றை வைத்திருக்கிறார்,
0: Lord has kept for me.
1: அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ,
0: those who run,
1: அவருடைய வாழ்க்கையில தோல்வி வருவதில்லை,
0: no failure.
1: அவர்கள் தோற்க முடியாது,
0: you will not be deceived.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார்,
0: the Christ lives in you.
1: அது என்ன,
0: what is it?
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: இந்த உலக வாழ்க்கை அல்ல,
0: not this world.
1: இப்பொழுது இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல,
0: the present sufferings cannot be compared with the future
1: பாடுகள்,
0: the present suffering.
1: அது ஒருவேளை உன்னை வேதனைப்படுத்தலாம்,
0: it makes painful.
1: இப்பொழுது இருக்கிற பாடுகள்,
0: present sufferings.
1: உன்னை அவமானப்படுத்தலாம்,
0: it makes you shame.
1: இப்பொழுது இருக்கிற பாடுகள்,
0: present sufferings.
1: உன்னால் தாங்க முடியாததா இருக்கலாம்,
0: may not bear it.
1: ஆனால் உனக்கு நான் ஒன்றை வைத்திருக்கிறேன்,
0: but I keep it for you.
1: அது என்ன,
0: what is it?
1: அதுதான் இனி வரும் மகிமை,
0: coming glory.
1: அல்லேலூயா. நம்ம நீதிமான் ஆக்கிட்டாரு,
0: he made us righteous.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: You are justified.
0: You are justified.
1: Justification.
0: Justification.
1: நீதிமானாயிட்ட.
0: You have become justified.
1: அதனால நீ பரிசுத்தவான் கிடையாது.
0: Not necessarily you are.
1: Hallelujah.
0: Holy people.
1: ஆனா,
0: but
1: உன்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
0: The Lord is making you.
1: அதான் sanctification.
0: That is the sanctification.
1: Justification.
0: Justification.
1: Sanctification ஆக.
0: Sanctification.
1: பரிசுத்தமாகுதல்.
0: Sanctification.
1: 2 Corinthians 7:1 பரிசுத்தமாகுதல்.
0: The 2 Corinthians 7:1.
1: Day by day.
0: Day by day.
1: ஒவ்வொரு நாளும்.
0: Day by day.
1: ஒரே நாள்ல நீ பரிசுத்தவான் அல்ல.
0: One day you cannot become.
1: உன்னை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை சுத்திகரிக்கிறார்.
0: Day by day he sanctifies.
1: ஒவ்வொரு நாளும் உன்னை பரிசுத்தமாக்குகிறார்.
0: Making you sanctified.
1: Hallelujah. இவைகளை விட்டு உன்னை சுத்திகரித்துக்கொள்.
0: Sanctify
1: from this. பரிசுத்தமாக்கிக்கொள்.
0: Make you holy.
1: ஏனென்றால் ஆண்டவர் உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி விட்டார்.
0: The Lord made you as his child.
1: நீ கர்த்தருக்காக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்.
0: You are living for him.
1: நீ என்ன செய்ய வேண்டும்?
0: What are you supposed to do?
1: ஓ உனக்கு முன்னால வைத்திருக்கிற அந்த மகிமையை நோக்கி.
0: Look at the glory.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: நீ அந்த மகிமையை நோக்கி ஓட வேண்டும்.
0: You have to run towards that glory.
1: புதிதான ஜீவன் உள்ளவர்களாய்.
0: As a new life.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: நீ ஒருவேளை பாவ மாம்சத்தின் சாயலிலே நீ காணப்படுகிறாய்.
0: You are having the
1: ஆதாமை ஆண்டவர் தேவ சாயலிலே உண்டாக்கினார்.
0: The Lord made Adam with this
1: ஆனால்
0: godly dew.
1: மனுஷன் பாவம் செய்த பொழுது
0: when man committed sin
1: சாயலை இழந்தான்.
0: He lost the
1: தேவ சாயலை இழந்தான்.
0: He lost the likeness of God.
1: ஆண்டவர் இயேசு எதற்காக வந்தார்?
0: Why Jesus came?
1: நீ இழந்த தேவ சாயலை
0: the likeness of God
1: திரும்பவும் உனக்கு கொடுத்து
0: not to give it back again
1: பாவ மாம்சத்தின் சாயலை உன்னிடத்தில் இருந்து எடுத்து
0: removing the likeness
1: தன்மேல் போட்டுக்கொண்டு
0: he is putting upon him
1: தன்னுடைய சாயலை அவர் உனக்கு கொடுத்தார்.
0: He has given his likeness.
1: Hallelujah. ரோமருக்கு எழுதின 6 5வது வசனத்தை பாருங்க.
0: Romans 6 and 5.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போமானால் இணைக்கப்பட்டிருப்போம். நீ பாவம் செய்ய முடியாது.
0: You cannot commit sin anymore.
1: ரோமர் 8 29வது வசனம்.
0: Romans 8 and 29.
1: குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேறானவனாய் இருக்கும்பட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதற்கு. Hallelujah.
0: Like the image of his son.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நாங்க வார வாரம் சர்ச்சுக்கு போறீங்க.
0: Every
1: வார வாரம் பைபிள் வாசிக்கிறீங்க.
0: Every week you read Bible.
1: ஜெபம் ஜெபம் பண்றீங்க.
0: You keep praying.
1: நாங்க எல்லாம் அப்படி கிடையாதுங்க.
0: We don't do that.
1: ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மலைக்கு போவோம்.
0: Once in a year we go to the mountain.
1: ஒரு காணிக்க கொடுப்போம்.
0: We give some offering.
1: வந்துருங்க.
0: We come back.
1: எங்களுக்கு நல்லது நடக்கணும்.
0: Good things happen.
1: நீங்க என்னங்க எப்போ பாரு ஜெபம்.
0: Always prayer.
1: அப்பாவி நீ எதுக்காக போயிட்டு வந்த?
0: Why did you go?
1: எனக்கு வேலை கிடைக்கல.
0: I didn't have job.
1: எதுக்காக போயிட்டு வந்த?
0: Why did you go?
1: வியாதி பிரச்சனை.
0: Sickness.
1: நீ எதுக்காக போயிட்டு வந்த?
0: Why did you go?
1: உலக பிரகாரமான காரியங்களை அவன் சொல்லுவான்.
0: They will say the worldly things.
1: நம்மள கேட்டா
0: if they ask us.
1: நாங்க தினமும் இல்லங்க.
0: Not only 24
1: மணி நேரம் கூட அப்படி செய்வோம்ங்க.
0: 24/7.
1: ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும் இல்ல.
0: Not for a job.
1: ஏதோ கல்யாணம் ஆகணும் இல்ல.
0: Not for the marriage.
1: ஏதோ ஒரு நன்மை நடக்கணும் இல்ல.
0: Not for just goodness.
1: நாங்கள் நாளுக்கு நாள்
0: day after day
1: புதிதாக்கப்பட்டு
0: we are getting newness.
1: நாங்கள் பாவ சாயலை களைந்து
0: removing the likeness of sin.
1: ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய சாயலை நாங்கள் அடைந்து கொண்டே இருக்கிறோம்.
0: We are getting the likeness of Jesus.
1: அது ஒரே நாள் நடக்க process.
0: It is a process.
1: அது process.
0: It is a process.
1: Daily நடக்கணும்.
0: Every day.
1: தினமும்.
0: Every day.
1: தினமும்.
0: Every day.
1: தினமும்.
0: Every day.
1: அடிக்கடி நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
0: I tell this story.
1: ஒரு பெரிய ராஜா இருந்தார்.
0: There was a king.
1: அவர் கூன் விழுந்தவர்.
0: He is just bowing down all the time.
1: அவரால் நிமிர முடியாது.
0: He cannot straight be straight.
1: எவ்வளவு பேர் வந்து மருந்து கொடுத்து பார்த்தாங்க நிமிர முடியல.
0: Many gave medicine.
1: ஒருத்தர் வந்தாரு.
0: One man came.
1: ஐயா ராஜா.
0: King.
1: நீங்க நிமிர முடியும்.
0: You can.
1: என்ன செய்யணும்யா?
0: What I should I do?
1: உங்க சிங்காசனத்துக்கு பக்கத்துல உங்களை போலே ஒரு சிலையை செய்யுங்க.
0: You just make a statue.
1: ஆனா அது கூன் இல்லாத சிலையா இருக்கணும்.
0: It should not be bowing down.
1: தினமும் வந்து நீங்க என்ன செய்யணும்?
0: Every day you come.
1: இனிமேல் அந்த சிலையை பாருங்க.
0: Look at the statue.
1: பார்த்தா என்ன நடக்கும்?
0: What will happen?
1: நீங்க மாறிடுவீங்க.
0: You will be changed.
1: அதே போல இந்த ராஜா செய்தார்.
0: The Lord, the king said.
1: தினமும் வருவாரு.
0: Every day he comes.
1: அவர் அததான் பார்ப்பாரு.
0: He look at that.
1: இவருடைய மைண்ட்ல
0: in his mind
1: sindhayila
0: in his thought
1: na than goon vilunda raja andathe maranditar.
0: He just forgotten. He has
1: inda nera nikkira selaiya paathu paathu
0: he looked at the statue.
1: Or thidirendrude goon nimirndu vittad.
0: Suddenly he became all
1: right. Hallelujah.
0: Hallelujah.
1: Idu unmaya nadandadha?
0: Truly it happened.
1: Arumiyana devudi nee unnaye paathu kondirukkira.
0: You are looking upon
1: paavi,
0: you
1: paavi paavi
0: sinner. Say, I'm sinner.
1: Unnudi belavinathaye paathu kondirukkira.
0: You are looking at your
1: unnudi kashtathaye paathu kondirukkira.
0: You are looking at your suffering.
1: Nee apdiye dhaan iruppa.
0: Then you will be like that.
1: Unna paakada.
0: Don't look at you.
1: உன்னை விட பெர்ஃபெக்ட்டா பூரண புருஷன் ஒருத்தர் இருக்கிறாரு.
0: There is a perfect.
1: அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
0: He is the Lord Jesus Christ.
1: உன் கண்கள் அவர் மேல் பதிக்க விடு.
0: Let your eyes look upon.
1: யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ.
0: Whoever looks upon him.
1: நான் இயேசு போல.
0: Like Jesus.
1: ஐயா எனக்கு இந்த உலகத்துல பணம் சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் பணம் சேர்க்கணும்.
0: I have to earn
1: பொருள் பொருளாசை
0: long stuff.
1: இதை செய்யணும் அதை செய்யணும்.
0: I have to do this.
1: வீடு கட்டணும்.
0: I have to build the house.
1: இன்னொரு வீடு கட்டணும்.
0: Another house.
1: இத பண்ணனும்.
0: I have to do this.
1: ஒரு கார் போதாது.
0: Not only one car. Another car.
1: எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன செய்ய போறேன்?
0: What are you going to do by God?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பெரிய பெரிய சீஃப் மினிஸ்டர் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அப்படி சிட்டிக்கு போட்டா பெஞ்ச் கார் வந்து நிக்கும்.
0: When politicians call the
1: என்ன கேட்டாலும் வரும்.
0: Anything will come.
1: ஆனால சாகும் பொழுது பாத்தீங்கன்னா
0: when they die
1: ஒரு காரும் வரல.
0: No car will come.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒண்ணு எடுத்துட்டு போல.
0: They cannot take anything.
1: என்ன பிரயோஜனம்?
0: What is the use?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: இன்றைக்கு ஒரு காரியத்தை தெரிந்து கொள்.
0: You understand one thing.
1: இந்த உலகத்துல
0: in this world
1: இத சேக்கணும் அத சேக்கணும் ஒரு பிரயோஜனம் இல்ல.
0: No use of gathering
1: anything. ஆனால்
0: but
1: உன்னுடைய வாஞ்சை தாகம் எல்லாம்
0: your desire
1: நான் எதை சேர்க்கறனோ சேர்க்கலையோ
0: whatever I gather or
1: எதை இழந்தாலும் எனக்கு கவலை இல்லை
0: whatever I lose
1: எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கவலை இல்லை
0: though I lose everything.

0: ஹல்லேலூயா. இயேசுவே நான் உம்மை விட மாட்டேன்.
1: ஜீசஸ் ஐ வில் நெவர் லீவ் யூ.
0: நீர் எனக்கு போதும்.
1: யூ ஆர் எனஃப்.
0: உம்முடைய அன்பு,
1: யுவர் லவ்,
0: உம்முடைய சந்தோஷம்,
1: யுவர் ஜாய்,
0: உம்முடைய சாந்த குணம்,
1: யுவர் மீக்னஸ்,
0: உம்முடைய கிருபை,
1: யுவர் கிரேஸ்,
0: உம்முடைய வல்லமை,
1: யுவர் பவர்,
0: உம்முடைய தெய்வீகம்,
1: யுவர் டிவினிட்டி,
0: உம்முடைய அற்புதம்,
1: யுவர் மிரக்கிள்,
0: உம்முடைய ஜீவன்,
1: யுவர் லைஃப்.
0: இத நான் சேர்க்க போறேன்.
1: ஐ அம் கோயிங் டு கேதர் இட்.
0: சேர்த்துக்கொள்.
1: கம் ஆன், யூ கேதர்.
0: சேர்த்துக்கொள்.
1: கேதர்.
0: அப்ப சாதாரண மனுஷன் அல்ல.
1: You will not be ordinary.
0: முதல்ல ஜென்ம சுபாவமான மனுஷன்.
1: The own nature.
0: Natural man.
1: The natural man.
0: ஆனால் இப்பொழுது நீ தெய்வ ஜென்ம சுபாவமான மனுஷன் அல்ல.
1: No more natural man.
0: தேவனுடைய மனுஷன்.
1: For godly man.
0: நீ கையை நீட்ட அற்புதம் நடக்கணும்.
1: Miracle should happen.
0: நீ ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கணும்.
1: When you pray, miracle
0: should happen. உனக்குள்ள வல்லமை.
1: Power in you.
0: உனக்குள்ள அபிஷேகம்.
1: Anointing.
0: உனக்குள்ள கிருபை.
1: Grace.
0: உனக்குள்ள தெய்வீக வல்லமை.
1: The divine power.
0: உன்னை பிசாசு தொட முடியாது.
1: They will cannot touch you.
0: நீ சொல்லும் பொழுதெல்லாம் நடக்கணும்.
1: Whatever you say, it will happen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: ஆகவே தேவ சாயலை ஆண்டவர் உனக்கு கொடுக்கும்படியாக வந்தார்.
1: The likeness of God, the Lord wants to give you.
0: Amen. Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் கர்த்தருடைய சாயலை பார்த்திருக்கீங்க?
1: How many of you have seen the likeness?
0: அது ஒரு மகிமையின் சாயல்.
1: It is glory.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: நீதிமானாக்கப்பட்டது போதாது.
1: Not only justified.
0: பரிசுத்தமாக்கப்பட்டது போதாது.
1: Not enough being sanctified.
0: நீ பூரணராக்கப்பட வேண்டும்.
1: You have to become perfect.
0: நாம் பூரணராகும்படி கடந்து போவோமாக.
1: Let us go towards perfection.
0: வாழ்க்கையில யாருக்கெல்லாம் இந்த கோல் இருக்கிறதோ,
1: whoever has this goal,
0: அவங்க பாவம் செய்யறதுக்கு நேரம் கிடையாது.
1: No time to do sin.
0: ஐயோ, நான் பூரணராகணும்.
1: I should become perfect.
0: நான் பரிசுத்தம் அடையணும்.
1: I have to be holy.
0: பூரணராகணும்.
1: I should become perfect.
0: எதுக்குங்க பூரணமாக போறீங்க?
1: Why you are going to become perfect?
0: பூரணரானாதான் என்ன ஆண்டவர் மகிமைப்படுத்துவார்.
1: Then the Lord will make me glory.
0: அப்புறம் மகிமைப்படுத்த நான் மாத்திரம் போதாது.
1: Not only be

0: மற்றவங்களை
1: பார்த்து வேஷம் போடாதே.
0: Don't look at others.
1: வேஷமாகவே மனுஷன் திரிகிறான்.
0: The man is
1: விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான்.
0: He is wandering and worrying.
1: யாரை போல மாறணும் தெரியுமா?
0: How you have to become?
1: பாவ சாயல விட்டுடு.
0: Leave the likeness of sin.
1: உன்ன பார்க்கறவங்க சொல்லணும்.
0: Others should say.
1: உன் மேல் ஒரு மகிமையின் சாயல் வந்துவிடு.
0: You have the likeness of glory.
1: எசேக்கியேலின் புத்தகத்தில்
0: எசேக்கியேல்
1: முதலாவது அதிகாரம்
0: chapter 1
1: 28வது வசனத்தில்
0: 28
1: அந்த மகிமையின் சாயல் தான் நம்முடைய கர்த்தர்.
0: The likeness of glory.
1: மழை பெய்யும் நாளில்
0: at the time of rain
1: மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படி சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன். அப்பொழுது ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: அந்த சாயல் மகிமையின் சாயல்.
0: The likeness of glory.
1: எத்தனை பேர் இயேசுவை மகிமையின் சாயலை பார்க்க விரும்புறீங்க?
0: How many of you want to see the likeness of glory?
1: அது வாழ்க்கையில
0: and
1: முட்டி போட்ட உடனே ஆண்டவரே இதை கொடுங்க ஆண்டவரே அதை கொடுங்க கேட்காத.
0: Don't ask this and that.
1: அவருடைய சாயலை கேள்.
0: You ask his likeness.
1: அவருடைய பிரசன்னத்தை கேள்.
0: Ask his presence.
1: அவருடைய முகரூபத்தை காண்பிக்க சொல்.
0: Ask கர்த்தரோடு
1: பேசட்டும்.
0: Let the Lord talk to you.
1: அவரே நீ புடிச்சிட்டினா மற்றதெல்லாம் தானா வரப்போது.
0: When you catch him everything Hallelujah. Will be coming automatically.
1: கர்த்தர் உன் கூடவே இருப்பாரு.
0: The Lord will be with you.
1: அதான் ஆண்டவர் சொல்றாரு.
0: That's what the Lord says.
1: நீயாமா இது வேணும் அது வேணும் கேட்டுக்கொண்டிருக்கிற.
0: Why do you ask this and that?
1: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை.
0: I never leave you.
1: உன்னை கைவிடுவதும் இல்லை.
0: I will never forsake you.
1: இதோ நான் உன்னுடனே இருக்கிறேன்.
0: I am with you.
1: ஆறுகளை கடக்கும் பொழுது,
0: when you cross the river,
1: கடக்கும் பொழுது,
0: when you cross the waters,
1: அக்கினியில் நடக்கும் பொழுது,
0: when you walk,
1: நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
0: I am with you.
1: இது போதாதா உனக்கு?
0: Is it not enough?
1: நான் உன் கூட எதுக்காக இருக்கிறேன்?
0: Why I am with you.
1: உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்.
0: I will
1: உனக்காக பரிந்து
0: பேசுவேன்.
1: உனக்காக நான் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறேன்.
0: Hallelujah. Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆகவே இந்த மகிமையின் சாயலுக்காக தேவன் நம்மை அழைத்தார்.
0: The God has called us for the likeness of his glory.
1: அந்த மகிமையின் ஐஸ்வரியம் உனக்கு கிடைக்கும் பொழுது,
0: when you have that
1: தரிசனம் என்ன?
0: What is your vision?
1: தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள்.
0: If you don't have vision, people will be spoiled.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Where there is no vision, people are destroyed.
0: தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் கெட்டு போவார்கள்.
1: அழிந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: They are perishing.
1: ஆனால் உனக்கு ஒரு தரிசனம்.
0: You have a vision.
1: ஒரே வாஞ்சை.
0: Only one desire.
1: ஒரே தரிசனம்.
0: Only one vision.
1: பிரசங்கம் பண்றதுக்கு நான் சபைக்கு ஏன் போறேன்?
0: Why do you go to church?
1: நான் ஏன் ஜெபிக்கிறேன்?
0: Why I pray?
1: நான் ஏன் பைபிள் வாசிக்கிறேன்?
0: Why I read Bible?
1: ஒரே நோக்கம்.
0: Only one purpose.
1: ஒரே நோக்கம்.
0: Only one purpose.
1: என் ஆண்டவரை நான் தரிசிக்க வேண்டும்.
0: I want to see Jesus.
1: அவரை நான் தரிசிக்க வேண்டும்.
0: I want to see Jesus.
1: அவரை நோக்கி பார்க்க வேண்டும்.
0: I look.
1: அவருடைய சாயலை நான் தரித்துக் கொள்ள வேண்டும்.
0: I have to put on
1: his. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
0: Now we are the children of God.
1: இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல.
0: Not yet revealed how we would be.
1: ஆனால் அவரை சந்திக்கும் பொழுது,
0: when we meet him,
1: அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் சந்திப்பதினால்,
0: since we meet him as he is,
1: அவருக்கு நாம் ஒப்பாய் இருக்க போகிறோம்.
0: We are going to be equal with him.
1: பாவம் செய்கிற நாம்,
0: we commit
1: அசுத்தர்களாகிய நாம்,
0: we are bad people,
1: மாம்ச சரீரம் உள்ளவர்களாகிய நாம்,
0: fleshly people,
1: அந்த மகிமையின் ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்க முடியுமா?
0: Is it possible to become
1: glory to
0: God? No.
1: ஆனால்
0: but
1: என் ஆண்டவர் உன்னை மகிமையின் ராஜாவுக்கு ஒப்பாக மாற்றிக்
0: கொண்டிருக்கிறார்.
1: அதற்காகத்தான் ஜெபிக்கிறாய். அதற்காகத்தான் உபவாசிக்கிறாய். அதற்காகத்தான் சபைக்கு வருகிறாய். அதற்காகத்தான் பாடுகிறாய். அதற்காகத்தான் ஸ்தோத்திரிக்கிறாய். அதற்காகத்தான் காணிக்க கொடுக்கிறாய். அதற்காகத்தான் ஆண்டவரிடத்தில் ஓடி ஓடி வந்து சீக்கிரத்திலே
0: quickly
1: உன்னை ஆண்டவர் மறுரூபப்படுத்த போகிறார்.
0: The Lord will transform you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆத்மா உன்னோடு இருக்கிறது.
0: The soul is with you.
1: உனக்கு நீதான் கணக்கு.
0: And you have to have
1: நீதான் ஆண்டவருக்கு உன்னை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
0: You commit account for
1: உன்னை கர்த்தர் மறுரூபமாக்கி எடுத்து.
0: The Lord is transforming you.
1: நீ கர்த்தரை துதிக்க போகிறாய்.
0: You are going to praise God.
1: இந்த உலகத்திலேயே நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நிச்சயமாய் பலன் உண்டாயிற்று.
0: There is the reward for our
1: life. நமக்கு ஆண்டவர் ஒரே ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார்.
0: Only one vision.
1: ஐயோ நரகம் போய்டுவேனோ பயந்து பாவம் செய்யாம இருக்காதே.
0: Don't fear about the hell and
1: உனக்கு ஒரே ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அது என்ன தரிசனம் என்றால்
0: Only one vision.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒரே தரிசனம் தான்.
0: Only one vision.
1: மகிமையின் ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக்கொண்டு அவருடைய பாத்திரமாய் நான் மாற வேண்டும்.
0: I should become riches of glory.
1: ரோமர் 9 அதிகாரம் 23 வசனம்.
0: Romans 9 and 23.
1: எதற்காக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்?
0: What for the Lord has chosen you?
1: எதற்காக உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்?
0: Why did he give the baptism?
1: எதற்காக நீ எங்கோ கடந்த உன்னை ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையாக மாற்றினார்?
0: Why did the Lord change?
1: நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை.
0: He didn't choose him.
1: நீ அவருக்கு கட்டளை போடல.
0: And he didn't command.
1: அவர் உன்னை தேடி வந்தார்.
0: He has sought you.
1: எத்தனையோ பேருக்கு இடத்துல உன்னை மாத்திரம் ஏன் ஆண்டவர் தேர்ந்து கொண்டார்?
0: Why did the Lord select you?
1: பதில்,
0: answer,
1: தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின. நீ யாரு?
0: எல்லாம் சொல்லுங்க.
1: நான் யாரு?
0: I am.
1: மகிமைக்காக.
0: For the glory.
1: மகிமைக்காக.
0: For the glory.
1: அழிந்து போகிற போஜனத்துக்கு அல்ல.
0: Not for the perishable food.
1: மகிமைக்காக.
0: For the glory.
1: அழிந்து போகிற உலக மேன்மைக்காக அல்ல.
0: Not for the perishable food.
1: புல் உதிரும்.
0: All thing will be vanished.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பூக்கள் உலர்ந்து போகும்.
0: The flower will become dry.
1: கர்த்தருடைய மகிமையோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும்.
0: The Lord's glory will stand forever.
1: மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். நான் யார் தெரியுமா?
0: Who am I?
1: நான் கிருபா பாத்திரம்.
0: The vessel of mercy.
1: அவருடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்ட கிருபா பாத்திரம்.
0: I am the vessel of mercy.
1: எவ்வளவு பெரிய மேன்மை.
0: What a greatness.
1: 1 Corinthians 2:7.
0: 1 Corinthians 2:7.
1: உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது.
0: Before the foundation.
1: தேவ பிள்ளையே.
0: Child of God.
1: சும்மா நீ கிறிஸ்தவனாக மாறல.
0: You didn't become
1: அருமையான தேவனுடைய சனமே.
0: Dear children of God.
1: இதற்காக தான் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்.
0: That's what the Lord has chosen you.
1: அவருடைய மகிமைக்காக ஆண்டவர் உன்னை அழைத்தார்.
0: For his glory he has called you.
1: யாருக்கெல்லாம் அந்த மகிமை அடைய வேண்டும் என்கிற அந்த தரிசனம் இருக்கிறதோ.
0: Whoever is having that kind of vision.
1: அவர்கள் பாவம் செய்யவே பிடிக்காது.
0: They will not commit sin.
1: அவர்கள் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு.
0: They just push out.
1: இயேசுவை நோக்கி.
0: They push out the sin and they run towards Jesus.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: உன் தரிசனம் என்னவா இருக்கணும் தெரியுமா?
0: What should be your vision?
1: கரை, திரை,
0: no dirt,
1: முதலானவைகள்,
0: no blame,
1: ஒன்றுமில்லாத ஒரு மகிமையின் சபையாக.
0: As the glorious
1: பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபை.
0: Glorious church.
1: ஒரு நாள் கேள்வி கேட்பேன்.
0: One day.
1: தவறு செய்யாதவங்க எதுங்கன்னா எல்லாம் ஏஞ்சி நிக்க போறீங்க.
0: You are going to stand.
1: இன்னைக்கு தவறு செய்யாதவங்க தான் யாரும் நிக்க வழியில. பிழை இருக்கு, தவறு இருக்கு.
0: You have mistakes.
1: இப்படியே இல்ல.
0: Not that way.
1: கர்த்தர் நம்மை பிழையற்றவர்களாக.
0: Without error.
1: பரிசுத்தமுள்ளவர்களாக.
0: Make us.
1: மகிமையுள்ள சபையாக.
0: As the glorious church.
1: கொண்டு போய் நிறுத்துவார்.
0: He will take.
1: அதற்காக தான் உன்னை சிட்சிக்கிறார்.
0: That's why he chastises you.
1: அதற்காக தான் உன்னை தண்டிக்கிறார்.
0: That's why he punishes you.
1: அதற்காக தான் உன்னை ஒடுக்குகிறார்.
0: That's why he is oppressing you.
1: Making
0: you holy.
1: கர்த்தருடைய சிட்சை அற்பமாய் எண்ணாதே.
0: Don't despise the chastisement.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: தேவன் அவருடைய மகிமைக்காக உன்னை எத்தனமாக்கினபடியினாலே நம்முடைய தரிசனம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்றுதான்.
0: Our desire is only one thing.
1: அந்த மகிமையின் பிரசன்னம்.
0: The presence of his glory.
1: தீத்துக்கள் நிருபம் 2:13.
0: Titus 2:13.
1: நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் மகாதேவன் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னம்.
0: The presence of his glory.
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: We are expecting.
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: We are expecting.
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: We are expecting glory.
1: நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான்.
0: Only one hope.
1: அது என்ன நம்பிக்கை?
0: What is that?
1: புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரிய சித்தமானார்.
0: And the glory of
1: கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம்.
0: Looking for that blessed hope and
1: ஒரே நம்பிக்கை.
0: Only one hope.
1: அது சாதாரண நம்பிக்கை அல்ல.
0: Not ordinary one.
1: மகிமையின் நம்பிக்கை.
0: ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா, இதோ எங்களுடைய முயற்சியினாலே நாங்கள் பாவத்தை நிறுத்த முடியாது தகப்பனே. அல்லேலூயா. மற்றவருடைய ஆலோசனையினாலே அல்லது எந்த தீர்மானத்தினாலே எங்களுடைய பாவத்தை ஜெயிக்க முடியாது கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு கர்த்தாவே ஒரு தரிசனம் உண்டு கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமையின் சாயலை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். பாவத்தின் சாயல் நாங்கள் கலைந்து போட்டு மகிமையின் சாயலை நாங்கள் அணிந்தவர்களாக அல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அடையும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே, மகிமையின் நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தள்ளும்படியாக எங்களை நெருக்கி நீக்கிற எந்த பாவத்தையும் நாங்கள் தள்ளிவிட்டு கர்த்தாவே, நம்பிக்கையோடு கூட உம்மை நோக்கி நாங்கள் ஓடி வந்து தகப்பனே, இதோ அந்த மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, மகிமையின் சாயல் நாங்கள் அணிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, உம்மை போல கர்த்தாவே நாங்கள் மாறும்படியாக நீர் எங்களை அழைத்துக் கொண்டீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதாமின் சாயல் நாங்கள் கலைந்து எறிந்து தகப்பனே, இதோ கிறிஸ்துவின் சாயலை நாங்கள் அணிந்தவர்களாக ஆண்டவரே காணப்படும்படியாக ஆண்டவர் இந்த நித்திய நம்பிக்கை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் நாளுக்கு நாள் எங்களை நீதிமானலாய் நீர் மாற்றிருக்கிறீர். உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி எங்களை நீதிமானலாய் நீர் மாற்றிருக்கிறீர். ஆண்டவரே பரிசுத்தவான்களாய் நீர் மாற்றிக்கொண்டு வருகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அந்த மகிமை நாங்கள் அடையும்படியாக, மகிமின் மேல் மகிமை அடையும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இப்படிப்பட்ட விசேஷித்த தரிசனத்தோடு கூட நாங்கள் ஓடி வர ஆண்டவரே, இப்படிப்பட்ட மேன்மை நாங்கள் எண்ணினவர்களாக அதையே நோக்கி பார்த்து ஓடி வரும்படியாக ஆண்டவரே, இமைக்காக அல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மேன்மையான காரியங்களை நோக்கி ஆண்டவரே நாங்கள் ஓடி வரும் பொழுது கர்த்தாவே, பாவங்கள் எங்களுக்கு அற்பமாக காணப்படும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பிசாசுங்களை ஒருபோதும் வஞ்சிக்கப்படும், வஞ்சிக்க முடியாது. ஆண்டவரே அவனுடைய எல்லா விதமான தந்திரங்களும் எங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொன்ன வசனத்தின்படியாய் கர்த்தாவே, எல்லாவற்றையும் நாங்கள் எளிதாக மேற்கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே, அந்த மகிமையை நாங்கள் அணிந்து கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக.
2: உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசு

ஜெபமே என் வாழ்வு, சுவிசேஷமே என் பாரம். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 9:4 கர்த்தர் தன் தூதனுக்கு, நீ எருசலேம் நகரம் எங்கும் சென்று அங்குள்ள அக்கிரமங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று கட்டளையிட்டார். இதோ இன்று நம் தேசத்தின் அக்கிரமங்களுக்காய் கண்ணீர் விட்டு கதறுகிற மக்களின் மேல் கர்த்தர் அடையாளமிட விரும்புகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் மக்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் இந்த நாட்டுக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளே, நம் தேசத்தின் எதிர்காலம் அரசியல்வாதிகள் கையில் இல்லை, விஞ்ஞானிகள் கையிலும் இல்லை, ஜெபிக்கும் ஜெப வீரர்களின் கைகளில் தான் உண்டு. என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் இருக்கட்டும் என்ற என் ஏக்கத்தை இந்த கேசட்டில் பாடலாய் பாடியுள்ளேன். நமது தேசத்திற்காக ஜெபிக்க உங்களை இன்று அர்ப்பணிப்பீர்களா? இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்முடைய கிருபையால் இந்த உன்னத ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. இந்த பாடல்களை கேட்கிற அனைவரும் உம்முடைய இதய துடிப்பை உணர்வார்களாக, உம்முடைய பரிபூர்ண சித்தம் செய்கிறவர்களாக மாறுவார்களாக. ஜெபமும் சுவிசேஷ பாரமும் அதிகமாய் அவர்களை அழுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

இந்த உலகை விட்டு விலகி ஓடுங்கள். அப்பொழுதுதான் தேவனுடைய திவ்ய சுபாவத்திலே பங்கு பெறுவீர்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இதோ ஒரு சில வாக்குத்தத்தங்கள், பாடலாய் பாடுவோம்.

0: கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 6:3 முதல் 5 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே பாவபாரம் மனிதனால் சுமக்க முடியாத ஒன்று என்று கற்றுக்கொண்டோம். மேலும் பாவபாரத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரே இடம் இயேசுவின் சிலுவை அண்டைதான் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று கலாத்தியர் 6:6 முதல் 10 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நம்முடைய பாவபாரத்தை யார் எடுத்து போட முடியும்? நித்திய ஜீவனை அறுப்பான் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? நன்மை செய்வது நல்ல காரியமா? நான் நன்மை செய்வதற்கான அடிப்படை என்ன? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்பதற்காக நீங்கள் ஆவலோடு காத்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். 1977 முதல் இந்திய தேசத்திலே செய்யப்பட்டு வரும் டிரான்ஸ்வல் ரேடியோவின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 6:5 சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அதாவது, அவனவன் தன் பாரத்தை சுமப்பானேன் என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அந்த வரிசையிலேதான் பாவ பாரம் மனிதனால் சுமக்க முடியாத ஒன்று என்பதை சிந்தித்தோம். பாவ பாரம் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பாரம். எனவேதான் தாவீதும் சங்கீதம் 38:4 சொல்லும் பொழுது, என் அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பெருகிட்டு அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று என்று கூறியிருக்கிறார். மட்டுமல்லாமல் சங்கீதம் 55:6 பார்க்கும் பொழுது, எனக்கு பிராவை போல் சிறகுகள் இருந்தால் பறந்து போய் இளைப்பார்வேனே என்றும் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, மனிதன் தன் சொந்த பாரத்தை விட்டு எங்கேயும் ஒளிந்து கொள்ள முடியாது. மனோ தத்துவ ரீதியாக பாவ பாரத்திலிருந்து மனிதன் விடுதலை பெற எவ்வளவோ முயன்றிருக்கிறார்கள், ஆனால் முடியவில்லை. பாவ பாரத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரே இடம் கிறிஸ்துவின் சிலுவை அண்டைதான். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 இயேசு கூறும் பொழுதும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறியிருக்கிறார். இன்று பாவ பாரத்தை அவர் ஒருவரே நம்மை விட்டு தூக்கி எடுக்க முடியும். ஏனென்றால் இந்த பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக் கொண்டு விட்டார். எனவே அவர் மட்டுமே இந்த பாவ பாரத்தை நம்மை விட்டு எடுத்து போட முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான ஐயா, அம்மா, வாலிப சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு பாவ பாரத்தினாலே நீங்கள் அழுத்தப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்கள் பாவத்திற்கான தண்டனையையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடினாலே அவர் உங்களையும் உங்கள் பாவ பாரத்திலிருந்து விடுவிக்க முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நித்திய அழிவுக்கு நேராக போய்க் கொண்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அதே வேளையிலே லூக்காளின சுசேஷம் 19:10 வாசிக்கும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றும் வாசிக்கிறோம். மட்டுமல்ல, மார்க்கெழுதின சுசேஷம் 10:45 மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் தண்டனையை இயேசு பெற்றுக் கொண்டு விட்டார். இன்றும் நாம் அவரை நோக்கி பார்த்து வாழ்வு பெற முடியும், ரட்சிக்கப்பட முடியும். நம்முடைய பாவமானது நித்திய அழிவுக்கு நேராக நம்மை எடுத்து செல்கிறதா இருக்கிறது. இன்று நீங்கள் உங்கள் பாவ பாரத்தை என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாரங்கள் உண்டு, நீங்கள் மட்டுமே தனியாக சுமக்கக்கூடிய பாரங்களும் உண்டு. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் செய்த பாவத்திற்கான பாரம் நம்மால் சுமக்கப்பட முடியாதது. 2000 முன்னதாகவே இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இன்று உங்களுடைய பாரமானது ஒன்று உங்கள் மேலேயே இருக்க வேண்டும், அல்லது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இரட்சகராக விசுவாசித்தபடினாலே உங்கள் பாரம் எல்லாம் அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கிறதாய் இருக்கலாம். ஒரே நேரத்திலே 2 இடங்களிலேயும் இந்த பாரம் இருக்க முடியாது. ஒன்று உங்கள் பாவ பாரம் உங்கள் மேலே இருக்கும், அல்லது கிறிஸ்துவின் மேலே வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ளவில்லை, தானே அவர் அதை சுமந்து தீர்த்தார். கலாத்தியர் 6:6 மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அப்போஸ்தலன் பவுல்

ஊழியக்காரர் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு தேவன் உலகத்திலே கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அந்த ஊழியத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே எந்த கடையிலே போய் எந்த பொருளை நாம் பெற்றுக்கொண்டாலும் பணம் கொடுக்க வேண்டியவர்களுடைய வரிசையிலே நின்று நாம் பணம் செலுத்தி வருகிறோம். இன்று பலர் அநேகருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதை பெற்றுக்கொள்பவர்கள் பணம் செலுத்தினால்தான் அந்த இடத்திலிருந்து கடந்து போக முடியும் என்ற எந்த அமைப்பும் இல்லை. அதை குறித்து யாருமே சிந்திக்கிறதில்லை. ஆனால் வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும் ஊழியங்களை தாங்க வேண்டியது நம்முடைய கடமை. கலாத்தியர் 6:7 மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வேத புத்தகத்திலே இது ஒரு குறிப்பிடத்தக்க வசனம். இந்த உலகத்திலே நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 சொல்லும் பொழுது விதைக்கிறவன் ஒருவனை குறித்து குறிப்பிட்டார். மட்டுமல்ல அறுக்கிறவன் ஒருவனை குறித்தும் அவர் சேர்த்து சொன்னார். இந்த வசனத்திலே சொல்லப்படும் கொள்கையானது அமைதிப்படுத்தப்பட முடியாத ஒன்று, அதாவது மாற்றப்பட முடியாத ஒன்று, அது முறிக்கப்படக்கூடாத ஒன்று. இந்த வாக்கியத்திலே ஒரு சிறு எழுத்தையும் கூட மாற்ற முடியாது. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் பூரணமானதாய் பொருத்தமானதாய் இது இருக்கிறது. நெல்லை விதைப்பீர்கள் என்றால் நெல்லைத்தான் அறுப்பீர்கள். பூசணி செடி ஒன்று படர்ந்து நீளமாக தரையிலே தூரமாக செல்லும் என்றாலும் அதன் முடிவிலே மற்றொரு பூசணிக்காய்தான் காய்க்கும். எகிப்திலே கண்டுபிடிக்கப்பட்ட சில கல்லறைகளிலே 5000 முன்னதாக வைக்கப்பட்ட கோதுமையை கண்டெடுத்தார்களாம். அதை நட்டபொழுது கோதுமைதான் விளைந்தது. 5000 கடந்து சென்றாலும் கோதுமை விதையானது தான் ஒரு கோதுமை விதை என்பதை மறந்து போகவில்லை. நீங்களும் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். எந்த மாற்றமும் இருக்காது. இந்த கொள்கை உண்மை என்பதை நிரூபிக்கும் அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையை வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். அவர்களிலே ஒருவர் தான் யாக்கோபு. இவருடைய வாழ்க்கையை ஆதியாகமம் 27:29 வரை நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு தனது தகப்பனாகிய ஈசாக்கை ஏமாற்றினார். தனது கரங்களின் மேலே ஆட்டு தோலை போர்த்து கொண்டு தனது சகோதரனாகிய ஏசாவை போல நடித்தார். ஏசாவினுடைய சரீரத்திலேதான் ரோமம் உண்டு. இவ்வாறாக தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றார். தகப்பனை ஏமாற்றிய பின்னர் தனது ஜீவன் தப்பும்படியாக ஓடிப்போய் மாமனாகிய லாபானோடு கூட வாழ்ந்தார். தனது தகப்பனாரை ஏமாற்றியதிலிருந்து தப்பிக்கொண்டோம் என்று எண்ணினார். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதை போல ஒன்றை அல்ல, அதையே அறுப்பான் என்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன? ராகேல் என்னும் தனது மாமாவின் மகளை நேசித்தான். அவள் இளைய மகள். 7 அவளுக்காக கஷ்டப்பட்டு பணி செய்தான். திருமணமும் ஒழுங்கு செய்யப்பட்டது. ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெண் ராகேல் அல்ல, லேயாள். தான் இளைய குமாரனாக இருந்தாலும் மூத்த குமாரன் என்று தகப்பனை ஏமாற்றினான். இங்கே இளைய மகளை திருமணம் செய்ய விரும்பியவனுக்கு மூத்த மகளைத்தான் அவனுடைய மாமா முதலாவது கொடுத்தார். அது மட்டுமல்ல, 1 புத்தகம் 21 ஆகாப் ஏசபேல் இவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகாப் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை இச்சித்தான். ஆனால் நாபோத்தோ அதை விற்க மறுத்துவிட்டான். ஆகாபும் ஏசபேலும் அரசனும் அரசியுமாக இருந்தபடியினாலே அவர்கள் விரும்பியதை எடுத்துக்கொண்டார்கள். ஆகாப் அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக ஏசபேல் நாபோத்தை கொலை செய்தாள். தாங்கள் செய்த இந்த தவற்றிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள். தேவன் எலியாவினிடத்திலே ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 21:19 நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். நடந்தது என்ன? யுத்தத்திற்கு சென்ற ஆகாப் காயப்பட்டான். தனது ரதத்தை ஓட்டி வந்த மனிதனை பார்த்து, யுத்தம் நடக்கும் இடத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு போ என்று கேட்டுக்கொண்டான். அவனுடைய ரத்தம் ரதத்திலே வடிந்து கொண்டிருந்தது. யுத்தத்திற்கு பின்னர் அவன் சமாரியாவிற்கு கொண்டு வரப்பட்டான். சமாரியாவிலே குளத்திலே இரத்தத்தை கழுவினார்கள். அங்கேயே நாய்கள் அவனுடைய இரத்தத்தையும் நக்கிற்று. மற்றொரு உதாரணமும் உங்களுக்கு சொல்ல வேண்டுமா? பவுலப்போஸ்தலர்

ஸ்தேவானை கல்லெறியும் காரியத்திலே தலைவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய மனமாற்றத்திற்கு பிறகு கலாத்தியா நாட்டிற்கு வந்தபொழுது பவுலப்போஸ்தலன் மேலேயும் கல்லெறிந்தார்கள். பவுலப்போஸ்தலன் மனம் திரும்பியபடியினாலே அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் நினைக்கலாம். விளைவை அவர் அறுக்கப் போவதில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்கிறது? மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஒரு திருச்சபையிலே சிறப்பு ஆவிக்குரிய கூட்டம் ஒன்று நடைபெற்றது. கூட்டம் முடிந்த பிறகு செய்தி கொடுக்க வந்தவரும் அந்த பணியிலே முன்னாலே நின்று வேலை செய்த எல்லாரும் இரவிலே உணவு அருந்தும்படியாக ஒரு சிறப்பான உணவு விடுதிக்கு கடந்து சென்றார்கள். ஒவ்வொருவரும் மிக அருமையான உணவு பதார்த்தங்களை தங்களுக்கென்று வாங்கி உட்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த செய்தியாளரோ ஒரு சோடாவை மட்டும் கேட்டு வாங்கி குடித்துக் கொண்டிருந்தார். அதை குறித்து அவரிடத்திலே கேட்டபொழுது, நான் மனம் திரும்பிய பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வயிறை தரவில்லை, புதிய சுபாவத்தை கொடுத்தார். எனவே நான் குடித்து குடித்து என் வயிற்றை கெடுத்து கொண்டதற்கு இப்பொழுது நான் அதை அறுக்கிறேன் என்றாராம். அருமையானவர்களே, இந்த வசனத்தை ஒருமுறை கூட நாம் கவனிப்போமா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அந்த வசனத்தின் ஆரம்பத்திலே அது எப்படி ஆரம்பமாகிறது? மோசம் போகாதிருங்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். எனவே யாராயிருந்தாலும் சரி, தப்பிக்கொள்ள முடியாது. இள வயதிலே இருக்கிறவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள் இந்த வசனத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வார்கள் என்று நான் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு பல வாலிபர்கள் போதைப் பொருட்களை உட்கொள்கிறார்கள். இள வயதிலேயே சுதந்திரமாக பாலுறவு பழக்க வழக்கங்களிலே ஈடுபடுகிறார்கள். அவர்களிலே சிலர் ஏற்கனவே தாங்கள் விதைத்ததை அறுக்க தொடங்கிவிட்டார்கள். இன்று இப்படிப்பட்ட பாவங்களின் விளைவாக எண்ணற்ற மக்கள் எய்ட்ஸ் வியாதியினாலேயும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிட்டாலும் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். நெல்லை விதைத்தவர்கள் நெல்லையே அறுக்க வேண்டும், பாவத்தை விதைத்தவர்கள் பாவத்தின் விளைவை அறுக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் மனம் திரும்பிவிட்டேனே என்று சொல்லலாம். ஆம் பிரியமானவர்களே, அது அற்புதமானது. என்றாலும் சில விளைவுகள் தவிர்க்க முடியாதவை.

0: கலாத்தியர் 6:8 தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே அவனுக்கு கிடைக்க பெறுகிற ஆவியின் கனியும் மகிமையான எதிர்கால நித்திய வாழ்க்கையுமாகும். கிறிஸ்துவின் வருகையை குறித்து எண்ணும் சில கிறிஸ்தவர்கள் அதை குறித்து பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் தமக்கு சொந்தமானவர்களை அவர் கூட்டி சேர்க்கும் பொழுதும் மாம்சத்திலே நாம் செய்த ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், என்றாலும் நீங்கள் கணக்கு கொடுக்கும் நாளிலே சில காரியங்களை குறித்து வெட்கப்பட வேண்டியது இருக்குமா? சற்றே எண்ணி பாருங்கள். 1 யோவான் 2:28 பாருங்கள். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். நீங்கள் மாம்சத்திலே வாழுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் மாம்சத்தின் கிரியைகள் தான் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும். இவ்வாறு கூறுவதனாலே நீங்கள் உங்கள் இரட்சிப்பை இழந்து போகப் போவதில்லை, உங்களுடைய வெகுமதியை நீங்கள் இழந்து போவீர்கள். எனவேதான் இரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தங்கள் அனுதின வாழ்க்கையை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் நம் முன்னாலே ஒரு சிவப்பு விளக்கை வைத்தார், இப்பொழுது ஒரு பச்சை விளக்கை வைக்கிறார். ஆறுதல் தரும், நம்மை உற்சாகப்படுத்தும் ஒரு வாக்கியத்தை கவனியுங்கள். கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஒரு டாக்டர் ஒருமுறை தனது போதகரிடத்திலே வந்து, ஐயா, என்னுடைய குமாரர்களை குறித்து நான் அக்கறை உள்ளவனாயிருக்கிறேன், ஆனால் எல்லாரும் எனக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். பள்ளி எனக்கு எதிர்த்து நிற்கிறது, மற்ற பெற்றோர்களும் எனக்கு எதிராயிருக்கிறார்கள், என்னுடைய நண்பர்களிலேயும் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், ஆனால் என்னுடைய பையன்கள் இருவரையும் நான் சிறப்பாக வளர்க்க விரும்புகிறேன் என்று கூறினார். அருமையானவர்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை குறித்து அக்கறையோடும் கரிசனையோடும் கண்டித்து வளர்ப்பதை மற்றவர்கள் எதிர்த்தாலும் நல்ல விளைவை பெற்றுக் கொள்ளும்படியாக நீங்கள் பொறுமையோடு செயல்படுங்கள். நிச்சயமாக அதற்குரிய பலன் உண்டே. உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்தி நடத்துவதிலே இப்பொழுது உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாகவே நல்ல முடிவு உண்டு. ஏசாயா 55:10-11 வாசிக்கிறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஞாபகம் இருக்கிறதா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவனோடு கூட கானான் தேசத்திலே நடந்து தெரிந்தான். அந்த நாட்களிலே அங்கே இருந்த கானானியர்கள் துன்மார்க்கமானவர்களாகவும் விக்கிரகாராதனைக்காரர்களாயும் இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்னும் குமாரன் பிறந்தான். ஈசாக்கு இளைஞனான போது மோரியா மலையின் மேலே ஆபிரகாம் அவனை கூட்டிச் சென்றான். தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக தனது ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக அத்தனையையும் ஆயத்தம் செய்தான். என்றாலும் அந்த பலியை செலுத்தாமல் தேவன் தடுத்தார். ஆபிரகாம் ஆவிக்கென்று விதைத்தான், ஆவிக்கென்று நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டான். மோசையின் தாயான யோசபேத் ஆபத்தான அந்த நாட்களிலேயும் மோசேயின் ஜீவனை காக்க ஒரு திட்டம் வகுத்தாள். மோசே பார்வோனின் மகளுடைய வளர்ப்பு மகனானான். தேவனுடைய அற்புதமான திட்டத்தின்படி மோசேயின் தாயே மோசேயை வளர்க்கும்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார். நிச்சயமாகவே அவள் மோசேக்கு தேவனை குறித்தும் ஆபிரகாமை தேவன் அழைத்த அழைப்பை குறித்தும் தேவன் இஸ்ரவேலை குறித்து வைத்திருந்த திட்டத்தை குறித்தும் கூறியிருப்பார்கள். ஒரு எகிப்தியனைப் போலவும் அவன் வளர்கிறதை அவள் கண்டாள். எகிப்து தேசமே அவளுக்கு எதிராக இருந்தது. எகிப்தின் கலாச்சாரம், எகிப்தின் சிற்றின்பங்கள், எகிப்தின் தத்துவங்கள், எகிப்தின் சமயம் அத்தனையும் அவளுக்கு எதிராயிருந்தன. ஆனால் ஒரு நாள் வந்தது. மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட தன்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். மோசேயின் தாய் விதைத்ததை அறுத்தார்கள். தாவீதின் வாழ்க்கையிலேயும் இதே கொள்கை எப்படி நிறைவேறியது என்று நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக தாவீது என்ற உடனேயே தாவீதனுடைய பாவம் பலருக்கு நினைவிற்கு வருகிறது. ஏனென்றால் ஒரு பெரிய வெள்ளை துணியிலே ஒரு சிறிய கருப்பு புள்ளி இருந்தாலும் அது உடனே தெளிவாக தெரிந்து விடுகிறது. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கை முழுவதிலும் பாவம் இருந்தது என்று நாம் சொல்ல முடியாது. ஒரு பெரிய கருப்பு நிற தாளிலே சிறிய வெள்ளை புள்ளி இருந்தால் அது தூரத்திலிருந்து பார்க்க தெரியாது. தாவீதின் காலத்தில் வாழ்ந்த மற்ற அரசர்கள் எல்லாரும் மிக கேடானவர்களாக இருந்தார்கள். தாவீது செய்ததை போன்ற ஒரு காரியத்தை அவர்கள் எல்லாரும் செய்யும் பொழுது அதை குறித்து யாரும் பெரிதாக எண்ணுகிறதில்லை. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையிலே அது மிகவும் தெளிவாக தெரியும் ஒரு காரியமாய் இருக்கிறது. தாவீது தேவனுக்கு ஏற்ற ஒரு இருதயத்தை உடையவராய் இருந்தார். தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது கூட தேவன் மேலே தனக்கு இருந்த வாஞ்சையை அவர் வெளிப்படுத்துகிறார். என்றாலும் தாவீதின் பாவத்தின் விளைவையும் தாவீது அறுத்தார். பிரியமானவர்களே, நாமும் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். எனவே நாம் நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கும் பொழுது அதற்கான விளைவும் உண்டு என்று தைரியமாக நன்மை செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சில வேளைகளிலே நன்மை செய்தால் என்ன பயன், நன்மை செய்தால் பிரச்சனைகள் தானே வருகிறது என்று கூட பலர் நினைக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஏற்ற காலத்திலே அதற்கான விளைவை பெற்றுக் கொள்வீர்கள். கலாத்தியர் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். பவுல் என்ன சொல்கிறார், நாம் ஒவ்வொருவருமே நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பல சமயங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. நன்மை செய்வது நல்ல ஒரு காரியம், ஆனால் நன்மை செய்வதற்கான அடிப்படை அஸ்திவாரம் சரியான ஒன்றாய் இருக்க வேண்டும். நாம் நன்மை செய்வதற்கான அடிப்படை என்ன? தேவனுடைய கிருபையினாலே நாம் பெற்றிருக்கிற நற்செய்தியே சரியான ஒரு அஸ்திவாரம். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக தேவனுடைய ஆவியினாலே நடக்கும் பொழுது ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். அப்பொழுது நீங்கள் நிச்சயமாகவே நன்மை செய்கிறவர்களாக சுற்றி தெரிவீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் நன்மை செய்கிற ஒருவராய் இருப்பீர்கள். குறிப்பாக மற்ற விசுவாசிகளுக்கு நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்தும் சத்தியங்களை குறித்து நாம் செயல்பட வேண்டிய விதமாய் செயல்படுவோமாக. சுமக்க முடியாத பாவமான பாரத்தை இயேசு கிறிஸ்துவண்டை கொண்டு வந்து அவரை இரட்சகராக விசுவாசித்து அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்ததை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோமா? நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்ற சத்தியத்தை மனதிலே கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலேயும் செயல்பட கவனமாயிருப்போம். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் பலனில்லையே என்று கவலை கொள்ளாமல் நிச்சயமாக பலன் உண்டு என்ற விசுவாசத்தோடு முன்னோக்கி செல்வோம். ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற இடங்களிலே சக விசுவாசிகளுக்கு நன்மை செய்கிறவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் தனது பாவத்திற்கான விளைவை அறுத்ததாக கூறப்பட்டுள்ளது? இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் தனது பாவத்திற்கான விளைவை அறுத்ததாக கூறப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ஆபிரகாம், ஆப்ஷன் பி மோசே, ஆப்ஷன் சி தாவீது.
2: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும் ஊழியங்களை தாங்க வேண்டியது நம்முடைய கடமை. நன்மை செய்தால் என்ன பயன்? நன்மை செய்தால் பிரச்சனைகள் தானே வருகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஏற்ற காலத்திலே அதற்கான விளைவை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடக்கும்போது ஆவியின் கனி உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும். அப்பொழுது நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக சுற்றித் திரிவீர்கள். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் பலம் இல்லையே என்று கவலை கொள்ளாமல் நிச்சயமாக பலன் உண்டு என்ற நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

நாம் யாவரும் முழந்தார்படியிட்டு இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தவர்களாக நன்றி அப்பான்னு சொல்லுவோமா? தேங்க்யூ அப்பா. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியது. நாங்கள் இதுவரைக்கும் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே. ட்ரை பண்ணி பண்ணி சோர்ந்து போன நாட்கள் உண்டு. நிர்பந்தமான மனுஷன் தான். யார் இந்த மரண சரீரத்தினின்று என்னை விடுதலையாக்குவார் என்கிற அந்த என் பாயிண்ட்டுக்கு நாங்கள் வரும்போது எங்க சார்பினின்று செயலாற்றுகிற தெய்வமே, சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடியேற்றுகிற தெய்வமே, அவன் வெள்ளம் இல்லப்பா, நீங்க வெள்ளமாய் வந்து அவனுக்கு எதிராக கொடியேற்றுகிறவரே, உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா.

நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா. எத்தனை இருள் வந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்குகள் வந்தாலும், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுகிறது. எந்த சூழ்நிலை எங்க வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அந்த சூழலில் தேற்றுவதற்கு உம்மிடம் ஒரு வார்த்தை இருக்கிறதப்பா. அந்த வார்த்தை எங்களை வளமாக்கும். அந்த வார்த்தை எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த வார்த்தை எங்களுடைய எல்லா பயத்தை நீக்கும். அந்த வார்த்தை எல்லா அவிஸ்வாசத்தை போக்கும் அப்பா. அந்த கிருபை உள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. வார்த்தையால் நிற்கவும் நிலைக்கவும் வைத்தவர். இனிமேலும் எங்க அன்பு மக்களை அப்படியே நிற்க வைக்க போறீங்க, நிலைக்க வைக்க போறீங்க. அதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்துல எங்க பார்த்தாலும் துர்ச்செய்தியின் மத்தியில் நற்செய்தியாகிய நீர் ஒவ்வொரு நாளும் பிரசன்னமாகி எங்க சூழலை அப்பா நீர் மாற்றுவதற்கு பதிலாக எங்க மன நிலைமையில் ஒரு தெளிவை உண்டாக்கி இச்சூழ்நிலையை ஆளத்தக்கதான மனநிலைமையை எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் வழியாக பிரசனத்தின் வசனத்தின் வழியாக எங்களுக்கு அனுதினமும் கொடுக்கிறீரே. உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள். காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்க வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. மீடியாக்களை எங்க திறந்தாலும் 3 அலைக்கு ஆயத்தப்படுங்கள். கருப்பு பூஞ்சை தோன்றிவிட்டது, வெள்ளை பூஞ்சை அடுத்து தோன்றும் என்று சொல்லி அப்பா மக்களை பயத்துக்குள்ளாக நடத்துகிற எல்லா காரியத்தின் நின்று என் மக்கள் விடுதலை பெறுவார்களாக என்று ஜெபம் பண்றோம்ப்பா. எங்க முதல்வருக்காக ஜெபம் பண்றோம். அமைச்சர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பல மாவட்டங்கள் தோறும் அவர்கள் மேற்கொள்ளுகிற பயணங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த தொற்றும் அவர்களை தொற்றி கொள்ளாதபடி தகப்பன் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களை வகுக்கிற அவர்களை மனதார மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நல்ல பலன் சுகம் ஆரோக்கியத்தினால் ஒவ்வொருவரையும் இடை கட்டுவீராக என்று ஜெபம் பண்ணுகிறோம். எங்க ஜெபத்தை கேட்டு உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா? இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொலி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. மீடியாவை திறந்தாவே துர்ச்செய்தி. துர்ச்செய்தியை கேட்பதினால் நீதிமான் பயப்படான். அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இருந்தார், இருக்கிறார், இனிமேலும் இருப்பார் என்பதில் எள்ளளவும் எள்ளளவும் சந்தேகமே இல்லை. நேற்று ஒரு சின்ன மெசேஜ் அண்ணன் லாரன்ஸ் அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். வாழ்க்கையில் என்றோ ஒரு நாள் ஏதோ ஒன்றை நிச்சயமாக நாம் இழந்துத்தான் ஆக வேண்டும். அப்படி இழந்துத்தான் ஆகணுன்ற ஒரு மனநிலைமை நமக்கு வந்துருச்சுன்னா எதை நினைச்சு நாம் கலங்க மாட்டோம் என்று அவர் அந்த சாராம்சத்தில் ஒரு குறுந்தகவலை அனுப்பியிருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இதுவரைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நீங்களும் நானும் இழக்காமல் அவர் பாதுகாத்துக் கொள்கிறாரே, அதுதான் அவருடைய கிருபை. நாம் நலமானதும் சுகமானதும் உங்க கிருபை. அந்த தெய்வம் ஆதி முதலாய் இருந்தார், இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். அவரை பார்த்து மகிழ்ச்சியோடு நாம் பாடப்போகிறோம். இதுவரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடலப்பா. இனிமேலும் கைவிடாத கரம் எங்களை தாங்கும், ஏந்தும், சுமக்கும். உயிரோடு இருக்கிற எங்களுக்கு உங்க கிருபை இருக்கு. நாங்க செத்துட்டா உங்க வருகை இருக்கு. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நீங்க துரோகம் பண்ணல. செத்து போனவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நேர் துரோகம் பண்ணல. எல்லா சூழ்நிலையிலும் எங்களை தேற்றுவதற்கு ஒரு வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தை பிடித்து நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம்,
நம்முடைய வசனங்களை தியானிக்கிறோம். அப்பாவை பார்த்து

0: பெர்க்மான்ஸ் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நிறைய பிரச்சனைகள்லாம் சூழ்ந்திருந்தா ராத்திரி பெட்டுக்கு போயிட்டு சொல்லுவாங்க, இன்னைக்கு ஏசப்பா வரப்போறார், அந்த கவலை எனக்கு என்ன செய்ய முடியும், அந்த சூழல் என்ன என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஏசப்பா வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், கவலையெல்லாம் மறந்துடுவோம்ல, கலக்கத்தையெல்லாம் மறந்துடுவோம்ல, வேதனையெல்லாம் மறந்துடுவோம்ல. அதுபோல ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வருகைக்காக நாங்கள் ஏங்கி கொண்டே இருக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வரார் அப்படின்னா எல்லா கவலையும் மாறிடும், எந்த சூழலும் உங்களை என்னை அஃபெக்ட் பண்ணாது. என்றோ ஒரு நாள் ஏதோ ஒன்றை நீங்களும் நானும் இழந்துதான் போக வேண்டும் என்கிற நிலைமையில் இதுவரைக்கும் ஏசப்பாவை நீங்களும் நானும் இழக்காதபடி அவரே பாதுகாக்கிறாரு அவருடைய அன்புக்காக.
1: தியானத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான விதத்தில் போராடாதே,
0: சரணடைந்து விடு
1: என்ற அற்புதமான ஒரு சேஷித்த சத்தியத்தை கடந்த 4 நாட்களாக நம்மோடு ஆண்டவர் தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறார். இந்த சத்தியங்களை கேட்ட பிறகு நமக்குள்ள நாம் அனுபவிக்கிற விடுதலைக்காக, சமாதானத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்,
0: ஆமென்.
1: நம்மளை குறித்த பார்வை மாறுறப்ப தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றின்னு சொல்கிறது, வெற்றிக்கான பாதையில் நம்முடைய முதல் அடியை எடுத்து வைக்கிறோம். ஆமென்,
0: ஆமென்.
1: என்ன பார்வை? அவர் என்னை எப்படி பார்க்குறாரோ அப்படியே நானும் என்னை பார்க்கணும். அவர் என்னை எப்படி பார்க்குறாரு? பலசாலியாவா பார்க்குறாரு?
0: பலவீனம்
1: இல்லை. உன் மாம்சத்தை நான் நம்புறதே இல்லை,
0: இல்லைப்பா.
1: ஸோ அது பழுதாகி போன மாம்சம் இல்லை, பழுது பார்க்க முடியாத அளவுக்கு பாழாக போன ஒரு
0: மாம்சம்.
1: அதனால் உன் மாம்சத்தில் நீ எந்த முயற்சி எடுத்தாலும் அது கம்ப்ளீட்டாக
0: அட்ரு ஃப்ளாப் ஆகிடும்,
1: ஃபெயிலியரில் தான் போய் முடியும். So don't try. இந்த முயற்சியும் செய்யாமல் பேசாமல் என்னிடத்துல சரண்டர் ஆயிரு அப்படிங்கிறதான் கடந்த நாட்களில் அவர் நம்மோடு பேசுகிற செய்தியின் சாரம், மையக்காரு. ஸோ நேற்றைய தினத்தில் அற்புதமான அந்த காரியங்களை குறித்து நம்மிடத்தில் ஆண்டு பேசினார். அந்த அது சின்ன இந்த பேர் அப்படிங்கிற பேரை குறித்து ஒரு அந்த ஃபிலிமில் வந்து ஒரு கிளிப் எடுத்து போட்டிருந்தோம். அது நிறையா சேனல்ஸில் அதை வச்சுருந்தாங்க. அதனால் காப்பிரைட் கிளைம் இருக்காது அப்படிங்கிறனால அதை நாங்கள் அந்த யூஸ் பண்ணோம். அந்த மெசேஜை நாங்கள் உங்களுக்கு விளக்கி சொல்வதற்காக. ஆனால் முடிஞ்சோடனே அவன் காப்பிரைட்டில் அவன் இது பண்ணிட்டாங்க. அதனால் அருமையான பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளோ இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவரே, அநேகர் கண்கள் இன்றைக்கி என்ன செய்யட்டும், திறக்கட்டும் அப்படின்னு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ வேகமாக அந்த காரியம் நடந்துச்சோ, டப்புனிதாகி அதை சரி செஞ்சு கடைசியில் திரும்பவும் ஒரு சின்ன இதை வச்சு பார்த்தோம். அதையும் காப்பிரைட் கிளைம் பண்ணாங்க. ஸோ மொத்தத்தில் அந்த வீடியோவை எடுத்துட்டு கீழே உள்ள அந்த அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் அந்த ட்ரூத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண அந்த வீடியோ கிளிப்பு வந்து போன நேற்றைய தின மெசேஜினுடைய கீழே அந்த லிங்க் இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட், அந்த காரியத்தை குறித்து நாங்கள் பேசுகிறப்ப நீங்கள் அந்த வீடியோவை ஆன் பண்ணி அதோடு சேர்த்து நீங்கள் அந்த மெசேஜை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ரகசியம், ஒரு சத்தியம் புரியும். அது நம்முடைய எல்லா முயற்சிகளையும் விட்டுட்டு அவரை நோக்கி கதறதுக்கு நமக்கு அதுவே ஒரு ஆரம்பமாக இருக்கும். அதனால் நான் உங்களை ரொம்ப தயவாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிற காரியம், ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, தயவு செஞ்ச நேற்றைய தின மெசேஜை நீங்கள் ஒருவேளை இந்த தடைகளால் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னா இந்த செய்தியை நீங்கள் கேட்குறதுக்கு கேட்டுட்டீங்கன்னா அதையும் கேட்டுருங்க. அப்போனா ஒரு முக்கியமான ட்ரூத் உங்களுக்கு விளங்கிரும். நல்லா அது விளங்கிருச்சு அப்படின்னா நம்முடைய காட்டில் மழை
0: தான்.
1: அப்படி இப்போ ஏன் வறண்டு வெடிச்சு போய் எல்லாமே இருக்குது அப்படின்னா இந்த மழை பெய்யாததுனால. ஓகே, ஸோ அதை நாம் அந்த அந்த சத்தியங்களை நாம் விளங்கி கொள்ளுகிற பொழுது அறியாமையினால ஜனங்கள் சங்காரமாகறாங்க. ஆண்டவரை அறியாததுனால ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆனா தேவனை குறிச்ச அறிவு வந்துருச்சு அப்படின்னா பிசாச சங்காரம் பண்ணிடலாம்.
0: ஆமென்.
1: அவரோட சேர்ந்து. அதனால இந்த மாதிரி ட்ரூத் எல்லாம் உள்ள போறப்ப ஏதாயும் ஒரு தடை உள்ள வந்து அது வைடா அவங்க கேட்க முடியாத அளவுக்கு ஒரு இன்டரப்ஷன் வந்துருது. ஸோ நீங்க இந்த விஷயத்துல தயவா எங்களுக்கு கொஞ்சம் சப்மிசிவா இருந்து நில்லப்பாச நான் அதை கேட்டுறேன். உங்களுக்கு மெடிசின் தேவைன்னா நீங்கள் ஐசியூவில் இருப்பீங்கன்னா கண்டிப்பாக கேட்டுருவீங்க. இல்லை நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா உங்களால் அதை கேட்க முடியாது. ஸோ இந்த வாழ்க்கையை நாம் ஒரு முற்றிலும் ஜெயங்கொள்ளணும் அப்படின்னா நாம் போராடுறதை என்ன செஞ்சிடணும், நிறுத்திடணும். ஆமென்.
0: ஆமென்.
1: அதுதாங்க பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:15 நாம் வாசிக்கலாம். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை.
0: நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாய பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்.
1: நன்மை என்ன செய்யல,
0: என்னிடத்தில்
1: வாசமாய் இருக்கிறது இல்ல என்பதை நான் என்ன பண்ணிருக்கிறேன்,
0: அறிந்திருக்கிறேன்.
1: எங்க மாம்சம் வாசமா இல்ல, எங்க நன்மை வாசமா இல்ல,
0: மாம்சத்துல
1: நன்மையே இல்ல. அதனாலதான் நம்ம மாம்சத்தை கொஞ்சம் சார்ந்த உடனே அட்டுழியம் தான் நடக்குது. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது,
0: நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை.
1: சோ எனக்குள்ள ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட், இட்ஸ் எ வார், இட்ஸ் an ongoing war. நன்மை செய்யணுங்கிற விருப்பம் இருக்கு, ஆனா அது என்னால செய்ய முடியல.
0: ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன்.
1: நான் விரும்புறது ஒண்ணு, நான் செய்யறது
0: இன்னொன்னு,
1: கம்ப்ளீட் ஆப்போசிட். எனக்குள்ளேயே நான் ஒரு பக்கம் வடதுருவமா இருக்கிறேன், இன்னொரு பக்கம் தென் துருவமா இருக்கிறேன். வில்லன் நான் தான்,
0: ஹீரோ.
1: அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல,
0: எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது.
1: ஆனபடியால் நன்மை செய்கிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன்.
0: உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன்.
1: ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற
0: வேறு ஒரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாய் இருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது.
1: இந்த போராட்டத்தின் முடிவில் கடைசியில் நான் சிறைப்படுறேன். ஒவ்வொரு முறை போராடுறது எதுக்கு, விடுதலை பண்ணுக்கிறது தான் போராடுறேன். ஆனால் கடைசியில் அது எங்க போய் முடிஞ்சிருது,
0: சிறையில்,
1: சிறையிருப்பில் போய் முடிஞ்சிருது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும்
0: போராடுகிறது.
1: நமக்குள்ள ஒரு போராட்டம், நம்முடைய அவயவங்கள்ல ஒரு
0: போராட்டம்.
1: போராட்டம், நான் விரும்புறதை இந்த கை செய்ய மாட்டேன், நான் விரும்புறதை இந்த வாய் பேச மாட்டேன், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி நான் விரும்புறதை இந்த கண்ணு பார்க்க மாட்டேன். போராட்டம், கடைசியில போராடி களைச்சு போன மனுஷன் என்ன முடிவுக்கு வந்துறாரு,
0: நிர்பந்தமான
1: மனுஷன்
0: நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்?
1: Oh, unhappy and pitiable and wretched man that I am. அந்த நாட்கள்ல அந்த ரோம தண்டன முறைகள்ல ஒண்ணு எதை மனசுல வச்சு இந்த பாசேஜ் அவரு பவுல் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, டெட் பாடியை நம்ம பேக் சைடில் கட்டி விட்டுருவானுங்களாம். கம்ப்ளீட்டாக ஒரு செத்து போன பிணத்தை நம்முடைய சரீரத்தோடு இணைச்சி கட்டி நம்மளை விட்டுருவாங்களாம். அந்த அந்த டெட் பாடி நேரம் ஆக நாட்கள் ஆக என்ன ஆக ஆரம்பிக்கும், அப்படி டீகே ஆக ஆரம்பிச்சு அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும், அப்படி புழு வச்சிடும். அந்த ஸ்மெல் வந்து நம்மளால டாலரேட் பண்ணவே முடியாது. கொடூரமான ரோம அரசாங்கத்தினுடைய ஒரு தண்டன முறைகள் அது ஒண்ணு. அந்த நாற்றத்தை சகிக்க முடியல. புழுக்கள் அப்படி ஊடுருவுது. இப்ப உயிரோட செத்துட்டு இருக்கிறேன், மாற்றம் வரும்னு பார்த்தா என்னது, ஒரே நாற்றம். ஸோ இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்கக்கூடும்? இந்த மாதிரி ஒரு டெட் பாடியை கட்டி விட்டுருக்குறாங்களே, இதுல இருந்து யார் என்னை
0: விடுதலையாக்குவார்?
1: அதை வச்சுதான் இந்த வேர்டு அங்க எழுதி வச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில தான் எங்க பாக்குறாரு அவரு, Who will release and deliver me? அந்த வேர்டு தான் முக்கியம். Who will release and deliver me from this body of death? Is there no one who can do anything for me? எனக்காக ஏதாவது செய்யக்கூடிய ஆள் யாராவது இங்க ஒருத்தருமே இல்லையா? Can you help me? அந்த மாதிரி ஒரு எப்பவுமே நம்மளை என்னைக்கு நாம நம்புறத நிறுத்துறோமோ அப்பதான் பிறருடைய உதவியை நாம நாட ஆரம்பிக்கிறோம். நமக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நாம முயற்சி செய்கிறது என்ன செய்யறது இல்ல,
0: நிறுத்துவதே
1: இல்ல. என்னைக்கு முழுசா நம்பிக்கையற்று போகிறனோ அப்பதான் நான் உதவிக்காக கதற பிரச்சனை முத்தி போனா அலற
0: ஆரம்பிக்கிறேன்.
1: காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நான் கதற ஆரம்பிக்கிறேன். பார்த்தேன் நேத்து அந்த கரடி குட்டி தன்னால முடிஞ்ச அளவுலாம் முயற்சி பண்ணி கடைசியில எல்லாமே தோல்வியில போய் முடிஞ்சு பிசாசால சங்காரம் ஆகிற நேரத்துலதான் நிர்பந்தமான நிலைமையில தான் அது கதறிச்சு. கதறின உடனே அவரு களத்துக்கு வந்துட்டாரு.
0: ஆமென்.
1: தகப்பன் எங்க வந்துட்டாரு?
0: கதறும் போது களத்திற்கு.
1: இந்த இடத்துல இருந்து நாம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். பிசாசு நம்முடைய பலவீனங்கள் மேல எப்பொழுதுமே குறியா இருக்கிறான். அதனால நம்முடைய எந்த பகுதியில நாம பலவீனமா இருக்கிறோமோ அந்த பகுதியில நம்மளை தாக்கி நம்மளை குழியில பிடிச்சி என்ன செஞ்சிடறான், தள்ளிடுறான். செய்யக்கூடாத செயலை செஞ்சதுனால, போகக்கூடாத இடத்துக்கு போனதுனால மனுஷன் இப்ப எங்க விழுந்துட்டான்,
0: குழியில்.
1: இப்ப விழுந்த குழி வந்து அது மரண குழி, படுகுழி. என்ன குழி?
0: படுகுழி.
1: உயிரை உயிரோட நமக்கு சமாதி கட்டுற ஒரு படுகுழி. இந்த குழியில நான் விழுந்துட்டேன் பாருங்க. இப்ப குழியில இருந்து வெளியில வர்றதுக்கு நானே என்ன செய்யறேன்னா, குழிக்குள்ள இருந்துகிட்டே நான் ட்ரை பண்றேன். அதான் வந்து பிசாசு என்ன செய்யறான்,
0: விரும்புறான்,
1: எதிர்பார்க்கிறான். குழிக்குள்ள தள்ளிட்டோம், குழிக்குள்ள தள்ளினது மட்டும்தான் நம்ம வேலை. இனிமே அவன் வெளியில வர்றதுக்கு அவனே என்ன பண்ணுவான், ட்ரை பண்ணுவான். அதுவே அவனுக்கு வினையா என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. ஜான்சி மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் அவருடைய ஒரு புஸ்தகத்தை நான் வாசிச்சுட்டு இருந்தப்போ அவர் சொல்றாரு, குழியில் விழுந்திருக்கும் பொழுது நீ தோண்டுவதை நிறுத்திவிடு. குழியில் விழுந்திருக்கும் பொழுது
0: நீ தோண்டுவதை நிறுத்திவிடு.
1: உன்னோட வேலை மீண்டு வரணும், ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற?
0: தோண்டுகிறாய்.
1: எப்படி ஆகலும் தோண்டி நம்ம மேல வந்தோம். இருக்கிறதே குழி, குழிக்குள்ள இருந்துகிட்டு நீ ட்ரை பண்றேங்கிற பேர்ல தோண்டுனேன்னா என்ன ஆகும்?
0: இன்னும் பாதாள குழி இல்ல.
1: இன்னும் பாதாள குழி ஒரு பக்கம் இருந்தாலும் சைடுல இருக்கிற மண்ணெல்லாம் சரியும். என்ன செய்யும்?
0: சரியும்.
1: மண்ணு மேல மேல என்ன செய்யும்?
0: சரியும்.
1: சரியும் சரீர மண்ணு குழுக்குள்ள இருக்கிற ஒன்னதான் மூடும்.
0: எஸ்.
1: அப்ப குழியில் இருக்கிறாலு மேல வர்றதுக்கு எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. அப்படி முயற்சி பண்ணி அவர் மண்ணை ஏதாவது தோண்டுவார்னா, அல்லது இங்கேயாவது கையை வச்சு அங்க கையை வச்சு ஏதாவது ஏறிடலான்னு நினைப்பார் அப்படின்னா, அந்த மண்ணு உயிரை வாங்குற மண்ணு, சரீர மண்ணு. லேச தொட்டாலும் சர்றன்னு என்ன செய்யுது? கீழே
0: சரிந்து விழுந்து விடுது.
1: சரிந்து விழுகுது. எங்க கையை வச்சு ஏறுவீங்க? கையை வச்சாலும் சரி, காலை வச்சாலும் சரி, அசைஞ்சாலும் சரி, லேச தவறுதல உடல் பட்டாலும் சரி, உடனே ஒரு மண் என்ன செய்யுது?
0: சரிகிறது.
1: சரிகிறது. லேசா ட்ரை பண்ணதுக்கே சரிதே, ஏதாவது இன்னும் சீரியஸா முயற்சி எடுத்த என்ன ஆகும்? மொத்தமா மூடிரும்.
0: ஹல்லேலூயா.
1: இப்ப குழியில் இருக்கிறவனுக்கு உதவிக்கான கரம் எங்கிருந்து தான் வரணும்? மேல இருந்து. ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னார், குழியில் இருக்கிறப்ப நீ மேல வரணும் எடுக்கிற முயற்சியில உன்னிடமிருந்து வெளிப்படுகிற சின்ன அசைவு கூட உன்னை மூடுகிற பெரிய சரிவாயிரம். குழியில் இருக்கிறப்ப வெளியில வரலான்னு ட்ரை பண்ணி கைய வைக்கிற மண் என்ன செய்யுது?
0: சரிகிறது.
1: சரிஞ்ச உடனே எனக்கு திக்கு திக்குன்னு ஆயிருது. உயிர் பயம் என்ன செய்யுது?
0: வருகிறது.
1: ஆஹா, விழுந்துட்டோம். எங்க கைய வச்சாலும் மண் என்ன செய்யுது?
0: சரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கு.
1: சரியுது. லேசா இதை பிடிச்சி ஏறிலான்னு பார்த்தா மண் என்னன்னா
0: மூடுகிறது.
1: சரியுது, மூடிரும். இப்ப லேசா சரியுது, நான் இன்னும் ட்ரை பண்ணேன்னா இந்த மண்ணு சரிஞ்சு மொத்தமா என்ன என்ன செஞ்சிடும்?
0: மூடிரும்.
1: அப்ப எதுனாலடா சரியுது? நீ அசைறதுனால. நீ ஏதோ ஒரு முயற்சி பண்ணி வெளியில வந்துடலான்னு சொல்லி உன்னுடைய அசைவு மண் என்ன செய்யுது? சரிய வைக்குது. இப்ப குழியில இருக்கிற முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஃப்ரீஸ் ஆயிடணும். கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது?
0: அசையவே கூடாது.
1: நீ வந்து ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்கக்கூடாது. வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ண கட்டாயம் பண்ண என்ன செய்யும்? சரியும். அதாவது உன் நிலைமை இன்னும் மோசமாகும். உன்னோட முயற்சியே உன்னை உயிரோட மூடுவதற்கான மாபெரும் சரிவா மாறிடும். சறுக்கி விழுந்த குழியில் என்ன செஞ்ச?
0: சறுக்கி விழுந்த.
1: சறுக்கி விழுந்த முதல்ல சறுக்கி விழ வச்சான். இப்ப குழிக்குள்ள கொண்டே வச்சு மண்ணை நீ முயற்சி பண்ணி மேல வான்னு என்ன சோதிச்சு, இப்ப மண்ணு சரிஞ்சு விழுது. குழியில சறுக்கி விழுந்த விழுந்த என் மேல இப்ப மண்ணு சரிஞ்சு விழுது. சறுக்கி சரிந்து. சறுக்கிட்டீங்க. எப்படியோ வீக்கா இருந்தோம், தவறு செஞ்சிட்டோம், சறுக்கி விழுந்தாச்சு. ஒழுங்கா ஜோம் பண்ணல, ஒழுங்கா உறவாடல, ஆண்டவரோட கிட்டி சேரல, அந்த வீக்கான சமயத்தை பயன்படுத்தி டெவில் விரிச்ச கண்ணில விழுந்து சரிக்கு எங்க விழுந்தாச்சு? குழியில விழுந்தாச்சு. இப்ப நீயா ட்ரை பண்ணி ஏதாவது முயற்சி பண்ணனா சரிக்கு விழுந்த. நீ முயற்சி பண்ண இப்ப மண் என்ன செய்யும்? சரிஞ்சு விழும். என்ன செஞ்சிடும், மூடிடும். சோ நாம சுயமா முயற்சி செய்கிற பொழுது நம்முடைய நிலைமை மேம்படாமல் அது மேலும் மோசமாகிறத வாழ்க்கையில பல முறை பார்த்திருக்கோமா? இதை செஞ்சு அதை செஞ்சு தப்பிச்சிடலாம், இதை பண்ணி மேல வந்துடலாம், அதை செஞ்சு மேல வந்துடலான்னு நம்முடைய நாமளே ஒரு ஹீரோவா முயற்சி பண்றப்ப நிலைமை ரொம்ப மோசமாச்சா? ஜென்ரல் வார்டில் இருந்த நம்ம ஐசியூக்கு போற நிலைமை ஆகி போச்சா? அங்கேயும் கீழ்பணியாம அங்கேயும் நம்ம முயற்சி பண்ணதுனால ஐசியூல இருந்து எமர்ஜென்சி வார்டுக்கு போனோமா? அங்கேயும் ட்ரை பண்ணதுனால ஆபரேஷன் தியேட்டருக்கு போனோமா?
0: ஹல்லேலூயா.
1: இனிமே ட்ரை பண்ண மார்ச்சுரிக்கு போயிருவ. எங்க போயிருவ?
0: மார்ச்சுரிக்கு.
1: பெனவரையில் ஒன்றே வச்சிருவான். அதான் அவனுடைய நோக்கம், டெவிலோட
0: நோக்கம்
1: தான் மரணத்துக்கு அதிகாரி
0: அவன்.
1: முயற்சி பண்றப்ப நிலைமை மேலும் மோசமா. கத்தர் சொல்றாரு, நீ சும்மா இரு, இந்த யுத்தம் என்னுடையது.
0: ஆமென்.
1: இந்த யுத்தம் யாருடையது?
0: கர்த்தருடையது.
1: ஒன்னு நம்மளை மூடக்கூடிய இந்த மாதிரியான சரிவுகள் நம்முடைய நாம சொந்தமா முயற்சிக்கிற பொழுது நம்மளிருந்து வெளிப்படுகிற மனுஷீக அசைவுகளால உண்டாகிறது. நானா வெளியில வரணும்னு மனுஷீகமா செயல்படுறேன் பாருங்க, அதுதான் அசைவு. இப்ப ஆண்டவர் நீ அசையாத என்னோட செஞ்சிருங்கிறாரு. குளியில இருக்கிற நீ எந்த அசைவும் கூடாது, வேணும்னா என்னோட முழுசா செஞ்சிரு.
0: ஹல்லேலூயா.
1: உனக்கு நீயே சமாதி கட்டுறதை நிறுத்துன்றார் ஆண்டவர்.
0: ஹல்லேலூயா.
1: இந்த நிர்பந்தத்தை நாம இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் இந்த நிர்பந்தம்.
0: எஸ்.

0: இதுப்பா
1: அப்புறம் ஏன்டா தொடுற, தொட்டா சரியுதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் தொடுற? நீ என் மேலே வந்துலாம் நினைக்கிறியா? ட்ரை பண்ணு. இல்லாண்ட ஒரு என்ன பண்ணாலும் என்ன செய்யுது
0: சரிது,
1: அப்பனா அசையாத, ஆடாத,
0: அசையாத,
1: அசையாத, கை கால் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சும்மா நின்றா உள்ள.
0: ஹல்லேலூயா.
1: இந்த நிர்பந்தமான நிலைமையில தான் நம்ம மேல நாம் வச்சிருக்கிற நம்பிக்கைய கம்ப்ளீட்டா இழந்து நம்முடைய நம்பிக்கையை முழுசா அவர் மேல வைக்க ஆரம்பிச்சிடறோம்.

0: ஆமென்.
1: ஏன் மேல பார்த்தான் தெரியுமா? கைய வச்சா எல்லாமே என்ன செய்யும்?
0: சரிஞ்சிருது.
1: அச்சத்தின் உச்சத்தை பார்த்த இடம் அது.

0: அச்சத்தின் உச்சம்.
1: எஸ்,
2: பல் ஒளியில் நான்
0: பள்ளத்துல எதை பார்க்கலாம்?
1: இருள்
0: அச்சத்தின்
2: உச்சம்.
0: உச்சம் சில பேர்ல குழியில இருக்கிறன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அங்கதான் அச்சத்தின்
1: உச்சம்
0: உச்சம் தெரியும். நம்ம ஏதாவது சறுக்கிறப்ப, நாம தவறு செய்யறப்ப, விழுந்துடுறப்ப நமக்குள்ள ஒரு ஒரு ஒரு ஒரு அச்சம் உண்டாகுதா? ஆண்டவரே, என்ன செஞ்சாலும் இதுல இருந்து வெளியில என்ன செய்ய முடியல,
2: வர முடியல ஆண்டவரே,
0: வர முடியல ஆண்டவரே. அப்படி வர்றதுக்கு நான் எந்த முயற்சி எடுத்தாலும் அது எனக்கு எதிராக என்ன செய்யுது,
2: திரும்புதே அப்பா.
0: ஏன் நல்லதுக்கு அப்படின்னு நான் இந்த செயலை செஞ்சா அதுவே எனக்கு தீமையா பாதகமா மாறுது. இது ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையா இருக்கு ஆண்டவரே.
2: ஹல்லேலூயா.
0: குழியில் நிலவும் சூழல் இது, குழிக்கே உரிய சூழல் இது. எல்லாரும் சொல்லுங்க, குழியில் நிலவும்,
2: குழியில் நிலவும்
0: சூழல் இது,
2: சூழல் இது,
0: குழிக்கே உரிய,
2: குழிக்கே உரிய
0: சூழல் இது,
2: சூழல் இது.
0: குழியில் இருக்கிற எப்படி கண்டுபிடிக்கலாம்? சறுக்குன இப்ப எல்லாமே என்ன செய்யுது, சரியுது. இப்ப நீங்க எந்த முயற்சி பண்ணி இதுல இருந்து வெளியில வர முடியாது. தப்பு பண்ணல, நீ தானே இந்த குழியில போய் என்ன செஞ்ச,
2: விழுந்த,
0: சாவுட. நீயா முயற்சி பண்ணி சாவு.

0: அப்படின்னு சொல்லி நம்ம மேல சரிஞ்சு விழுந்து நம்மளை உயிரோட மூடுகிற அந்த காரியங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? மேல இருந்து சொல்லுவாரு, டேய், எந்த முயற்சியும் என்ன செய்யாத
1: செய்யாத
0: செய்யாத. குழுக்குள் இருக்கிறேங்கிறத மனுஷன் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அண்ட சொல்லாரு, டோன்ட் ட்ரை, இட் ஓன்ட் வொர்க். குழிக்குள் இருந்துட்டு ஏதாவது முயற்சி பண்ணனா அதனால எந்த பிரயோஜனம் உனக்கு உண்டாக போறது
1: இல்லை.
0: பட் ஜஸ்ட் கிரை டு யுவர் காட், டோன்ட் ட்ரை பட் கிரை.
1: Hallelujah.
0: It will work. It will definitely work. Hallelujah.
1: Hallelujah.
0: நீ குழிக்குள்ள இருந்து முயற்சி செய்யறத விட்டுட்டு குழிக்குள்ள இருந்து டடின்னு கத்துவேனா.
1: Hallelujah.
0: உங்களை ஒரு ஆடு குழியில விழுந்துருச்சுன்னா என்ன செய்ய மாட்டானா?
1: தூக்கி விட மாட்டானோ?
0: என்னோட உங்களோட மேய்ப்பர், என்னோட மேய்ப்பர்,
1: நம்முடைய பிரதான மேய்ப்பர்
0: குழியில விழுந்த ஆடுகளை தூக்கி விடுகிறவர், தூக்கி எடுக்கிறவர். வழியில் இருக்க வேண்டிய ஆடு குழியில இருக்கு. குழியில இருக்கிற ஆடு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? கதர்றது மட்டும்தான்.
1: ஆமென்.
0: சாதாரண கதர் இல்ல, என்ன ஓலம் அது?
1: மரண ஓலம்,
0: மரண ஓலம்.
1: மெய்ப்பன்
0: அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வரல, பாஞ்சு வர்றாரு.
1: ஆமென்.
0: எந்த முயற்சியும் பண்ணாத, சரிக்கிட்ட, தப்பு செஞ்சிட்ட, விழுந்துட்ட, இப்ப மேல வரலாம் அப்படின்னு சொல்லி நீ எடுக்கிற முயற்சி எல்லாமே சரிஞ்சு ஒன்னு என்ன செய்யுது? மூட ட்ரை பண்ணுது. எங்க தொட்டாலும் மண்ணு சரியுது, எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, உனக்கு பாதகமா இருக்கு. இந்த நேரத்துல நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்ன செய்யலாம்?
1: அவரை நோக்கி
0: கதறலாம். இதை செய்ய முடியாதான்ற ஆண்டவர் ஜெப அறைய பூட்டிட்டு தனியா இருக்கிறப்ப, அமர்ந்து இருக்கிறப்ப, இந்த கதறலின் சத்தம், இந்த ஓலத்தின் சத்தம், இந்த மரண சரத்தில் என்று யார் என்னை
1: விடுதலை ஆக்குவா?
0: கரடி குட்டி இந்த மாதிரி கத்தினப்ப தானே, கத்தினப்ப இல்ல கதறினப்ப தானே, ஓலம் விட்டப்ப தானே
1: அப்பா வந்து
0: கர்ஜனை பண்ணிட்டு வந்தாரு. அப்ப இந்த குழிக்குள்ள நீ ஆடாம அசையாம நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்,
1: என்ன
0: செய்யணும்?

0: ஒரு 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவர்களில் ஒன்று காணாமல் போனார். மற்ற 99 ஆடுகளை வனாந்திரத்தில் விட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி தெரியானோ? அந்த வேர்ட் ரொம்ப தோணும், தேடி தெரியானோ? தேடுறாரு தேடுறாரு தேடுறாரு, எங்கடா எங்கடா போன எங்கடா போன எங்கடா போன அப்படின்னு கண்டுபிடித்த பின்பு அதை சந்தோஷமாய் தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு லூக்கா 15
1: வாசிக்கிறான்.
0: இந்த நாம உதவிக்காக நாம நாம நாம கதற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: அந்த
0: இடத்துலதான் டெவில் நம்மளை கடினப்படுத்த விட்டுறக்கூடாது.
1: ஹல்லேலூயா.
0: அந்த இஸ்ரவேல் மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளுக்கு பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்களாம். ஒவ்வொரு ஆடுக்கு என்ன வச்சிருப்பாங்க?
1: பேர் வச்சு.
0: காது கருப்பா இருந்தா கருப்பு காதை, வெள்ளையா இருந்தா வெள்ளைக்காதை, இந்த மாதிரி அதனுடைய இதுகளை வச்சு அதுங்களுக்கு பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்களாம். அப்ப இந்த ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. அப்புறம் பைபிள் ஸ்கூலில் 1999 எழுதின என்னோட முதல் ஆர்டிக்கல் காணாமல் போன வெள்ளைக்காரன், செகண்ட் ஆர்டிக்கல் ஐ திங்க். ஆனால் எனக்கு ஆண்டர் கொடுத்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் அது. முதல் ஆண்டருடைய குரலை நான் அந்த மெசேஜ் மூலமாக தான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய ஸ்பிரிட்டில் நான் அனுபவித்த அந்த பகுதியை லூக்கா 15 இருந்தேன். அப்ப 100 ஆடுகளை அடைச்சிட்டு பாக்குறாரு. இப்ப எந்த ஆடை காணா? என்னடா எல்லாரும் இருக்கான், எங்கடா வெள்ளக்காதன? வெள்ளக்காதன காணன்ன உடனே அவரு எல்லத்தை விட்டுட்டு வெள்ளக்காதனை இப்ப என்ன செய்யறாருன்னா தேடி திரியறாரு. இப்ப தேடி திரியறப்ப அவரு ஏதேன்ல எப்படி தேடி திரிஞ்சாரு? என்ன செய்வோம்? குரலை கொடுத்துக்கிட்டே தேடுவோம். மரண இருள் சாயந்தராச்சு, சும்மா ஏதோ ஒரு மாதிரி ஆடு எப்படி காணாம போயிருக்கும் மந்தையில இருந்த ஆடு? நீங்க சொல்லுங்க பாப்போம். மேய்ப்பன் மேய்ச்சிக்கிட்டு இருந்தப்ப நல்லா தான் மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஆனா ஒரு ஆடு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா பேக் அடிக்குது. என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா
1: பேக் அடிக்கு.
0: ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிற புல்லு அது ரொம்ப கண்ணு குளிர்ச்சியா இருந்ததுனால மேயலான்னு போயிருச்சு. சோ லேசா மேயிறப்ப என்ன பண்ணுச்சு? அப்படி திரும்பி பார்த்துச்சு. மெய்ப்பன் அங்கதான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம இங்கதான் இருக்கிறோம். நமக்கு மெய்ப்பனுக்கு இடையில தூரம் கொஞ்சம் தான் இருக்கு. இப்ப என்ன கூட ஓடி போய் நினைச்சுக்கலாம், அவரோட
1: சேர்ந்துக்கலாம்
0: அப்படிங்கிற ஒரு தெம்பல மேய்ஞ்சிச்சு. அப்புறம் மேய மேய ஒரு சுகம் வந்தோடனே இடைவெளி இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. அப்புறம் பாக்குது பரவாயில்ல, ஓடுனா போய் என்ன செஞ்சுக்கலாம், சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆக ஆக மேய்ச்சல் மும்மரத்துல அடிக்கடி திரும்பி பாக்குறது இப்ப குறைஞ்சு ரொம்ப நேரம் இங்க மேய்ஞ்சிச்சு. எப்பமாவது ஒரு நேரம் அவரை பார்த்துச்சு. அப்புறமும் பொழுது சாய சாய சாய தூரம் தூரமா போய் இந்த அப்பப்ப அவரை பார்த்துட்டு இங்க மேய்ஞ்சிச்சு பாருங்க. அந்த பார்வை சுத்தமா கட்டாயி எதை மேய்ஞ்சிச்சோ அது மேல அதுக்கு ஈர்ப்பு அதிகமாயிருச்சு. சோ இப்ப திரும்பி பார்க்கறதே நிறுத்திட்டு பின்மாறின ஆடு ஃபுல்லா மேய்து. மேய்ஞ்சி முடிச்சிட்டு பார்த்தா பொழுது போயிருச்சு, இருட்டிருச்சு. இப்ப மேய்ப்பனையும் பார்க்க முடியல, மந்தையும் பார்க்க முடியல, எல்லாமே அவுட் ஆஃப் சைட், ஃபுல் ஆஃப் டார்க்னஸ். அதுவா முயற்சி பண்ணி தட்டு தடுமாறி அப்படி வந்துடலாம் இப்படி வந்துடலாம்னு சொல்லி முட்டி மோதி ட்ரை பண்ணி தன்னோட வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டு ஓடி வருது. இருட்டில் ஒன்றும் தெரியல, எங்கெங்கயோ முட்டி கிடைச்சல பொத்துன்னு போய் என்ன தெரிச்சு ஒரு குளிக்கல
1: விழுந்துருச்சு.
0: கும் இருட்டு, கருங்கும்மன் இருட்டு. இப்ப யோசிச்சு பார்க்குது அப்பமே லேசா மேயறப்பயே நமக்கு அவருக்கும் கொஞ்சம் இடவில் இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும், ஓடி போய் அவரோட
1: சேர்ந்திருக்கணும்.
0: அப்பமே ஒரு உணர்வு இருந்துச்சு. அப்ப அவரை பார்த்துட்டு பார்த்துட்டு தான் என்ன செய்ய, இந்த கள்ளத்தனமா நான் மேய்ச்சல
1: ஈடுபட்டேன்,
0: மேய்ஞ்சேன். சரி, அவர் இடவெளி குறையறப்பையாவது ஓடி போய் என்ன செய்ய வேண்டாமா,
1: சேர்ந்திருக்க வேண்டாமா.
0: இந்த கள்ள மேய்ச்சல், இந்த கள்ள மேய்ச்சலை மேய்ஞ்சதுனால அந்த கள்ள மேய்ச்சல உள்ள மயக்கம் என்னை கொஞ்சம் கொஞ்சமா வஞ்சிச்சு அவரை நோக்கி அடிக்கடி பார்க்கிற அந்த அந்த வாஞ்சியவே எனக்குள்ள இருந்து அவிச்சிருச்சு. இந்த நிலைமைக்கு நான் வந்ததுக்கு நான் காரணம் இல்லை, என்னோட மெய்ப்பன் காரணம் இல்லை, நான் தான் காரணம். பயத்துல சுத்துல மரண இருள நடுங்கி அச்சத்தின் உச்சத்தை அந்த ஆடு பார்க்குது.
1: ஹல்லேலூயா.
0: பாத

0: இது என்ன இடம்? ஆடு எந்த இடத்தை பாக்குது?
1: அச்சத்தின் உச்சத்தை.
0: அச்சத்தின்
1: உச்சத்தை
0: சுத்துல பார்த்தா ஏதோ நரி ஊளையிடுது. அந்த பக்கம் காட்டு மிருகங்களுடைய சத்தம் கிட்டு கிட்டு கிட்டு கிட்டு என்ன செய்யுது? நடுங்குது. தனா முயற்சி பண்ணி மேல வரலான்னு பார்த்தா வகையா முள்ளு புதர்ல விழுந்து சிக்கிருச்சு.
1: ஹல்லேலூயா.
0: அந்த பக்கம் ஆடு காணாமன்னு அவர் துடிக்கிறாரு. இந்த பக்கம் மெய்ப்பனை பிரிஞ்சிட்டமேன்னு சொல்லி ஆடு என்ன செய்யுது? துடிக்குது. தானா முயற்சி பண்ணி தன்னோட வழிக்கு மறுபடியும் திரும்ப முடியாத ஒரு நிர்பந்தம், மரண இருள்.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: இந்த இடத்துல கத்துனா கூட சிக்கல்னா என்ன? இங்க ஒருத்தர் நமக்கு வேண்டிய ஆள் இருக்காண்டான்னு சொல்லி நிறைய எனர்ஜிரம் வந்து
1: வரும்.
0: அது வந்து அதனால சத்தம் மூச்சு கட்டாம என்ன செய்யுது?
1: அமைதியா
0: அப்படி உயிரை கையில பிடிச்சிட்டு அமைதியா இருக்கு அந்த மரண இருள்ல. ஆனா இப்போ ஆட்டை தேடுறாரு யாரு? மெய்ப்பன். இருட்டுல ஒரு தடியை வச்சுக்கிட்டு ஒரு கோலை வச்சுக்கிட்டு அவர் அப்படி தேடி வர்றப்ப இருட்டில் வெளிச்சம்னா அப்படி பார்த்துக்கிட்டு வரலாம். எங்கேயாவது தூரத்தில் இருக்கானான்னு என்ன செய்யலாம்? பார்த்துட்டு வரலாம். ஆனால் இப்போ கார் இருள், இந்த இருட்டில் எங்கே இருக்கிறான்னு என்ன செய்யறது? கண்டுபிடிங்க. அதனால் அவர் கண்டுபிடிக்குமளவும் தேடி தெரியானோ அப்படிங்கிற அந்த வசனத்தின்படி அவர் எப்படி தான் தேடிட்டு வந்திருக்கணும்? அவன் பேர் அதான். அவன் பேர் என்ன?
1: வெள்ளக்காதன்.
0: வெள்ளக்காதன்.
1: வெள்ளக்காதா
0: சத்தம் போட்டா நம்மளை கொன்றுவாங்கன்னு தெரிஞ்சு கிட்டுகிட்டுன்னு நடுங்கிட்டு இருந்த ஆடு, இது என்னோட மெய்ப்பனுடைய சத்தங்கிறத ரெகக்னைஸ் பண்ணது. என் பேர் எப்படி திருடனுக்கு தெரியும்? என் பேரை சொல்லி கூப்பிட அவரால முடியும். எனக்கு அவர் தான பேர் வச்சாரு.
1: ஆமென்.
0: எனக்கு இந்த பேரை வச்சதே அவர் தானே.

0: எப்படி வர்றாரு
1: பேருக்கு
0: வெள்ளக்காரன் இருட்டுல பாறை இடுக்குகள்ல பள்ளங்கள்ல அந்த குரல் அந்த சத்தம் பட்டு என்ன செய்யுது துணிக்குது.
1: ஹல்லேலூயா.
0: ஆடுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. குளியில விழுந்த பிறகு நீங்க மறுபடியும் அவனுடைய சத்தத்தை கேக்குறீங்களா? சத்தத்துக்கு கீழ்படியாம தான் போய் என்ன செஞ்சாச்சு, விழுந்தாச்சு. இப்ப விழுந்த பின்னாடி மேல வர முடியாம தடுமாறி புதர்ல கிடக்குற அந்த நேரத்துல யாராவது வந்து நம்மளை குதறிடுவாங்களோன்னு பயந்து இருக்கிற அந்த நேரத்துல புதர்ல இருக்கிற ஆட்டுக்கு என்ன பயம்?
1: யாராவது நம்ம வந்து
0: குதறிடுவாங்களோ, அதனாலயே அது கதராம இருக்கு. இந்த நேரத்துல அது கேட்கறது யாருடைய சத்தம்? இது இது இது யாரோட வாய்ஸ்? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்.
1: இட்ஸ்
0: மை ஷெப்பர்ட்ஸ் வாய்ஸ். சோ கூப்பிடுற வெள்ளக்காரா, அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த ஆடு இந்த பக்கம் அவருடைய அதான் அவருடைய சத்தம்னு தெரிஞ்ச உடனே இப்ப நாம இருக்கிற இடத்தை எப்படி நாம அவருக்கு வெளிப்படுத்தலாம்? ஒரு பக்கம் ஒரு வெள்ளக்காரா, இன்னொரு பக்கம்

0: ஒரு பக்கம் அவரு கத்துறாரு, இன்னொரு பக்கம் ஆடு. அவரு இந்த பக்கம் விளக்காதா அப்படின்னு கத்துறப்ப அந்த பக்கம் ஆடு என்ன செய்யுது? இன்னொரு பக்கம்
1: மரண ஓலம்,
0: மரண ஓலம். அந்த சத்தம் கேட்ட உடனே இருக்கிற ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ற.
1: ஹல்லேலூயா.
0: சத்தியம் உன்னோட பேசுறப்ப நீ பதிலுக்கு குளியில கிடக்குற, நீ உன் சத்தத்தை அடக்கிக் கொள்ளாத. தூரத்துல இருக்கிற சத்தியம் துணிக்குது, உன்னோட உள்ளத்துலதான் பேசுறாரு, குரலை கேட்கிற. ரொம்ப நாள் அவருடைய குரலை நீ கேட்கல, அதான் குளியில விழுந்த. ஆனா இப்போ அச்சத்தின் உச்சத்தில் இருக்கிற உனக்கு மறுபடியும் இந்த செய்தியின் வழி அவருடைய சத்தம் துணிக்கிறது, கூப்பிடுறாரு, வெள்ளக்காதா. பதிலுக்கு குழியில் இருக்கிற நீயும் கதறுவேன்னா ஐடென்டிஃபை பண்ணுவார். பலர் தங்களுடைய இருப்பிடத்தை தெரியப்படுத்துறது இல்ல. தான் விழுந்து கிடக்கிற குழி அவர் கண்டுபிடிக்கும்படியாக தன்னுடைய கதறலின் மூலமா அவருக்கு மறுமொழி கொடுக்கிறது இல்ல. கடினம், இன்னும் கடினம், இன்னும் மனசை கல்லாக்குற, இன்னும் மனசை இறுக்கமாக்குற. உனக்கு டெலிவரன்ஸ் இல்ல. அநேகர் இன்னைக்கு குரலை கேட்டு, இது அவருடைய சத்தம், இது என்னுடைய மெய்ப்பினுடைய சத்தம், என்ன மெய்ச்ச அவருடைய குரல் இது, அதை சரியா உணர்ந்து நீங்க மறுபடியும் உங்க இருப்பிடத்தை, டாடி அங்க இருக்கிறேன் அங்க இருக்கிறேன் அப்படின்னு உங்க இருப்பிடத்தை நீங்க தெரியப்படுத்துவீங்கன்னா பாஞ்சு வருவாரு, ஓடி வருவாரு. இந்த ட்ரூத் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நான் நல்ல என்னுடைய நல்ல உணர்ந்து அனுபவிச்சு நான் உங்களுக்கு நான் ப்ரீச்
1: பண்றேன்.
0: ஒரு ஷீப் காணாம போனப்ப இருட்டுல தேடுறேன், போய் பேரை சொல்லி இருட்டுல இருந்து கத்துறோம், இருக்கிறியா இருக்கிறியா எங்க இருக்கிற அப்படின்னு பேரை சொல்லி மிட் நைட்ல காத்துறோம். சரிவுல புதர்ல இருந்த பிள்ளைங்க கூட்ட சத்தத்துக்கு மறுமொழி என்ன செய்யல, கொடுக்கல கொடுக்கல கொடுக்கல. மயிரலையில மீட்ப தவற விட்டோம். அப்பதான் புரிஞ்சிட்டேன், என்னதான் மெய்ப்பன் உதிர உயிரை கொடுத்து எங்கடா இருக்கிறேன்னு கத்தி கதறினாலும் குழியில் விழுந்த ஆடு பதிலுக்கு ஒரு சத்தம் கொடுக்கலன்னா அந்த ஆட்டை காப்பாற்ற முடியாது சாமி. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயின் உங்கள் இருதயத்தை வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனம் கடினப்படுத்தினது போல நீங்களும்
1: கடினப்படுத்தாதீர்கள்.
0: It's a warning. நீ கதறல என்ன, கொஞ்ச நேரத்தில் ஒன்னு அந்தகார கிரியைகள் கொதறும். ஆனா மெய்ப்பனுக்கும் அந்த பக்கம் அவர் சத்தம் கொடுக்க, இந்த பக்கம் ஆடு கதற, அந்த ரெண்டு இருட்டில் அந்த ரெண்டு வாய்ஸ் தான் ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்துச்சு. அவர் கதற, இது கதற, அந்த வாய்ஸ் இருக்க இடத்த இது பண்ணி வச்சு வச்சு வச்சு கரெக்டா அந்த சவுண்ட வச்சே கண்டுபிடிச்சு தூக்கிட்டாரு.
1: ஆமென்.

0: அப்படி கண்டுபிடித்த பின்பு, கண்டுபிடித்த
1: பின்பு அவன்
0: தூக்கி தரையில போட்டு கையில இருக்கிற கம்பை வச்சு
1: கோல வச்சு
0: இனிமே ஓடுவனி, இனிமே மந்தை விட்டு என்ன செய்வனி,
1: ஓடுவேன்
0: ஓடுவேன்னு ரெண்டு இழுப்பு இழுத்தாரா,
1: இழுக்கல
0: அப்படி தூக்குறாரு. தூக்குனா முள்ளு குத்தி உடம்பெல்லாம் என்னது காயம் ரணம், கீழே விழுந்ததுல கால என்ன செஞ்சு போச்சு, உடஞ்சு போச்சு. வெள்ளக்காரனால நிக்கவே முடியல, காதை இப்ப என்ன செய்யறான், நொன்றான். என்னடா அப்படின்னு பார்த்தா உடம்ப அந்த வெளிச்சத்துல வச்சு அப்படி ஃபுல்ல கம்ப்ளீட்டா செக் பண்றாரு. ஐயோ இங்கடி அங்கடி இதா இருக்கு அதா இருக்கு. கண்டுபிடித்த பின்பு அதை தன் தோளில் மேல் போட்டுக்கொண்டு எஸ்
1: ஹல்லேலூயா.
0: இருள் இருந்தது இப்ப ஒரு தோள்ல இருக்கு.
1: எஸ்
0: அவன் சொல்லு
1: ஆமென்.
0: அதே இருள், அதே அதே நரிகளுடைய ஓலம், துஷ்ட மிருகங்களுடைய சீற்றம், தோல்ல இருக்க ஆடு தோல்ல போட்டு நடந்து வர்றாரு. அந்த பிக்சரை கொண்டு வாங்க. அதே இருட்டு, அதே மரண இருள். இப்ப ஆடு பார்க்க எந்த எந்த சத்தமும் இல்லாம அப்படியே தோல்ல ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். பாக்குது இருள்ல இருக்கிறேன் ஆனா ஒரு தோல்ல இருக்கிறேன். This is redemption. It's a timely help from my shepherd.
1: Hallelujah.
0: இந்த சமயத்துக்குன்னு எனக்கு தேவைப்படுற உதவியோடு என்னை சந்திச்சிருக்கிறது என்னுடைய. எதை குறிச்சு நான் பயப்படணும்? கையில் ஒரு கோல் இருக்கு, ஒரு தடி இருக்கு. அந்த கோல் என்ன என்ன தேற்றுது? அந்த தடி ஓனாய
1: விரட்டுது.
0: அப்படியே கிடுகிடுன்னு நடுக்க ஒரு பக்கம் இருந்தாலும் கம்ப்ளீட்டா நெய்ப்பனுக்கு ஆடு இப்படி பண்ணிருச்சே அப்படிங்கிற வேதனையை விட என் ஆட்டை நான் திரும்ப கண்டுபிடிச்சேங்கிற சந்தோஷம் தான். அப்போ ஐயோ இப்படி பண்ணிட்டேன், என்ன நான் நினைப்பாரோ எது நினைப்பாரோ அப்படின்னு சொல்லி நீங்க கலங்குறீங்களா? இல்ல ஆண்டு சொல்லாரு, உன்னை கண்டுபிடிச்சது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். காணாமல் போன என் நாட்டை
1: கண்டுபிடிச்சேன்.
0: அல்லேலூயா.

0: அங்க ஓடி அங்க ஓடி அங்க ஓடி ஒளிஞ்சல போய் தொலைன்னு விட்டனா இல்ல தேடி தேடி வந்தேன்ல தேடி தேடி வந்து பேசுறேன்ல தினசரி என்னுடைய சத்தத்தை உனக்குள்ள துணிக்க பண்றேன்ல ஒரே ஒரு முறை நான் இங்க தான்ப்பா இருக்கிறேன்னு கதறமாட்டேன் என் சத்தத்துக்கு செய்ய கொடுக்க மாட்டேன் உமன்சு நீ எவ்வளவு நாளைக்கு நீ கடினப்படுத்துவ நீ எவ்வளவு நாளைக்கு என்ன விட்டு விலகி விலகி நீ போவ தூரம் போய் தூரம் போய் சோரம் போறிய என்ன புரிஞ்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம் நீ இல்லாம நான் சந்தோஷமா இல்ல மறுபடியும் உன்னை பார்த்தாதான் எனக்கு சந்தோஷம் மறுபடியும் உன்னை கண்டுபிடிச்சாதான் எனக்கு சந்தோஷம் நீ இல்லாம என்னால இங்க சந்தோஷமா இருக்க முடியாது 99 வரைய கூட இருக்கிறான் ஆனா நீ இல்ல நீ இல்ல சத்தத்துக்கு செவி கொடு இனி உயிர்தயத்தை கடினப்படுத்தாத விழுந்துட்ட எந்த முயற்சி செய்யாத சரிஞ்சிடும் எல்லாம் சரியும் உன்னை மூடிடும் முழுச மூடிடும் உனக்கு உயிரோட சமாதி கட்டிடும் கொதறும் இது கதற வேண்டிய நேரம் ஒரு மரண ஓலம் உனக்குள்ள இருந்து எழ வேண்டிய நேரம் இந்த மரண சரத்து நின்று யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று உதவிக்காக நீ கதற வேண்டிய நேரம் இருள் தான் ஆனா தோளுக்கு வந்துட்டேன்னா இருளுக்கு உன் மேல எந்த அதிகாரமும்
1: இல்லை
0: இல்ல இத இந்த உதவி ஆண்டவர் ஒன்று கேட்கிறார் உனக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறேன் சத்தத்துக்கு நீ என்ன செய்ய இந்த மாதிரி சேஃபா இருக்க வேண்டிய இந்த மாதிரி அவருடைய கரங்களுக்குள்ள இருக்க வேண்டிய நீ என் முள்ளுக்குள்ள கிடக்கிறேன்

0: அநேகர் தவறு பண்ணிட்டு சொல்றாங்க, எல்லாம் விதிங்க, எல்லாம் தலை
1: விதிங்க
0: விதிங்க. அவன் தலையில ஆண்டவன் அப்படி எழுதி இருந்தா மாத்தவா முடியும்? விதி இல்ல, உனக்கு குரோதமா சத்துரு செஞ்ச சதி, சதி. இந்த எழுத்த உனக்கு தேவன் எழுதல, இந்த தேவன் உனக்காக எழுதின எழுத்து இல்ல. பிசாசோட இணங்கினதுனால அவன் உனக்கு செஞ்ச சதி, இதுல இருந்து மீட்டெடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். போராடாது, உன் வாழ்க்கையை மறுபடியும் சரி செய்யணும்னு போராடாது, எங்கேயும் கை வைக்காது, எதையும் தொடாத, எல்லாம் சரியும். அதுபோல நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கதர். ஹல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்பா பதிலுக்கு நான் இங்க இருக்கிறேன்னு சொல்ல, நிச்சயமா வருவாரு. இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறாரு, நிச்சயமா என்ன செய்வாரு? Connect with the vine and everything will be fine. Fine. In a nanosecond, in a split second, he will make everything fine within a split second. இமை பொழுதுல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும், ஆனா நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, connect with the
1: vine.
0: இது செய்ய முடியும்னா எல்லாத்தையும் சரி செய்ய அவரால் போராட வேண்டாம், எந்த போராட்டமும் வேண்டாம். உங்க கரத்துல விழுறான்னு நான் என்ன செஞ்சாலும் இப்ப மேல சிக்கலாயிரும், உங்க கையில விழுந்துடுறேன்ப்பா, சரண்டர் ஆகுறேன்ப்பா. காலையில நான் வர்றதே உங்கள்ட்ட சரண்டர் ஆகுறதுக்கு, உங்க பாதத்தை கழுவி முத்தம் செய்யறதுக்கு நான் வர்றேன், சரண்டர் ஆகிறேன், சரண்டர் ஆகிறேன். என்னை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன், இன்னைக்கு என்ன நம்ப என்னால் முடியாது ஆண்டவர், அதனால நான் கம்ப்ளீட்டாக உங்கள் கரத்தில் விழும்படி நான் வந்திருக்கிறேன். நீங்கள் செயலாற்றுங்க, நீங்கள் எனக்குள்ளே வாங்க, நீங்களே செயல்படுங்க, நீங்கள் கிரியை செய்யுங்க, நான் ஓய்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அங்கே கிரியை செஞ்சது யாரு?
1: அவர்
0: மெய்ப்பன். ஓய்ந்திருந்தது யாரு?
1: ஆடு.
0: ஆடு. ஹல்லேலூயா. அவரை கிரியை செய்ய விடுங்க, அவரை கிரியை செய்ய அனுமதிக்கிற பொழுதுதான் நம்ம ஓய்ந்திருக்க முடியும். நான் கிரியை செய்ய நீ அலோ பண்ணாதனாலதான் உனக்கு ஓய்வு இல்லை. இதுல ஒரு சின்ன திருத்தத்தை கொண்டு வர்றப்ப நீ நடக்கிற பாதை வெற்றின் பாதை. ஆண்டவர் எவ்வளவு அருமையா நம்மளோட இடைப்படுறாரு பாருங்க. This is gospel. This is kingdom gospel. This is how the kingdom principle works. இப்படிதான் பரலோக ராஜ்யம் ஃபங்க்ஷன் ஆகுது, செயல்படுது. இதுதான் பரலோக ராஜ்யம் செயல்படுகிற பிரமாணம்.
1: ஹல்லேலூயா.
0: எதை குறிச்சும் பயம் இல்லாம, எதை குறிச்சும் கலக்க இல்லாம, இன்னைக்கு நான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லி எல்லா போராட்டத்தையும் நிறுத்திட்டு, இல்ல இல்ல லேச நான் ஒரு ட்ரை பண்ணி பாக்குறேன், ஆஹா சுத்தமாகி கொஞ்சம் கூட அசையாம உங்க கையில விழுறேன் ஆண்டவர், உங்க கையில விழுறேன் ஆண்டவரேன்னு ஒரு கரத்துல விழுகிற பொழுது ஆச்சரியமான விதத்துல கூலியில இருக்கிற நம்மளை வெளியே கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: நம்புறீங்களா நீங்க?

0: நன்றி ஆண்டவரே. Thank you for your love and mercy and grace. எங்க மேல எவ்வளவு இறக்கம், எவ்வளவு கிருபை, எவ்வளவு தயவு. காணாமல் போன ஆட்டை போல நாங்க அங்கங்க செதறி கிடந்தோம். ஆனா இப்பொழுது எங்களுடைய மெய்ப்பெரும் எங்களுடைய கண்காணியமான இடத்துக்கு நாங்கள் திரும்பி வரல, திருப்பப்பட்டிருக்கிறோம்ப்பா. தூரமா போன எங்களை தேடி வந்து மீட்டு மறுபடியும் மந்தையில கொண்டு வந்து சேர்த்தீங்களே. நான் மந்தையில இருந்து காணாம போன ஆடு இல்லப்பா, நான் மந்தையில வந்து மறுபடியும் சேர்ந்த ஆடு. இந்த சத்தியத்தை யாரெல்லாம் கேட்கணுமோ அவங்க கேட்க கிருபை செய்யுங்க. இது நீங்க எங்களுக்கு தந்த விருந்து இல்லை, எங்க எல்லாருக்கும் நீங்க தர்ற மருந்தாண்டவர். இன்று பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில், வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனம் கோபம் ஒட்டினது போல நீங்கள் உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். பாவத்தின் வஞ்சனையினால உங்கள் ஒருவனுடைய இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். தூரமா போனாலும் இப்ப மறுபடியும் ஒரு குரலை கேட்டீங்கல்ல, என்ன அவர் உங்கள்ட்ட விலகலங்கிறதுக்கு அதான் அடையாளம். எவ்வளவு உதவிக்காக கதற முடியுமோ அவ்வளவு கதறி அவர் தோல்ல போய் உட்காந்துருங்க. இதான் இப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஆண்டவரே, இந்த நாள் அற்புதமாக எங்களோடு இடைபெட்டு எங்களை பலப்படுத்தின உங்களுடைய தயவுக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளோ அருமையா எங்களோட இடைபெடுறீங்க, அதுக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நாள் முழுவதும் இந்த தியானம் எங்களுடைய வாயின் வார்த்தையாக இருதயத்தின் மகிழ்ச்சியாக மாறட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென், ஆமென்.
1: விலக்கி காத்துக்கொள், சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஆறாம் வசனம் வரை வாசிக்கிறேன், கவனிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். நான்காம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களை இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். இதற்கு முன்பு கவனித்ததை ஒன்று ரெண்டு நிமிஷங்களில் சொல்லுகிறேன். முதலாவது, த சீக்ரெட் பிளேஸ், மறைவில் இருக்கிறவன் என்று சொல்லி இருக்கிறது. அந்த மறைவிடம் என்றால் என்ன என்று சொன்னேன். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். நம்முடைய மறைவிடம் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிற வாழ்க்கை. நாம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வருகிறது, நம்மை அந்த மறைவிடத்துக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை ஏற்கனவே போதித்தேன். நாம் எப்படி அந்த மறைவிடத்துக்குள்ளாக வருகிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே செய்த காரியத்தை விசுவாசித்து அந்த மறைவிடத்துக்குள்ளாக வருகிறோம். நாம் அவரோடு கூட தேவனுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மறைவிடம் என்று சொன்னால் ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொன்னேன். அது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கையை குறிக்கிறது என்று சொன்னேன். நிழல் என்பதற்கு அர்த்தத்தை பார்த்தோம். கொடை பிடித்தால் ஊரெல்லாம் மழை பெய்யுது, ஆனால் உங்கள் மேலே மழை பெய்யுறது இல்லை. ஊரெல்லாம் வெயில் அடிக்குது, உங்கள் பேரில் அடிக்கிறது இல்லை. அதுபோல தேவனுடைய அந்த நிழல் நம்மை பாதுகாக்கிற நிழலாக அது இருக்கிறது என்று சொன்னோம். பிறகு நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாயினாலே பேசக்கூடிய வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து பலிக்காது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தரை குறித்து சொல்லுவேன், கர்த்தரை நோக்கி சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுவாராம்? ஒன்று, அவர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் கோட்டை என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். என் அடைக்கலம் என்று சொன்னால் என்ன என்பதை பார்த்தோம். மனுஷனுக்கு வருகிற, சாதாரண மனுஷனுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளுமே நமக்கும் வருகிறது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் சாதாரண மனுஷனுக்கு நேரிடுகிற அல்லது வருகிற சகல பிரச்சனைகளும் நம்மையும் தாக்கும்படியாக வருகிறது. ஆனால் இவைகளிலிருந்து தப்பிக்க ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் என்று நாம் போதித்தோம். பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய திராணிக்கு மேலே அது நம்மை சோதிக்க அவர் அனுமதிக்க மாட்டார். அப்படி வரும்போது அதிலிருந்து தப்பிக்க வழியை உண்டு பண்ணுகிறார். அதுதான் ரெஃப்யூஜ், அதுதான் அடைக்கலம். அந்த தப்பிக்கிற வழி எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆகையால் தான் கஷ்டம் வருகிற போது கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிடக் கூடாது. இது என்ன வேலை செய்யலையே, இதை நான் நம்பினேன், எனக்கு சரி வரலையே சொல்லி அப்ப இதை தள்ளக்கூடாது. ஏனென்றால் கஷ்டம் நேரிடுகிற வேலையிலே தான் இது என்ன பண்ணுகிறது, தப்பிக்கும் வழியை நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. தப்பிக்கும் வழி இங்கேதான் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை. ஆக கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு அடைக்கலம், அதுதான் நாம் தப்பிக்கும் வழி. அடைக்கலம் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. என் கோட்டை என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். கோட்டை என்றால் ஒரு பலத்த அரணான இடம், அதன் பின்னால் நின்று கொண்டு விரோதியை தாக்கக்கூடிய இடம். அந்த கோட்டை என்ன? இதுவும் ஆவிக்குரிய அர்த்தத்தில் தான் சொல்ல வேணும். அந்த காலத்தில் எல்லாம் சரீர பிரகாரமான அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க. கோட்டைனா உண்மையாலுமே கோட்டை. இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாடு விசுவாசிகள் கோட்டை என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறது தான் நம்முடைய பலம். அந்த பலமான ஸ்தானத்தில் இருந்து கொண்டு விரோதியை நாம் தாக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கோட்டை என்று போதித்தோம். பிறகு வேடனுடைய கண்ணி என்ன என்று பார்த்தோம். வேடன் என்று சொன்னால் சாத்தான், அவனுடைய கண்ணி எப்படி பொறி வைக்கிறான் என்று பார்த்தோம். சாத்தான் ஒன்றும் செய்து விட முடியாது. அவன் செய்து விடுறதுனா நேரம் வந்து நம்மளை செய்திடலாம். ஆனால் கர்ச்சிக்க சிங்கிறம் போல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி திரிந்து கொண்டிருக்கிறான். ஏன் திரிந்து கொண்டிருக்கிறான்? யாரையும் அவன் விழுங்க முடியாது. விழுங்குறதுக்காக தங்களை ஒப்படைக்கிறவர்களை மட்டும்தான் அவன் விழுங்க முடியும் என்று பார்த்தோம். வேடனுடைய கண்ணி என்று சொல்வதே அவனுடைய வேலை என்னன்னு காமிக்குது. அவனுடைய வேலை என்ன? விழுங்குற வேலை இல்ல. அவன் பொறி வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறான். யார் வந்து மாட்டுவார்கள் என்று? பொறி போய் ஒரு ஆளை பிடிக்கிறது இல்ல. எலி பொறி வைக்கிறோம், பொறி போய் ஒரு ஆளை பிடிக்கிறது இல்ல. பொறி வைக்கிற ஆளும் ஓடி போய் தேடி போய் பிடிக்கிறது இல்ல. அதுல வந்து ஒருத்தன் மாட்டுறான், அவனே தான் போய் மாட்டிக்கிறான். இது போலதான் சாத்தானுடைய கையில நம்ம மாட்டுகிறோம். இன்றைக்கு சாத்தானை குறித்து நாம் போதிக்கும் போதெல்லாம் என்ன போதிக்கிறோம்? அவன் வந்து இப்படி பண்ணிடுவான், அப்படி பண்ணிடுவான், அப்படி போதிக்கல. நாம சில சாட்சி எப்படி இருக்குது,
அப்படி போதிக்கல. நாம் சாத்தான் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. சாத்தான் எவ்வளவு தந்திரவாதி, அவனுடைய வஞ்சனையான சூழ்ச்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை தான் போதிக்கிறோம். ஏன், அதுதான் அவனுடைய பொறி. பொறி வைத்து விசுவாசி இடர வைக்கிறவன், பிடிக்கிறவன் அவன். அவனுடைய பொறியிலே நாம் மாட்டாதபடிக்கு நம்மை விலக்கி காப்பேன் என்று தேவன் வாக்களிக்கிறார். அதை குறித்து பார்த்தோம். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார் என்று சொல்லுகிறது. இதை மட்டும் பார்க்கல, அதை மட்டும் பார்த்துட்டு ஐந்தாவது ஆறாம் வசனத்தை பார்ப்போம். பாலாக்கும் கொள்ளை நோய். பாலாக்கும் கொள்ளை நோய் என்றால் வியாதிகளை, நம்முடைய உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வியாதிகள், உயிரை போக்கக்கூடிய வியாதிகள், தீராத வியாதிகள். கொள்ளை நோய் வந்து நம்மை கொள்ளை கொண்டு போகிறது, நம்முடைய உயிரையே பறித்து கொண்டு போகிறது. அப்படிப்பட்ட நோய்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்தும் நம்மை காப்பார், தப்புவிப்பார். எதிலிருந்து? அந்த அபாயகரமான நம்முடைய உயிரை பறிக்கக்கூடிய கொள்ளை நோய்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார் என்று வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது தப்புவிப்பார்? அவருடைய மறைவிடத்திலே நாம் தங்க வேண்டும், அவருடைய நிழலிலே நாம் எப்போதும் தரித்திருக்க வேண்டும். அவர் என்னுடைய கோட்டை, என்னுடைய அடைக்கலம் என்று வாயை திறந்து நாம் சொல்ல வேண்டும். இப்படி சொல்லும் போது வேடனுடைய கண்ணிக்கு நம்மை பாதுகாத்து இந்த பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிப்பார். உண்மையாகவே கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை மட்டுமல்லாமல் நம்முடைய நோய்களையும் சுமந்து தீர்த்தார். நோய்களுக்கு நம் மீது அதிகாரம் கிடையாது. நோய்கள் நம்மை பாழாக்காமல் அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெய்வீக சுகம் என்னும் வாக்கு தத்தம், வியாதியிலிருந்து விடுதலை என்கிற வாக்கு தத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன் மத்தியிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை கல்வாரி சிலுவையில் சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையால் அதிலிருந்தும், நோய்களிலிருந்தும் நம்மை அவர் தப்புவிக்கிறார் என்பது திட்டவட்டமாக சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 4 வசனத்தை கவனிப்போம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். மூடுவார் என்று சொன்ன உடனே ஆங்கிலத்தில் சொல்லி இருக்குது, ஹி ஷல் கவர் யூ. கவர் அல்லது மூடுவார் என்று சொன்ன உடனே எப்படி நினைக்கிறோம்? நாம் அப்படியே மறைக்கப்படும்படியாக, காணப்பட முடியாத அளவுக்கு, பிசாசு நம்மை கண்டுகொள்ளாத அளவுக்கு, நம்மை பார்க்காத அளவுக்கு நம்மை மூடுவார் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. மூடுவார் என்பது வேறொரு அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூடுவார் என்பது எந்த அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார்? நம்மை சுற்றி அவர் வேலி அடைப்பார் என்கிற அர்த்தத்திலே தான் மூடுவார். இந்த மூடுவார் என்கிற வார்த்தை ஏதோ ஒரு மூடியை போட்டு மூடுற மாதிரி இல்ல, ஒரு வேலியை போட்டு அடைப்பதை போல என்று எபிரேய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். நாம் திருப்போம் ஒரு வசனத்துக்கு. நாம் திருப்பி அதனுடைய உதாரணத்தை நாம் பார்ப்போம். யாத்திராகமம் 40:21 வசனம். ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த திரைச்சிலையை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அதே வார்த்தை கவரிங் என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கவர் அல்லது மூடுகிற அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சிலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். இந்த மறைத்து வைத்தான் என்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அதற்குள்ளாக யாரும் செல்லாதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படியாக, அனுமதி இல்லை என்று சொல்லும்படியாக. இதற்குள்ளாக பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒருமுறை செல்லலாம். இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம், இந்த தேவனுடைய வாசஸ்தலம், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக யாரும் செல்லக்கூடாது. பிரதான ஆசாரியர் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை செல்லலாம் என்று அறிவிப்பதற்காக, மற்றவர்களை தடுத்து நிறுத்தும்படியாக, இனி போகக்கூடாது, அனுமதி இல்லை என்று சொல்லும்படியாக தான் மூடினான். திரைச்சிலையை வைத்து மூடினார்கள். இதே விதமான வார்த்தை தான் சங்கீதம் 91 உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மூடினான் என்று சொன்னால் கண் காணாதபடிக்கு மூடினான் என்பது அல்ல, யாருக்கும் உள்ளே அனுமதி இல்லை என்று சொல்லுகிற அர்த்தத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அனுமதி கொடுக்காமல் மூடினான். அப்படிதான் கர்த்தர் நம்மை மூடுகிறார் என்று சங்கீதம் 91 நாம் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி ஒரு வேலியை போட்டு அடைக்கிறார் என்று? அதை குறித்து பேச போறோம் இன்னைக்கு. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை சுற்றி வேலியிட்டு அடைக்கிறார். எதற்கு வேலியிட்டு அடைக்கிறார்? சத்துருனுடைய வல்லமை நம்மை தாக்காதபடிக்கு, அவனுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி நம்மை வேலியிட்டு அவர் அடைக்கிறார். சாத்தான் நம்ம பார்க்க முடியாதுன்னு இல்ல, பார்க்கிறான், ஆனால் அவன் உள்ளே வர முடியாது, அவன் தொட முடியாது,
அவனுக்கு அந்த வேலியை தாண்டி வர அதிகாரம் இல்லை. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று சொல்லும் போது வெறும் சிறகுகளாலே ஏதோ மூடுறதல்ல, ஒரு வேலியை போல, அப்படி ஒரு ஹெட்ஜ், ஒரு வேலியை போட்டது போல நம்முடைய வாழ்க்கையை சுற்றி அவர் பாதுகாக்கிறார், நம்மை பராமரிக்கிறார் என்ற அர்த்தத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானுக்கு தெரியும் உங்களை சுற்றி ஒரு வேலி இருக்குதுன்னு, எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு நாள் அதுக்கு ஒரு தனி பிரசங்கம் பண்ண போறேன். சாத்தான் என்னென்ன சொல்றான் நம்மளை பற்றி, அவிசுவாசி நம்மளை பற்றி என்னென்ன சொல்றான், அவ்வளவு அளவு கூட விசுவாசிக்கு தெரிய மாட்டேன். சாத்தானுக்கு தெரிஞ்சதும் அவிசுவாசிக்கு தெரிஞ்சதுலையும் சாத்தானுக்கு தெரிஞ்சதுலையும் பாதி விசுவாசிக்கு தெரிஞ்சதுன்னா விசுவாசி இன்னைக்கு பெரிய வெற்றிகரமான விசுவாசிகளா இருப்பார்கள். சாத்தானுக்கு தெரிஞ்சதும் அவிசுவாசிக்கு தெரிஞ்சதும் நம்ம பற்றி அவன் சொல்லுகிறதையும் நாம் கவனித்தோம் என்றால் அதுல எவ்வளவு சத்தியங்கள் அடங்கி இருக்குது என்பதை பார்ப்போம். பிலேயாம் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது தேவனுடைய மக்களை பற்றி என்ன சொல்லுகிறான் எண்ணி பாருங்கள். மற்ற ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் எண்ணி பாருங்கள். இப்படி பார்த்தீர்கள் என்றால் சாத்தானுக்கும் மற்ற நம்முடைய விரோதிகளுக்கும் நம்மை சுற்றியிருக்கிறவர்களுக்கும் நம்மை குறித்து என்ன எண்ணம் என்பதை நாம் உணர்வோம். நம்மை நாமே சில நேரத்தில் ஒன்றுமில்லை என்று நினைத்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல, நாம் விசேஷமானவர்கள். சாத்தானுக்கு தெரிகிறது நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி போட்டு அடைத்திருக்கிறார் என்பதை சாத்தான் காண்கிறான். யோபுவின் புஸ்தகத்திலே அதை நாம் காண முடிகிறது. 1 அதிகாரத்துக்கு திருப்புவோம், 6-7 வசனங்கள். ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். இவன் உலாவி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான், இவன் சர்வ வியாபி அல்ல. எல்லாம் நினைச்சுக்கிறாங்க சில நேரத்தில் விசுவாசியுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா சாத்தானையும் தேவனையும் ரொம்ப ஈக்குவலா நினைக்கிறாங்க. கர்த்தர் சர்வ வல்லவர், சாத்தானும் சர்வ வல்லவர் நினைச்சுக்கிறாங்க. கர்த்தர் சர்வ வியாபி, சாத்தானும் சர்வ வியாபி. அவன் நினைச்சதெல்லாம் செய்ய முடியும், எந்த நேரம் வேணா எதையும் செய்ய முடியும். கிடையாது, அவன் சர்வ வல்லவனும் கிடையாது, சர்வ வியாபியும் கிடையாது. அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஒரு நேரத்துல ஒரு இடத்துல தான் அவனால் இருக்க முடியும். கர்த்தர் அப்படி இல்ல, அவர் எல்லா இடத்திலையும் எல்லா நேரத்திலும் எப்போதும் ஒரே நேரத்துல இருக்க முடியும். அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எங்கே இருந்து வருகிறான் என்றார் கர்த்தர். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டாக்கின எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. கவனிச்சிங்களா, சாத்தான் சொல்றான். யோபுவுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, சாத்தானுக்கு தெரியும். சாத்தான் உலகம் எங்கும் சுற்றி திரிகிறான், கர்த்தருடைய மக்களை பார்க்கிறான், யோபுவை பார்க்கிறான். இது என்ன விசேஷமான ஒரு மனிதன், இவனை பார்த்தா சாத்தானுக்கே பொறாமையா இருக்குது. ஆனா யோபுவை பார்க்கும் போது அவனை சுற்றி ஒரு வேலி இருக்கிறத பார்க்கிறான் சாத்தான். சும்மாவா ஆண்டவரே உண்மை அவன் நேசிக்கிறான், சும்மாவா உண்மை பற்றி அவ்வளவா அருமையா அவன் போற்றி புகழ்கிறான், சும்மாவா உமக்காக வாழ்கிறான், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி அடைத்திருக்கிறீரே என்று கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான் ஆண்டவரத்துல வந்து. இது என்னையா வேலி வச்சிருக்கிறீங்க, நான் ஒண்ணு தொடவே முடியல, அவன் பக்கத்துல நெருங்கவே முடியவில்லையே, அவனுக்குரியதை யாரும் எடுத்து போட முடியவில்லையே, அவனை பாதுகாக்கிறவர் நீரா இருக்கிறாரு, உடைய வேலி அவனை சுற்றி இருக்கிறது என்று சாத்தான் சொல்லுகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களை சுற்றி வேலி இருக்குதுன்னு? இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அதை விசுவாசிட்டு போங்க, உங்களை சுற்றி வேலி போடப்பட்டிருக்கிறது. சாத்தான் சொல்றான், சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் போது சொல்றான், ஐயோ தாளுடைய வாழ்க்கையில வேலி போட்டிருக்கேன், நான் நுழைய முடியாது, நான் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு நுழையறதுக்கு வாய்ப்பு கிடையாது என்று சொல்லுகிறான். சாத்தான் வெளியே வந்து பாக்குறான், பார்க்க முடியாம இல்ல. பார்த்தா உள்ள யோபு நல்லா செழிப்பாகிக்கிட்டே இருக்கிறான், அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது, அவனுக்கு எல்லாம் நன்மையா நடக்குது, அவனுடைய ஆடு மாடுகள் பெருகிறது, அவனுடைய குடும்பம் பெருகுது, அவனுடைய ஆசீர்வாதம் பெருகுது, அவன் சந்தோஷமா ரொம்ப அருமையான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான். வெளியே இருந்து சாத்தான் பார்க்கறான், உள்ள நுழைய முடியவில்லை. சாத்தானுக்கு தெரியுது வேலி ஒன்று போட்டிருக்கிறார்கள். ஆனா சாத்தான் பாருங்க, வேலி போட்டிருக்காங்க போறது இல்லை, அங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறான். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த வேலியை லேசா திறப்பாங்களா, இதுல ஏதாவது ஒரு பொத்தல் விழுமா, இதுல எப்படியாவது நாம நுழைய முடியுமா என்று சுற்றி சுற்றி அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனால் நுழைய முடியல. அந்த வேலி ஒரு பெருஞ்சுவரை போல இருக்குது, அவனுக்கு மதில் சுவரை போல இருக்குது, அவனுக்கு நுழைய முடியாது என்கிற நிலையிலே அவன் இருக்கிறான். சாத்தான் யோபுவை பார்த்து பொறாமை போட்டு கொண்டு அப்படியே நின்று கொண்டிருக்கிறான்.
இந்த வேலி நம்மை சுற்றிலும் போடப்பட்டிருக்கிறது. அதை நாம் முதல் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி கர்த்தர் வேலி போட்டிருக்கிறார். தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் என்று சொல்லும் போது இப்படியே எழுதி கொள்ளலாம் நீங்கள். அவர் நம்மை சுற்றி வேலி அடைத்து நம்மை காக்கிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். தம்முடைய சிறகுகளால் மூடுவார் என்று சொன்னால் வேலியை போட்டு சாத்தானுடைய கண்களுக்கு முன்பதாக அவன் பார்க்கிறான், ஆனால் உள்ளே வர முடியாது. அவன் வெளியே நிற்கிறான், சுற்றி திரிகிறான், ஆனால் நம்மை தொட முடியாது என்ற அளவுக்கு ஒரு வேலியை எழுப்பி நம்மை அவர் பாதுகாக்கிறார் என்பதுதான் அதன் பொருள். எப்படி இந்த வேலி வேலை செய்து, இந்த வேலியினுடைய ரகசியம் என்ன, எப்படி இந்த வேலி நிக்குது? சங்கீதம் 91 மறுபடியும் திருப்போம். யோபு அப்படியே வைத்துக் கொள்வோம். பிரதர் யோபு கிட்ட அப்புறம் வருவோம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவமாகும். செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்கிறது? And under his wings shall thou trust. அவருடைய செட்டைகள் கீழே நம்பி நீ புகுந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேலி எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்பிக்கையின் பேரில் வேலை செய்யுது, விசுவாசத்தின் பேரில். ட்ரஸ்ட், எத்தனை நாளுக்கு நம்ம ட்ரஸ்ட் வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, நம்புகிறோமோ, நம்பி அந்த செட்டையின் கீழே புகுந்து கொள்கிறோமோ, எவ்வளவு நாட்கள் நாம் அந்த பாதுகாப்பில் விசுவாசம் வைக்கிறோமோ, அவ்வளவு நாட்கள் அந்த வேலி நமக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவில் சில வீடுகளில் வேலி போட்டிருப்பாங்க. பெரிய 2-3 ஏக்கர் இருக்கும், நடுவில் வீடு இருக்கும். வேலி போட்டு அதில் எலக்ட்ரிக்கல் கரண்ட் வேற ஓடும். யாரும் உள்ள தொட்டு கட்ட முடியாது, அந்த வேலியை தொட முடியாது. தொட்ட ஷாக்கு தான் அடிக்கும், ஆள் மாட்டிக்குவான். அதை எலக்ட்ரிசிட்டியோட ஹுக்கப் பண்ணியிருக்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டியோட ஹுக்கப் பண்ணி இருக்கிற வரைக்கும் அந்த வேலியை எவனும் தாண்டவே முடியாது, பக்கத்தில் வரவே முடியாது, எந்த ஆடு மாடும் வர முடியாது, எந்த மனுஷனும் உள்ள நெருங்க முடியாது. அது பாதுகாப்பாக இருக்கும். அந்த எலக்ட்ரிசிட்டியை எடுத்துட்டு அது எல்லா வேலையை போல தான் சாதாரணமாக எல்லாம் வந்துக்கிட்டு போயிட்டுலாம். கொஞ்சம் உடைச்சிட்டு இங்கே கொஞ்சம் விளக்கிட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த வேலை எப்படி வேலை செய்யுது? இங்கே எலக்ட்ரிசிட்டியில் கனெக்ஷன் கொடுக்குறாங்க, வர்றவங்களுக்கெல்லாம் ஷாக் அடிக்குது, எவனும் தொடர்றது இல்லை. அது நம்முடைய வேலை எப்படி, நம்முடைய வேலை எப்படி தெரியுமா? விசுவாசம். அந்த விசுவாசத்துல தான் கிரியை செய்கிறது. அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நாம் அவருடைய வார்த்தைகளை நம்பி, அவர் காப்பார் என்கிற வார்த்தைகளை நம்பி நாம் அடைக்கலம் போகிறோமே, அந்த வேலி தான் நம்ம பாதுகாக்கிறது. விசுவாசத்தை எடுத்துருங்க, அந்த வேலி ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. எல்லா வேலையை போல ஆடு மாடெல்லாம் அந்த வேலி மேலே ஏறி மிதிச்சு அது பாட்டுக்கு உள்ள வந்துகிட்டு போயிட்டு இருக்கும். வந்து போய் போய் போய் பெரிய கேட்டே உண்டாயிடும். எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனையோ இடத்துல வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆட்கள் அப்படியே நுழைஞ்சு அப்படி இங்கே பூந்து அந்த பக்கம் போறது, அங்கிருந்து பூந்து இந்த பக்கம் வர்றதுன்னு வந்து கடைசியில் ஒரு பெரிய கேட்டே உண்டாக்கிடுவாங்க. இந்த பக்கம் பூந்து இப்படி போவான், அங்கிருந்து இப்படி வருவான், எல்லாம் பொது வழியா ஆயிடும். சிலருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது, பொது வழியை போல இருக்குது. சாத்தானும் சாத்தானுடைய சகல அசுத்த சக்திகளும் எப்ப வேணா வந்துட்டு எப்ப வேணா போலான்ற போல வழியே உண்டாக்கி வச்சிருக்காங்க. வந்து போய் வந்து போய் வந்து போய் அப்படியே அந்த வேலியில பிளவு ஏற்பட்டு ஒரு பெரிய கேட்டு மாதிரியே உண்டாயிருக்குது. என்க்ரோச்மெண்ட் நிறைய இருக்குது. உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கிறான் அவன் பாட்டுக்கு சாத்தான். ஏன் உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கிறான்? விசுவாசம். கர்த்தர் நம்மை காக்கிறார், அவர் நம்மை வேலி அடைத்து காக்கிறார், நம்மை தீங்கு ஒன்று அணுகாது, நம்மை அது தொடாது. பிசாசின் சக்திகள் நம்மை அணுக முடியாது, அணுக கூடாது. தேவனுடைய பிள்ளை நான் என்கிற விசுவாசத்திலே அவர் நிற்கிறதில்லை. அந்த ட்ரஸ்ட் என்கிற வார்த்தையில தான் அடங்கி இருக்குது அந்த வேலியினுடைய வல்லமையே. அந்த ட்ரஸ்ட் எடுத்துருங்க, அந்த வேலிக்கு வல்லமையே கிடையாது. அந்த ட்ரஸ்ட் எவ்வளவு நாளைக்கு இருக்குதோ அவ்வளவு நாளுக்கு அந்த வேலைக்கு வல்லமை இருக்கிறது. பிறகு என்ன சொல்லுகிறது? அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாம். கேடகம் என்று சொன்னால் ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். எபேசியர் 6:16 பொல்லாங்கன் எய்யும், நல்ல கவனிங்க, பொல்லாங்கன் யார்? பிசாசு. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். எப்ப சத்ரு எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் அவித்து போடப்படுகிறது? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நிற்கிற வரைக்கும், விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிற வரைக்கும் சத்ருடைய அம்புகள் என்ன ஆகிறது? அவன் எய்கிற அம்புகள் அவித்து போடப்படுகிறது. விசுவாசத்தில் தளர்ந்து போங்கள், அவிசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள், என்ன ஆகிறது? அந்த கேடகம் கீழே இறங்கிடுது. கேடகம் என்ன? கையில பிடிச்சிட்டு நிற்கிறோம் இல்லையா? பிசாசு பொல்லாங்கானவன் அம்புகளை எய்கிறான், நம்ம எதிர்த்து வருகிறான். அவன் எய்கிற அம்புகள் நம் மீது படாதபடிக்கு இந்த கேடகளை பிடித்து நிற்கிறோம். அது என்ன கேடகம்? விசுவாசம் என்னும் கேடகம். இந்த விசுவாசத்துல குறைவுபட்டால், இந்த ட்ரஸ்ட்ல குறைவுபட்டால், விசுவாசம் குறைவுபடுமானால் அந்த கேடகத்தை கீழே இறக்கி வச்சது போல ஆயிடும்.
அப்ப என்ன ஆகும்? அம்புகள் வந்து நம்மை பாய்ந்து தாக்கக்கூடிய சக்தி உண்டாகிறது. விசுவாசம் என்னும் கேடகம், அவருடைய சத்தியம் உனக்கு கேடகமாகும். பரிசை, பரிசைன்னு சொன்ன பக்லர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கும் என்ன அர்த்தம்? நம்மை சுற்றி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று. நம்மை சுற்றி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று என்ற அர்த்தம் பரிசைக்கும். அப்ப இந்த பரிசையும் இந்த கேடகம் எல்லாம் இந்த வேலியை போலதான் இருக்குது. இந்த கேடகம்னா விசுவாசம் என்னும் கேடகம். அது எப்ப கேடகமா இருக்கும்? விசுவாசம் உள்ள வரைக்கும் அந்த கேடகம் எல்லா அம்புகளையும் தடுத்து நிறுத்தும், அவித்து போடும். விசுவாசம் இல்லாத போது அந்த அம்புகள் நம் மீது வந்து பாய்கிறது, கேடகத்தை கீழே போட்டது போல ஆகிறது. பரிசை என்றால் என்ன? அதுவும் நம்மை சுற்றி வைத்திருக்கிற ஒரு வேலியை போல் உள்ளது. நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி போட்டு காத்துக் கொண்டிருக்கிறார். திருப்போம் மறுபடியும் யோபுவுக்கு. ஆக கத்தரிடத்திலே சாத்தான் சொல்லுகிறான், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி அடைத்திருக்கிறீர், அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. வேலிக்கு வெளியே நின்று சாத்தான் பார்க்கிறான், இவன் பணக்காரன் ஆகிட்டே போறான், இவன் ஆசீர்வாதம் ஆகிட்டே போறான், இவனுடைய சம்பத்துகள் வளர்ந்து கொண்டே இருக்குது, இவனுடைய சொத்துக்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்குது, இவன் பெரிய ஆளாகிக் கொண்டே இருக்கிறான். 11 ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் தொடுவீரானால், அதாவது அழிப்பீரானால், அப்பொழுது அவன் முகத்துக்கு உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இந்த சாத்தான் இருக்கான் பாருங்க, ரொம்ப பெருமை பிடிச்ச சாத்தான். இயேசுவை 2000 முன்னால சோதித்தான். 40 உபவாசம் எடுத்து வந்த பிறகு என்ன பண்ணான்? இயேசுவை சோதித்தான். இந்த அப்பத்தை, இந்த கல்களை அப்பமாக மாற்றும் என்று சொன்னான். உப்பரிகையின் மேல இருந்து கீழே குதியும் என்று சொன்னான். என்னை விழுந்து பணிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். இப்படி சோதித்தான் இயேசுவை. இவன் இயேசுவை சோதித்தது மட்டுமில்ல, அதுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்பதாகவே தேவனையே சோதிக்க பார்த்தான். ஹலோ, தேவனையே சோதிக்க பார்த்தான். எப்படி சோதிக்க பார்த்தான்? உம்முடைய கையை நீட்டி இந்த யோபு ஆகிய உம்முடைய தாசனை தொடும். தொடும்னு சொன்னா நல்லபடியா இல்ல, அவன் அழித்து போடும், உம்முடைய கையை நீட்டி கொஞ்சம் நாசம் பண்ணும் என்று சொல்லுகிறான். தேவன் நாசம் பண்ணுகிறவரா? பிசாசு சோதிச்சு பார்க்கறான் பண்ணுவாரான்னு. தேவன் நாசம் பண்ணுகிறவரா? கர்த்தர் பண்ணவில்லை. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். நல்லா கவனிங்க. இப்போ திடீர்னு வேலி என்ன ஆச்சு? பெரிய வேலி. அவனை சுற்றிலும், அவன் குடும்பத்தை சுற்றிலும், அவனுக்குள்ள எல்லாவற்றை சுற்றிலும் இருந்த அந்த பெரிய வேலி இப்ப சின்ன வேலி ஆயிடுச்சு. பெரிய வேலி, எல்லாவற்றையும் சுற்றிலும் பாதுகாப்பா போடப்பட்ட வேலி, இப்ப அவனை மட்டும் சுற்றி பாதுகாப்பா போடப்பட்டிருக்க ஒளிய மற்றவர்கள் எல்லாம் விட்டுருச்சு. இவனை சுற்றி பாதுகாப்பா போடப்பட்டிருக்கிறதும் இவனுடைய உயிர் போகாதபடிக்கு பாதுகாக்க மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட அளவுலதான், ஒரு எல்லைக்குட்பட்ட விதத்திலேதான். எல்லாவற்றையும் பாதுகாக்க அல்ல, இவனுக்கு சுகத்தையும் இவனுடைய ஐஸ்வர்யத்தையும் பாதுகாக்க அல்ல, வெறும் அவனுடைய உயிரை மட்டும் பாதுகாக்கும்படியாக அந்த வேலி சிறிய வேலியாக ஆகிவிட்டது. நல்லா கவனிச்சிங்களா? கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அடைக்கிறார். நம்மை சுற்றி வேலி இருக்கிறது என்று சாத்தானுக்கு தெரியும். அந்த வேலி எப்படி வேலை செய்கிறது? விசுவாசத்தினாலே அது வேலை செய்கிறது. விசுவாசம் கொண்டிருக்கும் போது அந்த வேலி தடுத்து நிறுத்துகிறது பிசாசை. விசுவாசம் இல்லாத போது பிசாசை இது உள்ளே விடுகிறது என்று பார்த்தோம். 4வது காரியம், முதலாவது நம்மை சுற்றி கர்த்தர் வேலியிடுகிறார், 2வது சாத்தானுக்கு நம்முடைய வேலியை குறித்து தெரிகிறது, நமக்கு சுற்றி வேலி இருக்கிறது என்று தெரிகிறது, 3வது அந்த வேலி எப்படி கிரியை செய்கிறது? விசுவாசத்தால் கிரியை செய்கிறது. விசுவாசம் கொள்ளுகிற வரைக்கும் அந்த வேலியை தூக்கி பிடிக்கிற மாதிரி அதுக்குள்ள யாரும் நுழைய முடியாது. 4வது காரியம், பயம் அந்த வேலிக்குள்ளாக பொத்தலை உண்டாக்குகிறது. பிசாசு நுழையும்படியாக பொத்தலை உண்டாக்குகிறது. இந்த யோபு குறித்து 4 காரியம். 1, கர்த்தர் அவனை சுற்றி வேலி அடைத்தார். 2வது, அந்த வேலி சாத்தானுக்கு ஒரு பெரும் சுவற்றை போல், உள்ளே நுழைய முடியாது என்கிற நிலையில பெரிய சுவரை போல அவனுக்கு இருக்கிறது அந்த வேலி. 3வது, கர்த்தர் அந்த வேலியை சின்னதாக்கி யோபுவை மட்டும், அதுவும் அவனை உயிரை மட்டும் காக்கக்கூடிய ஒரு சிறிய வேலியை மாற்றிவிட்டார். ஏன் மாற்றினார்ன்னு சொல்றேன். 4வது, யோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பயந்தபடியினால் பிசாசு அங்கே நுழையும்படியாக அவன் அந்த வேலிக்குள்ளாக இடத்தை கொடுத்து விட்டான்.
யோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பயந்தபடியினால் பிசாசங்க நுழையும்படியாக இடத்தை கொடுத்து விட்டான். சிலர் பாருங்க, நல்ல கவனிங்க விசுவாசிகள் அநேகர், சில காரியங்களில் நமக்கு விசுவாசம் இருக்கிறது, சில காரியங்களில் நமக்கு விசுவாசம் கிடையாது. யோபும் அதே மாதிரி தான். யோபுவின் புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தால், அதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லிவிடுகிறேன். யோபுவின் புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தால் பிள்ளைகளை குறித்து அதிகமாய் அவன் பயப்பட்டான், பயந்து அதிகம் பயந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பயத்தின் மிகுதியால் அவன் பிடிபட்டிருந்தான். ஆனா ஒண்ணு குறித்து பயப்படல, தன்னுடைய உயிர் போகுமேனு பயப்படவே இல்லை. அதை காண்பிக்கிறேன் வசனத்திலிருந்து பாருங்க. யோபு 1:5, விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவளை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். பிள்ளைகள் பாவம் செய்து விட்டார்களோ என்கிற ஒரு பயம் அவனுக்கு, பிள்ளைகள் கொஞ்சம் சரியில்லை, ஏழு இவர்களும் பாவம் செய்கிறார்களே என்று சொல்லி அப்பப்போ அவர்களுக்காக பலிகளை செலுத்தி அந்த பயத்தில், பிள்ளைகளை குறித்து இருக்கிற பயத்தில், அவர்கள் மேலதான் நாசமோசம் வந்துடுமோ, இப்படி வாழ்கிறார்களே என்று சொல்லுகிற பயம் அவனுக்கு ஏற்கனவே இருந்து வந்தது. யோபு 3:25-26 இன்னும் காண்பிக்கிறது பிள்ளைகளை குறித்த பயம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. பிள்ளைகளை குறித்து மட்டுமல்ல, அவன் மற்ற அநேக காரியங்கள், தன்னுடைய சொத்து, சுதந்திரம், சுகம், எல்லாவற்றையும் குறித்தும் தனக்கு என்ன நேரிடுமோ என்று பயப்பட ஆரம்பிக்கிறான். இவ்வளவு பயத்தின் மத்தியிலேயும் ஒரு காரியத்துக்காக அவன் பயப்படவில்லை. யோபு 19:25 திருப்போம், 19:25-27, ஒரு காரியத்துக்கு அவன் பயப்படவில்லை. அவன் சொத்துக்கள் போய்விடும் பயந்தான், ஆடு மாடுகள் பறி போய்விடும் என்று பயந்தான், பிள்ளைகள் பறிபோய் விடுவார்கள் என்று பயந்தான், தனக்கு உள்ளதெல்லாம் போய்விடுமோ என்று பயந்தான், சுகம் கூட போய்விடுமோ என்று பயந்தான், எல்லாம் பயந்தான். ஆனா ஒரே ஒரு காரியத்தை குறித்து பயப்படவில்லை. 25:25, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, மீட்பரை குறித்து பேசுகிறாரீங்க. யோபுவின் புஸ்தகம், வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், இருக்கிறதுலே முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் என்று. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு முன்பாகவே எழுதப்பட்ட புஸ்தகமாம் இது. யோபுவின் புஸ்தகம் ரொம்ப முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் யோபுவின் புஸ்தகம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் யோபுவுக்கு எப்படி மீட்பரை குறித்து தெரிந்தது? எப்படி அவன் மீட்பரை குறித்து பேசுகிறான்? புதிய ஏற்பாட்டில் அல்லவா மீட்பரை குறித்து போதிக்கப்பட்டிருக்கிறது? அதுவும் பழைய ஏற்பாட்டில் போதிக்கப்பட்டிருந்தாலும் இது ரொம்ப முதல்ல எழுதின புஸ்தகமா இருக்கிறதுனால, பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். இயேசுவை குறித்து பேசுகிறான். இயேசு 2 முறையா உலகத்துக்கு வரப்போகிறார், பூமியில வந்து நிற்பார் என்று 2 வருகையை குறித்து பேசுகிறான். 3வது, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறான். என்ன சொல்றான்? என் தோல் முதலானவை, என் சரீரம் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து எழும்பி தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அவனுடைய சரீரம் உயிர்த்தெழும் என்று நம்புகிறான். நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அவன் சொல்லுகிறான், அதை நினைச்சு நான் வாஞ்சிக்கிறேன். அப்ப என்ன சொல்றான்? மரணத்தை பற்றி எனக்கு பயமே கிடையாது. எத்தனை பேர் இயேசு திரும்ப வருகிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஜீவனோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஜீவனோடு இருக்கிறார், அவர் திரும்ப வருகிறார், இந்த பூமியில அவர் வந்து நிற்பார், அப்பொழுது மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள், அந்த சரீரத்தோட எழும்புவார்கள், என்னுடைய கண்களால் நான் அவரை காண்பேன்றான். சொல்றான், என்ன நடந்தாலும் மரணத்துக்கு நான் பயப்பட போறது இல்லை, ஏன்னா மரணம் வந்தா கூட எனக்கு ஒரு உயிர் தெழுதல் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்றான். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மேலான நம்பிக்கை. அநேகருக்கு இந்த மரணத்தை குறித்து விளங்குகிறது இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களை போல நாம் துக்கிக்க கூடாது. கிறிஸ்தவ விசுவாசிகள் உடைய துக்கம் வித்தியாசமானது. அதில் உள்ள நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? நாம் சரீரத்திலே உயிர் தெழுவோம், அவரை நாம் காண்போம், அவருக்கு முன்பாக நிற்போம், நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால் தான் மரணத்துக்கு நாம் பயப்படுகிறது கிடையாது. யோபு சொல்லுகிறார், எல்லாத்துக்கும் பயந்தார், பிள்ளைகளுக்காக பயந்தார், தன்னுடைய சுகத்துக்காக பயந்தார், சொத்துக்கு போயிடுமோன்னு பயந்தார், எல்லா பயமும் இருந்தது. ஆனா ஒரு பயம் இல்லை. என்ன பயம் இல்லை? மரண பயம் இல்லை.
na settalum paravaalla unnaagu poradilla na marubadiyum uyiroda elumbuven endru mathe kurithu bayapadamal irundha aageyal dhaan ennavo avan bayandha ella kaariyum avanukku nerittathu maranathu kurithu avan bayappilla adanal maranam avanai thodavillai irukkireengala ellarum avan edhavala nadakkum nenchana adhella nadandhathu ஐயோ எனக்கு அழிவு வந்துடும், என் சொத்து போயிடும், என் பிள்ளைங்க போயிடும், ஆடு மாடு போயிடும், எனக்கு என்ன நேரிடுமோ எப்ப நேரிடுமோ இப்படின்னு எல்லாத்த பற்றியும் பயந்தான். அத்தனையும் நடந்துருச்சு, மரணத்தை பற்றி மட்டும் பயப்படல. ஆகையால எவ்வளவு சரீர சோகவீனம் வந்தாலும் அவன் மரணம் அடையல, சாகல, உயிரோட இருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை தான் பெற்றுக்கொள்ளுறோம்னு. எங்கெங்கெல்லாம் பயப்படுறோமோ அங்கெங்கெல்லாம் அடி விழுது. எந்தெந்த வாழ்க்கையின் எந்தெந்த ஏரியாகள்ல எந்தெந்த அம்சத்துல நமக்கு பயம் இருக்கிறதோ அந்தந்த ரீதியில நாம் பாதிக்கப்படுகிறோம். சரீர சுகத்தை குறித்து பயம் இருக்கிறதா? சரீரத்தில் பாதிப்பு வாசலை திறந்து விடுகிறது போல ஆகிறது, வேலையை திறந்து விடுகிறது போல ஆகிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்து பயம் இருக்கிறதா? அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில பிசாசை நுழைய செய்கிறது. எதை குறித்தெல்லாம் நாம் பயப்படுகிறோமோ அங்கெல்லாம் பிசாசுக்கு ஒரு வாசல் கிடைத்து விடுகிறது. எதை குறித்து நாம் பயப்படுகிறது இல்லையோ அங்க பிசாசுக்கு வாசலே கிடையாது. யோபுனுடைய பிரச்சனை அதுதான், எல்லாவற்றை குறித்தும் பயந்தான். அது போயிடும், இது போயிடும், இது இப்படி ஆயிடும், அது எப்படி ஆயிடும் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான். எதை குறித்து ரொம்ப மிகுதியா பயந்தானோ அது அப்படியே வந்தது. திங் தட் ஐ கிரேட்லி ஃபியர்ட் கேம் அப்பான் மீ, நான் பயந்தது எனக்கு வந்து விட்டது என்றான். கண்டிப்பா பயந்தாலும் நிச்சயம் வரும். ஏன்? பயம் நம்முடைய வேலியில ஒரு வாசலை பிசாசுக்கு உண்டாக்குகிறது. எல்லாம் இருக்கீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகையால்தான் சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது, கவனியுங்கள், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரு மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் நல்லா சொல்லுங்க. மறுபடியும் நான் வாசிக்கிறேன் அந்த கடைசி வார்த்தையை, எல்லாரும் சத்தமா சொல்ல வேண்டும். ஆகையால்தான் சங்கீதம் 91 சொல்லுகிறது. சங்கீதம் 91 சிலருக்கு ஏன் கிரியை செய்கிறது இல்லைன்னா இதனாலதான். இந்த 7 வசனத்தை அல்லது 6 வசனத்தை அவர்கள் தாண்ட முடியல. இந்த 6 வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் அவர்களுக்கு தெரிகிறதில்லை. இந்த 6 வசனத்திலே பயப்படாதிருப்பாய் என்று சொல்றாங்க. இவங்க பயந்துகிட்டு இருக்கிறாங்க. பயந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சங்கீதம் 91 கிரியை செய்ய செய்யாது. பயப்படாமல் இருக்கிறவர்களுக்கு, வேலியை மூடி வைத்திருக்கிறவர்களுக்கு, விசுவாசத்தில் நிற்கிறவர்களுக்கு, இயேசுவின் நாமத்தில் நிற்கிறவர்களுக்கு அந்த வேலி சத்ருவை வெளியே நிற்க வைக்கும். பயப்படுகிறவர்களுக்கு அந்த வேலியிலே பிசாசுக்கு ஒரு வாசல் உண்டாகிறது. ஆகையால் தான் கர்த்தர் சொல்கிறார், எல்லாம் ரெடியா? இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும். பக்கத்தில் இருக்க ஒரு பாஸ்டர் சொல்லுங்க, பயப்படாதீங்க. வேதம் கட்டளையிலே எது சொல்லுகிறது? பயப்படாதிருப்பாய், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறது. ஏன்? பயந்ததுதான் நமக்கு நேரிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையை சற்று பின்னால சிந்தித்து பாருங்க, எதெல்லாம் பயப்படுறோமோ அதெல்லாம் அப்படியே வந்து நேரிடுகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால சொன்னேன், செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபசி, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஏதோ ஒன்றை குறித்து பயந்து இது அப்படின்னு ஆயிடுமோ, இது இப்படி ஆயிடுமோ, நம்ம எதை பயந்து நாம் பேசி கொண்டு இருக்கிறோமோ, எதை எப்போதும் சிந்தித்து கொண்டு அது இப்படி இது இப்படின்னு பயந்து கொண்டிருக்கிறோமோ, எதை சொல்லுகிறோமோ அந்த பயத்தில் அது அப்படியே நமக்கு நடக்கும். ஏனென்றால் நம்மை அறியாமலேயே நமக்கு உள்ளாக இருக்கிற உணர்வுகளின் மூலமாக சப்கான்சியஸ்லி நாம் சொல்லுகிற பயப்படுகிற காரியம் நிறைவேறும்படியாக நாமே உதவி செய்து விடுகிறோம் என்று மனோதத்துவ நிபுணர்கள் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது அன்றைக்கு ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். அவங்க என்ன சொல்றாங்க, எதை பயந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ அதை கண்டிப்பாக வரும்படியாக நாமே அதுக்கு இடம் கொடுத்து அதுக்கு உதவி செய்கிறோமா? நம்ம அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய டேஞ்சர்னு. எத்தனை பேர் பயந்து எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? அப்ப பார்த்தாலும், ஐயோ அது எப்படி ஆயிடுங்களாங்க, ஐயோ இது எப்படி ஆமாங்க, ஐயோ பஞ்சம் வருதாங்களாங்க, ஐயோ யுத்தம், எதை குறித்தாவது பயந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேலை போயிடும் போல இருக்குதுங்க, ரொம்ப கடன் ஆயிடும் போல. எப்படி ஆகும்? நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியேதான் ஆகும், வேற எப்படி ஆகுது? இவ்வளவெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஏன் எனக்கு ஏன் நல்லா வரல, எனக்கு ஏன் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரலன்னு வாங்க. ஆகையால் தான் சொல்றேன், நீங்க சொல்றதே பெரிய தீர்க்க தரிசனம் போல அமைஞ்சிருது உங்களுக்கு. அதை தான் சைக்காலஜியில சொல்றாங்க, செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபசி. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே நீங்க தான் பெரிய தீர்க்க தரிசி. பயந்துட்டீங்களா? ஏங்க இன்னொரு தீர்க்க தரிசனத்தை நாடி ஓடுறீங்க? அவசியமே இல்லை. நீங்க சொல்றது நிச்சயமா நடக்க போகுது, அதை விட பெரிய தீர்க்க தரிசனம் எங்க இருக்குது? ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, நல்லா ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு.
அஞ்சன நான் ஜெபம் பண்ணிட்டீங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்க போகுது. கொஞ்ச நேரம் முழிச்சாங்க. நான் ஜெபம் பண்ணி ஒன்னு கேட்டு சொல்ல வேண்டியதுல, கேட்கவே வேண்டியதுல நான் தாராளமா இப்பவே சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்க என்ன சொல்றீங்களோ அது நிச்சயமா நடக்கும். முழிச்சாங்க அந்த அம்மா. நான் சொன்னேன், நீங்க தான் பெரிய தீர்க்க தரிசிங்க, தீர்க்க தரிசியை தேடி ஓடாதீங்க, நீங்க சொல்றதுதான் தீர்க்க தரிசனம். ஹலோ, பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, நான் தான் பெரிய தீர்க்க தரிசி. அப்ப நீங்க சொல்ற போது சொல்றதெல்லாம் நடக்க போகுது. நீங்க எதை பேசுறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஆகியால் தான் நீங்க பெரிய தீர்க்க தரிசின்ற. நீங்க பயந்து பேசுறீங்களா, அது அப்படியே நடக்க போகுது. யோபு பயந்து என்னென்னலாம் பேசினாரோ அதெல்லாம் அப்படியே நடந்தது. உயிரை பற்றி மட்டும் பயப்படல, நான் மரித்தாலும் பரவாயில்ல, நான் உயிரோடு எழுதேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னாரு. ஆகியாலும் மறிக்கவே இல்லை. அவ்வளவு நோய் பிடிச்சு, நோய் வாய்ப்பு பிடிச்சு அப்படியே படுத்துட்டு கிடக்கிறார், ஆனா சாக பண்ற. பயப்படாதிருங்கள், இது ஒரு கட்டளை. பயப்படாதிருப்பாய், பயப்படக்கூடாது. பயந்தால் என்ன ஆகிறது, வேலிக்குள்ளாக பிசாசு நுழைஞ்சிடுறான். பயப்படாம நின்ன என்ன, பயத்துக்கு ஆப்போசிட் என்னங்க, விசுவாசம். விசுவாசத்துல நிற்கும் போது என்ன ஆகிறது, அந்த வேலி நல்லா வேலை செய்யுது. எத்தனை பேர் இன்னிலிருந்து வேலியை நல்லா வேலை செய்ய வைக்க போறீங்க? வீட்டில் என்ன பண்றீங்க, கதவை சாத்தி தாப்பா போட்டு வைக்கிறீங்களா இல்லையா? ஹலோ, எத்தனை பேர் பெரிய விசுவாசிங்க, கதவை தாப்பா போடுறதே இல்லைங்க, யார் வேணா வரலாம். கிடையாது, கதவை என்ன பண்றோம், தாப்பா போட்டு வைக்கிறோம். வெளியே போகும்போது கதவை பூட்டிட்டு போறோம். இதற்கேற்ற ஒரு செயல் ஆவிக்குரிய விதத்தில் இருக்கிறது. எப்படி கதவை தாப்பா போடுறது, எப்படி கதவை பூட்டிட்டு போறது, நமக்குரிய காரியங்களை சுற்றி. விசுவாசத்திலே தினந்தோறும் நாம் நிற்க வேண்டும். அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நம்பி விசுவாசித்து அடைக்கலம் புக வேண்டும், விசுவாசத்தில் நிற்க வேண்டும். அப்பொழுது அந்த வேலியை பிசாசு தாண்டவே முடியாது. என்னைக்கு நம்ம விசுவாசிக்கலையோ, சாத்தான் அந்த வேலியை தாண்டி உள்ளே வந்து விடுகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது இதில் சொல்வதற்கு, நான் அடுத்த வாரம் வரும்போது சொல்லுகிறேன். ஆக ஒரு காரியத்தை, நான்கு காரியங்கள் நாம் கவனித்தோம் இப்பொழுது. ஒன்று, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி வேலி அடைக்கிறார். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை சுற்றி, எனக்குள்ளது எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கிறார். கர்த்தர் வேலி அடைக்கிறவர், சாத்தான் பொறி வைக்கிறவர். கர்த்தர் என்ன பண்றாரு, வேலி அடைக்கிறவர். சாத்தான் என்ன பண்றான், பொறி வச்சிருக்காது. ஒரு பக்கம் வேலி, இன்னொரு பக்கம் பொறி, ரெண்டும் இருக்குது. கர்த்தர் நம்மை வேலி அடைத்து காக்கிறார். ரெண்டாவது சத்தியம் என்ன, அந்த வேலியை குறித்து சாத்தானுக்கு தெரியும். எல்லாரும் சொல்லுவோம், அந்த வேலியை குறித்து சாத்தான் அறிந்திருக்கிறான். நீங்க சொல்ல வேண்டியது, அவனுக்கு ஏற்கனவே தெரியும். சாத்தான் நம்ம விட பெரிய அறிவாளி. சாத்தானுக்கு தெரியும், அவன் நுழைய போறது இல்லை. நம்ம என்ன சுற்றி வேலி அடைச்சிருக்காரு, வேலி அடைச்சிருக்க சொல்ல வேண்டியது, அவனுக்கு தெரியும். அவன் சொல்றான், இவனை சுற்றி வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன பண்ணணும், விசுவாசத்துல நிற்கணும். என்ன பண்ணணும், அந்த வேலி எப்படி கிரியை செய்யறது, அதான் மூணாவது காரியம். எப்படி கிரியை செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில், இந்த வேலி நம்ம எப்படி பாதுகாக்கிறது, எப்போ அந்த வேலி நிற்குது, விசுவாசிக்கும் போது. எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தில் நிற்கும் போது அந்த வேலி கிரியை செய்கிறது இல்லையா? விசுவாசத்தில் நிற்க போறீங்களா? நான்காவது பயம், அந்த வேலியிலே பிசாசுக்கு ஒரு வாசலை உண்டு பண்ணுகிறது. எல்லாரும் சொல்லுவோம், பயம் அந்த வேலியிலே பிசாசுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறது. வேலி போட்டிருக்கிறாரு, ஆனா யோபுடைய வாழ்க்கையில பிசாசு வந்து எல்லாத்தையும் தொடறான், அவனுடைய உயிரை மட்டும் தொட முடியல. எல்லாத்தையும் பற்றி அவன் பயந்தான், எல்லாத்துள்ளேயும் அவன் பூந்துட்டான் சாத்தான். ஆனா அவனுடைய உயிரை மட்டும் தொட அவன் பூந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவன் அதை குறித்து பயப்படவில்லை. இன்றைக்கு வாழ்க்கையிலே நீங்கள் எதை குறித்து பயந்திருக்கிறீர்கள்? நீங்கள் பயப்படுகிற எல்லா காரியத்திலையும் சாத்தானுடைய கரம் இருக்கும். பயப்படும் போதெல்லாம் சாத்தான் அதை தொடுகிறான். பயப்படுகிற எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ, அந்த காரியத்தில் சாத்தான் நுழைந்து கிரியை செய்கிறான். எதை குறித்து நீங்கள் பயப்படாமல் நிற்கிறீர்களோ, அங்க சாத்தான் நுழைவதில்லை. நல்லா கவனிங்க. ஆகையால் தான் விசுவாசிகளுக்கு சில அம்சங்கள்ல சிலர் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நல்ல உறுதியா இருப்பாங்க. சில அம்சங்கள்ல சிலர் சாத்தானை உள்ள விட்டுருவாங்க. சிலருக்கு எதை குறித்தும் பயப்படல, பயம் இல்லை. ஆனா சொத்து போயிடுமோ, வேலை போயிடுமோ, வருமானம் போயிடுமோ, நம்ம சம்பாதிக்க முடியாதோ, அப்படி பயம் இருக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த ரீதியில் தான் பாதிக்கப்படுவார்கள். சிலருக்கு எதை பற்றியும் பயப்படல. எதில் பயப்படுறார்கள், வியாதி வந்துடுமோ, நோய் நம்மை தாக்கிடுமோ, கொன்னுடுமோ,
நம்ம இங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிடுவோமோ, இப்படி ஆயிடுவோமோ, அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப என்ன, சாத்தான் அந்த அந்த வாழ்க்கையில் அந்த அம்சத்துக்குள்ளாக நுழைந்து விடுகிறான். எதை குறித்து நாம் பயப்படுகிறோமோ அந்த காரியத்துக்குள்ள சாத்தான் நுழைந்து விடுறான். எதுல பயப்படாம நிக்கிறோமோ அதுல சாத்தான் நுழையவே முடியாது. அந்த வேலி அப்படியே இருக்க போகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க எதை குறித்தும் பயப்பட போறது இல்லைன்னு? சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை. பயத்தின் ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறல்ல. நாம் மறுபடியும் பிறந்த போது அப்பா பிதாவே என்கிற கூப்பிடுகிற ஆவியை தவிர அடிமைத்தனத்தின் ஆவி, பயத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்படவில்லை. எல்லாரும் எழுந்து நிற்போம். உங்களுக்குள்ளாக அந்த தைரியத்தின் ஆவி, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஆவி, இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தில் நிற்கக்கூடிய அந்த ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. பயப்படாதீர்கள். எந்த சூழ்நிலையை கண்டும் பயப்பட வேண்டாம், எந்த பிரச்சனையை கண்டும் பயப்பட வேண்டாம். பயப்படாமல் நிற்கும் போது சாத்தான் உள்ளே நுழையவே முடியாது. இதை குறித்து இன்னும் அதிகமாக வருகிற வாரத்திலே நாம் பார்ப்போம். எல்லா கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீர முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

தரித்திரராய் கோலமுண்டு அவதரித்தீரே. சத்திரத்தில் கூட இடமில்லாமல் நீர் பிறந்தீரே. இயேசுவே, எங்கள் இயேசுவே, நீர் வாழ்க, வாழ்க என்றும் வாழ்கவே.

கிழக்கிலிருந்து சாஸ்திரிகளும் வந்து பணிந்தார்கள். அவர்கள் தேவனையே மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டார்கள். இயேசுவே எங்கள் இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க என்றும் வாழ்கவே.

ராஜா வீட்டு அரண்மனையில் நீ பிறக்கவில்லை. அந்த ராஜாக்களும் மந்திரிகளும் உம்மை காண முடியவில்லை. இயேசுவே நீர் வாழ்க வாழ்க என்றும் வாழ்க.

நம்ம இந்த சபையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல சபை எதற்காக, சபையை எதற்காக ஆண்டவர் நிறுவினார், அந்த சபையினுடைய தலைவர் யார், அது எப்படி வந்து அந்த சபைக்கு வந்து ஒரு தலை இருக்கிறது, அந்த தலை யார், அந்த கிறிஸ்து தலையாக இருந்து அவரே அஸ்திவார கல்லாக இருந்து அந்த மூளைக்கல்லின் மேல் கட்டப்பட்டதாக இருக்கிற அந்த சபைக்கு நம்மளை ஒரு சிலரை தெரிந்து கொண்டு தலைவர்களாக வைத்திருக்கிறார். அப்படி வைத்த போதகர் இல்லை ஊழியக்காரருடைய அழைப்பு என்னவாக இருக்கணும், அவருடைய ஒரே அடையாளம் என்னவாக இருக்கணும், தேவனுடைய மனுஷன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கணும். அவருடைய பிரதான அழைப்பு என்ன, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய பிரதான அழைப்பு என்பதை குறித்து போன வாரம் பார்த்தோம். இந்த வாரத்தில் நம்ம அதனுடைய இன்னொரு பகுதி, அதாவது அப்படி அழைக்கப்பட்ட ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வழிநடத்த வேண்டும், தன்னுடைய சபையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்ய போகிறாரு, தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள ஒரு சபைக்கு கடிதம் எழுதுகிறார். இதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். தெசலோனிக்கே பட்டணம் வந்து அத்தேனே பட்டணம், ஏத்தேன்ஸ் என்று சொல்லக்கூடிய பட்டணத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 500 மைல், இன்றைக்கும் அந்த பட்டணம் பேர் இருக்குது தெசலோனிக்கேன்னே இருக்குது, சரியா. கொரிந்துக்கு வந்து நீங்கள் ஏத்தேன்ஸ்லேருந்து ட்ரெயினில் போனீங்கன்னா ஒரு 1 ஹவரில் போயிடலாம் கொரிந்துக்கு. கொரிந்துலேருந்து இன்னும் ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் போனீங்கன்னா நீங்கள் தெசலோனிக்கே போயிடலாம். இதுவும் வந்து ஒரு கடற்கரை இல்லை ஒரு துறைமுக பட்டணமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தது 3 வாரம் தான் இருந்தார். 3 வாரம் இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை ஆண்டவருடைய வார்த்தையில் நல்ல தகுதிப்படுத்தினவங்களை படுத்திட்டு அவர்களுக்கு ஆண்டவருடைய வருகையை முதற்கொண்டு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அந்த சபை வந்து தேவனுடைய வார்த்தையிலும் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துலேயும் நற்கிரியிலையும் அன்புலையும் எப்படி அவர்கள் வளர்ந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு சபை. ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த சபைக்கு எழுதுறாருன்னு, ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான சபை நம்ம சபையை போல. அல்ல இல்லையா, கொஞ்சம் பேருக்கு இப்போ தான் சந்தோஷம் வருது. ஏன்னா விசுவாசத்தில் தேர்னவங்க, அன்பில் தேர்னவங்க, அவங்களுடைய நற்கிரியல் தெரியக்கூடியதா, அப்படி உள்ள ஒரு சபைக்கு கடிதம் எழுதுகிறார். அப்படி எழுதும்போது என்ன எழுதுகிறாரு, தான் யார் என்பதை அவங்களுக்கு எழுதுகிறார். நான் எப்படி உங்களுக்கு ஒரு மூப்பனாக, ஒரு தலைவனாக, ஒரு போதகராக, ஒரு வழிநடத்துபவராக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது 2 படங்கள் போல, பிக்சர் இமேஜ், 2 படங்களாக ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. அதிலிருந்து இன்றைக்கு 1 பார்க்க போகிறோம், அடுத்த வாரம் இன்னொன்று பார்ப்போம், சரியா. இது 1 தெசலோனிக்கே 2:7-12 உள்ள வசனங்கள். தெசலோனிக்கியர்கள் எழுதின கடிதம், முதலாவது கடிதம், முதலாவது நிருபத்தில் 2 அதிகாரத்தில் 7-12 உள்ள வசனங்கள் வாசிக்கிறேன் பாருங்க. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையுமின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டுமென்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் வந்து பேதுரு தன்னுடைய நிருபம் எழுதும்போது பேதுரு 1 பேதுரு 5:4 முதல் 4 வசனங்களில் என்ன எழுதுகிறார்னா, எப்படி ஒரு மேய்ப்பனை போல இருக்க வேண்டும், தேவனுடைய மந்தையை எப்படி மேய்க்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பராக இருக்கிறாரு, அதனால் ஒரு தலைவன் என்பவன் மேய்ப்பனை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது.
அதே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு ஊழியக்காரன் என்பவன் நல்ல உக்கிரான காரன், நல்ல ஒரு ஸ்டூவர்டா, ஏன்னா தனக்கு சொந்தம் இல்லை ஆனால் அவர்களை ஒரு பொறுப்போடு வழிநடத்தக்கூடிய ஒரு உண்மையுள்ள ஒரு உக்கிரான காரனாக இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து சொல்கிறாரு. திமோத்தேயுக்கு எழுதும்போது போன முறை பார்த்தது போல் 1 தீமோத்தேயு 2:7 சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு ஆசிரியனாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2 சொல்லும்போது எப்படி ஒரு நல்ல ஒரு தேவனுடைய செய்தியை சொல்லக்கூடியவனாம். போன முறை பார்க்கும்போது பார்த்தோம் எப்படி வந்து ஒரு மல்யுத்த வீரன், ஒரு போர் சேவகன், அப்புறம் ஒரு ஆசிரியர், அப்புறம் ஒரு விவசாயி, ஒரு 4 விதமான படங்களை சொல்லி எப்படி தேவனுடைய வசனத்தை நம்ம ஆழமாக கற்றுக்கொள்ளுங்கிற 4 படம் சொல்லி கொடுத்தாரு. எப்படி ஒரு போர் சேவகனை போல தேவனுடைய வார்த்தையில் நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும், தேறினவங்களாக இருக்கணும், ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதன் மூலமாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு போர் சேவகனை போல இருக்க முடியும். ஒரு மல்யுத்த வீரன் வந்து எப்படி தினசரி வந்து தன் பயிற்சி பண்ணி கொண்டிருப்பானோ அதுபோல் பண்ணணும். அடுத்து ஒரு ஆசிரியர் எப்படி சொல்லி கொடுப்பாரோ அதுபோல். கடைசியாக ஒரு விவசாயி எப்படி வந்து விவசாயத்தில் விதையை விதைச்சிட்டு உட்காந்துருப்பானோ அதுபோல் இருக்கணும். இப்படி அநேக படங்கள் இருந்தாலும் இங்கே தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது மட்டும் என்ன சொல்கிறாரு, ஒரு பால் கொடுக்கும் தாயை போல, a nursing mother. ஆங்கில வேதாகமத்தில் nursing mother, தமிழில் வந்து அழகாக பால் கொடுக்கும் தாயை போல. இந்த 1 தெசலோனிக்கேயர் 2:7 சொல்லும்போது நான் வந்து உங்களுக்கு தலைவன், நான் உங்களை வழி நடத்துகிறேன், ஆனால் நான் எப்படி உங்களை இருந்து நடத்துகிறேன்னா ஒரு தாயை போல. அதில் இந்த தாய் எப்படிப்பட்ட ஒரு தாய், தன்னுடைய பிள்ளை பால்குடி மறவாத பிள்ளைகளுக்கு வழி நடத்துகிற தாயை போல ஒப்பிட்டு சொல்கிறார். வெறும் அம்மா சொல்லலை, ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஏன்னா இதே இது வந்து கலாத்தியருக்கு எழுதும்போது 4:19 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நான் வந்து எப்படி உங்களுக்காக மீண்டும் கற்ப வேதனைப்படுகிறேன், எதற்காக, கிறிஸ்து உங்களில் உருமாகும் அளவிற்கு. நீங்கள் ஏற்கனவே பிள்ளைகளே, எப்படி பிள்ளைகளே, நீங்கள் மறுபடியும் கிறிஸ்துவை போல உங்களுக்குள்ள ஒரு கிறிஸ்து உருவாகணுன்றதுக்காக ஒரு தாய் கற்ப வேதனை படுவது போல நான் கற்ப வேதனை படுகிறேன், நான் ஒரு தாயாக இருந்து வழி நடத்துகிறேன். கலாத்திய பகுதியில் உள்ள எல்லா சபைகளுக்கு எழுதும்போது அதைத்தான் சொல்கிறார். இங்கேயும் அதே தான் சொல்கிறாரு. இன்னொரு மனம் சொல்கிறார், நம்ம இதிலே பார்க்குறோம். நீங்கள் ஆங்கில வேதாகம்னா 11 verse 11 இன் இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிளில் 12 நம்ம சொல்லும்போது என்ன பார்க்குறாரு, ஒரு தகப்பனை போல நான் உங்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவனா. ஒன்று வந்து பால் கொடுக்குற தாய், இன்னொன்று வந்து என்ன, தகப்பன். தாய் என்று சொல்லும்போது அன்பு காட்டக்கூடியதா, அரவணைக்கக்கூடியதா, ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதா, ஒரு போஷிக்கக்கூடியதா, தன்னுடைய அன்பு முழுவதையும் காட்டக்கூடியதா, தன்னுடைய பிள்ளையை குறித்த ஒரு கரிசனையோடு காட்டக்கூடியதா. தகப்பன் சொல்லும்போது ஒரு கண்டிச்சு, ஒரு அதிகாரத்தோடு, ஒரு அத்தாரிட்டி, அவனை திருத்துவதற்கு புத்தி சொல்லி பையனை வந்து திருத்துவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை போல இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் அவர் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 4:15 பாருங்களேன், 1 கொரிந்தியர் 4:15 பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காரு, உங்கள் கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தில் நான் உங்களை பெற்றேன், நான் உங்களுக்கு வாத்தியார் இல்லை. எப்படி, நான் 10,000 பேர் போதிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனால் நான் போதிக்கிற அந்த வாத்தியார் இல்லை, நான் யார், உங்களை பெற்றெடுத்த தகப்பேன். அப்போ இந்த 2 ஓமானத்தையும் இங்கே சொல்கிறார், 2 படங்களாக சொல்கிறார். ஒன்று வந்து நான் வந்து உங்களுக்கு பால் கொடுக்குற தாயை போல பார்த்து கொண்டேன், இன்னொன்று வந்து உங்களை வழி நடத்துகிற, உங்களை கண்டித்து புத்தி சொல்லுகிற தகப்பனை போல இருந்தேன்னு சொல்லி. அப்போ முதலாவது ஒரு அழைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு தாயை குறித்தது. இந்த தாய் போல பாசக்காரங்க வந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. எப்படி, பிள்ளை என்னதான் மோசமாக இருந்தாலும் சரி, பிள்ளை என்னதான் அசிங்கமாக இருந்தாலும், ஆனால் தாயோட கண்ணுக்கு அவ்வளவு அழகாக வடிவாக தெரியும்.

எடுத்து சொல்றதுல என்ன சொல்றாருன்னா, எத்தனையோ உறவுகள் இருக்கு. கணவன் மனைவி உறவு இருக்கு, தகப்பன் பிள்ளை உறவு இருக்கு, நண்பர்கள் உறவு இருக்கு, வாத்தியார் உறவு இருக்கு, எத்தனையோ வேறு வேறு விதமான அரசர்கள், எத்தனையோ விதமான இந்த பூமிக்கு அடுத்த உறவுகள் இருக்கு. ஆனால் அவர் தெரிந்தெடுத்து சொல்ற ஒரு உறவு என்னன்னா, ரொம்ப இன்டிமேட், அதாவது ரொம்ப ஒரு அந்யோன்ய ஒரு அன்பு, அது மாத்திரமல்ல ரொம்ப ஒரு மென்மையான உணர்வுகள் உடையது, அது மாத்திரமல்ல ரொம்ப பாசம் காட்டக்கூடிய ஒரு டெண்டர்னா, அதாவது ரொம்ப ஒரு இதமாக பதமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு உறவை எடுத்து சொல்கிறார். அதாவது நீங்கள் இப்போ பாருங்களேன், ஒரு ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்கே லண்டனில் இருக்கோம். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளையை கொண்டு போய் நர்சரியில் விடுறீங்க. நர்சரியில் வந்து ஒரு ரேஷியோ வச்சுருக்கான், எத்தனை பிள்ளைக்கு ஒரு டீச்சர் இருக்கணும். என்ன நிறைய பேர் பிள்ளைங்க பள்ளி ரேஷியோக்கு அனுப்புகிறீங்க, உங்களுக்கு தெரியாதா? ஆ, அஞ்சு பிள்ளைக்கு ஒரு டீச்சர் இருக்கணும். ஒரு ஒரு ஆள் இல்லைன்னா அந்த அது வந்து அவங்க வந்து ஆப்ஸ்டேட்டில் வராது. அதுவும் இல்லாமல் ஒரு பிள்ளை கூட ஒரு ஆள் மட்டும் தனியாக இருக்கக்கூடாது, கூட இன்னும் ஒரு ஆள் இருக்கணும். அவ்வளவு கட்டுப்பாடுகள், அவ்வளவு தூரம். காரணம் என்ன? சின்ன பிள்ளைங்களை எக்காரணத்தை கொண்டும் எதுவும் அவங்களுக்கு நடந்துடக்கூடாது. அவர்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, தே ஆர் வல்னரபிள். அவங்க வந்து ரொம்ப லெகுவாக அவர்களால் பாதிப்புக்குள்ளாக முடியும். அதனால் நம்ம வந்து அவங்கள வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது ஒரு பிள்ளையை பாதுகாத்து ஒரு பிள்ளையை பராமரிக்கிறது தன் பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளையை தவிர, தாயை தவிர வேறு யாராலே முடியாது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம், நிறையா இப்போ செய்திகள் பார்க்குறோம், அந்த டிக்டாக்கை பார்த்துட்டு யாரு கூடயே ஓடி போகணும்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையை கொண்டுட்டு போன அம்மாவை நம்ம பார்க்குறோம். காலம் கெட்டு போயிடுச்சு, அதனால என்னமோ சபையிலையும் அம்மாவாக இருக்க வேண்டிய போதவர் மாடை கறந்துடுறாரு, மாடு பால் கறக்கிறதுக்கு போல மாட்டையே கொண்டுடுறாருன்னு பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ கூட நம்ம சமீபத்தில் யூகேயில் கூட ஒரு நியூஸ் போயிருக்கு இல்லையா, ஒரு பிள்ளை ஒரு ஒரு லேடி வந்து தன்னுடைய ரெண்டு பிள்ளைங்களை கொண்டு போட்டாங்கன்னு சொல்லி இப்போ பரபரப்பாக அந்த ரெண்டு வாரமாக ஒரு நியூஸ் போயிட்டே இருக்குது. அப்போ என்னென்னா, இந்த மாதிரி தாய் கூட மனசு கடினப்படக்கூடிய காலத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய ஒரு அமைப்பு என்னென்னா, ஒரு தாய் என்பவள் அந்த பிள்ளைய, தன்னுடைய வயிற்றில் வளர்ந்த பிள்ளைய அவ வந்து பாதுகாத்து பராமரித்து அன்பு செலுத்தி அவளுக்கு சொல்லக்கூடிய நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, தாய் வந்து தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய மார்போடு அணைத்து வைத்து கொள்ளும் போது அந்த இதமான வெப்பத்திலே பிள்ளை தூங்குறத நம்ம பார்த்துருக்கோம். பிள்ளைய கீழே வச்சா முழிச்சிரும். அந்த மாதிரி பிள்ளைய பராமரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு உறவை எடுத்து சொல்றாரு, நான் உங்களை அப்படி பார்த்துக்கிட்டேன். அப்போ என்னன்னா, நான் வந்து நின்று உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணலை, நான் வந்து உங்களுக்கு வந்து போதிக்கிறது மாத்திரம் இல்லை, நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய ஞானத்தை சொல்லணும், தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லணும். ஆனால் அதை வந்து நான் வந்து ஒரு இதாக சொல்லலை. நான் எப்படி சொல்கிறேன், ஒரு பிள்ளைய பராமரித்தது போல், அதாவது பால் குடி மறவாத ஒரு பிள்ளைய நான் எப்படி பார்த்து கொள்ளணும். இதில் நீங்கள் ரெண்டு விஷயம் பார்க்க முடியும். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லும்போது நர்சிங் மதருங்கிறதுனால ரெண்டு, அதிலே ரெண்டு வார்த்தை இருக்கு, நர்ஸு மதர். நர்ஸுக்கும் அம்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் பிள்ளைய பார்க்குறாங்க. பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ரெண்டு பேரையுமே, ரெண்டு பேருமே பிள்ளைய பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? அம்மா பாசத்தினால பிள்ளைய பார்க்குறா, நர்ஸு காசுக்காக பிள்ளைய பார்க்குறா. ஹலோ, ஊழியக்காரர் வந்து எதுக்காக தன்னுடைய மந்தையை மேய்க்கிறாருங்கிறத பார்க்கணும். காசுக்காக செய்கிறாரா இல்லை பாசத்தினால செய்கிறாரா, தேவ அன்பு இருக்கிறதுனால, தேவ அன்பு ஏவப்பட்டதுனால செய்கிறாரா? ஏன்னா நம்ம இது நிறைய நேரங்களில் நம்ம இதை சரியாக புரிந்து கொள்ளாததுனால தான் நிறைய பேர் என்னென்னா, ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்களும் தங்களுடைய மந்தையை சரியாக மேய்க்காமல் போகிறதுக்கு தான். நான் ஒரு உதாரணத்தில் கூட சொல்லியிருக்கேன் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில். இப்போ நர்ஸ் வந்து பிள்ளை வந்து ஐசியூவில் இருக்குது, எட்டு மணி நேரம் ட்யூட்டி, கரெக்டாக வருவா ட்யூட்டி எட்டு மணிக்குனா, எட்டு மணிக்கு வந்து சாட்டை பார்த்து கையெழுத்து போட்டு பிள்ளைய பார்த்தா ஓகே, பிள்ளைக்கு என்ன பல்ஸு எல்லாம் சாட்டெல்லாம் பார்ப்பா, எல்லாம் பார்ப்பா, ரைட்டு, எனக்கு 15 நிமிஷம் பிரேக் இருக்கு, டீ குடிக்க போயிடுவா. ஆனால் அந்த பிள்ளையோட அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்க, அம்மா தூங்கியிருக்காது, பல் விளக்கியிருக்காது, டீ குடிச்சிருக்காது, காஃபி குடிச்சிருக்காது, சாப்பிட்ருக்காது, மூணு நாள் ஆனாலும்
அதை விட்டு போக

0: அங்கேயே உட்காந்துருக்கும். ஆனால் அந்த நர்ஸ் என்ன பண்ணுவாள், போயிட்டு டீ குடிக்கும்போது ஃபோன் எடுத்து வீட்டுக்கு ஃபோனை போட்டு இதை போட்டு என்ன சாப்பிட்டீங்களா, அதை பண்ணிங்களா, இல்லை சினிமாவுக்கு போகுமா, இப்படி எல்லா கதையும் பேசிவிட்டு ஃபோனை வச்சுட்டு வந்து மறுபடியும் பிள்ளைக்கு என்ன பார்க்கணும், ட்ரிப்பு போடணுமா, மருந்து போடணுமா, என்ன போடணுமா போட்டுட்டு மறுபடியும் 8 மணி நேரம் முடிஞ்சது போயிடுவா. அடுத்த நாள் காலையில் வந்தால் பிள்ளை உயிரோடு இருக்கா, டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சா, அதை பற்றி கவலை இல்லை, அடுத்து யார் இருக்காங்களோ அவங்கள பார்ப்பாங்க. அது நர்ஸு. ஆனால் அம்மா அப்படி கிடையாது. இந்த அம்மாங்கிறது எப்படி பார்த்துக்கிறாங்க, தங்களை, அதாவது தன்னுடைய புள்ள, தன்னுடைய ரத்தம் தன் பிள்ளைக்கு ஒன்றுன்னு சொன்னால் இவங்களால் தாங்கி கொள்ள முடியாதபடி அந்த பிள்ளைய போஷித்து வளர்க்கக்கூடிய ஒரு காரியம். இந்த உறவை பவுல் தெரிந்தெடுத்து சொல்கிறார், நான் தெசலோனிக்க சபையில் உள்ள மக்களே, உங்களை பால் கொடுக்குற தாய் போல நான் உங்களை பராமரித்தேன். எப்படி, உங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன வார்த்தை கொடுக்கணும், நீங்கள் எப்படி சத்துள்ள ஆகாரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி பால் கொடுக்கணும். நிறைய சகோதரிகள் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ரொம்ப லகுவாக புரியும். இந்த பிள்ளை வளரும்போது பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக சாப்பிடணும் அம்மாமார். ஏன்னா அம்மா ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்டா பிள்ளைக்கு வயிற்றுக்கு நோவு வந்துடும், இல்லை பிள்ளைக்கு லூஸ் மோஷன் வந்துடும், இல்லை வயதால் போயிடும், இல்லை பிள்ளைக்கு கோல்டு வந்துடும். எதுவுமே வந்து பிள்ளைக்கு ஏதாவது செய்யணுன்னா அதை தான் கொடுக்கணும். யாராவது பிறந்த பிள்ளைக்கு, 1 மாதம் பிள்ளைக்கு யாராவது பிளேட்டில் சாப்பாடு போட்டு வச்சு சாப்பிடுன்னு சொல்கிறீங்களா, என்ன கிடையாது. என்ன, நீங்கள் எடுத்து சாப்பிட்டு அதை செமிச்சு நீங்கள் அது பண்ணி அதிலிருந்து ஒரு சத்தாக்கி அதிலிருந்து ஒரு பாலை பிள்ளைக்கு கொடுக்குறீங்க. அப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து எந்த அளவுக்கு பராமரித்து கொடுக்குறாரோ அதுபோல் நான் உங்களுக்கு, நீங்கள் வளருவதற்கு தேவையான உங்களுக்கு என்னென்ன உணவு கொடுக்கணுமோ அதை நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஏன்னா அந்த உறவில் வந்து சொல்லும்போது, ஏன்னா இது இந்த பிள்ளைய வளர்க்கும் போது அந்த பிள்ளைக்கு வந்து என்ன வருது, ஒரு தன்னுடைய பாசம், தன்னுடைய நேசம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. இதில் இந்த 7வது வசனம் வாசிங்களேன் ஒரு நிமிஷம் மறுபடியும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 1 தெசலோனிக்கே 2:7 முதல் பக்கத்தில் இருக்கு பாருங்க. அதே தான், உங்களிடத்தில்
1: பச்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள்,
0: பால் கொடுக்கிற தாயானவள்
1: தன் பிள்ளைகளை,
0: பக்கத்து வீட்டு பிள்ளைகளை காப்பாற்றுறது போல இல்லை. எது, தாய் பால் கொடுக்கிறவள் தன் பிள்ளைய, நீங்க நல்லா கவனிக்கணும், தான் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா அம்மாவால் தாங்கிக்க முடியாது. என்னதான் உங்க தங்கச்சியா இருந்தாலும், அக்காவா இருந்தாலும், இல்ல தெரிஞ்சவங்களா இருந்தாலும், இல்ல சகோதர சகோதரியா இருந்தாலும், அவங்க பிள்ளைக்கு ஒண்ணுன்னா சரிம்மா கொஞ்ச நேரம் கூட இருப்போம், அப்புறம் கண்ணு நம்மள அறியாமலே அசந்துரும், நம்ம தூங்கிடுவோம். ஆனா அதே இது உங்க பிள்ளைக்கு வந்தா பண்ண மாட்டீங்க. தன் பிள்ளைக்கு கொடுக்கறது போல சர கேட்டு கிடையாது, வேற எங்கேயோ போய் கடன் வாங்கிட்டு வந்த பிள்ளை இல்லை, தன்னோட பிள்ளை. அந்த பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இது என்னன்னா, இது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு காரியம் வந்து பிள்ளைகளை வந்து பராமரித்து வளர்க்குற ஒரு சேவைங்கிற ஒரு இதை வந்து தாய்மார்களுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அது வந்து ஒரு உன்னதமான பணி. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், யாராவது உங்கள் பிள்ளைய வளர்த்ததுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல அம்மா அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை பாராட்டுறாங்களா, இல்லை யாராவது கூட்டு வச்சு உங்களை கொண்டாடுறாங்களா, அம்மா நீங்கள் நல்லா உங்கள் பிள்ளைக்காக ராத்திரி பகலாக கண் விழித்து நீங்கள் அந்த பிள்ளைய பராமரிச்சிங்க, அதுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஊரே சேர்ந்து உங்களுக்கு கை தட்டுறோம்னு சொல்லுதா எந்த அம்மாக்காது, இல்லை எதுக்காவது ஒரு பெரிய அவார்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறோமோ, உங்கள் எல்லாரோடைய பிள்ளையும் வளர்ந்து பெரியால் ஆயிடுச்சு, அம்மா இருக்கிறாங்க, பேத்தியும் பேத்தியே பார்த்து, பேத்தியும் பேரப்பிள்ளைகளை பார்த்தாச்சு, அவங்களுக்கு யாராவது சர்டிஃபிகேட் கொடுத்தோமா நீங்கள் நல்ல அம்மான்னு சொல்லி அவங்க புள்ள கொடுத்தாங்களா, கிடையாது. யாருமே செலிப்ரேட் பண்ண, எல்லாம் என்ன கிடைச்சது, 30 டைப்பரு, எப்போ பார் மூக்கை சீந்துறது, பாதி நேரம் கக்கா போனால் அது கழுவுறது, எப்போ பார் புல்லு அழுகும், இப்போ தூக்கம் வராது, என்ன ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஒன்றும் சொல்ல தெரியாது. ஏன்னா பிள்ளை வளர்க்கும்போது பிள்ளை எப்படா பேசுன்னு இருக்கும், ஏன்னா அழுதுகிட்டே இருக்கும், என்ன பிரச்சனைனாலும் பின்ன என்ன பண்ணும், அழுகும், அப்போ நமக்கு என்ன தெரியாது, இந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியாது நமக்கு. எப்படி பிள்ளைக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது, அட வாயை திறந்து சொல்லிடாதான்னு நமக்கே தோணும். எதுக்கு அழுகிறான்? ஏன்னா எங்கள் வீட்டில் என் சின்னவன் வந்து அழுவான் அழுவான் ராத்திரி, எதுக்கு அழுகிறான்னே தெரியாது. எறும்பு கடிச்சு அழுகிறானா, வயிற்று வலிச்சு அழுகிறானா, இல்லை காதில் பிரச்சனை அழுகிறானா, இல்லை பல்லு வருதுன்னு அழுகிறானா, ஒன்றும் தெரியாது. அழுவான் அழுவான் அழுவான் அழுதுகிட்டே இருப்பான். பிள்ளைங்க எப்போலும் பசிச்சாலும் பிள்ளை என்ன கக்கா போனால் அழும். பிள்ளை எல்லாத்துக்கும் அழக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இதில் வந்து நம்ம எப்போவுமே வந்து அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறது, எப்படா இந்த பிள்ளை நம்மக்கிட்ட பேசும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ நமக்கு வந்து யாரும் நம்மளை பாராட்ட போகிறதில்ல, யாரும் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட போகிறதில்ல. ஆனால் நமக்கு கிடைக்கிறதுல என்ன, என்னத்தை பார்த்த, என்ன பெருசாக நீ மட்டும், என்ன புதுசாக நீ மட்டும்தான் பிள்ளை பார்த்தியா, யோசிச்சு பாருங்களேன். அதாவது என்னன்னா, ஒரு நன்றியே இல்லாத ஒரு வேலை. நல்லா கவனிங்க, ஒரு நன்றியே இல்லாத வேலை. யாரு, உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சொல்ல மாட்டாங்க, நல்லா பார்த்தா அவ்வளோதான், அதோட சரி, அதுக்கு மேலே வேற ஏதாவது சொல்லுவாங்களா, கிடையாது. சரி, இந்த பிள்ளை வளருதே, பிள்ளையாவது நன்றியா இருக்குமா? அதனால தான் இங்கே மதர்ஸ் டே கொண்டு வந்துட்டான், அட்லீஸ்ட் வருஷத்துக்கு முறையாவது அம்மாட்ட பேசுகிறா அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, பிள்ளைங்க வளர்ந்து பெரிய ஆளானதுக்கப்புறம் நான், என் குடும்பம், என் பிள்ளை இப்படி சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியம், அவங்க லெவலில் போகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அவங்க யாருமே வந்து நம்மளுடைய காரியங்களில் வந்து இது பண்ணுறதே கிடையாது. இப்போ என்ன, ஓல்டேஜ் ஹோமில் வந்து விசிட் பண்ணாங்க, இல்லை உங்களை பராமரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதே ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. அப்போ எந்த வகையிலுமே ஒரு பாராட்டு இல்லாத ஒரு காரியம். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பால் கொடுக்குற தாயாக இருந்து பிள்ளைய வளர்க்குறீங்க, அதற்காக உங்களை பாராட்டக்கூடியவங்களும் இல்லை, உங்களுக்கு நன்றி சொல்லக்கூடியவங்களும் கிடையாது. அதனால தான் பவுல் இதை எடுத்து சொல்கிறார், நீ வந்து என்ன, உனக்கு என்ன கிடைக்குது, வேற ஒன்றுமே கிடையாது, ஆனால் பால் கொடுக்குற தாய். இதில் என்ன சொல்கிறாரு, நாங்கள் என்ன உங்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கறதுக்கு பிரியமாக இருந்தோம். இந்த சுவிசேஷத்தை கொடுக்கறது, இம்பார்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அழகான உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை. அது என்னென்னா, என்கிட்ட இருந்து நான் கொடுக்கும்போது உங்களுக்கும் வரும், என்கிட்டையும் இருக்கும். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கும்போது அவ சாப்பிட்றதுனால பிள்ளைக்கும் கொடுக்க முடியும், பிள்ளையும் வளரும், தானும் வளருவா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியம். அது மாத்திரம் இல்லை, நான் வந்து சுவிசேஷத்தை மாத்திரம் கொடுக்கல, என்னுடைய வாழ்க்கையவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் தயவு செஞ்சு யோசிங்களேன், கல்யாணமாகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே மேக்கப் தான், எல்லாம் ஒரு என்ன ஒரு கான்சியஸ், பியூட்டி கான்சியஸு, எல்லாம் ஃபியர் கான்சியஸு, எல்லாமே இருக்குது. சரியா, நம்ம எல்லாருக்கும் நல்லா வந்து இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி. ஆனால் குழந்தை வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை, அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையே தலையில் மாறி போயிடும். த பேபி கன்சியூம்ஸ் யுவர் லைஃப். நிறைய பேருக்கு எப்படா இந்த பிள்ளையை தூக்கி அங்கே போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் தனியாக இருப்போங்கிற தோன்ற அளவுக்கு சில பிள்ளைங்க ராத்திரி தூங்கவே தூங்காது. சரி, பகலில் தூங்குதேன்னு இப்படி படுக்க வச்சுட்டு டாய்லெட்டுக்கு போனால் அழுதுரும். சரி, கொஞ்சம் இங்கே படுக்க வச்சுட்டு நம்ம சமைப்போன்னு போனால் அழுவும். தூக்கிக்கிட்டும் சமைக்கவும் முடியாது, இதையும் பண்ண முடியாது, டாய்லெட்டு போக முடியாது, குளிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் உங்களால் வேற பக்கம் திரும்பி கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன், பிள்ளை வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை வந்து கம்ப்ளீட்டாக முழுமையாக அந்த பிள்ளையை சுற்றி தான் இருக்கும். சிலருக்கு வந்து பிள்ளை, அதுவும் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா, எப்படா நகையை வாங்குவோம், கல்யாணத்துக்கு கட்டணும், அவளுக்கு கூட அந்த யோசனை வந்திருக்கும் ஜெபிக்கு ஆல்ரெடி. என்ன எத்தனை பவுன் நகை போடுறது, என்ன மாப்பிள்ளை வரப்போகிறான், என்ன செய்கிறது, எங்கே சேர்த்து வைக்கிறது, நகையை எங்கே சேர்க்கறது, நட்டை எங்கே சேர்க்கறது, இப்படி அது வேறு. ஏன்னா எல்லாருக்கும் வந்து என்ன பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னா, ஐயோ அம்மா அப்படி. ஏன்னா நம்ம இதில் வரதட்சணையும் ஏறிக்கிட்டே போகுதில்லை, அது நீங்கள் லண்டனில் இருக்கிறீங்கன்னா இன்னும் கூடிக்கிட்டே போகும். யோசிச்சு பாருங்கள். அதாவது என்னென்னா, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய யோசனை, அதாவது எதுக்கு பவுல் இதை சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னதுலேருந்து என் எண்ணத்தில் என் சிந்தையில் எப்பவுமே நீங்கள் தான் இருக்கிறீங்க. அதனால தான் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறாரு. தெரியுதா? இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் உங்கள் பிள்ளையை பற்றி ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பால் கொடுக்குற தாய்க்கு என்ன தான் ஓடினாலும், நீங்கள் என்ன தான் பிஸியாக இருந்தாலும், என்ன தான் இருந்தாலும், மண்டையில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம், ஐயோ பிள்ளைக்கு பால் கொடுக்கணுமே, 3 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, பசிச்சிரும், புள்ள அழுதுரும், அழுகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவோம். எப்படி அழுகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவோம்? நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அழணுன்னே அவசியம் இல்லை. ராத்திரியில் படுத்துருப்பாங்க, திடீர்னு எந்திரிச்சு போய் பிள்ளையை தூக்கி பால் கொடுப்பாங்க. கரெக்டாக தெரியும், அவங்களுக்கு தெரியும், அங்கே இவங்க பெட்ரோல் டேங்க் அப்படி இறங்குன மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிடும். க்ளீனாக உள்ளுக்குள்ளே ஒரு சென்சிட்டி, அதாவது என்னென்னா ஒரு கனெக்ஷன் வந்துடும் அவங்கள அறியாமலே. அதாவது நல்ல அப்போ தான் படுத்து டீப்பாக தூங்கிட்டு தூங்குவாங்க, பிள்ளை லேசாக திரும்பி அப்படின்னா முடிச்சிருவாங்க. இல்லை பிள்ளை அழுகுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா சத்தம் கேட்குது, தூக்கத்தில் அவ்வளோ டயர்டாக இருந்தாலும். எனக்கு தெரியும் நிறையா உங்கள் சகோதரிகளுக்கெல்லாம் அது நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும். பவுல் என்ன சொல்கிறாரு, என் எண்ணத்தில் பூரா நீங்கள் இருந்தீங்க, உங்களுக்காக நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு என்ன தேவை, நான் எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும். அப்போ ஒரு பராமரிப்புனா என்னுடைய முழு வாழ்க்கையும் உங்களுக்காக கொடுத்தேன். இப்போ எப்படி தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுற அம்மாமார்கள் இருக்கீங்களோ, அதே போல் பவுல் என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய பிள்ளைக்காக நான் என் வாழ்க்கையை மொத்தத்தையும், ஐ லிட்ரலி கேவ் மை லைஃப் டு யூ, அவ்வளோதான், என் மொத்த வாழ்க்கையும் உங்களுக்காக நான் கொடுத்தேன். நான் வந்து சுவிசேஷத்தை பற்றி சொல்லி கொடுக்கல, என் வாழ்க்கையவே உங்களுக்காக கொடுத்தேன். அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன கிடைக்குது? ஒன்றும் கிடைக்கல. ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாங்க, மொத்த வாழ்க்கையை தியாகம் ஆகிப்போகுது. ஏன்னா முழுவதும் அவங்க அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய செயல் எல்லாமே தங்களை விட்டுட்டு பிள்ளைகளுக்காக. சுயத்தை விட வேணும், முழுமையாக சுயமே கிடையாது அதில். ஏன்னா நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு முத சாப்பிட்றது முதற்கொண்டு நம்ம சாப்பிட முடியாது. பிள்ளைக்கு ஏதாவது ஒரு அலர்ஜின்னு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவு தான், அது வேற இருக்கு. அப்புறம் எப்பொழுதும் ஒரு ஜெனரஸ், ஒரு ஒரு எப்பவும் தாராளமாக பிள்ளைக்காக எதையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் அந்த அம்மாவோட வாழ்க்கையை முழுமையாக பாரு. அப்போ அந்த சின்ன பிள்ளையை வளர்த்து வரும்போது என்ன, அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், அந்த பிள்ளையை பராமரிக்கணும், டயப்பரை மாற்றணும், இதை குளிப்பாட்டணும், துணி போட்டு விடணும், சாப்பாடு கொடுக்கணும், இது நிற்குமா? நிற்காது. சரி, இப்போ தான் பிள்ளைய குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி சாப்பாடு போட்டு கொஞ்சம் படுக்க வச்சுருப்போன்னு சொல்லி படுக்க வச்ச 5வது நிமிஷத்தில் டடக் புரிச்சுன்னு ஒரு சத்தம் கேட்கும், பார்த்தா கக்கா போயிடும். சரி, நான் அதை எடுத்து கழுவி கிழிவி பேரை நாப்பியை கிப்பியை போட்டுட்டு அப்படின்னு படுத்துட்டு உட்காந்து இப்படி உட்காந்து நம்ம சாப்பிடுவோன்னு வைக்கும்போது தான் மெயின் அழுதுறோம், ஏன்னா வயிறு குறைஞ்சிருச்சுன்னு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒரு அதாவது நம்மளால் வேறு காரியம் சிந்திக்க முடியாமல் செய்ய முடியாத அளவுக்கு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை நம்மளை அப்படியே கன்சியூம் பண்ணிடும். அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை சொல்லும்போது தான் நான் என் வாழ்க்கையவே உங்களுக்கு கொடுத்துட்டேன் பவுல். அதனால தான் பாருங்கள், தனக்குன்னு ஒன்றுமே செய்யாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கென்று சபைக்கென்று கொடுத்த காரியம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் பாருங்கள், 14-15 உள்ள வசனங்கள். இதோ உங்களிடத்திற்கு 3வது தர வர ஆயத்தமாயிருக்கிறேன், நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஐயா, நான் உங்கள்கிட்ட இருக்கிறத தேடலை, உங்களை தேடுறேன். யாராவது பிள்ளைகிட்ட பிள்ளைக்கு வந்து நீ எனக்கு சொத்து சேர்த்து வைன்னு சொல்கிறோமா? கிடையாது. ஆனால் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். அதனால தான் பவுல் எங்கேயும் எனக்கு காணிக்க கொடு, என்னையை பாதுகாத்து கொள்ளுன்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே. இரவும் பகலும் நான் பாடுபட்டு நாங்கள் யாருக்கும் பாரமாக இல்லாமல் இருந்தேன், நான் ஒரு முன் உதாரணமாக இருந்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதில் 15வது வசனம் பாருங்க. ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டாலும். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்களேன், உங்கள் பிள்ளைக்கு தெரியுமா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பிள்ளை மேலே அன்பு செலுத்துறீங்கன்னு? சான்ஸே கிடையாது. அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு நீங்க பட்ட பாடு, நீங்க படுற கஷ்டம், நீங்க படுற துன்பம் அந்த பிள்ளையோட எண்ணத்துல கொஞ்சமாவது வருமா? நிறைய வராது, தெரியே தெரியாது. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளவு தூரம் தான், ஆ அப்படியா, அவ்வளவுதான் போயிடுவான், ஓ இஸ் தட் ஆல் அப்படின்ட்டு போயிடுவான். நாங்கள் வந்து உதாரணம் சொல்லுன்னா என் வாழ்க்கையில் இருந்துச்சு. சின்னவன் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப சபியாகவும் இருப்பான், அழுவான், எதுக்கு அழுவான்னு தெரியாது. சட்டையை கழட்டிட்டு இதை கழட்டிட்டு எல்லாம் வச்சுட்டு எல்லாம் பிடிச்சிட்டு கையில் வச்சுட்டு ஒரு கடைசியாக ஒரு பொசிஷனில் தூங்கிடுவான். இப்படியே வச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டே இருப்பேன். சரி நல்லா தூங்கிட்டான், அரை மணி நேரமாக தூங்குறான், சரின்னு அப்படி கீழே வைப்போம் அப்படின்னு கீழே வச்சானே போதும், மெயின் ஐயோ ஐயோ பொசிஷனை மாற்றாத மறுபடியும் தூங்கிட்டு நட. அது ராத்திரியில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா காரை ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போட்டு சுற்றிக்கிட்டு இருந்த காலம் இருக்கு, என் பிள்ளைக்கு தெரியுமா? ஓ அவ்வளோதான் போயிடுவான். பிள்ளையோட அவங்களோட எண்ணங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு பாசம் செய்கிறீங்கன்னு தெரியாது. பவுல் சொல்கிறாரு, நான் உங்கள் மேலே எவ்வளவு அதிகமாக அன்பு கூறுறேன் ஆனால் நீங்கள் எனக்கு என்ன பதிலுக்கு என்ன குறைவாக தான் கூறுறீங்க, ஆனாலும் கவலை இல்லை. ஏன்னா நான் செய்கிறது காரணம்னா நான் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை நேசிக்கிறேன். ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை. ஏன்னா ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய கீழே உள்ள மக்களை தன்னுடைய பிள்ளைகளாய் பார்த்து பராமரிக்காத போது இதுதான் நடக்கும். ஏன்னா நான் பராமரிக்கிறது எப்படி, என் பிள்ளைகளை போல என் பிள்ளைகளுக்கு என்ன வேணும், எந்த ஆகாரம் கொடுக்கணும், எப்படி பாதுகாக்கணும், எப்படி பராமரிக்கணும், என்ன போஷிக்கணும், அவங்களை எப்படி இது பண்ணணும், அவங்க பாவம் பண்ணும்போது அவங்களை எப்படி திருத்தணும், அவங்களை எப்படி கழுவணும், அவங்களை எப்படி புது உடை உடுத்தணும், எல்லாம் எப்படி ஆவிக்குரிய முறையில் இதெல்லாம் மாம்ச பிரகாரமாக செய்வது போல ஆவிக்குரிய முறையில் இதெல்லாம் நான் செய்யலைன்னா ஒரு தலைவன் வந்து ஒரு அம்மா போல இருக்க முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் கேள்வியும் கேட்பாங்க, இதையும் சொல்லிடுறேன். ஆண்டவர் வந்து ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்குறவங்க நிறையா பேர் இருக்காங்க, கேள்வி எழுதுகிறவங்க. எப்போ பாரு ஆண்டவர் ஆண்ணு, இல்லை இல்லை, ஒரு 26 வசனம் இருக்குது பைபிளில். அவர் வந்து ஒரு தாயின்னு ஒப்பிட சொல்லக்கூடியதாக நம்ம பைபிளில் 26 வசனம் இருக்குது. ஆண்டவர் வந்து ஆணும் கிடையாது பொண்ணும் கிடையாது, அவர் வந்து மஸ்குலினே கிடையாது. ஆனால் நமக்கு புரிஞ்சு கொள்வதற்காக அவருன்னு எழுதிக்க அதுன்னு எழுதியிருக்க வழி, அவர் வந்து ஆவியானவர். எவ்வளோ 4வது அதிகாரம் 20 கர்த்தர் ஆவியானவர், அவர்கிட்ட ஜெண்டரே கிடையாது, அவர் ஆணா பெண்ணாங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து உடனே வந்து இந்த கொஞ்சம் பேர் பெண்கள் உரிமை மக்கள்லாம் வந்து அதுக்கு வேறு சண்டை போடுறாங்க. அது எப்படி எப்பப்பார் ஆண்டவர் ஓர வஞ்சினியா, எப்பப்பார் மகன் மகன்றாரு மகள்னே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு. ஏய் எங்கப்பா அதெல்லாம் இங்கே இருக்குது, ஒரு ஒரு ஓமானத்துக்கு சொல்கிறதே ஒழி அது இது கிடையாது. அப்போ என்னென்னா இங்கே வந்து பவுல் சொல்லும்போது ஒரு தாய் பால் கொடுக்குற தாய் தன் பிள்ளைகளை எப்படி பராமரிப்பா அதுபோல் நான் உங்களை செய்கிறேன். காரணம் என்னென்னா நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு, நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற நேசம், அதனால் நான் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கிறதுனால நான் சுவிசேஷத்தை கொடுத்தேன். சுவிசேஷத்தை மாத்திரம் இல்லை, என் வாழ்க்கையவே உங்களுக்கு கொடுக்குறேன், என்னுடைய முழு வாழ்க்கையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். காரணம் நான் உங்கள் பேரில் வச்சுருக்கிற அன்பு என்று சொல்லக்கூடியதாக. அப்போ அவர் என்ன, நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப அன்பானவங்க, நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு மதிப்பு மிக்கவர்கள், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம், ஏன்னா எனக்குள்ள எந்த ஒரு பட்சபாதமும் இல்லை, ஏன்னா நீங்கள் விலை மதிப்பற்றவர்கள் என்று சொல்லக்கூடியதாக. இதில் 8வது வசனம் 9வது வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களான படியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். என்ன சொல்கிறாரு, நான் ராத்திரி பகலாக வேலை பார்த்து உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தோம், உங்களுக்கு நாங்கள் பாரமாகவே இல்லை. காரணம் என்ன, நாங்கள் உங்கள் மேலே வைத்திருந்த அன்பு. தேவனுடைய வார்த்தையை சொன்னால் எங்கள் ஜீவனையும் கொடுத்தோம், அது மாத்திரம் இல்லை உங்களுக்கு, நீங்கள் எங்கள் பிள்ளை, அதனால் உங்களுக்கு நான் பாரமாக இல்லாதபடி உங்களுக்காக நான் இரவும் பகலும் வேலை செய்து நான் உங்களுக்கு இதை பிரயாசப்பட்டு நான் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னென்னா இதில் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 6:10 தன்னை பற்றி சொல்லும்போது சொல்கிற பாருங்க, துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவராகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யங்களாக்குகிறவராகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாய் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களுக்காக எல்லாம் செய்கிறோம். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன, ஏழ்மையில் இருக்குது, மரியாதை இல்லாத வாழ்க்கை. எங்களுக்கு வந்து ஒருத்தரும் கனமும் கொடுக்கலை, எல்லா பக்கமும் எங்களுக்கு போராட்டம், எங்களுக்கு நிந்தை. ஆனாலும் நாங்கள் உங்கள் முன்னாடி சந்தோஷமாக உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிச்சோம். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்களேன், உங்களுக்கு பால் கொடுத்த தாய்க்கு நீங்கள் என்ன விலை கொடுத்துட முடியும்? மம்மி, 1 வருஷம் 3 மாதம் நான் பால் குடித்தேன்னு சொன்னீங்க, 15 மந்த்ஸு, 1 நாளைக்கு 3 தடவையா 4 தடவையா, ஓகே, 1 நாள் கொடுக்க முடியுமா யாராவது? இஸ் தெர் எனி ப்ரைஸ் யூ கேன் போட்? யோசிச்சு பாருங்கள், யாராவது தன் தாயினுடைய தன்னை பால் கொடுத்த தாய்க்கு ஒரு கணக்கு பார்த்து காசு கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். ஜெனரஸாகவே கொடுக்குறேன் மம்மி, கடையில் வந்து 1 லிட்டர் பால் வந்து 1 ரூபா தான், நான் வந்து 2 ரூபாயை கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்களேன், தயவு செஞ்சு. என்ன கொடுக்க முடியும், என்ன கொடுத்துட முடியும்? அந்த தாயினுடைய அன்புக்கு, அந்த தாய் செய்த காரியங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? 0, அப்சல்யூட்லி நத்திங், ஒன்றுமே கொடுக்க முடியாது நம்மளால். எப்படி கொடுக்க முடியும்? அந்த அன்புக்கு நம்ம ஏதாவது கொடுக்க முடியுமா? நம்ம அழும்போது இல்லை ராத்திரி இல்லாமல் இருக்கும்போது நம்மளை எடுத்து மார்பில் வச்சு அரவணைச்சு எப்படி ஒரு அந்த மாதிரி நம்மளை பாதுகாத்து கொண்ட அந்த தாய்க்கு நம்ம என்ன கொடுத்துட முடியும்? யோசிச்சு பாருங்கள், என்ன கொடுத்துட முடியும்? ஒன்றுமே நம்மளால் கொடுக்க முடியாது. அந்த அன்பை ஈடுகட்டவே முடியாது, ஒரு காலம் பண்ண முடியாது, ஒரு காலம் நம்மளுடைய எண்ணங்களில் நம்ம புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. ஆனால் என்ன புரியும்னா, நமக்கு பிள்ளை வரும்போது தான் நம்ம அம்மா அப்பாவோட அருமை தெரியும். நம்ம பிள்ளை சேட்டை பண்ணும்போது தான் தெரியும், ஐயோ எங்கள் அம்மா என்ன பாடுபட்டிருப்பாங்க, எங்கள் அப்பா என்ன கஷ்டப்பட்டுருப்பாருன்னு தோணும். அது வரைக்கும் தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் நம்ம என்ன ஒரே டாம்பாயாக வீட்டில் எல்லாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் அட்டுழியம் பண்ணுவோம். கடைசியில் பிள்ளை வரும்போது தான் தெரியும், ஐயோ அம்மா நான் எவ்வளோ அக்கிரமக்காரனாக இருந்திருப்பேன், எங்கள் அம்மா நல்லவங்க. அதனால தான் கொஞ்சம் இது ஒரு சிலருக்கு அதுக்கப்புறம் பாசம் வர்றது அம்மா அப்பாவில். பிள்ளை வந்து ரொம்ப அட்டுழியம் பண்ணும்போது தான் அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் திடீர்னு ஒரு பாசம் வரும். யோசிச்சு பாருங்கள், ஒன்று நம்மளால் எதுவுமே கொடுக்க முடியாது. அதுக்கான ஒரு அந்த ஒரு அன்புக்கு, அந்த ஒரு அரவணைப்புக்கு, ஒரு தாயினுடைய அரவணைப்பு. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளை பிறந்த உடனே என்ன செய்யும்னா, பிள்ளை அந்த வயிற்றை விட்டு வெளியே வந்த உடனே அழும். ஏன்னா அந்த தாயினுடைய அந்த சுகத்தில் அந்த இதில் இருந்துட்டு வெளியே வந்தவுடனே, வெளி உலகத்துக்கு வந்தவுடனே அழும். உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த அம்பிளிகல் கார்டெல்லாம் இது பண்ணிவிட்டு பிள்ளையை குளிப்பாட்டிட்டு கழுவிட்டு முதல்ல கொண்டு வந்து அம்மாவோட வெறும் உடம்பில் மார்பில் போட்டுருவாங்க பிள்ளைய. ஏன்னா அப்போ தான் அந்த பிள்ளை அப்படியே அமைதியாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு இருக்கு பாருங்க, அந்த உடம்புல வரக்கூடிய அந்த ஒரு உஷ்ணம் இருக்குது பாருங்கள், அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் வரக்கூடிய அந்த ஒரு பாண்டு இருக்குது பாருங்கள், எதுலேயுமே வராது. எத்தனையோ பிள்ளைங்க சாக கிடக்கிற மாதிரி இல்லை மூச்சு விட முடியாமல் இது பண்ணுற பிள்ளைங்கள தாயோட மார்பில் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த புள்ள வரக்கூடியது, ரிவைவாய் வரக்கூடியது, நிறைய கதைகள் நம்ம படிச்சிருக்கோம், நிறைய சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கோம். காரணம் என்ன? அந்த அரவணைப்பு, அந்த அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பும் அன்பும் தன்னுடைய சபையை குறித்து ஒரு தலைவனுக்கு இருக்கணும். நம்ம இந்த வீழ்ந்து போன பூமியில் உள்ளவங்க தான், ஒரு பெர்ஃபெக்ட் இது பண்ண முடியாதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் அப்படி இருந்தேன், யோசிச்சு பாருங்க, நம்மளால் அப்படிப்பட்ட ஒரு அன்பை காட்ட முடியுதா? அந்த அன்பு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதமான, ஒரு ரொம்ப ஒரு அந்யோன்யமான, அது மாத்திரமில்லை ஒரு ஒரு நல்லபடியாக வளர்க்கக்கூடிய, நல்லபடியாக அவங்கள இது பண்ணக்கூடிய ஒரு காரியம் நமக்குள்ளே இல்லை. காரணம் என்னென்னா, இது என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், இரவும் பகலாக நாங்கள் பாடுபட்டோம், இரவும் பகலாக நாங்கள் பாடுபட்டு நாங்கள் வேலை பார்த்து அந்த காசில் நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னோம், ஒருத்தருக்கும் பாரமாக இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து அடிக்கொரு முறை நான் சொல்லும்போது, ஊழியக்காரங்கன்னு வந்து முழு நேர ஊழியக்காரர்னா, முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். இல்லை நீங்கள் வந்து சொந்தமாக வேலை பார்த்துட்டு நீங்கள் ஊழியம் பாருங்கள், அது மேன்மையான காரியம். நீங்கள் நர்ஸாக மதராங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். வேத வசனத்தில் இருக்குது, நீ போரடிக்கிற மாட்டுக்கு நீ ஊழியம் கொடு, ஊதியம் கொடுன்னு இருக்குது, அதில் இல்லைன்னு சொல்லலை. நீ வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் சுவிசேஷத்து மூலம் வாழலான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு, மேலான வழியை சொல்லி கொடுக்குறார், நான் யாருக்கும் பாரமாக இல்லை, நான் ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்து கொள்வது போல். இப்போ மறுபடியும் அதே கேள்வி வரேன், நம்ம ஊரில் நர்சரியில் இருக்கிற பிள்ளைக்கு, அஞ்சு பிள்ளைக்கு ஒரு ஆள் இருக்கணும். இப்போது 1000 பேர் சர்ச்சில் இருந்தால் எப்படி அப்பாவா அம்மாவாக இருக்க முடியும்? ஹலோ, யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் 2 பிள்ளை இருக்குது, 3 பிள்ளை இருக்குன்னா நீங்கள் சாப்பாடு போட்டு பராமரித்து எல்லாம் பார்ப்பீங்க. அதே வீட்டில் 15 பிள்ளை இருந்தால் நீங்கள் எப்படி ஜோராகுவீங்க? உப்பு அதெல்லாம் போட்டுக்கோ பரவாயில்ல. அதே இது 30 பிள்ளைக்கு சோறாக்குனா, நம்மளே 30 பேருக்கு பிரியாணி பண்ணால் குழஞ்சி போயிடுது, இல்லை ஏதோ ஒன்று பண்ணோம்னா 30 பேருக்கு பண்ணால் ஏதோ ஒன்று தப்பாக போயிடுது இல்லையா? நீ யோசிச்சு பாருங்களேன். அப்போ என்னென்னா, இந்த ஒரு அமைப்பு இல்லாமல் போனதுனால தான் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு, சபை என்பது ஒரு சினிமா தியேட்டர் போல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஊழியக்காரங்களும் மந்திரவாதி மாதிரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு 2 ஆகஸ்ட், ஐயோ அம்மா எத்தனை வாக்குத்தத்தம், அத்தனை வாக்குத்தம், இது முடியவே முடியாதா? எனக்கு ரொம்ப வருத்தமாக வேதனையாக இருக்குது. நிறைய 40 வருஷம் 30 வருஷம் ஊழியத்தில் இருக்க ஊழியக்காரர் இன்னும் கர்த்தர் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிப்பார், நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன், எப்போதாயா நீங்கள் வந்து வார்த்தையை சொல்லி கொடுப்பீங்க, எப்போதான் மக்களை கிறிஸ்தவ போல் மாத்திர வேலையில் சொல்லுவீங்க, எப்போதான் நீங்கள் தேவ வசனத்தை போதிப்பீங்க? ரொம்ப வருத்தம், வேதனையாக இருக்குது. எனக்கு அத்தனை ஃபார்வேர்டு வருது, இத்தனை பேர் எல்லாரும் 40 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் 50 வருஷம் ஊழியத்தில் இருக்காள், இன்னும் ஆண்டவர் வந்து உனக்கு வாக்குத்தத்தம் அனுப்புகிறாருன்னா என்ன ஒரு மதியினம்? யோசிச்சு பாருங்கள். நம்ம குறிஞ்சி விஷயமாக பார்த்துட்டு இருக்கோம், இதுக்கு பேசாமல் ஒரு கிளியை வச்சு எடுத்துகிட்டு போயிடலாமே, புரியவே மாட்டேங்குது. ஏன்னா நீ வந்து ஒரு சபை எப்படி இருக்கணும், ஒரு சபையினுடைய தலைவர் எப்படி இருக்குன்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம். பவுல் சொல்கிறாரு, நான் ஒரு அம்மா போல் இருந்தேன், அம்மா நான் மாதம் மாதம் வாக்குத்தத்தமாக கொடுத்துட்ருப்பா? யோசிச்சு பாருங்க, பூரா பழைய ஏற்பாட்டிலேருந்து வாக்குத்தத்தம், இன்று காணும் எய்த்தனை நீ பார்க்கறது இல்லை, உனக்கு ரெட்டத்தனையாக ஆசீர்வாதம், நீ 1000 மடங்கு ஆசீர்வா, ஈசாக்கு 100 மடங்கு அறுத்தான், அதே வருஷத்தில் இந்த வருஷம் உனக்கு 100 மடங்கு வரப்போகுது, தடைகளை முறிக்கிற ஒரு முன்னாடி போகிறார். இதையே எத்தனை வருஷம்தான், எத்தனை முறை தான் சொல்லுவீங்க? தயவு செய்து கேட்குறவங்களும் திருந்த மாட்டேங்கிறாங்க, ரொம்ப வேதனையாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, இது வேத வசனத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய காரியமா? ஏன்னா அவர்கள் வியாபாரமாக செய்கிறாங்க, அதான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு தாய் அப்படி இருந்தால் தாய் உட்காந்து வாக்குத்தத்தமாக கொடுத்துட்டுப்பா பால் கொடுக்குற பிள்ளைக்கு. என்ன ஒரு சாக்ரிஃபைஸ் அவளால் செஞ்சுருக்க முடியும்? என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தலைவனாக இருந்தாலும், அவங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்ச, இருதயத்தினுடைய யோசனை எல்லாம் முதலாவது, நான் ஒரு நல்ல ஒரு தாயை போல என் பிள்ளைகள் மேல் அன்பு செலுத்தி அவங்கள போஷித்து பராமரித்து நான் வழி நடத்தணும், அவர்களுக்கு முன்பாக நான் ஒரு சாட்சி உள்ளவனாக வாழணும்னு சொல்லி நான் சொன்னேன். தசலோ நீங்கள் சபை ரொம்ப அருமையான சபைன்னு சொல்லி, எப்படிப்பட்ட ஒரு சபைங்கிறத இந்த சபைக்கு அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. ரெண்டாவது அதிகாரத்தில் முதல் வசனங்களில் சொல்கிறாரு என்ன, நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் என்ன, நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், நான் என்ன செஞ்சேங்கிறது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது வசனம், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி. எப்படி நான் என்ன செய்கிறேன், எப்படி செய்கிறேங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கு. ஐந்தாவது வசனம், அதே உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி. பத்தாவது 9வது வசனம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் உங்கள் முன்னாடி எப்படி வாழ்ந்தோம், நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. 10வது வசனம், அதுக்கு நீங்களே சாட்சி. இங்கிலீஷ் பைபிளில் 11வது வசனம், தமிழ் பைபிளில் 12வது வசனம், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்ன சொல்கிறாரு, நீங்கள் அறிஞ்சிருக்கிறபடி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறபடின்னு திரும்ப திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அப்போ என்ன, நான் வந்து என்னுடைய வாழ்க்கை உங்கள் முன்பாக ஒரு திறந்த புஸ்தகமாக இருந்துச்சு. நல்லா கவனிங்க, ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியக்காரோட வாழ்க்கைனா ஒரு திறந்த புஸ்தகமாக எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போ நீங்கள் ஊழியக்காரனை பார்க்கறதே அரிதாக இருக்கு. எப்படி ஒரு பாஸ்டரை பார்க்கணும், அதுக்கே காசு கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய ஒரு அவலமான நிலைமையில் இன்றைக்கு கிறிஸ்தவம் இருக்கு. பிற எப்படி நீங்கள் வந்து இந்த வசனத்தை எடுத்து போதிக்க முடியும். நிறைய பேர் நீங்கள் நல்லா போதிக்கக்கூடியவங்க வந்துட்டாங்க, நல்லா அப்படியே இங்கே இங்கே நடந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு போட்டு ஒரே உணர்ச்சி பூர்வமாக இதாக சொல்லக்கூடிய ஆளுங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, உண்மை. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? தெசலோனிக்கே சபையில் சொல்கிறாரு, நீங்கள் அறிந்திருக்கிறபடி, நீங்கள் அறிந்திருக்கிறபடி, உங்களுக்கு தெரிஞ்சபடி, நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் உங்க கூட இருக்கும்போது நீங்கள் அறிந்திருக்கிறபடி, நீங்கள் காத்தபடி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி, என்ன திரும்ப திரும்ப என்ன சொல்கிறார், நான் உங்கள் முன்னாடி வாழ்ந்தேன், நீங்களே சாட்சியாக இருக்கிறீங்க என் வாழ்க்கைக்கு, நான் எப்படி இருந்தேங்கிறதுக்கு நீங்கள் தான் சாட்சி. அப்போ என்னென்னா, ஒரு நல்ல ஊழியக்காரன்னா அவங்களுக்கு முன்பாக சாட்சி உள்ளவராய், என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி செய்கிறேன், நான் என்னுடைய பணத்தை எப்படி செலவு பண்ணுறேன், என்னுடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணுறேன், என்னுடைய பொருளாதார என்னுடைய காரியங்களை நான் எப்படி செய்கிறேங்கிறத ஒரு திறந்த புஸ்தகமும் மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா, அதன் மூலமாய் அவர்களும் தேவனை பின்பற்றுவதற்கு. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றி வா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன டயலாக மாற்றிட்டாங்க, நீ என்னையே பார்க்காத கிறிஸ்துவை பாரு, அப்போ நீ பின்பற்ற முடியாத நீ எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும், என்னால் முடியாது ஆனால் நீ பண்ணுனா. அது எப்படின்னா, ஸ்விம்மிங் பூல் ஓரமாக நின்றுட்டு நீ உனக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்கணும், உன்னை தண்ணியில் இறக்கி விட்டுட்டு ஸ்விம்மிங் சொல்ல மாட்டே, கையை இப்படி தள்ளுறா, காலை இப்படி ஆட்டுறான்னு சொல்கிற மாதிரி, இல்லைன்னா படம் போட்டு இப்படி தான் ஸ்விம்மிங் அடிக்க வேண்டும், காலை இப்படி தள்ள வேண்டும், கையை இப்படி ஆட்ட வேண்டும், உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கும்போது நீ எத்தனாவது ஸ்டெப்பில் இருக்கிறாஜா, 3வது ஸ்டெப், அப்படி இல்லை, இரு அந்த மேப்பில் என்ன போட்டிருக்கேன் பாரு 3வது, அப்படின்னா என்ன ஆகும் இன்றைக்கு. அதனால தான் நிறையா வந்து ஏட்டு சுரக்காயாக போயிடுச்சு, பவுல் போல் பிரசங்கம் பண்ணுற ஆளுங்களும் இல்லை. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னை வந்து அறிவீங்க, உங்களுக்கு வேறவங்க உங்களை பற்றி சொல்ல தேவையில்லை, நீங்களே என்னுடைய வாழ்க்கையை பார்த்துருக்கீங்க, நீங்களே அறிஞ்சிருக்கீங்க, நான் செஞ்சேன், அதுதான் ஒரு சரியான ஊழிய அழைப்பு. அப்போது என்னுடைய பிரதான அழைப்பு, ஒரு ஊழியக்காரன் ஒரு தலைவருடைய பிரதான அழைப்பு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதா இருந்தாலும், எப்படிப்பட்டவனாக போதிக்கக்கூடியவனாக இருக்கணும், ஒரு தாய் தன் பிள்ளைக்கு போஷிப்பது போல போஷிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஒரு சபைக்கு ஒருத்தர் முத முத போதகராக போனார், சாயந்தரம் மீட்டிங் வச்சார், பார்த்தா 3 பேர் தான் வந்தாங்க. இவர் பார்த்தார், இருந்தாலும் பரவாயில்ல, வந்தவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி, அப்போ தான் தியாலஜி காலேஜில் படிச்சுட்டு வந்தவர், அதனால் நல்லா பயங்கரமாக ஒரு 1.5 hour பயங்கரமாக பிரசங்கம் பண்ணாராம். 2 பேர் தூங்கிட்டாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் தான் முடிச்சிருந்தார். முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கேட்டாரா, நீ யாருன்னு. அப்போ அவர் சொன்னார், நான் வந்து ஒரு ஃபார்மரு, நான் வந்து ஒரு விவசாயி, நிறைய மாடு இதெல்லாம் வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. எப்படி இருந்தது என் பிரசங்கன்னு அவர் சொன்னாராம், என் மாடு எவ்வளவு தான் பசியாக இருந்தாலும் மொத்த வைக்கல் படையும் கொண்டு வந்து போட மாட்டேன், அது எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ எப்படின்னா, ஒரு தாயானவள் எப்படி தன் பிள்ளைக்கு கொடுக்கணும், என்ன தேவை, எது தேவைன்னு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியிலிருந்து நல்லா கவனிங்க. எனக்கு எவ்வளோ தெரியுங்கிறது முக்கியம் இல்லை, உங்களுக்கு என்ன தேவை, உங்களை எப்படி வார்த்தையில் பயிற்றுவிக்கணும், நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே வரணும், நீங்கள் எப்படி கிறிஸ்துவ போல் மாறணுங்கிறது உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறது தான் ஒரு தாயோட வேலை. அந்த அன்பு செலுத்தக்கூடியது ஒரு பாவத்தில் ஒரு காரியத்தில் போகும்போது அவங்கள அன்பு செலுத்தி அவங்கள எடுத்து அரவணைத்து அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள போஷித்து அவங்கள கழுவி அவங்களுக்கு புது நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி அவர்களை பராமரித்து தேவனுக்குள்ளே சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல பால் கொடுக்கிற தாயாக இருக்கிறமே ஒழிய பணம் சம்பாதிக்கிற நர்ஸாக இருக்கக்கூடாது. அப்போ பிரதான அழைப்பு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதா இருந்தாலும் அதை போதிக்கக்கூடிய ஆள் யாராக இருக்கணும், ஒரு நல்ல பால் கொடுக்கிற தாயாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சரியான காரியத்தை தப்பான எண்ணத்தோடு சொல்ல முடியும். வி கேன் டூ த ரைட் திங் வித் அ ராங் மோட்டிவ். சரியாக செய்கிறது போல் இருக்கும், ஆனால் தப்பான எண்ணத்தோடு செய்கிறதா இருக்கும். அதனால் நம்ம அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை அடையாளம் கண்டு கொள்வோம். நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு ஊழியக்காரராக இருந்தால் தயவு செய்து நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஒரு நல்ல ஒரு பால் கொடுக்குற தாயை போல் உங்கள் காங்கிரிகேஷன் வந்து இந்த மாதிரி எங்கள் பாஸ்டர் வந்து எங்களுக்கு அம்மா மாதிரி அப்படி எங்கள் மேலே அன்பு செலுத்தி எங்களை பராமரித்து எங்களை அன்பு செலுத்தி எங்களை அப்படி இதமாக அரவணைத்து எங்களை அப்படி ஒரு தாய் போல் பாதுகாத்து கொண்டு போகிற தேவனுடைய அன்பை அந்த தாய் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோன்னு என்று சொல்லக்கூடியதாக ஒவ்வொருத்தரும் மாறணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம்.
2: நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது

மதுபானம் குடித்தார், அவர் மேல சாமி வரும். உன இயேசு இப்ப நீ வர சொல்லு, நான் பெட்ரோல் ஊத்தி நான் எரிச்சுதார். அந்த தண்ணி எல்லாம் பாய்ந்து அந்த பாம்புகள் சட்டை கலந்துற மாதிரி முட்டைகளோட தோல் எல்லாம் கலந்து அப்படின்னு

0: கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் இந்த பெரிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படப் போகிறோம். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர், இந்த நாளில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏதோ உலகம் அறியப்படாத வெளியே தெரியாத ஊழியக்காரர்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவது என்னுடைய நோக்கம், வேறு ஒன்றும் இல்லை. இதன் மூலமாக உங்களுடைய ஊழியங்கள் வளர்ச்சி அடையும். அநேகர் உங்களை கூப்பிடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, ஜெபிப்பாங்க. உங்கள் ஊழியத்திலையும் உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும், உலகம் உங்களை அறிந்து கொள்ளும். ஆண்டவர் ரட்சித்தது நோக்கம் உலகம். ஆண்டவர் சொன்னால் உலகத்து சாட்சியாக இருப்பீர்கள். இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் போய் சொல்ல முடியாது, இந்த மீடியா மூலமாக உலகத்து முழுசு நம்ம என்ன செய்கிறோம், அறிவிக்க. சரியா, நம்ம முதலாவது உங்களுடைய பிறப்பு, அதாவது இப்போ எந்த இடத்துல பிறந்தீங்க, எப்படி உங்கள் பெற்றோர் எப்படி அவங்க சூழ்நிலை அந்த டைமில் எப்படி இருந்தது, ஷார்ட்டாக சின்ன பருவத்தில் இருக்கிறத ஷார்ட்டாக சொல்லுங்க. படிப்படியாக மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம
1: கர்த்துடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேலைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த உலகம் அறியட்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு பாக்கியத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். என்னுடைய பேர் டி கிருஷ்ணன். நான் அறியப்படுகிறது பாஸ்டர் டி மோசஸ் என்கிற அடிப்படையிலே இந்த இடையிலே நான் அறியப்பட்டிருக்கிறேன். எனக்கு அம்மா இருக்கிறார்கள், அப்பா உண்டு, மூத்தவன் அண்ணன், ரெண்டாவது அக்கா, மூன்றாவது நான், நான்காவதாக தங்கச்சி, ஐந்தாவது தம்பி. ஆக எல்லாரும் திருமணமாகிவிட்டது. எனக்கும் திருமணமானது. இரண்டு பிள்ளைகளே கத்தர் கொடுத்திருக்கிறார். மூத்தவள் 9வது படித்து இருக்கிறாள். ரெண்டாவது பையன் 7ஆம் கிளாஸ் படித்து கொண்டிருக்கிறான். நாங்கள் இப்போது கொல்லங்கோடு பகுதியிலே பாலவெளி என்கிற பகுதியிலே கத்துடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். இன்னொரு சபை புதுக்கடலில் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் எங்களுடைய குடும்ப பேக்ரவுண்டு இவ்வளவாக இருக்கிறது.
0: அந்த சிறு பருவத்தில் அவங்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது, அவங்களுடைய ஆன்மீக மார்க்கங்களில் எப்படி அவங்க வளர்த்தாங்க, உங்களுடைய படிப்பு, உங்கள் குடும்ப சூழ்நிலைகள், இதை கொஞ்சம் லைட்டாக.
1: கத்துடி நாம மகிமைப்படுவதாக. நாங்கள் இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள். நான் பிறக்கும்போதே இந்து குடும்பம் கொல்லங்கோடு பகுதியிலே சிறுவைபுரம் பகுதியிலே, அந்த இடத்துல எங்களுக்கு சொந்த ஒரு கோவில் உண்டு. எங்கள் அப்பா பூஜாரி, நான் இரண்டாவது பூஜாரியாக வளர்ந்தேன். எங்களுக்கு சொந்த கோவில், பெரிய கோவில் இருந்தது. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பயங்கர விதமான பூஜைகள் நடக்கிறதான ஒரு குடும்பம். நாங்கள் வருஷந்தோறும் சபரிமலைக்கு போகிற வழக்கங்கள் எங்களுக்கு உண்டு. நாங்கள் எல்லா நேரங்களிலேயும் பூஜையில், ஏன்னா எங்களுக்கு கிறிஸ்தவர்களை கண்டு ஆகாது, அந்த வைராக்கியத்திலே, அந்த இந்து வைராக்கியத்திலே எங்கள் தாயும் தகப்பனும் வளர்க்கப்பட்டார்கள். எங்கள் அப்பா தான் பூஜை பண்ணுவார், அடுத்து எனக்கு தான் அந்த பொறுப்பு. இரண்டு பேருமாக அந்த கோவிலே நாங்கள் தான் பூஜை பண்ணி கொண்டிருந்தோம்.
0: உங்கள் அப்பா பூஜை பண்ணும்போது நீங்கள் சிறு பிள்ளையாக இருந்திருப்பீங்க, அப்போ எப்படி உங்களை அதில் ஈடுபடுத்தினாங்க, அப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை எப்படி இருந்தது?
1: ஏன்னா சிறுபர் அவங்க சொல்லுபடி தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அந்த அறிவு இல்லை. அவங்க எதை செய்தார்களோ அது எனக்கு கற்றுத்தந்து இப்படி தான் செய்யணும், இதுதான் உண்மையான தெய்வம், உண்மையான கடவுள் என்று சொல்லி எனக்கு அதை கற்றுத் கொடுத்தார்கள். நாங்கள் அப்படியே பணிந்து கொண்டு இருந்தோம், அப்படியே நாங்கள் அதை கும்பிட்டு பணிந்து கொண்டு இருந்தோம். எங்கள் 5 சகோதரர்கள் கூடி பிறந்தவர்கள். எங்களுக்கு எல்லா வசதிகள் உண்டு. நான் சொல்லுவேன், மாளிகையில் பிறந்தேன், ஓலைக்கொட்டாயிலே வாழ்ந்தேன், அதனுடைய சுருக்கமான சாட்சி. எங்களுக்கு பெரிய கோவில், பெரிய மாளிகை இருந்தது. மாளிகை போன்ற பழைய பங்களா வீடுன்னு சொல்லுவார்கள், அந்த வீடு இருந்தது. எங்கள் எல்லா வசதிகளும் இருந்தது. எந்த ஒரு குறைவுகளோ, எந்த குறைவுகளோ என்றும் இல்லை. எல்லாம் சம்பீரமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அது மட்டுமல்ல, நாங்கள் அந்த பூஜை அடிப்படையிலே வாழ்ந்து வருஷந்தோறும் சபரிமலைக்கு போய்க் கொண்டிருந்தோம். 5 பிள்ளைகள், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா கூட 7 பேர், எங்களுக்கு குடும்பம் நிறைய உறவினர்கள்லாம் உண்டு. அப்போ எல்லா விதங்களிலும் நாங்கள் வசதியாக இருந்தபடினால எங்களுக்கு அந்த இடத்துல நல்ல ஒரு செல்வ செழிப்பாக நாங்கள் இருந்தோம். அப்படியாக பெரிய கோவில் நாங்கள் வழிபட்டு அந்த தெய்வத்தை நாங்கள் ஆராதித்து கொண்டிருந்தோம். நாங்கள் வருஷந்தோறும் 101 பொங்காலை போடுவோம். நாங்கள் எங்கள் அண்ணனை, மூத்த அண்ணனை மொட்டை அடித்து, அந்த மொட்டை அடிக்கும்போது 101 பொங்காலை போட்டு அப்படி அந்த தெய்வத்தை நாங்கள் வழிபட்டு கொண்டிருந்தோம். எங்கள் அப்பா நல்ல குறி சொல்லுவார்ன்னு சொன்னால், இப்போ நம்ம தீர்க்கதரிசன் சொல்லுவ மாதிரி அவர் நல்ல கணக்கு சொல்லுவார். அந்த நாட்களிலே அந்த பைத்தியம் பிடித்தவர்கள், நான் சின்ன பருவம் இருந்தாலும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, அந்த பைத்தியம் பிடித்தவர்கள் எங்களுடைய கோவில் ஒரு குத்துக்கல் போல நிறைய கல்லுகள் நாட்டி வைத்திருப்பார்கள். அந்த பைத்தியம் பிடித்தவர்களை கொண்டு சங்கிலியிலே காலில் மாட்டி வைத்திருப்பார்கள். அதை மாட்டி இந்த கல்லை அவர்கள் கட்டி வைத்திருப்பார்கள். அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து வரும்போது எங்கள் அப்பா நல்ல அப்படியே அவர் மேலே அந்த சாமி வரும். சாமி வந்து அந்த ரெண்டு பெருவரில் இருக்கு, பெருவரில் நின்று அப்படி ஆடுவார். பயங்கர ஆக்ரோஷமாக ஆடி பெரிய பெரம்பு இருக்கும், பெரிய பெரம்பு, நீளமான பெரம்பு இருக்கும். பெரம்பெடுத்து அந்த சாமி வரும்போது பயங்கரமாக இறங்குவர், பயங்கர ஆடி வந்து அந்த பெரம்பெடுத்து இந்த சங்கிலினால் போடப்பட்ட பைத்தல அப்படி ஓங்கி அடிப்பார். ஓங்கி அடிக்கும்போது சிலர் சுருண்டு விழுவார்கள், சிலர் அதில் அவங்களுக்கு பைத்தியம் தெளிந்துவிடும். அப்படி பிரபலமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
0: அப்படி செய்யும்போது உங்களுக்கு அவங்க அடிக்கும்போது அந்த மனுஷன் மேலே உங்களுக்கு இறக்கம் வந்ததா, இதாக உங்களுக்கு அது சரி மாதிரி தோணுச்சா தப்பாக தோணுச்சா?
1: எனக்கு சின்ன வயசாக இருந்தாலும் எனக்கு ஒரு இறக்கம் இருந்தது, எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா சுருண்டு விழுகிறார், ஒருவேளை மறித்து விடுவார்களோ என்கிற அச்சம் எனக்கு உண்டாயிற்று. ஆனால் விழும்போது சிலர் சுகமடைந்து இருக்கிறார்கள், சிலர் அப்படி விழுந்து அப்படி அப்படி அந்த நிலைமையில் இருந்திருக்கிறார்கள்.
0: அப்போ அந்த தெய்வம் தான் சுகமாக்கிட்டுன்னு விசுவாசிப்பீங்களா அல்லது இப்படி விழுந்த?
1: ஆமாம், கண்டிப்பாக. நாங்கள் அதுக்குள்ளே இருக்கிறோம். அதுக்குள்ளே இருக்கிறபடினால் எங்கள் தெய்வம் தான் உண்மையான தெய்வங்கள் என்று சொல்லி நாங்கள் அதை தான் வைராக்கியமாக கொண்டிருந்தோம். அப்போ அந்த ஏரியாவில் எந்த கிறிஸ்தவர்களும் நாங்கள் அலோடு பண்ண மாட்டோம், அவ்வளோ வைராக்கியமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
0: இப்போ இந்த பூஜை செய்கிறது நன்மைக்கான காரியங்களுக்கு மட்டும்தான் செய்வாங்களா அல்லது தீமையான காரியங்களுக்கு செய்வாங்களா?
1: ஏன்னா எங்கள் அப்பா பூஜை பண்ணுவார், இரண்டாவது நல்ல ஒரு மந்திரவாதியும் கூட. ஏன்னா வைராக்கியம் ஒன்று வந்தோம் சொன்னால் போலீஸுக்கு போக மாட்டார்கள், மந்திரத்திலே தீர்த்து கொள்வார்கள். அப்படி நிறைய சம்பவங்கள் அவங்க செய்திருக்கிறார்கள். அப்படி நாங்கள் நல்ல செல்வ செழிப்பாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போ எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, நல்ல வசதியாக. ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் அவ்வளவு ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க, லைனில் நிற்பாங்க. அப்படி அந்த சாமி ஆடி அந்த பெரம்பினால் அடிப்பார். அதடுத்து எங்களுக்கு பெரிய வார்ப்பு சொல்லுவாங்க, பெரிய அண்டாவில் வார்ப்பு பாயசம் காய்ச்சிடுவாங்க. இன்னொரு அண்டாவில் எண்ணெய் கொதிச்சிட்டே இருக்கும். நம்ம திரும்பி இந்த கமுகு மரம் இருக்குது, பாக்கு மரம் இருக்குது, அதில் அந்த பூ எடுப்பார்கள். அந்த பூவை அந்த எண்ணெயில் முக்கி, அந்த அந்த கொதிக்கிற எண்ணெயில் முக்கி அதை அப்படியே அந்த எண்ணெய் தலையில் அப்படி அடிப்பார் மேலே. அந்த கொதிக்கிற எண்ணெய் மேலே பட்டால் என்ன செய்யாது, சைடு ஒன்றும் ஆகாது. அவ்வளவு ஒரு ஒரு அந்த சக்தி, அபார சக்தியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இரண்டாவதாக கியூவில் ஜனங்க நிற்பாங்க, ஏன்னா கணக்கு கேட்க வர சொல்லுவாங்க, கணக்கு கேட்க வருவாங்க, நம்ம சொல்லும் குறி கேட்க வருவார்கள். அப்போ கணக்கு கேட்க குறி லைனாக அப்படி வந்து நிற்பார்கள். இவர் என்ன செய்வார், இதில் வந்து உட்கார்ந்துட்டு கணக்கெல்லாம் சொல்லி வருங்கால எல்லா காரணம் சொல்லிவிட்டு சூடு பாயசம் இருக்கும், அந்த வார்ப்பில் சூடு பாயசம் இருக்கும், இதை கையில் அப்படி அள்ளி ஜனங்களுக்கு கொடுப்பார். கை என்ன வேகவே வேகாது, ஒன்றுமே செய்யாது. அந்த கொதிக்கிற எண்ணெய் மேலே போடுவார், ஒன்றும் செய்யாது. சூடு பாயசத்தை கையில் எடுப்பார், ஒன்றும் செய்யாது. அவ்வளவு சக்தி அபாரமாக வாழ்ந்து கொண்டது எங்கள் வாழ்க்கையில். பல ஆண்டுகள் நன்றாக நல்ல செல்வ செழிப்பாக வாழ்ந்தோம், சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருந்தோம். எல்லா வசதிகளும் இருந்தது, பணத்துக்கு பணம் எல்லாம். ஏதாவது சண்டை வழக்கோ யாரோ வைராக்கியம் வந்ததுன்னா மந்திரத்திலே தீர்த்து விடுவார். அவ்வளவு படித்தவர், அவ்வளவு நல்ல ஒரு அந்த அந்த கடல் அந்த ஆவியுடைய ஒரு பலசமடுக்குள் அவருக்கு இருந்தது, யாருக்கும் அஞ்ச மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அது மட்டுமல்ல நல்ல ஒரு தற்காப்பு கலையை படித்த மனிதர். மூன்று விதத்தில் அவர் யாராலும் ஜெயிக்க முடியாது. இப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது பல நல்லா இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். திடீரென்று எங்கள் அப்பா மதுபானத்துக்கு அடிமையானார், பயங்கர மதுபானத்துக்கு அடிமையாகி குடும்பம் 36 செண்டுக்குள்ள பெரிய மங்களா வீடு, இன்னும் சொத்துக்கள் இருந்தது. இப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்த போது மதுபானத்துக்கு அடிமையான உடனே சொத்துக்கள் இழக்க ஆரம்பித்து விட்டோம்.
0: இப்ப இந்த மதுபானம் குடிக்கும் போதும் அவர் இந்த பூஜை வேலையை செய்து கொண்டுதான் இருந்தார்.
1: ஆவி வரும்
0: எல்லாம் வந்து வேலையை செய்துட்டு இருக்கும். ஆனா இந்த ஒரு பழக்கமும்
1: கூட இருந்தது. ஏன்னா மதுபானம் குடிப்பார், அவர் மேல சாமி வரும். அப்ப நாங்கள் இயேசு அறிந்த போது நம்முடைய ஆண்டு பரிசுத்தம் உள்ள தேவன் என்று அறிந்து கொண்டேன். ஆனால் நான் அன்றைக்கு அப்படி அல்ல, எந்த பாவம் செய்தாலும் சாமி வரும், கணக்கு சொல்லுவார், எண்ணெய் ஊற்றுவார், பாயசத்தை குறைத்து விடுவார், ஒன்றுமே செய்யாது. வருஷந்தோறும் சபரிமலைக்கு போவோம், வருஷந்தோறும் வருஷம் வருஷம் சபரிமலைக்கு போவோம். பின்ன எல்லா நாட்களும் சில நேரங்களில் நல்ல மொட்டை அடித்து 101 பொங்கால போட்டு ஜனங்களுக்கு கொடுப்போம். அப்படி செல்வ செழிப்பாக வாழ்ந்து கொண்ட எங்கள் இந்த மதுபானம் இன்றைக்கு அவர் வாழ்வில் வந்ததோ இந்த குடும்பம் சின்ன பின்னமாக அசைய ஆரம்பித்தது. எங்களால் மேற்கொள்ள முடியவில்லை. ஏன்னா எங்களுக்கு அந்த ஊரில் ஐயா சாமின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், அவ்வளவு மகிமையாக நாங்கள் இருந்தோம். ஆனால் இந்த மதுபானத்தில் அடிமையாகி பின்ன மந்திரவாதங்கள் ஒருவருக்கு ஒரு மந்திரவாதம் செய்து குடும்பம் சின்ன பின்னமாய் மாறி போனது. கடைசி எல்லா சொத்துகளும் இழந்து போனோம். கடைசி 36 சென்று அந்த மங்கள வீடு தான் இருந்தது.
0: சரி, இப்போ உங்களுக்கு அந்த டைம்ல சின்ன பிள்ளையில இது ஒன்றும் தெரியாது, வித்தியாசம்
1: தெரியும்.
0: அப்போ உங்கள் மேல கரிசனையா இருந்தாரா, உங்களை படிக்க வச்சாரா, நீங்க வாழ வைக்கணும்னு நினைச்சாரா, அல்லது தன்னுடைய காரியங்களை மட்டும் பார்த்து கொண்டாரா?
1: ஏனென்று சொன்னால் 5 வரையும் சின்ன பிள்ளைகள் மதுபானம் குடிச்சதுன்னா எங்களை பற்றி அக்கறை இல்லை. ஏன்னா கோவில் நடும்போது அவர் பயபக்தியாக இருப்பார், நல்லா குளிச்சு எல்லா காரியம் அவர் செய்ய வேண்டும், நான் செய்வேன். இப்படி எங்களை வாழ்க்கை நடந்து கொண்டு இருந்தது. அப்போ போக போக மதுபானம் ரொம்ப அடிமையாகி எங்கள் அம்மாவை தூக்கி போட்டு அடிப்பார். அப்போ நாங்கள் சின்ன நாங்கள் 5 பேரும் நாங்கள் அப்பாவோட கை இப்படி பிடிப்போம். 3 பிள்ளைகள் ஒரு கையில் தூங்குவாங்க, நாங்கள் 2 பேர் இன்னொரு கையில் தூங்குவோம். அப்படி எங்களை 5 பேரை தூக்கி எங்களை வீசி போடுவார். நாங்கள் அழுவோம், சோறு எல்லாம் வேக வச்சுருப்போம், இல்லை சோறு வேக வச்சுருப்போம். அப்படியே மண்பானம், அன்னைக்கு மண்பானம் அப்படியே தூக்கி உடைப்பார். உடைச்சி எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், பசியும் பட்டினி ஒரு பக்கம், ஒரு பக்கம் அந்த ஆவி இறங்கி வரும். அப்போ இந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்த போது அப்போது இதே இந்த பிரச்சனை, இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு பரிகாரம் என்ன என்று சொல்லி அவர்கள் கணக்கு பார்த்தபோது இந்த வீடு உங்களுக்கு ராசி இல்லை என்று சொன்னார்கள். உடனே என்ன செய்தோம், எல்லா காரியங்களையும் செய்தோம். அந்த வருஷந்தோறும் சபரிமலைக்கு போவோம், என்னெல்லாம் உண்டு அத்தனை பரிகாரங்களும் நாங்கள் அந்த தெய்வத்துக்கு கொடுத்தோம். அந்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. கடைசி குடித்து குடித்து குடித்து எங்கள் அம்மாவை ஒரு ரப்பர் பந்த மாதிரி தூக்கி போட்டு அடிப்பார். அது இன்றை சொல்லும்போது கண்ணீர் வரும், அப்படி அடிப்பார். எங்களை தாங்க முடியாது. அந்த சூழ்நிலை இருக்கும்போது அவர் எல்லாரும் சொன்ன, இந்த வீடு உங்களுக்கு ஐதையும் கிடையாது, இந்த வீடு உங்களுக்கு ராசி இல்லை, ஆகவே இந்த வீடு என்ன செய்யணும், விற்று வேற வீடு வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்றைக்கு 36 சென்று வீடை 36,000 விற்று இன்னொரு வீடு நாங்கள் வாங்கினோம். இப்போ ஆக 6 வீடு வாங்கினோம், 6 வீடை கட்டினோம். இப்போ மாளிகளை பிறந்தோம், ஓலைக்குட்டையில் வந்தோம். ஆனாலும் நாங்கள் எந்த வீடை கட்டினாலும் முதல் முதலாக அந்த எங்கள் தெய்வத்துக்கு ஒரு பூஜை அறை என்று நாங்கள் நியமித்துக் கொள்வோம். முதல் முதல் அதுதான் நாங்கள் ஸ்தாபித்து பண்ணுவோம். ஏன்னா தான் ஒழுங்கு. அப்படி செய்து கொண்டிருக்கும் போது வறுமை மேல் வறுமை, தரித்திரத்தை மேல் தரித்திரம், வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. எல்லா தெய்வத்தையும் நாங்கள் கும்பிட்டு பார்த்தோம், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அடி ஒரு பக்கம் இப்படி 6 வீடுகளை விற்றோம், 6 இடத்தை வாங்கினோம். கடைசியாக 7வது வீடை நாங்கள் வாங்கினோம். 7வது வீடை வாங்கும் போது கையில் காசு இல்லை, எல்லா சொத்தும் பணமும் இழந்து ஓலை குட்டாயில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 5 பிள்ளைகளும் அப்பா அம்மை ஓலை குட்டாயில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் தீருமா என்று அந்த எங்கள் தெய்வத்தையெல்லாம் கும்பிட்டு பார்த்தோம். வருஷந்தோறு சபரிமலைக்கு போவோம், என்ன நானும் போயிருக்கிறேன், எங்கள் அப்பாவை இணைந்து நான் செய்திருக்கிறேன், எல்லா பூஜை கர்மங்களும் செய்து பார்த்தோம். வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. கடைசியாக அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஓலை குட்டையில் இருக்கிறோம். வாழ்க்கையில் இருந்தாலும் எங்களை குடி, அந்த அப்பாவுடைய குடி அதிகமாகி கொண்டிருக்கிறது. காலையில் வேலைக்கு போவார், சாயங்காலம் வரும்போது பயங்கர அன்றைக்கு 50 ரூபா கூலி பகுதியும் குடிப்பார். வீழும்போது உள்ள சோறையெல்லாம் அடித்து பொங்கி கீழே தான் விடுவார். நாங்கள் 5 பிள்ளைகளும் பட்டினியோடு இருப்போம். எங்கள் அப்பா வரும்போது பயந்து நடுங்கி வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இவ்வளவு தெய்வத்தை கும்பிட்ட பொறுப்பாடுங்கிற வாழ்க்கைகளே நிம்மதி இல்லை என்கிறதான ஒரு பயம் எங்களுக்குள்ளே, ஒரு ஆதங்கம் எங்களுக்குள்ளே வந்து விட்டது. ஐயோ, நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோமே, கணக்கு சொல்லுகிறோம், பூஜை பண்ணுகிறோம், எல்லாவற்றையும் வழிபாடுகள் எல்லாம் செய்கிறோமே, ஆனால் இந்த மனுஷன் குடிப்பழக்கன் அடிமையாகி இவரை விடுவிக்க யாரும் இல்லை என்று சொல்லி அப்படி எங்களை வாழ்க்கையில் நொறுங்கி போனோம். வாழ்க்கையில் சுக்கு நூறா வாழ்க்கையில் உடங்கி போனது. உடனே எங்கள் அம்மா கேரளா, அவங்க நல்ல சமையல் பண்ணுவார்கள். அப்படி இருக்கும்போது இடையில் எனக்கு அடி கொண்டு சாகவே முடியலை. அதனால் எங்கள் அம்மா ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், தற்கொலை பண்ணி சாகணும், வேற வழி இல்லை, எல்லாம் விளந்து போனோம். அந்த ஊர் நாங்கள் எப்படி இருந்த குடும்பம், மாளிகையில் பிறந்தோம், ஓலை கொட்டாயில் இருக்கிறோம், இங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்ப்பாங்கள், எப்படி இருந்த குடும்பங்கள், மகிமையாக இருந்த குடும்பங்கள், இப்படி ஓலை கொட்டாயில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி எங்களை கேவலம் பண்ணுவார்கள். எந்த காரியத்தை எங்களை அழைக்க மாட்டார்கள், எங்களை ஒதுக்கி வைத்தார்கள். ஏன்னா அவ்வளவு வறுமை, அவ்வளவு தரித்திரம், ஆகாரத்துக்காக அலைந்த நாட்கள் உண்டு. கடைசியாக எங்கள் அம்மா ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், டெய்லி அடிகொண்டு அடிகொண்டு சாகிறதை பார்க்கிலும் இந்த ஐந்து பிள்ளைகளையும் விஷத்தை கொடுத்து தானும் சாக வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார்கள். ஓலைக்கொட்டை தான் வீடு. அப்போது எனக்கு இந்த பிள்ளைகளை சித்து நான் மட்டும் மறித்து போவேனானால் என் பிள்ளைகள் அனாதை ஆகிவிடும் என்று சொல்லி என் பிள்ளைகளுக்கும் விஷத்தை கொடுத்து எங்கள் அம்மாவும் விஷத்தை குடித்து நாங்கள் ஆறு பேரும் ஒரே நாளில் சாக வேண்டும் என்று எங்கள் அம்மா ரகசியமாக தீர்மானம் எடுத்தார்கள். அப்போது ஊரம்புக்கு தான் அந்த வள்ளவளை ஊரம் பக்கம் வள்ளவளை கடை உண்டு, மீன் கடை. அப்போ எங்கள் அம்மா நல்ல சமையல் பண்ணுகிறபடினால அப்போது எங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷ பாட்டிலை வாங்கி ஓலை கொட்டாயில் ஒழித்து வைத்தார்கள். இது எங்களுக்கு தெரியாது, ரகசியமாக ஒழித்து வைத்தார்கள். ஆனாலும் நாங்கள் இந்த தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு கொண்டு வருகிறோம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னால் அதோட கடமைகளை நான் செய்கிறேன். நான் காலையில் குளித்து மாலையில் குளித்து நல்ல தவல் உடுத்து அது எல்லா காரியங்களையும் அதை கும்பிட்டு வழிபட்டு நான் வருகிறேன் இந்த சூழலை மத்தியிலையும். ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, அப்பாவுக்கு ஒரு மாற்றம் இல்லை, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மாற்றம் இல்லை, எல்லாம் இழந்து போனோம்.
0: அப்போ உங்களுக்கு இந்த தெய்வத்தை எவ்வளோ தூரத்தை நம்ம சின்சியராக வழிபடுறோமே, பூஜை செய்கிறோமே, கணக்கு சொல்கிறோமே, ஏன் இந்த தெய்வத்தால் எங்களுக்கு உதவி செய்ய முடியலைங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா?
1: நிச்சயமாக வந்திருக்குது, நிச்சயம் வந்திருக்கு. ஆனால் வந்திருந்தால் எங்களுக்கு அந்த வழியில் சொல்லித்தருவதற்கு யாழ் இல்லை. ரெண்டாவது அதை ஏற்றுக்கொள்வதான மனப்பான்மை, ஏன்னா வைராக்கியம் கிறிஸ்தவளை கண்டால் ஆகாது, குறிப்பாக பெந்திகோசு கண்டால் எங்களுக்கு ஆகாது, அவ்வளவு வைராக்கியத்தில் வாழ்ந்தோம். அப்படி இருக்கும்போது தான் ஒரு பக்கம் எல்லாம் வழிபட்டிருக்கிறோம், எல்லாம் பண்ணுகிறோம், எல்லா பூஜை புரஸ்காரம் இருந்தாலும் அதுக்கு செய்ய வேண்டிய, ஏன்னா பயத்தினால செய்கிறோம். ஒரு பக்கம் பயம், அந்த செய்யவிட்டால் வந்து ஏதாவது செய்து விடுமோ என்கிற பயம் எங்களுக்குள்ள இருந்தது. அப்படி அவர்கள் ரகசியமாக விஷத்தை வாங்கி ஓலை கொட்டாயில் ஒழித்து வைத்திருக்கிறார்கள். இது எனக்கு தெரியாது, எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த நாளில் சாக வேண்டும் என்று சொல்லி நல்ல அம்மா கடைக்கு சென்று நல்ல மீனெல்லாம் வாங்கி நல்ல சமைத்து அப்படியே ஆயத்தம். இன்றைக்கு இந்த ஐந்து பிள்ளைகளும் விஷத்தை கொடுக்கணும், தானும் சாணும், ஒரே நாளில் ஆறு பேரும் சாக வேண்டும் என்று ரகசியமாக தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். அதே நாளில் எங்கள் ஊர் பக்கம் பெரிய ஒரு கன்வென்ஷன் நடக்குது. அப்போ எங்களுக்கு குடும்பத்தை கேட்ட எல்லாருக்கும் தெரியும், இப்படி ஐயாச்சாமி குடும்பமா, இப்படி மகிமையான குடும்பம், இப்படி ஆனது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் படுற வேதனைகள், ஆனால் எங்களுக்கு யாருமே உதவி செய்ய யாருமே இல்லை. நாங்கள் கும்பிட்ட தெய்வமெல்லாம் கைவிரத்தன, எங்கள் எல்லா தெய்வங்களும் கைவிட்டு, எங்களை பூஜை எல்லாம் எங்களை கைவிட்டு கொடுத்தன. யாருமே சொந்தம் பெந்தம் யாருமே எங்களுக்கு கை கொடுக்க இல்லை. கடைசி ஒரு நாள் இன்றைக்கு எங்கள் அம்மா ரகசியமாக தீர்மானம் எடுக்கிறார்கள், இன்றைக்கு ஐந்து பிள்ளைகளுக்கும் விஷத்தை கொடுக்கணும், நானும் விஷத்தை சாப்பிடணும், ஆறு பேரும் சாகணும் என்று சொல்லி அந்த தீர்மானம் எடுக்கிறாங்க. அதே நாளில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி பெரிய ஒரு கன்வென்ஷன் நடக்கிறது. அந்த கன்வென்ஷன் கூட்டம் நடக்கிறது, நடந்த அப்போ எனக்கு நல்ல ஒரு நினைவு இருக்கிறது, நல்ல கொஞ்சம் வளர்ந்து நல்ல ஞாபகம் எனக்கு இருக்கிறது. நடக்கும்போது எங்கள் அந்த ஒரு கேரளாவில் ஒரு பாஸ்டர் பேர் எனக்கு மறந்து போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, மறந்து போய்விட்டது. அந்த பாஸ்டர் அந்த ராத்திரிகளே செய்திக்காக கடந்து வருகிறார். அப்போ எங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும். அப்போ என் ஊர் பக்கத்தில் எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாம் போகிறார்கள் அச்செய்தி கூட்டத்துக்காக. அப்போ நாங்கள் போக மாட்டோம், ஏன்னா நாங்கள் இந்துவில் அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறோம். நாங்கள் பூஜை செய்கிறவர்கள், எங்களுக்கு கோயில் வைத்து நாங்கள் அவ்வளோ வழிபட்டவர்கள். அப்போ இந்த தெய்வத்தெல்லாம் விட்டு நான் அந்த தெய்வத்தை தேடி போனோமா என்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருந்தது. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவை வலுக்கட்டமாக அந்த கூட இன்றைக்கு வாணி கூட்டது, இன்றைக்கு தான் விஷம் கொடுத்து சாக வேண்டும் நினைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு மாலை பொழுது எங்கள் அம்மா வலுக்கட்டாயமாக அழைத்து அந்த கன்வென்ஷன் கூட்டத்தை கொண்டு போகிறார்கள். அப்போ நான் வரமாட்டேன், அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, நான் வரவே வரமாட்டேன், நாங்கள் எங்கள் தெய்வம்தான் உண்மையான தெய்வம், முக்கத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, எங்கள் தெய்வம் தான் உண்மையான தெய்வம் சொல்கிறாங்க. இவ்வளோ நீ கஷ்டப்படுகிறாயே, இவ்வளோ வறுமைக்குள் இருக்கிறாயே, இவ்வளவு தரித்திரம் அடைகிறாயே, உங்க கும்பிட்ட தெய்வம் கைவிட்டதே, ஒரு நாள் இந்த கூட்டத்தை வந்து பார் என்று எங்க அம்மாவை வலுக்கட்டாயம் இழுத்து அந்த கன்வென்ஷன் முன்னால போகல, பேக்கில் பின்னால உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நாங்கள் நல்ல ஞாபகம் இருக்கிறது. அப்ப நாங்களும் விளையாட்டு பருவமா நாங்கள் பின்னால் விளையாடி கொண்டு செய்தி வேலை வந்து கொண்டு இருக்கிறது. எங்க அம்மா பின்னால் அழுது கொண்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு நாள் வாழ்க்கையில் சந்தோஷம் அனுபவித்த நாட்களும் இல்லை. என்றைக்கு அவர் குடிக்க ஆரம்பித்த அன்று முதல் பல ஆண்டுகள் நாங்கள் சித்திரவதைக்குள் ஆகி வாழ்க்கையை கசந்து போய் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த நாளில் தான் ஆண்டவர் சந்திப்பின் ஒரு நாள் அங்கே வந்தது.
0: சரி, தொடரலாம். இப்போ நீங்க வந்து பூஜை செய்தீங்கெல்லாம் சொன்னீங்க, அந்த பூஜைக்குள்ள நீங்க எப்படி பிரவேசிங்க? அதாவது ஒரு வழிகாட்டல் இருக்க, நல்ல முதல்ல எப்படி தொடங்குனீங்க, எப்படி அதை கண்டினியூ பண்ணீங்க, நீங்க என்னெல்லாம் செய்தீங்க, தவறான காரியங்களை செய்துட்டு செய்தீங்களா, அந்த அனுபவங்களும் கொஞ்சம். அப்படி
1: இப்போ நாங்கள் குளிக்கும் போது எங்க அப்பா செய்யாத இருக்கும் போது நான் செய்வேன் சொன்னால், நல்லா குளித்து டவல் வெள்ளை டவல் எடுத்து எங்களுக்கு பூஜாரம் இருக்கும் எல்லா தெய்வத்தை எங்களுக்கு அந்த தந்த நாங்கள் ஐயா பலி ஆனபடினால அதுக்கு ஒரு ஒழுங்குகள் உண்டு, சுத்தமாக இருந்தால் அந்த தெய்வத்தை கும்பிட்டு வழிபட்டு வருவோம். பின்ன எங்களுக்கு அந்த சின்ன பருவம் அவர் என்ன செய்யலோ அதை தான் எங்களுக்கு செய்ய முடியும். அப்படி அந்த அறிவில் தான் அதை செய்ய முடியும்.
0: நீங்கள் கணக்கு சொல்றதெல்லாம்
1: இல்லை இல்லை இல்லை, எங்கள் அப்பா தான். ஆனால் அந்த சின்ன பருவம் எங்கள் அப்பா என்ன கணக்கு நல்லா சொல்லுவார்.
0: கொஞ்சம் வளர்ந்தோடனே நீங்கள் மாறிட்டீங்க?
1: மாறிட்டேன். அப்புறம் எனக்கு 17 வயசுல தான் ஆரம்பம், சந்திப்பின் ஆரம்பம்.
0: சரி, 17 வயசு வரைக்கும் அப்பா சொல்றது அப்படி
1: அப்படி கேட்டுட்டு வந்தேன். அந்த அறிவு எங்களுக்கு இல்லையே.
0: ஓ சரி.
1: ஆமாம், அவர் தான் கணக்கு சொல்றேன். ஏன்னா அந்த ஏன்னா சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது அடுத்த தலைமுறை என்னதான் அவர் நியமிக்கிறார். என்னுடைய காலத்து பிறகுதான் இந்த பூஜை அவர் செய்யணும், அதான் ஒழுங்கு. அந்த அப்படி கணக்கு சொல்றதெல்லாம் எனக்கு இல்லை, அவருக்குரியது. பின்ன பூஜை புரஸ்காரம் மற்ற காரியம் செய்ய வேண்டிய என்னுடைய கடமை.
0: இல்லை, நீங்கள் அவர்கிட்ட கற்றுக்கொண்டு தெளிவாக நீங்களே செய்வீங்க?
1: நான் தான் செய்வேன்.
0: அப்படி சரி. அப்போ உங்களை அந்த அசுத்தாவிலோட தொடர்பு உங்களுக்கு உண்டா?
1: இல்லை இல்லை, அப்படி ஒன்று அந்த அனுபவங்களும் இல்லை.
0: இல்லை, ஏதாவது செய்யணும் அவ்வளோ.
1: ஆனால் எங்கள் அப்பா என்ன சரியாக
0: அது சொன்னீங்களே?
1: ஆ, நல்ல சரியாகும்.
0: அப்போ நீங்கள் அந்த 17 வயசு வரைக்கும் அந்த காரியங்களில் ஈடுபட்டுட்டு?
1: ஆமாம்.
0: அப்போ இந்த டைமில் உங்களுக்கு உலக பிரகாரமான பழக்க வழக்கங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் ஏதாவது
1: கடைசியில் அவங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது இன்றைக்குதான் சாகனம், 5 வருஷத்து பிள்ளைகளை கொடுக்கணும், தானும் சாகனம் என்று தீர்மானம். அந்த நாள் தான் எங்க அம்மா வலுக்கட்டாம இழுத்து அந்த கன்வென்ஷன் மேடையில பின்னால் அழைத்து கொண்டு போகிறாங்க. அப்படி செய்தி வேலை கொடுத்து கொண்டு பகுதி நேரம் வரும்போது அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், இங்கு ஒரு சகோதரி இருக்கிறாள், பின்னால் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள். எனக்கு இன்றைக்கு அந்த ஞாபகம் வார்த்தைகள் எனக்குள்ள வருகிறது. மலையாளத்தில் அவர் பேசினார், நான் அதை தமிழில் சொல்லுகிறேன். இங்கு பின்னாடி ஒரு சகோதரி இருக்கிறாள், வாழ்க்கையில் வெறுக்கப்பட்டவளாய் உடைந்தவளாய் அவள் இன்றைக்கு சாக வேண்டும், தான் மட்டுமல்ல 5 பிள்ளைகளுக்கும் விஷம் கொடுத்து சாக வேண்டும் என்று இன்றைக்கு தீர்மானம் எடுத்து அந்த விஷத்தை ஓலை, அவர் அழகா சொன்னார், ஓலை அந்த ஓலை குடிசைக்குள்ள ஒழித்து வைத்துக் கொண்டு இங்கே வந்திருக்கிறாள் என்று சொன்னார். அந்த ஊழியக்கார் தெளிவாக சொன்னார். எங்கள் அம்மா மிகவும் பயந்து போனார், பயந்து போய் எங்களுக்கு தெரியாமல், ஆனால் இந்த வார்த்தையில் எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அப்படியே நான் இன்றைக்கு அந்த வார்த்தை துணித்து கொண்டு இருக்கிறது. அப்படியே இருக்கும்போது எங்கள் அம்மா பயந்து போய் அந்த விஷபாடு எங்களுக்கு தெரியாமல் எல்லாம் கீழே ஊற்றி அந்த தற்கொலை எண்ணத்தை ஆண்டவர் எங்களை விட்டு மாற்றினார். ஆனால் இந்த ஏழு தெய்வத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு சந்திப்பில் கத்தர் எங்கள் அம்மாவை சந்தித்து அந்த வார்த்தையினால் தொடப்பட்டு இந்த சூழ்நிலையை சொல்லி எப்படி அறிந்து கொண்டாலும் தெரியலை. அப்போ மெய்யான ஒரு தெய்வன் இயேசு என்பதை எங்கள் அம்மா அறிந்து கொண்டார். நான் அறியலை, நான் வருகிறேன் பிரபு. அப்போ எங்கள் அம்மா அறிந்து உண்மையான இயேசு தான் தெய்வம் என்பதை எங்கள் அம்மா அறிந்தாங்க. அந்த ராத்திரியில அந்த தற்கொலை எண்ணத்தை அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் மாற்றினார். இல்லை என்றால் அந்த நாளிலே அன்றைக்கு சுமார் 23 வருடங்கள் ஆகிவிட்டது. அன்றைக்கு மெய்யான இயேசு அம்மாவை சந்திக்காவிட்டால் இந்த இடத்துல என்னால் சாட்சி சொல்ல முடியாது. நாங்கள் மறித்து இருந்திருக்க முடியாது. நாங்கள் 6 பிணங்கள் மறித்து எத்தனையோ தென்னை மரம் காய்த்து தேங்காய் பறித்திருப்பார்கள். ஆனால் அன்றைக்கு எங்கள் அம்மாவை சந்தித்தார். அந்த சந்திப்பின் காரணமாக எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் தங்கச்சியும் எங்கள் தம்பியும் எங்கே போவாங்க, ஒரு ஏஜ் சபைக்கு போவாங்க. நான் ரட்சிக்கப்படலை, என்னுடைய சஜினா ரட்சிக்கப்படலை. அப்போ நான் கொடூரமாக வாழ்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு வைராக்கியம், இயேசு தெய்வன் அல்ல, இயேசு வெள்ளக்கார கடவுள், நமக்கு நாம் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். எனக்குள்ள ஒரு வைராக்கியம், அப்படி எனக்குள்ள ஒரு இருந்தது. அப்போ என்னுடைய நான் படித்து 10ஆம் வகுப்பு படித்து கொண்டு வருகிறேன். வரும்போது எங்கள் அம்மா சபைக்கு போவாங்க, நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்காது, ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. நான் 9ஆம் கிளாஸ் படித்து கொண்டு இருக்கும் போதே பல பீடிக்கு அடிமையானேன். பின்ன அன்ஸ் போடுவேன், கடைசியில் கஞ்சாவுக்கு அடிமையானேன். அன்சன பான் பிராகுலம் போடுவாங்க. பின்ன நல்லா ஸ்மோக்கிங் பண்ணுவேன், நல்ல ட்ரிங்ஸ் அடிப்பேன். நல்ல 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது இதுக்கு எல்லாம் நான் அடிமையானேன், வாழ்க்கையில் எல்லாம் அடிமையாகி ஒரு நாள். அப்போ என் நண்பர்கள் கிறிஸ்தவர்கள், நான் இந்து, நான் இப்படி தான் நெடுங்குறி வச்சு தான் போவேன். அப்போ ஸ்கூலில் போனால் என்ன பரியாசம், நெடுங்குறின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எல்லாம் பேர் கிறிஸ்தவங்க, ஆனால் அந்த அளவுக்கு வரலை. அப்போ இருக்கும் பொழுது இல்லை, எல்லாம் வெறுத்து போயிடுச்சு, எல்லாம் டோட்டல் என்ன வாழ்க்கையை வெறுத்து போச்சு. அப்படி என்ன ஓலை குடிசை வந்தாச்சு. ஓலை குடிசை வந்தபோது ஒரே இதுதான் ரூம் உண்டு. ஏன்னா இங்கே புதிய வீடுன்னா அப்படி பெரிய இதே மாதிரி பெரிய கோவில் எங்களுக்கு, அவ்வளோ நீளம் எல்லாம்.
0: இந்த டைம்ல உங்க அப்பா
1: அப்பா இதே இல்லை, எங்க பழைய நிலைமையில இருக்காரு, இந்துவா தான் இருக்கிறாரு. பூஜை செய்வாரு, சின்ன அளவில் பூஜை அங்கே பண்ணிட்டு இருப்பார். ஆனா பெரிய அளவு அந்த ஆதி நாங்கள் இருந்த அளவுகள் எல்லாம் குறைஞ்சு
0: போயிருக்கு,
1: வீரியெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. எங்க அம்மா ஆலயத்துக்கு போறாங்க, எங்க அக்கா போறாங்க, அண்ணன் போக மாட்டான், தங்கச்சி தம்பி இவங்க எல்லாம் சபைக்கு போவாங்க, நான் போக மாட்டேன். அப்ப நாங்க இந்துவாகவே இருக்கிறோம், அடுத்து அண்ணன் அந்த வழியிலேயே இருக்கிறான். இப்படி நாங்க இப்படி இருக்கு கொண்டு இருக்கிறோம். அப்ப எங்களுக்குள்ளே அந்த அந்த பருவத்தில் நடந்த எல்லா பாவத்துக்கும் அடிமை, அடிமை எல்லாம். என்ன ஒரிஜினல் பீர் தான் அடிப்பேன், நல்லா ஸ்மோக்கிங் பண்ணுவேன், நல்ல அன்ஸ் போடுவேன். 9ஆம் வகுப்பு முதல் என் வாழ்க்கையில ஆரம்பிச்சது.
0: இந்த பாவத்து நேரம் உங்களை நடத்தினது யாரு?
1: என்னுடைய நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள்
0: இந்த பழக்கத்துல
1: எல்லாம் அந்த நண்பர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள், நான் மட்டும்தான் இந்து.
0: இல்ல, அவங்க எல்லாம் இந்த பழக்கத்துல
1: இருந்தாங்க. நாங்க எல்லாம் கூடி சேர்ந்துதான் செய்வோம்.
0: உங்களை படிப்படி?
1: ஆமா, நான் என்ன ஸ்கூலுக்கு போகும்போதே அடிச்சுதான் போவோம். இந்த காலையிலே ஸ்கூலுக்கு போவோம், நல்ல ஒரு ஒரு பாட்டில் எடுப்போம், ஆமா எல்லாம் அடிச்சுட்டு தான் உள்ள ஏறுவோம். அவ்வளவு கொடூரமான வாழ்க்கை எங்களுக்கு இருந்தது. கடைசியாக அப்போ அது நேரத்தில் என்னுடைய நண்பர்கள், நீ எல்லாம் இந்த தெய்வத்தை ஆராதிக்கிற, நீ இயேசுவை நம்பு என்று சொன்னாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு வைராக்கியம், உனக்கு ஒரு தெய்வம் தான் உண்டு, எங்களுக்கு அப்படி இல்லை, கோடான கோடி தெய்வங்கள் இருக்கிறாங்க. நீ உன இயேசு இங்கே வர சொல்லு, நான் இப்போ பெட்ரோல் ஊற்றி எரிச்சுதாரன்னு சொன்னேன். என்ன அறியாமல் சொன்னேன், அந்த வைராக்கியத்தில் சொன்னேன். அதை பின்வளவு எனக்கு தெரியாது, அவ்வளோ வைராக்கியம் எனக்கு. என்ன சொன்ன, உனக்கு ஒரு தெய்வம் இயேசு, எனக்கு அப்படி இல்லை, கோடான கோடி தெய்வங்கள் ஒன்றில் ஒன்று வரிசை நிற்பாங்க. சொல்கிறான் அவன் குடும்ப நிலையை பார்த்த யாயா, குடும்ப நிலை அது எனக்கு ரெண்டாவது விஷயம், நாங்கள் இந்து வைராக்கியம், உங்களுக்கு உனக்கு இயேசு தான் தெய்வம், எனக்கு இல்லை, பல தெய்வங்கள் இருக்கிறது. ஆனால் எனக்கு இவ்வளவு உடை வந்தால் எனக்கு இந்த வைராக்கியம் என்ன செய்யலை, மாறலை. அப்படி வாழ்ந்து நான் சொன்னேன், உன இயேசு இப்போ நீ வர சொல்லு, நான் அதை பெட்ரோல் ஊற்றி நான் எரிச்சுதாரேன், தெய்வம் உண்மையான தெய்வமாக பார்ப்பான்னு சொல்லி சவால் விட்டேன். அப்படி சொல்லி சில நாட்கள் கழிந்த உடனே எனக்கு உடம்புல சின்ன ஒரு பலவீனம், அப்படியே நடந்து போவேன், மயங்கி வந்து விழுவேன், நினைவு இருக்காது. அப்போ 10ஆம் வகுப்பு கால் வைக்கிறேன், 9 மணி 10 ஏன்னா பாவத்தின் பழக்கம் அடிமை, பாவத்திலேயே வாழ்ந்தேன். எல்லா பழக்கம் என்னெல்லாம் பழக்கம் இருந்த அத்தனை பழக்கத்துக்கும் அடிமையானேன். கடைசியில் வாழ்க்கையில் இந்த இதுவும் இயேசுவை நான் இப்படி கொடூரமாக சொன்னேன்னா வாழ்க்கையில் ஒரு வியாதி வந்தது. அப்போ இன்னொரு சபை, இன்னொரு ஒரு காரியங்களுடைய பக்கத்துடைய ஒரு பெந்துக்கு சபை இருக்கிறது. அவர் இன்றைக்கு அவர் மறித்து நித்திரை அடைந்து இழைப்பாறிக் கொண்டு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு 5 பிள்ளைகள். இந்த சந்திப்பின் காரணம், இவர் இவருடைய மனைவி 5 பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமையில் நல்ல வெண் வஸ்திரம் தரித்து என்னுடைய வீட்டு அருகாமையிலே நடந்து போவார்கள். பால் வளைத்து ஊரம்பர் நடந்து போவாங்க, வெள்ளை வஸ்திரம் தரிப்பாங்க. அப்போ நான் மரத்தில் யார் என்ன செய்வேன், இவங்களை பரியாசம் பண்ணுவேன், நான் இவ்வளோ கேடுகட்டு கிடக்கிறேன், அவ்வளோ இவ்வளோ மகிமையாக என்னால் உணர்வு வரலை. இப்போ லைனாக வெண்பஸ்திரம் தரித்து ஞாயிற்றுக்கிழமை 5 பிள்ளைகளும் இந்த பாஸ்டர் மனைவியும் லைனாக போகும்போது நான் மரத்தில் ஏறி இவ்வளோ பரியாசம், வெந்துகோசி ஒரு பாட்டு பாடுவோம், ஒரு பழைய பாட்டு பாடுவோம், அப்படி பயங்கரம் பரியாசம் பண்ணி ரொம்ப கை தட்டிச்சிருப்பேன். சந்தோஷமா எந்த ரியாக்ஷன் பண்ணாம கேட்டுக்கொண்டு சந்தோஷமா போவாங்க. ஆனா எனக்கு வியாதி அகோரம் வந்தது. நான் கும்பிட்ட தெய்வத்தை கும்பிட்டு பார்த்தேன், பூஜை பண்ணி பார்த்தேன், சபரிமலைக்கு போய் பார்த்தேன், எந்த ஒரு மாற்றம் இல்லை. நானும் அப்பாவும் சேர்ந்து இந்த வியாதிக்காக பொருத்தனை பண்ணி மொட்டை அடித்து இந்த வியாதி மாறுமா என்று சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் போனோம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கடைசியாக ஸ்கூலு போக முடியாது, போனேன்னு சொன்னால் மயக்கம் போல வந்து விழுவேன், அப்போது எனக்கு எந்த சுய நினைவு இருக்காது. அப்போது மருத்துவமனைக்கு எல்லாம் கொண்டு போனார்கள், அது பிபி கூடுதலுன்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தார்கள். அப்போது அவர் சொன்னார்கள், இவன் 38 வயது வரை குளத்தில் குளிக்க போகக்கூடாது, ஆற்றில் குளிக்க போகக்கூடாது, கடலில் போகக்கூடாது, நான் நல்லா நீச்சல் அடிப்பேன், அவள் எங்கேயும் போகக்கூடாது என்று சொல்லி டாக்டர் சில மாத்திரைகளை தந்து இது நம்ம இந்த வியாதியை மாறாதுன்னு சொல்லி அவங்க என்னை முத்திரை போட்டாங்க. ஆண்ட தொடுகிற ஒரு ஆரம்பம் என்ன, நான் பாவத்தில் வாழ்கிறேன், நான் வியாதிக்குள் அடிமையாகிறேன், வெந்து அந்த இயேசுவை நான் எரிச்சு போடுன்னு சொல்லியிருக்கிறேன். அவள் பெந்திக்கோசுகாரில் கண்டேன்னு சொன்னால் அவ்வளோ பரியாசம் அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அப்போ எங்கள் அம்மாவும் சர்ச்சைக்கு போகிறாங்க, அவங்க சொல்லுவாங்க நீ வா சர்ச்சைக்கு, நான் போகவே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா சந்தித்தா தான் என் வீட்டுக்கு ஒரு மாற்றம் வரும். அப்போ எங்கள் அப்பா அந்த நேரத்தில் அந்த கூலி வேலை விட்டு இங்கே எங்கள் வீட்டு பக்கம் ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் இருக்குது, டிடிஎஸ் காலேஜ், பிஎட் காலேஜ் இருக்குது, அந்த காலேஜ் சமையல் வேலைக்கு கிடச்சிது. அப்போ சமையல் வேலைக்கு போகும்போது இங்கே சந்திக்கிற ஆரம்பம், என்னையும் சந்திக்கிற எங்கள் அப்பாவை சந்திக்கிற ஆரம்பம். அப்போ சமையல் வேலைக்கு போகும்போது ஏன்னா அவருக்கு பெந்திகோசு காலம்னா அவருக்கு எள்ளளவேன்னு பிடிக்காது, அதுவும் கிறிஸ்தவில் கண்டால் அவருக்கு பின்ன போச்சு, வீட்டில் இருக்கிற ஓலை சட்டும் காணாது, அவ்வளோ வைராக்கியம். கடைசியாக அவர் சமையல் பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த ஒரே ஒரு அண்டா பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுட்டே இருக்குது, அந்த தண்ணி எப்படியோ கவிழ்ந்து இந்த முட்டு கீழே அந்த தண்ணி எல்லாம் பாய்ந்து அந்த பாம்புகள் சட்டை கலடுற மாதிரி முட்டு கீழே தோல் எல்லாம் கலந்து அப்படியே போச்சு. எல்லா மருத்துவரும் கைவிட்டாங்க, காலெல்லாம் பார்த்தோன்னா செவ செவன்னு இருக்கும், முட்டுகள் நட கால் உண்ண முடியாது. எங்கள் அம்மா ஏந்தனும் இல்லை எங்கள் அண்ணன் ஏந்தனும், அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டு சந்திக்கிற விதம், ஏன்னா அவர் தான் மெயின் சுவிட்ச் எங்கள் வீட்டில். அப்போது அந்த தோலெல்லாம் இளவி காலை பொக்களம் கட்டி இருக்குது, பார்க்க முடியாது, செவ செவன்னு இருக்குது, கால் உண்ண முடியாது, ரெண்டு பேரும் கையாந்தில் தான் போக முடியும். அப்போ மருத்துவமனையில் போய் பார்த்தார், சுகம் கிடைக்காது. ராத்திரி பார்த்த புழு துடிக்கிற மாதிரி துடிப்பார், வலி தாங்க ஐயோன்னு வலி விழுப்பார், 12-1 மணி ஆம்போ அந்த வலியில் தாங்க முடியும். எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுவார், எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுவார், எந்த பதிலும் வராது. அப்போ ஒரு நாள் இவட வலி பொறுக்காமல் இந்த சத்தத்தை கேட்டு ரோடு வரும் இந்த சேனல் கரையா எங்கள் வீடு, அப்போ சேனல் கரைய ஒரு ஊழியக்காரர் கேட்டுகிட்டே போகிறாரு. அப்போ ஒரு அந்த ஒரு இசிசி ஒரு சபையை தாந்த ஒரு தெய்வ மனிதர், அப்போது ஏன்னா இந்துக்கார் வரமா அந்த கிறிஸ்தவங்க வரமாட்டேன், ஏன்னா வீடு பயங்கர தீவிரவாதியாகும், நாங்கள் அதோட தீவிரவாதி வரமாட்டாங்க. அப்போ இந்த ஒரு கூக்குல சத்தத்தை கேட்டு இவரால் எப்படியோ ஆண்டவரோடு கொண்டு வந்தேன் சொல்ல முடியும். அப்போ அவர் கொண்டு அந்த ஊழியக்காரர் வரார், வந்து ஐயா இயேசுவை பற்றி சொல்லி உங்களோட ஜெபிக்கட்டுமா என்று கேட்குறாரு. அப்போ எனக்கா ஜெபம் பண்ணுங்க சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறார், எப்படியோ மனசு ஒரு வார்த்தை, எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டு பார்த்து விழிச்சு விழிச்சு பாருங்க, க்ரீம் போட்டு பார்க்குறேன், எல்லா மருத்துவம் மாத்திரை விழுங்கி சாப்பிட்றேன், எந்த வலியும் மாறலை, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. அந்த மனுஷன் அந்த சாயங்கால வேலையில் அவர் ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணிட்டு அவர் கடந்து வர, ஐயா நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிடுங்க ஐயா, இதுவரையும் கும்பிட்ட தெய்வம் உங்களை காத்து கொள்ளலை, உங்களுக்கு வலி மாற்றலை, இன்றைக்கு நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிடுங்க, உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொன்னார். அப்போ அந்த அவர் ஜெபம் பண்ணிட்டு போனார். கடைசியாக அன்று ராத்திரியில் இவரை தூங்க முடியாது, ஏன்னா காலெல்லாம் தோலே இல்லை, பார்க்க அகோரமாக இருக்கு, எங்களால் பார்க்க முடியாது, பார்த்தா சாப்பிட முடியாது எங்களை, அவ்வளோ அகோரமான நிலைமை, காலில் தோல் ஒன்றும் இல்லை, எல்லாமே கீழே கால் ஊன முடியாது, ரெண்டு தூக்கி தான் கொண்டு போனோம் எல்லாத்துக்கும். அப்போது ராத்திரி அப்படியே இருந்து அவர் 12-1 மணி புழு மாறி துடிக்கிறார், இந்த வழியில் தாங்க முடியும், எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டு பார்த்தார், சரி இயேசுவை ஒரு வார்த்தை கூப்பிட்டு பார்ப்போமே. அன்று ராத்திரியில் ஒரு 12-1 மணி இருக்கும், அவர் இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பித்தார். கூப்பிட்டும்போது எங்களுக்கு ஓலை குடிசையாக்கும், ஓலை குடிசை, அப்போது அவர் அப்படி கூப்பிட்டு சின்ன ஒரு மயக்கம், அப்படி கூப்பிட்டுட்டு அப்படியே அவர் படுத்து கிடக்கிறார், அந்த ஓலை செட்டெல்லாம் மாறிப்போகுது, மாறி போய் ஒரு ஒளி வந்து அவருடைய காலில் படுது, ஒரு சூரிய ஒளியை பார்க்கணும், மகிமையான ஒளி அவருடைய காலில் வந்து படுது, அந்த காலில் பட்டு மறைஞ்சு போன உடனே அந்த தோல் இல்லாத அந்த முட்டு கீழே அன்று ராத்திரியிலே காலெல்லாம் கரிஞ்சு நிற்குது, கரிஞ்சு நிற்குது அப்படியே. பயங்கர ஒரு அற்புதம். அதற்கு பிற்பாடு இயேசு மேல் ஒரு இறக்கம் அவர் வந்தது. இயேசுதான் உண்மையான தெய்வம் என்கிற ஒரு வாஞ்ச் அவருக்குள்ள வந்தது. அப்போது இதெல்லாம் காலெல்லாம் குணவாய்ச்சு. நான் யாரையும் பரியாசம் பண்ணினேனோ இந்த சேனலுக்காரர் சொன்னேன், அந்த பாஸ்டர் மனைவி அஞ்சு பிள்ளைகள் அவர் சபையிலே போகிறார். எனக்கு வெக்கம், நான் ஒரு பக்கம் வியாதினால் பாதிக்கப்படுகிறேன், ஐயோ மயங்கி மயங்கி விழுகிறேன், எங்கே போனாலும் நம்பிக்கையில் குளிக்க போக முடியாது, நான் ரொம்ப நீச்சல் அடிப்பேன், கடலில் நீச்சல் அடிப்பேன், ஆற்றில் நீச்சல் அடிப்பேன், குளத்துல நீச்சல், என்னால் குளிக்க போக முடியாது, ஒருவேளை அங்கே மயக்கம் வந்து விழுந்தால் நான் சத்து விடுவேனோ என்கிற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்தது. டாக்டர்ஸ் எல்லாம் எச்சரித்திருக்கிறார்கள். எங்கள் அப்பா அந்த சபையில் போனார். நான் எங்கள் அப்பா மனம் திரும்பணும், நான் அவரை பரியாசம் பண்ணுகிறேன், உமக்கு வேற வேலை தொழில் இல்லை, போய் போய் போய் மூளை இடிக்கிற கோவிலுக்காக போனீர், பெந்தகோஸ்து சபைக்காக போனீர், நான் எங்கள் அப்பா அவரையை பரியாசம் பண்ணுகிறேன், இந்த வியாதியை வைத்து கொண்டு. அவர் சொல்லுகிறார், உண்மையான தெய்வம் இயேசுதான் என்று சொல்லி அவர் அந்த சபையோடு சேர்ந்து விட்டார். நான் போகலை. அப்படியே நான் காலை தள்ளி தள்ளி இருக்கும் என் வியாதி அகோரமாகிவிட்டது. ஸ்கூலு போக முடியாது, ஸ்கூலு போனால் என்னை பணத்தை பல தூக்கி கொண்டு வருவாங்க, மயக்கம் மயங்கி அப்படியே ஓரமே நினைவு இருக்காது, சுய நினைவு இருக்காது, மறுத்த பணத்தை போல தூக்கி கொண்டு வருவாங்க.
0: ஆனாலும் இயேசுவை நம்பணும், கூப்பிடணும், வரல
1: அந்த வைராக்கியம். நான் சொல்லிவிட்டேனே, இயேசுவை கொண்டு வா, பெட்ரோல் தூக்கி எரிச்சுதாரன்னு சொல்லி. ஆனால் எந்த இயேசுவை பற்றி அப்படி சொன்னேனோ அதை இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணும்படி கத்தர் என்னை மாற்றி வைத்திருக்கிறார். அது கத்தருக்கு மகிமை.
0: எப்படி உங்களை நீங்கள்
1: அப்போ அப்படி அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா அங்கே போகிறார். அப்போ எனக்கு இந்த வியாதி எல்லா மருத்துவத்தையும் பார்த்து இந்த வியாதி சுகமாகவில்லை. உடனே எங்கள் அப்பா கூப்பிடு, ஒரு நாள் சபைக்கு வந்துப்பார், நான் போகிற சார் ஒரு நாள் சபைக்கு வந்துப்பார். அப்போ சபைக்கு எனக்கு ஒரு நாள் என்ன கூச்சம், ஏன்னா அவ்வளோ நான் அவ்வளவு கெட்ட வார்த்தை வெளியே சொல்ல முடியாது, அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறேன். ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூட என்ன திட்டுனது கிடையாது. நீ அவங்க சபைக்கு நான் போகணுமா, நான் அவங்க மொத்த முடிக்கணுமா, அவங்க கை எனக்கு வைக்கணுமா என்கிற ஒரு வைராக்கி எனக்குள்ள இருக்குது. அவன் முகத்தை பார்க்க முடியும், கூச்ச பாரு ஒரு பக்கம் எனக்கு. என்றாலும் சரி, எனக்கு வியாதி மாறணுமே என்கிறதற்காக நான் அந்த சபைக்கு எங்கள் அப்பா கூட ஒரு நாள் போனேன். போன உடனே அந்த ஊழியக்காரர் எந்த ஒரு ரியாக்ஷன் எடுக்காம சந்தோஷமா என் தலையில கை வைத்து அன்று ஜெபம் பண்ணினார். அன்றைக்கு போன வியாதி இன்று வரை அந்த வியாதி வந்தது கிடையாது. அந்த வியாதியிலிருந்து இயேசு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார். எனக்கு பயங்கர எதிர்ப்பு, என்னுடைய நண்பர்கள் அப்படிப்பட்ட நண்பர்கள், ஒன்பதாம் படிக்கும் போதே பல கேசுகள் வழக்குகள் எனக்கு இருந்தது. அது ஒரு பக்கம் நண்பர்கள் பழக்கங்கள் எல்லா இது இருந்தது, எல்லாம் விட வேண்டிய சூழ்நிலை. இது விடும்போது நிறைய பரியாசங்கள் வந்தது. நான் பைபிள் எடுத்துன்னு சொன்னால், இல்லை நீ போய் போய் அங்கேயா போனேன், ஏன்னா குடிச்சு வரைக்கும் போது யாருன்னு சொல்ல மாட்டாங்க, பாபத்தில் வாழும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் பாபத்தை விட்டு வெளியே பரிசுத்தமாக வாழும்போது நீ போய் போய் அங்கே கேவலமான இடத்துல நான் போனேன் என்று என்னை பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் நான் ஆண்டவராக இயேசு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 1997 பிப்ரவரி மாதம் 2nd தேதியில் அன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்படி, பிதா குமாரன் பரிசுத்தா ஞானஸ்தானம் எடுக்கும்படி கர்த்தர் எனக்கு இறக்கம் பாராட்டினார். அது பிற்பாடு அது முடித்து அந்த 10th முடித்து நான் கிளாஸ் முடித்து நான் பைபிள் காலேஜ் போனேன். ஐபிசி 2 ஆண்டுகள் வேதம் கல்லூரி படித்தேன். படித்து முடித்த உடனே முதலாக இந்த ஊழியத்தர் எப்படி வந்து கேட்குறீங்க, நான் பைபிள் காலேஜ் போனேன், போய் 2 ஆண்டுகள் முடித்து நாமக்கல் ஊழியத்துக்கு போனேன். இப்போ நான் நாமக்கல் ஊழியத்துக்கு போகும்போது 6 மாதம் ஊழியம் சரியாக இருந்தது. 6 மாதம் என்னுடைய ஊழியத்துடைய தடுமாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அப்போ எல்லோரும் கே ஊழியத்து அழைத்து தான் வந்திருக்கிறா என்று கேட்பாங்க. என்னுடைய உள்ளத்தில் ஒரு சோர்வு எனக்குள்ள வந்தது. நான் ஊழியத்துக்கு அழைத்து தான் வந்திருக்கிறேன் என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்தது. அப்போது நான் நாமக்கல் ஊழியத்தை முடித்து என் சொந்த இடத்துல நான் வந்தேன். என்ன தலைமை போதரை பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் நான் எனக்கு 1 மாதம் லீவு வேணும் என்று சொல்லி நான் வந்தேன். வந்த பிற்பாடு அப்போ நான் என் சபை போதகரை பார்த்து, நான் யாரையும் பரியாசம் பண்ண அவர்களை தான் ஞானஸ்தானம் எடுத்தேன், அவரை சபைக்கு தான் போகிறேன், ரட்சிக்கப்பட்டேன். அப்போது அந்த நான் என் சபை போதகரை பார்த்து சொன்னேன், பாஸ்டர் நான் இனி பிரசங்கம் பண்ணவே மாட்டேன், நான் ஊழியமே செய்ய மாட்டேன், நான் வேலைக்கு போகிறேன், அல்ல வெளிநாட்டுக்கு போகிறேன், வெளிநாட்டுக்கு சென்று நான் சம்பாதித்து தசம பாகத்தினால் ஒரு மிஷினரி நான் தாங்கலாம், நான் செய்ய வேண்டிய வேலை அவளை நான் செய்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா ஊழி அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பாடுகள், எனக்குள்ள சோர்ந்து போனேன். அப்போது அவர் நல்லா ஊழியந்தான் செய்யணும். அப்போ வருகிற ஊழியக்காரங்க எல்லாம் சபை ஆற நடக்கும், எல்லாம் கேரளா பார்டர் ஆனபடினால நிறைய தீர்க்க தரிசிகள் வருவார்கள். வாரம் அத்தனை பேர் ஒன்று ஊழியத்துக்கு அழைப்பு என்று சொல்லுவார்கள். அப்போது நான் ஒரு இடவே தலைமை பாஸ்டருடைய கையில் இருக்கும்போது நான் இங்கே இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன். ப்ரொஜெக்ட் ஊழியம், ஒவ்வொரு காலேஜ் கல்லூரியில் சென்று திரைப்பட ஊழியம். அப்படின்னா கருணாமூர்த்தி அந்த திரைப்படத்தை ஒவ்வொரு காலேஜாக கொண்டு போடுவோம், அதனை ஊழியத்தை செய்து நல்ல வாஞ்சோட செய்து கொண்டு. ஆனால் பிரசங்கம் பண்ண போக மாட்டேன், மற்ற ஊழியம் போக நான் போக மாட்டேன். ஆனால் இந்த ஊழியத்தை ரொம்ப வாஞ்சியாக செய்துட்டு இருந்தேன். அப்போது அந்த பாஸ்டருடைய மனைவி கேட்டாங்க, மோசஸ், நீ ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறாய், கத்தர் அழைத்து வந்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், கத்தர் அழைத்து ஒழித்து வந்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். என் உள்ள அப்படியே ஒரு ஈட்டி வந்து பாய்ந்து மறுபக்கத்தில் போன மாதிரி, கத்தர் அழைத்து ஒழித்து வந்தேன்னு சொன்ன மோசஸ், சோர்வு நீங்கள் சோர்ந்தே போக மாட்டீங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அந்த சோதனை சகித்து ஊழியத்தை செய்ய உங்களுக்கு பலம் தருவார் என்று அவர் சொன்னாங்க. அந்த வார்த்தை நான் பிடிச்சு கொண்டேன், அந்த வார்த்தை நான் பிடிச்சு அப்படியே கேட்ச் பண்ணி நான் வீட்டில் வந்து சொன்னேன், ஆண்டவரே, நீ எனக்கு தீர்க்க தரிசனம் என்னோடு பேசக்கூடாது, ஊழியக்காரர் என்னோடு பேசக்கூடாது, நான் ஊழியம் செய்ய வேண்டுமானால் நீர் என்னோடு பேச வேண்டும், நேரடியாக பேச வேண்டும், நேரடியாக பேச வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நாளும் முழங்கால் நின்று அதிகாலை 2 மணி முதல் விடியற்கால 5 மணி வரை முழங்காலில் நின்றே நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர், நான் உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் என்னோடு நேரடியாய் பேச வேண்டும், இல்லை என்றால் நான் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், இதான் என்னுடைய குறிக்கோள். அப்படி 1.5 மாதம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். 1.5 மாதம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு அதிகாலை வேளை அப்படியே 2 மணியில் முழங்கல் நிற்கிற பிரத்யட்சமான ஒரு தரிசனம், கனவு அல்ல, சொப்பனவும் அல்ல, பிரத்யட்சமான ஒரு தரிசனம் பார்க்குறேன். முழங்கல் நிற்கிறேன், வானம் 2 ஆயி

0: குவேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் பேசினார். அவர் தெளிவாய் பேசுற மட்டுமல்ல, அந்த வார்த்தை நேரடியாய் பேசினார். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை ரத்தாம்பரத்து ஸ்கிரீன், அந்த அந்த எப்படி அந்த ஸ்கிரீன்ல எழுதப்பட்ட அந்த வார்த்தை அப்படியே என் முன்னாடி வந்து நிற்கிறது. ஒரு கரம் வந்து என்னை தொட்டது, நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த பேசின நாள் முதற்கொண்டு 21 ஆண்டுகள் இந்த ஊழியத்திலே நடத்தி வருகிறார். அது மட்டும், அந்த பேசின பிற்பாடு தான் இந்த பைபிளை தைரியமா பிடிக்க ஆரம்பிச்சேன். தைரியமா ஒழிஞ்சேன். நிறைய சிறிய கன்வென்ஷன் மீட்டிங்கள், எழுப்புதல் கூடுகைகள், பல நிறைய மீட்டிங்களை கத்தர் பேசுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை கத்தர் கொடுத்தார்.
1: இப்ப மற்றபடி சபை ஊழியமும் செய்துட்டு இருக்கீங்க அந்த பகுதியில்.
0: ஆமா, கொல்லங்கோடு பகுதியில
1: சபை ஊழியம்.
0: ஆமா, பால விளைங்கிற இடத்துல சபை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். புதுக்கடை பகுதியிலும் சபை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். மட்டும் இல்லாமல் எங்க என்ன கூப்பிட்டாலும் சின்ன கன்வென்ஷன் மீட்டிங்களோ எழுப்பது கூடுகளை கத்தர் என்னை பயன்படுத்தி வருகிறார்.
1: இன்னும் பயன்படுத்துவார். ரொம்ப நன்றி. ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். தேவன், உண்மையான தேவனை அறியாதபடிக்கு அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்து அவர்களை பிரியப்படுத்தி உலக பிரகாரம் என கெட்ட பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையை இழந்து இனி வாழ்வு உண்டா இல்லையா என்கிற ஒரு கேள்வியோடு இருந்த மகனை கர்த்தர் சந்தித்து ரட்சித்து இன்றைக்கு அவருடைய பாதையில் நடத்தி வருகிறார். எவரையும் ஆண்டவர் சந்திக்க முடியும். சவுலை சந்தித்து பவுலாக மாற்றின கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவர்கள் வைராக்கியமாக இருந்திருக்கலாம். இயேசு சொன்னதை பார்த்தீங்க, இயேசுவை கூட்டிட்டு வா நான் எரித்து போடுகிறேன் என்று சொல்லி. இவ்வளவு தூரத்துக்கு வைராக்கியமாக இருந்த இந்த சவுலை போன்ற இந்த மனுஷனை ஆண்டவர் சந்தித்து இன்றைக்கு பவுலாக மாற்றி ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். ஆகவே இந்த சாட்சியை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்களும் அப்படித்தான். ஒருவேளை உண்மையான தேவனை அறியாதபடிக்கு ஒருவேளை உங்களுடைய பக்தி மார்க்கத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள், இந்த சாட்சியின் மூலமாக இயேசுதான் உண்மையான தேவன், இந்த இயேசுவுக்காக நான் வாழ வேண்டும் என்று தீர்மானியுங்கள். அது வெறுமையாக ரட்சித்து அப்படி கொண்டு வருவதல்ல, ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதன் நோக்கமே அவருக்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை நம்ம பயந்து அவருக்காக என்ன செய்ய, அவருக்காக எப்படி பயன்பட என்கிற சூழ்நிலையில் இவர்களைப் போல ஓ என்னை அழைத்திருக்கிறாரா அப்படியெல்லாம் எனக்கு சோர்வு இருக்கிறதே இப்படியெல்லாம் சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். அவருடைய கரம் உங்கள் மேலாமரும், உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார், அவருடைய ஊழிய பாதையிலே உங்களை பயன்படுத்துவார். இப்போ என்னென்னா, ஜனங்கள் உங்களை பார்க்குறாங்க, உங்களுடைய சாட்சிகளெல்லாம் கேட்டாங்க. இப்போ உங்கள் சாட்சி மூலமாக ஜனங்களுக்கு ஏதாவது 2 நிமிஷம் சொல்ல விரும்புகிறீங்கன்னா சொல்லலாம்.
0: கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, நான் சொன்னேன், மாளிகையில் பிறந்தேன், ஓலக்குட்டாயில் வளர்ந்தேன், கர்த்தங்களை சந்தித்தார், ஒரு முடிவு எல்லாம் கிடைத்ததா ஒரு வேளை கேட்கலாம். ஒரு வேளை பார்த்து நான் சொல்லுவேன், என்னுடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தெய்வம், நான் எதெல்லாம் இழந்தேனோ, எங்கெல்லாம் நான் பரியாசம் பண்ணப்பட்டேனோ, எல்லாம் எங்கெல்லாம் தலை குனிந்தேனோ, அது இடத்துல தான் கர்த்தரின் ஊழியக்காரனாய் கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த மெய்யான தேவனை ஏற்றுக்கொள்வீரனானால் இந்த வாழ்க்கையிலே சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. அது மட்டுமல்ல, பரலோராஜ்யம் நமக்கு வைத்திருக்கிறார். நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவனம் என்று சொன்ன என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் நஷ்டப்பட்ட அனைத்தையும் ஆண்டவர் தந்தார். ஊழியத்தில் கர்த்தரை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். அதை உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.
1: ஓகே, இந்த சாட்சியின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் கடந்து வந்து உங்களுடைய சாட்சியில் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். நிச்சயமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஒரு சிலர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, உங்களை பயன்படுத்துவாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு நாள் பார்க்குற ஜனங்கள்லாம் ஒரு நாள் நம்ம பரலோக ராஜ்யத்தில் பார்ப்போம். இதுதான் நமக்கு சந்தோஷம். ஓகே, நன்றி. காட் பிளஸ் யூ.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட

0: ஹாலேலூயா
1: ஹாலேலூயா.
0: எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம்
1: ஜெரமியா
0: 31வது அதிகாரம்
1: 31
0: 12வது வசனத்தை நாம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம்.
1: And 12.
0: Hallelujah. Amen. அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தரருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. ஹல்லேலூயா.
1: Therefore they shall come and sing in the height of Zion, streaming to the goodness of the Lord, for wheat and new wine and oil, for the young of the flock and the herd. Their souls shall be like a well-watered garden, and they shall sorrow no more at all.
0: எரேமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன்.
1: For I have saturated the weary soul and I have replenished every sorrowful soul.
0: Amen. மூன்று முறை அல்லேலூயா சொல்லி நாம் அமர்வோம்.
1: Let us all say hallelujah 3 times and say hallelujah, hallelujah, hallelujah,
0: hallelujah,
1: hallelujah.
0: உட்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his
0: hallelujah. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த வெளியேறப்பெற்ற வாக்கு தத்துவத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: I praise God for the precious promise the Lord has given.
0: Hallelujah. அநேக நேரங்களிலே நாம் அதிகமாய் ஜெபிக்கிறோம், அதிகமாய் விசுவாசிக்கிறோம், அதிகமாய் எதிர்பார்க்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் ஏமாற்றமும் அடைகிறோம்.
1: And many times we are praying and we are having faith, but then at the same time, so we are being rejected.
0: அநேக நேரங்களிலே நாம் மிகவும் மனசோர்வு அடைந்தவர்களாய் காணப்படுகிறோம்.
1: Many times we are in a sorrowful condition.
0: காரணம் என்ன?
1: What is the reason?
0: நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே எதிர்மறையாக காணப்படுகிறது.
1: Our situations are something different and opposite.
0: ஆகவே சரீரத்திலே ஒரு களைப்பு,
1: depression in our body.
0: ஆவியிலே ஒரு களைப்பு,
1: and depression, frustration in our soul.
0: ஆத்துமாவிலே ஒரு களைப்பு,
1: and frustration in our spirit.
0: இதன் மூலமாக நம்முடைய ஆத்துமா இளைத்து போய் விடுகிறது.
1: And because of that our soul becomes weary.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே, நம்முடைய ஆத்துமா வாழ்ந்திராவிட்டால் நாம் வாழ்ந்திருக்க முடியாது.
1: If our soul doesn't live, we cannot live.
0: உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமா இருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும்.
1: As your soul lives, you have to live in everything.
0: Amen.
1: Amen.
0: ஆகவே பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு செய்தியை கேட்டவுடனே வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டவுடனே நாம் ஒரு உற்சாகத்தோடு கூட நாம் சில காரியங்களை முயற்சி செய்கிறோம்.
1: Many times whenever we hear the cheerful prophetical messages, we are being encouraged.
0: ஆனால் அந்த முயற்சியிலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகும் பொழுது உடனடியாக ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எங்களை கைவிட்டு விட்டீர்.
1: Whenever we take efforts and if it is not successful, we ask Lord, why you have forsaken me.
0: ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் காணப்படும், ஏன் ஆண்டவரே எங்களை மறந்து விட்டீர்.
1: Lord, why did you forget me, O Lord?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த உலகத்தில் பாவம் செய்து அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து பயங்கரமான அருவறுப்பான வாழ்க்கையை செய்கிறவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள்.
1: The wicked people are always fine.
0: ஆனால் எங்களுக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறது?
1: Why things are happening for us like this?
0: என்ற ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டே இருக்கிறது.
1: And we keep asking this question.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: நாம் வேதம் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம்.
1: We read Bible and we can pray.
0: நாம் ஆலயத்துக்கு வரலாம்.
1: We come to the service.
0: காணிக்கை கொடுக்கலாம்.
1: We can give offering.
0: ஆனால் அதே நேரத்திலே உள்ளான மனுஷன் நம்முடைய உள்ளான ஜீவியத்தை பார்க்கும் பொழுது ஒரு விதமான ஒரு வெறுமை காணப்பட்டு கொண்டிருக்கிறது.
1: When we look at our inner man, there is something vacuum inside.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சபையிலே நாம் உற்சாகமா அல்லேலூயா சொல்றோம்.
1: We say hallelujah cheerfully in the church.
0: ஆனால் தனிமையிலே ஜெபிக்கும் பொழுது நாம் அப்படி உற்சாகமா ஜெபிப்பதில்லை.
1: When we are alone, we are not praying cheerfully.
0: ஒரு விதமான ஒரு சோர்வோடு கூட ஆண்டவரே ஏனப்பா என்று ஒரு விதமான ஒரு சுய ஒரு பரிதாபத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் கெஞ்சி கொண்டிருக்கிறோம்.
1: And we are pleading unto the Lord with all frustration.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த காலவேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்கு தத்தத்திலே,
1: the promise of God in this
0: morning, ஆண்டவர் என்ன சொல்கிறார்,
1: what the Lord says,
0: இன்றைக்கு கர்த்தருடைய வாக்கு தத்தம் என்ன,
1: what is the promise,
0: மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: Three things are told.
0: என் பிள்ளைகள் சியோனின் உச்சியிலே வந்து கம்பீரிப்பார்.
1: My children will come to Zion and they will cherish.
0: நான் அருளுகிற நன்மைகளுக்காக ஓடி வருவார்.
1: They will keep running for the goodness of me.
0: அவருடைய ஆத்மா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். தோய்ந்த ஆத்மாவை அவருடைய ஆத்மா இனி தோய்ந்து போவதில்லை.
1: Their soul shall be like a well watered garden and they
0: இந்த மூன்று காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார்.
1: The Lord is saying three things to you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே,
1: Dear children of God,
0: தேவனுடைய பிள்ளைகள் கம்பீரித்து,
1: God's people, they will be cherishing.
0: கம்பீரமா ஜெபம் பண்றோமா?
1: Are we praying with all boldness?
0: Hallelujah. கம்பீரமா சாட்சி சொல்றோமா?
1: Do we testify with all boldness?
0: கம்பீரமாக ஊழியம் செய்கிறோமா?
1: Do we do ministry with all boldness?
0: இல்லாவிட்டால் நாம் தொய்ந்து போய் காணப்படுகிறோமா?
1: Or we are under frustration?
0: அருமையானவர்களே,
1: Dear children of God,
0: கர்த்தருடைய பிள்ளைகள் சியோனின் உச்சியிலே வந்து கம்பீரிப்பார்.
1: The God's people, they will come to height of Zion.
0: Sion enge irukirathu?
1: Where is Zion?
0: Enge aandavar irukkaro ange Sion irukirathu?
1: Where there is God, there is Zion.
0: Enge Sion இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் இருக்கிற இடம்.
1: Where there is Zion, the Lord is there.
0: கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது நீ எப்படி இருப்பாய் தெரியுமா? கம்பீரமா இருப்பாய்.
1: When the Lord is with you, you will be bold.
0: நாம் என்ன செய்கிறோம், ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தால், இல்லாவிட்டால் நாம் ஏதாவது ஒன்று நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி ஏதோ ஒன்று நடந்துவிட்டால் அப்ப மாத்திரம்தான் நாம் என்ன செய்கிறோம், ஒரே குதூகலமாக இருக்கிறோம்.
1: If the miracle happens and if it happens more than expectation, we are cherishing like anything.
0: வருஷத்துக்கு ஒரு முறை பர்த்டே கொண்டாடுறோம்.
1: We celebrate once in a year the birthday.
0: ஏதாவது ஒரு கல்யாண நாளை கொண்டாடுறோம்.
1: We celebrate the wedding day.
0: இப்படி ஏதாவது ஒரு கொண்டாட்டம், ஏதாவது ஒரு மகிழ்ச்சி, இப்படி ஏதாவது ஒரு நாள்ல உண்டாகிறது.
1: Some celebration in some day we get.
0: Hallelujah. ஆனால் தாவீது அப்படி இல்ல.
1: But David is not like that.
0: Hallelujah. நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன்.
1: I rejoice in the Lord always.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய்.
1: We rejoice in the Lord all the time.
0: Rejoice in the Lord always.
1: Rejoice in the Lord always. Always.
0: Rejoice.
1: Rejoice.
0: Rejoice.
1: Rejoice.
0: அப்படி இருக்கிறோமா?
1: Do we like that?
0: ஏன் இருக்க முடியல?
1: Why it is not possible?
0: அதுதான் நம்முடைய நிந்தைகள்.
1: That is reproaches.
0: யாராவது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா,
1: If somebody says something,
0: அது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியல.
1: We could not bear it.
0: அருமையானவர்களே, வேலை செய்கிற இடத்துலையோ, நம்முடைய வீட்டிலேயோ, குடும்பத்திலேயோ ஏதாவது ஒரு அவமானமான ஒரு காரியம் ஏற்பட்டு விட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியல.
1: In the family, in the workshop, if any shameful condition, we could not bear it.
0: ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துட்டா அதை தாங்கிக் கொள்ள முடியல.
1: If we face some loss, we cannot bear it.
0: நாம் ரிஜாய்ஸ் என்று சொல்வதற்கு பதிலாக, மகிழ்ந்து என்று சொல்வதற்கு பதிலாக நாம் என்ன செய்யறோம், கோபப்படுறோம்.
1: Instead of being rejoicing, we get angry.
0: ஒரு விதமான கோபம் வருகிறது.
1: Some kind of angry is coming.
0: சில நேரத்தில் மனுஷன் இடத்துல கோபப்படுறதை விட ஆண்டவரிடத்துல கோபப்படுறாங்க.
1: People get
0: என்னங்க ஆண்டவர் இப்படி செய்துட்டீங்க?
1: Lord, why did you do like
0: this? Hallelujah. அநேகர் நினைக்கிறாங்க கர்த்தர் தான் இதெல்லாம் செய்யறார்.
1: Many thought that God
0: has done. அவன் தன் சுயேச்சையினால் இழுப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுறான்.
1: They are drawn according to their own lust.
0: சுயேச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்ட ஆண்டவர் மேல் பழிய போடுறேன்.
1: And you are drawn by your own lust, but they are blaming God.
0: கர்த்தர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: நீ நல்லா இருக்கணும்னா உன் ஆத்மா நல்லா இருக்கணும்.
1: And your soul should be all right.
0: Hallelujah.
1: Be all right.
0: நாம என்ன செய்றோம்? முதல்ல என்னுடைய சரீரத்தை, என்னுடைய தேவைய, என்னுடைய உலக பிரகாரமான காரியங்களை முதல்ல கொடுங்க.
1: First of all, we are looking for our
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு, அப்பதான் இவளை எல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன்.
1: The Lord says, seek the Lord first and then
0: முதலாவது ஆத்மா.
1: First of all, the soul.
0: உன் ஆத்மா வாழ்ந்தாதான் நீ வாழ முடியும்.
1: If the soul lives, then you can.
0: Hallelujah. Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: இந்த கால வேளையிலே கர்த்தர், இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தை என்னவென்றால், உன்னுடைய ஆத்மா இனி, எல்லாம் சொல்லுங்க, இனி இனி
1: hereafter
0: தொய்ந்து போவது இல்லை. இனி தொய்ந்து போவதில்லை. அருமையான கர்த்தரை பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இதுதான் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம்.
1: That is the promise of God.
0: அப்படி உன் ஆத்மா தொய்ந்து போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னவென்றால், உன் வாழ்க்கையிலே நீ கடந்து வருகிறதான பல விதமான சோர்வுகள்,
1: different kinds of frustration you are facing in your life.
0: உன் வாழ்க்கையில உன்னை சோர்வு உண்டாக்குற பல காரியங்கள்,
1: lot of things frustrating you.
0: உன்னை பலவீனப்படுத்துகிற சில வியாதிகள்,
1: the sickness is making you weak.
0: சில நேரங்களிலே உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிறதான சில அம்புகள்,
1: some arrows are coming against you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒருவேளை நீ என்ன செய்யலாம்? கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம்.
1: You may be in tears.
0: ஒருவேளை நீ அழுது கொண்டு, நான் யாரிடத்துல போய் சொல்லுவேன் என்று நீ முனகிக் கொண்டிருக்கலாம்.
1: You may be weeping, where can I go and tell all these things?
0: Hallelujah. கர்த்தர் சொல்கிறார்,
1: the Lord says,
0: எல்லா ஆத்மாவும் என்னுடையதுதான்.
1: All souls are mine.
0: நீ என்னுடையவன்.
1: You are mine.
0: நீ என்னுடையவள்.
1: You are mine.
0: என்றால் என்ன? நான் உன்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மா.
1: Your soul is my soul.
0: Amen. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: நம்முடைய ஆத்மாவின் நேசர், நம்முடைய ஆத்ம நேசர்,
1: our soul,
0: இயேசு மாத்திரம்தான்.
1: Hallelujah. Our soul mate is the Lord Jesus Christ alone.
0: Hallelujah. அவர்தான் நம்மை இந்த ஜீவ பாதையில வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: And he is leading into the living path.
0: Amen.
1: Amen.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் ஆத்மா தொய்ந்து போய் இருக்கும் பொழுது, அதாவது உன்னுடைய உள்ளான மனுஷன், இன்னர் மேன், ஒரு விதமாய் சலிப்படைந்திருக்கும் பொழுது,
1: the inner man is frustrated.
0: வெனி உன்னுடைய ஆத்மா சலிப்பு, அதாவது ஒரு விதமாக நம்பிக்கை இழந்து காணப்படும் பொழுது,
1: when your soul is in hopeless condition,
0: there is no more hope nu solluvaangala, hopeless,
1: hopeless,
0: inimel enku or nambike kedaiyadhu,
1: I don't have hope.
0: Hallelujah. Endra sila soonaligal varumbodhu,
1: when you have such situation,
0: hallelujah,
1: hallelujah,
0: sila nerathila paathinga sila peru sari ninga jom panna vittiralam, inna jom panni enatha kandom,
1: let me stop my prayer today, what I gain when I pray.
0: Sila per jom pandrathey vittiranga, oru naal rendu naal appadi vittiranga,
1: couple of days they just leave prayer life.
0: ஆண்டவரை தேடுறதே விட்டுறாங்க.
1: They don't seek the Lord.
0: காரணம் என்ன?
1: What is the reason?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவருடைய ஆத்மா,
1: the soul,
0: பலனிழந்து காணப்படுகிறது.
1: It is weak.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தாவீது சொல்றார், கர்த்தாவே நீர் என் ஆத்மாவிலே பலன் தந்தீர்.
1: David says, Lord, you strengthened my soul.
0: Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: ஆத்மாவிலே பலன் இருந்தால் ஆவியிலே பலன் வரும்.
1: When you have strength in your soul, ஆவியிலே you have
0: பலன் இருந்தால் சரீரத்திலே பலன் வரும்.
1: Then you get strength in
0: Hallelujah.
1: Your body.
0: Hallelujah. நீ பலவானாய் இருப்பாய்.
1: You will be strong.
0: ஒருவேளை சரீரத்தில் நீ பலவீனமாய் இருந்தாலும், பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக.
1: You may be weak.
0: Hallelujah.
1: Say I am strong.
0: கர்த்தர் உன்னை பராக்கிரமசாலியாய் பலவானாய் ஏன் மாற்றுகிறார் என்றால், உன்னுடைய ஆத்மா கொழுப்பான பதார்த்தங்களால் திருப்தி அடையும் பொழுது நீ பராக்கிரமசாலியாய் மாறுகிறாய்.
1: Your soul is satisfied with fatness and you will
0: be mighty. உன்னுடைய ஆத்மா எப்படி இருக்குமா? தொய்ந்து போகாது, நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருக்குமா? ஹalleluya.
1: Your soul like a well watered garden.

0: செழுமையான மரங்கள் விருட்சங்கள் காணப்படுகிறது.
1: Hallelujah.
0: மரங்கள் அங்கே காணப்படுகிறது போல.
1: Fruits.
0: வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
1: How is your life?
0: உன் குடும்பம் எப்படி இருக்கிறது?
1: How is your family?
0: நீ யார் தெரியுமா?
1: Who are you?
0: நீ ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம்.
1: Well watered garden. Don't forget.
0: நீ அவருடைய தோட்டம்.
1: You are his garden.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுல வேறு பலவிதமான கனிதரும் மரங்கள் இருக்கிறது.
1: Lots of fruits.
0: அழகான மலர்கள் உள்ள பூக்கள் நிறைந்த ஒரு பூங்காவனம் அதற்குள்ளே இருக்கிறது.
1: Lots of flowers.
0: சிங்கார வனமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
1: It's a beautiful garden.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவருடைய தோட்டம் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது.
1: It is fenced properly.
0: அவருடைய தோட்டம் திராட்சை தோட்டமாக இருக்கிறது.
1: It is like wine.
0: அதிலே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is moving.
0: ஆமாண்டவர் வந்து நேசரே என் தோட்டத்தில் வந்து கனியை புசியுங்க ஆண்டவரே.
1: Oh beloved, you come and eat the fruit in my garden.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஆகவே கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களை கொடுக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால்,
1: The reason for promise,
0: இந்த ஜூன் மாதத்திலே,
1: The month of June,
0: உன்னுடைய ஆத்துமாவிலே இருக்கிற அந்த தொய்ந்து போன அந்த இழைப்படைந்த அந்த நிலைமை மாற வேண்டும்.
1: The sorrowful condition from your soul should be changed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏசாயாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
1: In Isaiah we read and when you are in frustration the Lord gives the strength.
0: அந்த ஒரு ஆத்மா மனசோர்வு அடையும் பொழுது அவனுக்கு ஒரு தோல்வி மனப்பான்மை வந்துருது.
1: When your soul is depressed and you get a failure attitude.
0: தோல்வி மனப்பான்மை வந்த உடனே அவன் எப்படி காணப்படுகிறான் என்றால் ஒரு கீழான சிந்தையுள்ளவனாய் காணப்படுகிறான்.
1: When you have the failure attitude and you will be having the low thoughts.
0: நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை.
1: என்கிற
0: ஒரு எண்ணம் அங்கே வந்து விடுகிறது.
1: There will be that thought.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்படி வந்த உடனே என்ன நடக்கிறது?
1: What is happening?
0: அவனுக்குள்ளே ஒரு விதமான ஒரு இந்த உலகத்தில் ஏன் வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்து விடுகிறார்.
1: He has the thought, why should
0: அந்த எண்ணம் வந்த உடனே அவன் என்ன செய்றான்?
1: What does he do?
0: செத்து போனாவே நலமா இருக்குமே நினைப்பான்.
1: He says
0: சாவை விரும்புவான்.
1: He likes death.
0: வேதத்தில் ஒரு மனுஷன் இருந்தார். அவர் சாதாரண மனுஷன் அல்ல.
1: He's not ordinary man.
0: அவர் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி.
1: Powerful prophet.
0: அவர் ஜெபித்தால் வானத்திலிருந்து மழை வரும்.
1: When he prays the rain will
0: அவர்
1: come.
0: அவர் ஜெபித்தால் மழை நிற்கும்.
1: When he prays it will stop.
0: அவர் ஜெபித்தால் அக்கினி வரும்.
1: When he prays fire will come.
0: அப்படிப்பட்ட மனுஷன் தான் எலியா தீர்க்கதரிசி.
1: Such a Elijah prophet.
0: அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவ மனுஷன்.
1: Powerful man of God.
0: ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்றாரு.
1: He prayed.
0: ஒன்னு ராஜாக்கள் 19 அதிகாரத்துல.
1: First Kings and
0: 19. என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு தெரியுமா?
1: What did he pray?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன சொல்றாரு?
1: What did he say?
0: ஆண்டவரே எனக்கு நல்ல வரங்களை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லல.
1: He didn't say Lord thank you for giving.
0: Hallelujah. என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு?
1: What did he pray?
0: போதும்.
1: Lord enough.
0: போதும்.
1: Enough.
0: போதும் ஆண்டவரே.
1: Lord enough.
0: என்ன எடுத்துக்கங்க.
1: Please take me.
0: நான் கஷ்டப்பட்டது போதும்.
1: Enough struggling.
0: நான் பாடுபட்டது போதும்.
1: Enough suffering.
0: Hallelujah. நான் எவ்வளவு நாள் இப்படி பாடுபடுவேன்?
1: How long I
0: should
1: suffer?
0: எவ்வளவு நாள் போராடுவேன்?
1: How long I have this tribulation?
0: Hallelujah. நான் எவ்வளவு நன்மை செய்றனே?
1: I do a lot of goodness.
0: Hallelujah. எவ்வளவு ஊழியம் செய்தனே?
1: I do a lot of ministries.
0: Hallelujah. ஆனால் இப்பொழுது ஒரு இசபேலனை துரத்தி கொண்டு வருகிறாள்.
1: Isabel is following me.
0: Hallelujah. அந்த இசபேல் ஏன் துரத்தி கொண்டு வருகிறாள்?
1: Why she is following?
0: அந்த எலியா தீர்க்கதரிசி பாகால் என்று சொல்லப்படுகிற விக்கிரக ஆட்களை அவர் வெட்டி போடுகிறார்.
1: Elijah just killed many balls.
0: அந்த விக்கிரகங்களை வணங்குகிற மந்திரவாதிகள்,
1: all the
0: பில்லிஷூனியம் பண்ணுகிறவர்கள்,
1: all the witchcraft people,
0: தோப்பு விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள்,
1: all the idol worshippers,
0: இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தலைவிதான் இந்த இசபேல்.
1: And
0: இசபேல்,
1: இசபேல்,
0: இந்த இசபேல் மூர்க்கமடைந்து விட்டாள்.
1: She got angry like anything.
0: என்னுடைய ஊழியக்காரன், அதாவது பிசாசுடைய ஊழியக்காரன் எல்லாம் வெட்டி போடுற ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தன் இருக்கிறான்.
1: And there is the prophet and
0: Hallelujah.
1: And killing lots of false prophets.
0: அவனை நாம் அழிக்கணும்.
1: I should destroy.
0: தீர்மானம் எடுத்து
1: She got the determination.
0: எலியாவை கொலை செய்யும்படி வகை தேடுகிறார்.
1: She is seeking to kill Elijah.
0: வேதம்

0: சொல்லுகிறது,
1: the bible says
0: எலியா அந்த யெசபேல் இடத்திலிருந்து தப்பி ஓடி வருகிறார்.
1: And Elijah ran away.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஓடி ஓடி ஓடி பல மைல்கள் ஓடி வருகிறார்.
1: He ran away for long distance.
0: சோர்ந்து போனார்.
1: He was
0: இளைப்படைந்து போனார்.
1: He frustrated.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நேரா வந்து ஒரு சூரை செடியின் கீழே வந்து பெசாம படுத்துட்டார்.
1: He just lie down under
0: Hallelujah.
1: the tree.
0: இனிமேல் ஓட முடியாது.
1: I can't run anymore.
0: என்ன எடுத்துக்கொள்ளும்.
1: Please take me.
0: அல்ல இனிமேல் முடியாது.
1: Not possible. Enough.
0: போதும்.
1: Enough.
0: ஒரு சுய திருப்தி.
1: Self satisfaction.
0: போதும், நான் நல்லா இதுவரைக்கும் வாழ்ந்தது போதும்.
1: It is enough living.
0: என்கிற ஒரு நிலைமை.
1: That kind of condition.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அருமையானவர்களே, என்ன பண்ணிட்டு படுக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட கேட்டு படுக்கிறார், போதும் ஆண்டவரே என் ஆத்மாவை என்ன செய்துங்க எடுத்துங்கன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டார்.
1: He just closed his eyes and saying, Lord, take my soul.
0: இனிமேல் நான் கண்ணே திறக்க மாட்டேன்.
1: I will not open my eyes.
0: அப்படினா யாரோ வந்து தட்டுறாங்க அவரை.
1: Somebody is knocking.
0: எழுந்திரு.
1: Come on, rise up.
0: எழுந்திரு.
1: Rise up.
0: பக்கத்துல பார்த்தா ஃபர்ஸ்ட் அருமையான ஆகாரம்.
1: Beautiful food.
0: தண்ணீர்.
1: Water.
0: வைக்கப்பட்டிருக்கிறது.
1: It is kept.
0: சுட சுட வைக்கப்பட்டிருக்கிறது.
1: Hot bread.
0: என்ன இது?
1: What is it?
0: நான் சாகணும் தானே கேட்டேன் ஆண்டவரே.
1: Lord, I wanted to die.
0: மறுபடியும் எனக்கு ஆகாரம் வைக்கிறீரே.
1: Why do you keep food?
0: சரி, ஏதோ களைப்பினால தண்ணியை குடி சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துட்டார்.
1: He ate and drank.
0: நல்லா தூங்குறார்.
1: He is sleeping well.
0: நல்லா சாப்பிட்டார்.
1: He ate well.
0: நல்லா தூங்கினார்.
1: He slept.
0: ஆண்டவர் விட்டு மறுபடியும் எழுப்பினார்.
1: Again the Lord woke him. Come on, rise up.
0: Hallelujah. Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: எழுந்திரு.
1: Rise up.
0: என்ன ஆண்டவரே, நான் சாகணும் சொல்லி தான் உங்ககிட்ட கேட்டேன்.
1: I asked for take.
0: இல்ல மகனே.
1: No son.
0: உன் இஷ்டம் கிடையாது.
1: It is not your liking.
0: உயிர் போறதும் உயிர் வரதும் உன் இஷ்டம் கிடையாது.
1: It is not your like.
0: அந்த உயிரை கொடுத்தது நானு.
1: I have given the life.
0: அந்த ஆத்மா என்னுடையது.
1: The soul is mine.
0: உன்னுடைய இஷ்டத்தின்படி நான் விட மாட்டேன்.
1: I will not leave you as you like.
0: உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன்.
1: I have a plan.
0: அது நிறைவேறணும்.
1: It has to be fulfilled.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அது உனக்கு தெரியுமா?
1: Do you know that?
0: அது தெரிஞ்சா நீ என்ன செய்திருக்க மாட்டே? சூரிய செடிங்கிட்ட படுத்துக்கிட்டு போதும் ஆண்டவரின் சொல்ல மாட்டேன்.
1: If you know that, you will not say enough.
0: இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில தன்னை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாருங்கிற ஒரு நிச்சயம் கிடையாது.
1: They don't have assurance about God's plan.
0: எதுக்காக ஆண்டவர் என்ன தெரிந்தார் ரட்சித்தார் நிச்சயம் கிடையாது.
1: They don't have assurance how the Lord is saved.
0: Hallelujah. ஒரு ஏனோ தானோ என்கிற ஒரு நிலைமை.
1: Somehow they live.
0: அதனாலதான் அவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல.
1: They don't know what to do.
0: என்ன ஜெபம் செய்யறாங்கன்னு தெரியல.
1: They don't know what to pray.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் சொல்றாரு,
1: The Lord says,
0: எழுந்து போஜனம் பண்ணு.
1: Come on, rise up and eat.
0: ஏன் தெரியுமா?
1: Because
0: நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்.
1: You have to go for a long
0: Alleluia.
1: way. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த ஆகாரத்தை கொடுக்கிறது யாரு?
1: Who gave this food?
0: ஒரு பெரிய தேவதூதர்.
1: Big angel.
0: Hallelujah. தேவதூதன் வந்து இவருக்கு பெரிய காரியத்தை ஏதோ செய்வார்னு பார்த்தா ஒரு தட்டில் சாப்பாடு வச்சுட்டு போறாரு.
1: And he is just putting the food.
0: Hallelujah.
1: Without doing great things.
0: எலியா யோசிக்கிறார்.
1: Elijah is thinking.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி.
1: பெரிய
0: அற்புதங்களை செய்கிறவர்.
1: Great prophet, great miracles he does.
0: Hallelujah. ஆனாலும் இதுக்கு ஒரு கேள்விக்குறி.
1: Now there is a question.
0: ஏன் இந்த ஆகாரம்?
1: Why this food?
0: அந்த ஆகாரத்தை புசித்த உடனே
1: after eating that food
0: அவன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான்.
1: He started walking.
0: 40 நாட்கள்.
1: 40 days.
0: Hallelujah. புசியாமலும் குடியாமலும் போஜனம் பண்ணாமலும் அவன் நடந்து போயிட்டே இருக்கிறான்.
1: Without eating and drinking he Hallelujah. was walking and walking.
0: அது சாதாரண ஆகாரம் அல்ல.
1: Not ordinary food.
0: கர்த்தர் கொடுக்கிற ஆகாரம்.
1: Lord's food.
0: அதுக்கு அப்புறம் அவன் சோர்வா இருக்கறன்னு சொல்லவே இல்ல.
1: No frustration after that.
0: ஆண்டவரே போதும் ஆண்டவரேன்னு சொல்லல.
1: He said it is enough.
0: இப்போ அவருக்கு என்ன வந்து விட்டது?
1: What did he get?
0: ஒரு பலன் வந்து விட்டது.
1: He got that strength.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நடந்து போறான். 40 நாள் நடக்கிறான்.
1: 40 days he was walking.
0: ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல.
1: Not one day or two days.
0: 40 நாள் எதுமே வழியில சாப்பாடே கிடையாது.
1: No food on the way.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அதுதான் எலியாவை கர்த்தர் தெரிந்து கொண்ட விதம்.
1: That is the way the Lord has selected
0: Hallelujah.
1: Elijah.
0: அவனுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறாரு.
1: The Lord kept a job.
0: Hallelujah. அவன் மூலமா எலிசா தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும்.
1: Through whom Elijah has to be
0: anointed. அதற்கு பிறகு அதே எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்.
1: Elijah has to be taken in the
0: wind. இதெல்லாம் தேவன் அவனுக்காக போட்டு வச்சிருக்கிற திட்டம்.
1: That's a God's plan.
0: சும்மா எடுத்துக்கனா எடுத்துக்க மாட்டாரு.
1: He will not take just like that.
0: அவர் உனக்கு வச்சிருக்கிற வழி அந்த சுழல் காற்றில் நீ போணும்.
1: You have to go through the swirl wind.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு.
1: The Lord keeps
0: ஒரு காலம் வச்சிருக்கிறாரு.
1: He keeps time.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவியை வைத்திருக்கிறார்.
1: He has some position, responsibility.
0: அந்த பொறுப்பை நீ நிறைவேற்ற வேண்டும்.
1: You have to fulfill the responsibility.
0: ஆமென். போதும் என்று சொல்லாதே.
1: Don't say it is enough.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவ பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அவன் சோர்ந்து போய் அந்த சூரை செடியின் கீழ் படுத்தானாம்.
1: He frustrated like anything.
0: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ இளைப்படைந்து சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் உன்னை நினைத்துக்கொள்.
1: The spiritual life, whenever you get weary, think about it.
0: உன்னை ஆண்டவர் நீ சோர்ந்து போய் விட்டாய் என்று உன்னை தூக்கி குப்பையில போட மாட்டார்.
1: The Lord will never reject you because you were Hallelujah. weary condition.
0: உன்னை திரும்பவுமாய் உயர்த்துவார்.
1: Again he will lift you
0: Hallelujah.
1: up. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எவ்வளவு பெரிய ஆழ்குழியில போட்டாலும் நீ மேல வருவாய்.
1: He will come up
0: Hallelujah.
1: from the deep pit.
0: Amen. நான் ஒரு கழுதையை பற்றி ஒரு சம்பவம் படித்தேன்.
1: I have read about a donkey.
0: ஒரு கழுதையை வளர்த்திருந்த ஒரு ஆள் என்ன செய்தாரா, ரொம்ப நாள் அந்த கழுதையை வச்சிருந்து அதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு முடியல அவரால்.
1: And he could not feed the donkey for many days.
0: அதை கொலை செய்யவும் முடியல, என்ன கூட வளர்த்தார் இல்லையா.
1: He could not even kill.
0: அதனால அவர் என்ன செய்தாரா, எங்கேயாவது ஒரு குழியில் இதை தள்ளிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குழியில் தள்ளிட்டாராம்.
1: He just put it, put
0: bridge, யாருக்கும் தெரியாமல் அப்படியே சாகட்டும் அப்படின்னு சொல்லி
1: let it die.
0: வந்துட்டார்.
1: He came.
0: அந்த குழியில் அந்த ஊர் மக்கள்லாம் போய் என்ன செய்வாங்க, குப்பையை கொட்டுவாங்களாம்.
1: And they all put the dust in that pit.
0: குப்பையை கொட்டினே இருப்பாங்க.
1: They kept on putting the dust.
0: இந்த கழுது மேலே தான் அந்த குப்பை வந்து விழும்.
1: And everything will come upon that donkey.
0: அப்போ அந்த கழுது என்ன செய்யுமா,
1: what the donkey does,
0: அப்படி உதறிட்டு மறுபடியும் மேலே வரும்.
1: It will just shake and come up.
0: குப்ப கீழ போவும்,
1: the dust go down,
0: கழுத மேல வரும்.
1: Then it will come
0: மறுபடியும் குப்ப கொட்டுவாங்க.
1: Again they put the dust.
0: மறுபடியும் கழுத இன்னும் ஒரு அடி மேல வரும்.
1: Again 1 feet it comes
0: மறுபடியும் குப்பையை கொட்டுவாங்க.
1: Again they put
0: மறுபடியும் உதறிட்டு மேல வரும்.
1: Again it comes up.
0: குப்பையை கொட்ட கொட்ட கழுத என்ன செய்யுது, மேல வந்துனே இருக்குது.
1: When they put the dust and it is coming up, when the fit is filled,
0: கழுதுக்கு தெரியுது நம்ம நிலத்துக்கே வந்துட்டோம்.
1: Now we have come to
0: Hallelujah.
1: the ground.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நேரா எஜமான்கிட்ட போது.
1: It went to the master.
0: அவர் பார்க்கறாரு.
1: He saw that.
0: செத்து போயிருப்பேன்னு பார்த்தா உயிரோட வந்து நிக்கிறியே.
1: I thought you died.
0: Hallelujah.
1: But you come back.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னால் என்னை சாகடிக்க முடியாது.
1: You cannot kill me.
0: என்னை குழியிலிருந்து ஒருத்தர் உயர்த்தி இருக்கிறார்.
1: From the pit one Hallelujah. raised me up.
0: Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: உன்னை குழியில தூக்கி போட்டாலும் சரி,
1: though you put up in
0: உன் வாழ்க்கை அழிக்க நினைக்கிறவர்களா இருந்தாலும் சரி,
1: though they
0: உனக்கு விரோதமா எழும்புவர்களா இருந்தாலும் சரி,
1: they may come against you,
0: கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.
1: The Lord will lift you
0: Hallelujah.
1: up. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Your soul will never become weary.
1: Your soul will never become weary.
0: And you will
1: not become
0: Hallelujah.
1: weary.
0: கர்த்தருன் பட்சத்தில் இருக்கிறார்.
1: The Lord is with you.
0: உனக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார்.
1: He does battle for you.
0: சோர்ந்து போகாதே தேவனுடைய பிள்ளையே.
1: Don't be depressed.
0: எதனால் நீ சோர்ந்து போயிருக்கிறாய்?
1: Why are you frustrated?
0: இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த சோர்வு வருதுன்னு கேட்டீங்களா?
1: Whenever we get frustration.
0: எப்பெல்லாம் ஒரு கஷ்டம் வருதோ?
1: Whenever we face problems.
0: Hallelujah. நல்லா எல்லாம் முடிஞ்சிருச்சு பரவாயில்லன்னு நினைப்போம்.
1: We think everything is over.
0: இன்னொரு கஷ்டம் ஒன்று வரும்.
1: Another thing will come.
0: இன்னொரு கஷ்டம் வரும்.
1: Another problem.
0: One by one வந்துட்டே இருக்கும்.
1: One by one it comes.
0: எவ்வளவு வந்தாலும் சரி.
1: Whatever it may be.
0: எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி.
1: Whatever may be the tribulation.
0: எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி.
1: Whatever may be the trouble.
0: சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவம் அளிக்கிற தேவன்.
1: The Lord Hallelujah. gives strength whenever you are under weary.
0: கூட இருக்கிறாரு.
1: He is with
0: Hallelujah.
1: you.
0: நீ என்ன செய்யணும் தெரியுமா?
1: What you suppose?
0: இயேசு அத்திக்கிறிஸ்து புஸ்தகத்தில்
1: Isaiah
0: 40th அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: 40
0: ஹalleluya 31வது வசனத்தில்
1: 31
0: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகவே மாட்டார்கள். Hallelujah.
1: They shall run and not
0: Hallelujah.
1: be weary. They shall walk
0: ஓடினாலும் சரி, நடந்தாலும் சரி,
1: they may walk.
0: நீ இளைப்படையவே மாட்டாய்.
1: You will never become weary.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதனால அவன் சூப்பர்மேன் நினைச்சிடாதீங்க.
1: Don't think he is a superman.
0: எலியா தீர்க்கதரிசி ஒரு சாதாரண மனுஷன் தான்.
1: Elijah was ordinary man.
0: வேற எலியா தீர்க்கதரிசி குறித்து என்ன சொல்லுது?
1: What the Bible says.
0: யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கும் பொழுது
1: in James
0: எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் தான்.
1: And
0: உன்ன போல என்ன போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான்.
1: You and me is also
0: suffering. நெருக்கங்கள் தான்,
1: oppression,
0: போராட்டம் தான்,
1: tribulation,
0: ஒரு விதமான பிரச்சனை தான்,
1: problems.
0: ஒருத்தர் உன்னை புகழ்வார்கள், ஒருத்தர் உன்னை இகழ்வார்கள்.
1: One will lift you up,
0: ஒருத்தர் உன்னை நம்புவார்கள், ஒருத்தர் உன்னை பழிப்பார்கள்.
1: One may believe you, another one.
0: பல விதங்களிலே உன் வாழ்க்கை காணப்படலாம்.
1: In different ways your life may be.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன இருந்தாலும் சரி.
1: Whatever it may be.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ அதை பார்க்க கூடாது.
1: Don't look at that.
0: அது முடிவு அல்ல.
1: It's not end.
0: நீ கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதை அது கஷ்டமான ஒரு பாதையா இருக்கலாம்.
1: It may be a difficult
0: way. ஆனால் அதெல்லாம் உன்னுடைய முடிவு.
1: That is not your end.
0: கர்த்தர் உன்னை எங்க கொண்டு வருகிறார் தெரியுமா?
1: Where the Lord is.
0: மனுஷரை உன் தலையின் மேல் ஏறி போக பண்ணுவார்.
1: They ask.
0: Hallelujah.
1: They make the men.
0: சங்கீதம் 66ல.
1: In Psalms 56.
0: ஆனால் எங்க கொண்டு வந்து விடுவார்?
1: Where the Lord
0: will bring you. செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவார்.
1: He will bring you to the prosperous land.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: இப்பொழுது இருக்கிற பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல.
1: The sufferings cannot be compared with the future.
0: தெரிந்து கொள் தேவனுடைய பிள்ளையே.
1: You understand this.
0: உன் ஆவிக்குரிய வாழ்க்கை உன் ஆத்மா தொய்ந்து போகாம இருக்கணும்னா நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கங்க.
1: You understand one thing.
0: இந்த கஷ்டம் வந்து இருக்குதே.
1: The problems have come.
0: இந்த பாடு வந்து இருக்குதே.
1: The sufferings have come.
0: இதுக்காக நான் சந்தோஷப்படுறேன்.
1: I rejoice in that.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் சந்தோஷமா இருக்கிறேன்?
1: How many can say
0: hallelujah?
1: Rejoicing.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: ஏன் நம்ம சந்தோஷப்படணும்? 1 பேதுரு 4:13 வாசிக்கும் பொழுது,
1: 1 Peter 4:13,
0: கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கழிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானபடினால் என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்க.
1: Hallelujah. And rejoice because you are the partakers of his sufferings.
0: ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு பாடு வந்துச்சுனா அது உன்னால வந்துச்சோ, நீ செய்த தவறுனால வந்துச்சோ, இல்ல மனுஷர்களால் வந்ததோ, சாத்தானால வந்ததோ, எப்படி வந்தாலும் சரி பாடு பாடுதான்.
1: The sufferings may be
0: கஷ்டம் கஷ்டம்.
1: The sufferings may be anyway.
0: ஆனால் அந்த கஷ்டத்துல தேவனுடைய பிள்ளையே நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான்.
1: You do one thing.
0: எதை செய்யணும்?
1: What you supposed to
0: do? ஆண்டவரே,
1: Lord,
0: நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
1: I rejoice.
0: ஏன் தெரியுமா?
1: Because
0: நான் இந்த பாடுகள் உம்முடைய பாடுகளுக்கு என்னை பங்காளியாய் மாற்றி விட்டது.
1: And it makes me the partakers of your sufferings.
0: என்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டோமோ,
1: whenever we become the child of God,
0: கிறிஸ்துவின் பங்காளி.
1: We are the partakers of Christ.
0: அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம பங்காளி தான்.
1: Partakers of his blessing.
0: அவருடைய சந்தோஷத்துக்கும் பங்காளி தான்.
1: Partakers of his joy.
0: அவருடைய பாடுகளுக்கும் பங்காளி தான்.
1: Partakers for his sufferings.
0: Hallelujah. அதனால நீ சந்தோஷப்படணும்.
1: You have to rejoice.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: Amen.
1: Amen.
0: அது நிமித்தம் நீ என்ன செய்யணும்? முதலாவது சந்தோஷப்படணும். ரெண்டாவது நீ என்ன செய்யணும்? 16 பாருங்க. 1 Peter 4:16 ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் அவன் என்ன செய்யணும்? தேவனை உன்ட்ட வந்து சொல்லுவாங்க.
1: They will come and say.
0: பைபிளை தூக்கின்னு போற, தூக்கின்னு வர, இங்கே சர்ச்சுக்கு போற, அங்கே ஜெபம் பண்ற, எல்லாம் பண்ற, உன் நிலைமை இப்படி இருக்குதே.
1: You take the Bible, you go hallelujah. Your condition is like this.
0: சிரிக்கணும்.
1: You have to laugh.
0: துதிக்கணும்.
1: You have to praise.
0: Hallelujah. நான் உனக்கு வெக்கம் இல்லையா?
1: Don't you have shame?
0: எனக்கு வெக்கமே கிடையாது.
1: No shame at all.
0: அவங்க யோசிப்பாங்க.
1: They may think.
0: கஷ்டப்பட்டா இவங்க சந்தோஷப்படுறாங்களே.
1: When they suffer, they rejoice.
0: ஒருவன் கிறிஸ்துவனா இருப்பதனால் பாடுபட்டால் அவன் வெட்கப்படாமல் இருந்து என்ன செய்யணுமா? தேவனை மகிமைப்படுத்து.
1: You have to glorify God in the midst of suffering.
0: எത്ര மகிமைப்படுத்து.
1: You glorify God.
0: ஏன் தெரியுமா?
1: Because
0: உனக்கு தெரியாது.
1: You may not be knowing.
0: உனக்கு அது பாடு.
1: It is suffering for you.
0: உனக்கு அது கஷ்டம்.
1: It is
0: ஆனா கொஞ்ச நாள் பொறுத்து உனக்கு தெரியும்.
1: After that you know.
0: ஆண்டவர் நல்லதுக்காக தான் இதை ஏற்படுத்தினார்.
1: The Lord made it for goodness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவரிடத்தில் அவரை அன்பு கூறுகிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், ஹல்லேலூயா. ஆமென்.
1: ஆமென். தோஸ் ஹூ லவ் தி லார்ட்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அவர்களுக்கு சகலமும், சகலமும்,
1: ஆல் திங்ஸ்
0: எப்படி நடைபெறுமா? நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறும்.
1: ஃபார் குட்னஸ்,
0: நன்மைக்காக.
1: ஆல் திங்ஸ் வொர்க் டு கெதர் ஃபார் குட். for good.
0: இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் சொல்கிறார் தேவனுடைய பிள்ளையே,
1: the month of June,
0: உடைய ஆத்மா வாழ்ந்திருக்கிறது மாத்திரமல்ல,
1: not only your soul lives,
0: உன் வாழ்க்கையில நான் நிறைய நன்மையை செய்ய போறேன்.
1: I do goodness.
0: நீ நிறைய நன்மையை காண்பாய்.
1: You will see lot of goodness.
0: தீங்கை நீ காண்பதில்லை.
1: No more evil.
0: இனி நீ தீங்கை காண மாட்டாய்.
1: No more evil.
0: நன்மையை தான் பார்க்க போறாய்.
1: You will see the goodness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப நீ என்ன செய்யணும்?
1: What you supposed to do?
0: இப்பொழுது இருக்கிற பாடுகளை பார்க்காத.
1: Don't look at the suffering.
0: கர்த்தர் சொல்றார் இல்லையா, நன்மை வரப்போகுது.
1: The goodness will
0: நன்மை
1: come.
0: நன்மை வரப்போகுது.
1: Goodness will come.
0: நன்மை வரப்போகுது.
1: Goodness will come.
0: ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Just praise.
0: நன்மை வரப்போகுது.
1: Goodness will come.
0: Amen.
1: Amen.
0: அப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே?
1: What I supposed to do?
0: சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு என்ன செய்து ஒப்பு கொடுத்துரு. அல்லேலூயா.
1: Commit the keeping Alleluia. Of your souls to him.
0: அவருக்கு ஒப்பு கொடுத்துரு.
1: You commit yourself.
0: எதுவா இருந்தாலும் அவருக்கு ஒப்பு கொடு.
1: Whatever it may be, commit.
0: அவர்கள் ஆசீர்வாதமா மாற்றுவார்.
1: They will, the Alleluia. Lord will make it blessing.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து பிரசங்கம் கேட்டுன்னு 5000 அதிகமான மனிதர்கள் கூட்டம் கூட்டமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
1: The 5000 people are
0: sitting and listening. சாப்பிறதுக்கு வழி இல்ல.
1: 3 days over, no food.
0: அப்போ சீஷங்க வந்து சொல்றாங்க.
1: Disciples came and said,
0: ஆண்டவரே,
1: Lord,
0: போது அந்த ஜனங்களை அனுப்பி விட்டுருங்க ஆண்டவரே.
1: Please send them back.
0: அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீஷர்களுக்கு பசி எடுத்துக்கிச்சு.
1: Disciples got hungry.
0: இவங்களால நம்ம உட்கார்ந்து சாப்பிடாம இருக்கிறோம்.
1: And we don't
0: இவங்க போனா நம்மளாவது நல்லா சாப்பிடலாமே சொல்லிட்டு.
1: Go back, we can eat.
0: இவங்களை அனுப்பி விடுங்க ஆண்டவரே.
1: Lord, you send them back.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இல்லப்பா.
1: No.
0: அவ சோர்ந்து போய் விடுவார்கள்.
1: They will be under weary.
0: ஆண்டவருக்கு கவலை அதுதான்.
1: That is the worry.
0: சோர்ந்து போகும். என் ஜனங்கள் சோர்ந்து போக கூடாது.
1: My people should not get weary.
0: ஆகாரம் கொடுத்துருங்க.
1: Give food.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகாரம் கொடுங்க.
1: Give food to them.
0: அப்ப இன்னவருது வனாந்தரத்துல போய் ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரே.
1: The Lord is saying giving food in the wilderness.
0: உங்கத்துல என்னப்பா இருக்கு?
1: What do you have?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சொல்லிட்டு ஆண்டவர் உடனே சொல்றாரு,
1: the Lord said immediately,
0: போய் பாருங்க.
1: Go and see.
0: உங்களுக்கு என்ன இருக்குது?
1: What do you have?
0: போய் பாரு.
1: Go and see.
0: The சீஷர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா?
1: What the disciples
0: போய் பார்க்கிறதுக்கு சோம்பேறி தான பட்டுக்கிட்டு.
1: They get
0: ஒண்ணுமே இல்லைங்க ஆண்டவரே.
1: Nothing is there.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: போய் சொல்றது.
1: Still telling lie.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்ம நிறைய பேர் அப்படிதான் ஏதாவது ஒரு வேலையை கஷ்டப்பட்டுட்டு சும்மா நான் சொல்றது நடந்துருச்சுங்க முடிஞ்சிருச்சு சும்மா சொல்லுவாங்க.
1: They just like they say it is over.
0: போய் பார்த்தாங்க ஒண்ணுமே நடந்திருக்காது.
1: Nothing would have.
0: அது போல ஆண்டவருக்கு தெரியும்.
1: The Lord knows.
0: அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம்.
1: Let me give food.
0: கொடுத்து என்ன இருக்குது?
1: What do you have?
0: கொண்டு வாங்க.
1: Bring it.
0: அப்படினா ஒண்ணு இல்லன்னு சொல்லி இருப்பாங்க.
1: They would have said
0: ஆண்டவர் நேத்துல போய் பாரு.
1: Go and see.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பார்த்துட்டு வந்து போய் சொல்ல முடியாது.
1: They cannot tell lie anymore.
0: இந்தாங்க ஆண்டவரே. 5 apples 2 meals நீங்க ஒண்ணே சாப்பிடுங்க.
1: 5 loaf of Hallelujah. Bread and 2 fish.
0: அப்ப ஆண்டவர் என்ன செய்தாரு?
1: What did the Lord do?
0: அதை வாங்கினாரு.
1: He got it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஜனங்களை பார்க்கல.
1: He didn't look at the
0: people. சீஷர்களை பார்க்கல.
1: He didn't look at the disciples.
0: மனிதர்களை பார்க்கல.
1: He didn't look at anyone.
0: அண்ணாந்து வானத்தை பார்த்தாரு.
1: He lifted and saw the heaven.
0: கையில 5 apples 2 meals.
1: 5 bread and 2 loaves. Where did he see?
0: சம்பளம் வாங்கின உடனே எங்க பார்க்கணும்?
1: When you get income, where did he see?
0: சொல்லுங்க.
1: போன
0: வாரம் ஒரு சிஸ்டர் வந்தாங்க.
1: லாஸ்ட் வீக் ஒன் சிஸ்டர் கேம்.
0: அவங்க வந்து என்ன ஐயா சபையில நிறைய தேவைன்னு சொன்னீங்களையா?
1: You said you have lot of needs.
0: ஆமா, அவங்க ஏழையான ஒரு சகோதரி.
1: Poor lady.
0: எவ்வளவு பணக்காரங்க ஒருத்தர் கூட வந்து இந்த வரைக்கும் என்னையான்னு கேட்கவே இல்லை.
1: The rich man did not ask.
0: இவங்க வந்து கேக்குறாங்க.
1: She was asking.
0: அப்ப நான் சொன்னேன், என்னமா அப்படின்னு.
1: I said what?
0: இல்லையா, எங்க வீடு ஓடெல்லாம் ஒழுகுது.
1: And the water is coming.
0: ஒழுகுது.
1: It is water is entering.
0: ரிப்பேர் பண்ணணும்னு தீர்மானம் எடுத்தேன்.
1: I determined to repair.
0: அதுக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கேன்.
1: I have gathered some money for that.
0: ஆண்டவர் சொன்னாரு,
1: Lord said,
0: இத போய் பாஸ்டர் கிட்ட கொடுன்னு சொன்னாரு.
1: Go and give it to the pastor.
0: நான் சொன்னேன், no no no.
1: I said no.
0: முதல்ல போய் வீட்டை சரிப்படுத்து.
1: Go and set right your house.
0: No
1: no.
0: அப்போ அவர் சொன்னா எப்படி ஆண்டவர் ஐயா எடுத்துட்டு போறது இத
1: how can I take it back
0: ஆண்டவர் குடுன்னு சொல்லிட்ட பிறகு
1: the lord said
0: நான் எடுத்து போக முடியாதுங்க
1: I cannot take it
0: உண்மையா சொல்றீங்களா ஆமாங்க
1: truly
0: அப்போ மழை வந்து ஒழுகுனா என்ன பண்ணுவீங்க அது பரவாயில்லையா
1: the rain comes what do you do
0: அது பரவாயில்ல
1: it is okay
0: எங்க வீடு தான ஒழுகுது
1: my house
0: கர்த்தருடைய வீடு ஒழுக கூடாது
1: யா hallelujah not have any rain
0: எனக்கு கண்ணல தண்ணீர் வந்து
1: I got tears
0: ஒரு ஏழை சகோதரி
1: poor lady
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய
1: பிள்ளைகள்
0: ஒரு விதவை
1: the widow
0: கொடுக்க கூடியவங்க யாருமே வரல
1: Even in your life.
0: கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துப்பா.
1: You commit your life.
0: உன் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துரு.
1: You commit your children.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு நாலு பிள்ளை கொடுத்தா முதல் பிள்ளை இப்படி ஆகணும், இரண்டாவது பிள்ளை இப்படி ஆகணும், மூணாவது பிள்ளை அப்படி ஆகணும். எது மக்கோ அது எங்க போணும்? ஊழியத்துக்கு போட்டோம்.
1: If the child is not having good brain,
0: உருப்படாத பிள்ளையா?
1: Go to ministry.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப ஒருத்தர் வந்தாங்க.
1: Someone came.
0: என் புள்ளை அடங்காவ பிடாரியா இருக்கிறான். ஊரெல்லாம் வம்பழுத்துன்னு வரான்.
1: My child is not obeying.
0: Hallelujah. அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க.
1: I pray.
0: ஒரு பிள்ளை தான் உனக்குன்னு கேட்டேன்.
1: You have only one child.
0: நாலு பிள்ளைங்க இருக்கறாங்க யா.
1: Four children.
0: மூணு பேர் நல்லா இருக்கறாங்க.
1: Three are okay.
0: நான் இவன் தான் அப்படி இருக்கான்.
1: He is like this.
0: நல்லா இருக்கறவங்கள பத்தி கவலை இல்ல.
1: No worry about that.
0: நல்லா இருக்கறாங்கன்னா என்ன?
1: If they are
0: சர்ச்சுக்கு வரல,
1: not coming to church,
0: நல்லா சம்பாதிக்கிறாங்க,
1: they are earning well.
0: Hallelujah. அப்ப யார ஒப்பு கொடுக்கிற?
1: Whom you are committing?
0: நீ உபயோகம் இல்லாம நீ கொடுக்கிறத ஆண்டவர் என்ன செய்வார்? உபயோகப்படுத்துவார்.
1: The Lord will use it for the useless things.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: நல்லா கவனிங்க.
1: Listen.
0: இந்த ஊழியத்தின் பாதையில நான் கண்டுபிடித்தது அதுதான்.
1: In the path of the ministry,
0: Hallelujah. இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள்.
1: They will come running for the goodness.
0: கோதுமை, திராட்சை,
1: grapes.
0: Hallelujah. இதெல்லாம் உனக்கு கடையிலேயே கிடைக்குது அப்படி நீங்க நினைக்கிறீங்களா?
1: Are you thinking it is available?
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: ஆட்டுக்குட்டி,
1: the lamb.
0: Hallelujah. இதெல்லாம் கடையில போய் வாங்கிக்கலாம் நினைக்கிறீங்களா?
1: Are you thinking it is available in the shop?
0: அங்க அந்த வார்த்தை கவனிங்க.
1: Look at that.
0: கர்த்தர் அருளும் நன்மை, கர்த்தர் அருளும் கோதுமை.
1: Goodness given by God.
0: என்ன கோதுமை?
1: What kind of wheat?
0: ரேஷன் கடையில வாங்குற கோதுமை இல்ல,
1: not from ration shop.
0: ஃப்ரீயா கிடைக்கிற கோதுமை இல்ல,
1: not free wheat.
0: கர்த்தர் அருளும் கோதுமை,
1: God given wheat.
0: கர்த்தர் அருளும் திராட்சை ரசம்,
1: God given wine.
0: கர்த்தர் அருளும்,
1: God given
0: எண்ணெய்,
1: oil.
0: கர்த்தர் அருளும்,
1: God given
0: ஆட்டுக்குட்டி,
1: lamb.
0: கர்த்தர் அருளும்,
1: God given
0: கன்றுக்குட்டி. Hallelujah.
1: Bull.
0: Amen.
1: Hallelujah.
0: கர்த்தர் நல்லவர்.
1: The Lord is good.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் கொடுக்கிற கோதுமை எப்படிப்பட்டதா இருக்கும்?
1: What kind of wheat it is?
0: Hallelujah. அது கொழுமையான கோதுமை.
1: It is fat.
0: உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவார்.
1: God will satisfy Hallelujah. You with the fat.
0: நான் உங்களுக்கு என்னைக்குமே பாத்தீங்கன்னா சும்மா கண்ட ஜோக்கு கண்ட இதெல்லாம் பேசி உலக பிற மாம்ச பேச்செல்லாம் நான் இங்க பேச மாட்டேன்.
1: I won't talk any flesh.
0: உச்சிதமான கோதுமை,
1: only the
0: உச்சிதமான கோதுமை,
1: freshest
0: எனக்கு தெரியும்.
1: Wheat.
0: எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது.
1: I have that assurance.
0: இதுவரைக்கும் நான்
1: so
0: பிரசங்கித்த எல்லாமே உச்சிதமான கோதுமை தான்.
1: All the precious wheat I preach.
0: Amen.
1: Amen.
0: இங்கே ஆண்டவர் ஊற்றுகிறதான அந்த திராட்சை ரசம்,
1: the wine the Lord.
0: Hallelujah. அது கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம்.
1: The Lord's anointing.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தர் கொடுக்கிறதான பரிசுத்த ஆவி.
1: Holy Spirit given by God.
0: அந்த ஆரோனின் சிரசிலே ஊற்றப்பட்ட அந்த ஒலிவ எண்ணெய்க்கு சமானம்.
1: It is equal to the olive oil.
0: கன்றுக்குட்டிகளும் ஆட்டுக்குட்டிகளும் போல
1: like lamb.
0: ஆண்டவர் உனக்கு புதிய ஆத்துமாக்களை கொடுக்கிறார்.
1: The Lord gives a new soul.
0: வளர்ந்த ஆத்துமாக்களை கொடுக்கிறார்.
1: The grown up soul.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah. போன வாரம் ஒரு பிரசங்கம் பண்ணார்.
1: Last week one preached.
0: அவர் கேட்டார், ஐயா நான் சின்ன பையனா இருக்கும்போது வந்திருக்கிறேன்.
1: I came when I was a small boy.
0: கேட் வரைக்கும் ஜனங்க நிற்கும் ஐயா.
1: People used to stand near the
0: gate. கேட் வரைக்கும் அப்படியே நிற்குமே ஜனங்க. எங்க போனாங்க எல்லாம் அப்படின்னு
1: கேட். Where did they go?
0: கேட் வரைக்கும் இருந்தது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் பதறுங்க.
1: And all chaff you have
0: seen. பதறெல்லாம் பறந்து போச்சு.
1: The chaffs are
0: இப்ப மணிங்க தான் இங்க இருக்குது.
1: Only the
0: Hallelujah.
1: Grains are here.
0: நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான் யா.
1: Your whatever you say it is right.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பதறெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை.
1: We don't need chaff.
0: அது ஃபோன் ஊதுனா பறந்து போய்டும்.
1: When we blow it will fly.
0: ஒரு கஷ்டம் வந்தா ஓடிடும்.
1: When the sufferings come it will run.
0: உலக பிரகாரம் நன்மை வந்தா ஓடிடும்.
1: When the goodness comes it will
0: Hallelujah.
1: Go. Hallelujah.
0: ஒரு உயர் வந்தா ஓடிடும்.
1: When there is lift there Hallelujah. Is, will run.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: கர்த்தர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார்.
1: The Lord gives
0: குட்டி
1: such blessings the Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: கர்த்தரளும் நன்மைகள்.
1: God's goodness.
0: இந்த மாதத்திலே, ஜூன் மாதத்திலே,
1: the month of June,
0: உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே,
1: in your spiritual life,
0: கர்த்தர் உனக்கு பரத்திலிருந்து அநேக நன்மைகளை கொடுக்க போகிறார்.
1: The Lord will give lot of goodness.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: அப்போ உன்னுடைய ஆத்மா எப்படி இருக்குமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். உன் ஆத்மா இனி தொய்ந்து போவது இல்லவே இல்லை.
1: Your soul will never become weary.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: சோர்ந்து போகாதே.
1: Don't be weary.
0: சோர்ந்து போகாதே.
1: Don't be weary.
0: நற்கிரியைகளை செய்கிறதிலே சோர்ந்து போகாதே.
1: Don't be weary by doing good
0: works. கலாத்தியர்ல வாசிக்கிறோம்,
1: in Galatians 6
0: அதிகாரத்திலே,
1: 6,
0: நீ தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில்
1: If you are not weary, you
0: தளர்ந்து போக கூடாது.
1: You should not be weary.
0: தளர்ந்து போகாதிருந்தால்,
1: if you are not weary,
0: ஏற்ற காலத்தில்
1: right time
0: அறுப்பீர்கள்.
1: You will reap.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen. இவ்வளவு நாள் பொறுத்த,
1: so far you
0: இவ்வளவு நாள் ஆண்டவருக்காக காத்திருந்த,
1: you are waiting.
0: இன்னும் பொறுத்து,
1: keep waiting.
0: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்,
1: those who wait
0: ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: They never be ashamed.
0: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்,
1: those who wait upon the Lord,
0: அசைக்கப்பட்டு போவதில்லை.
1: They will not be despised. கர்த்தருக்கு
0: காத்திருக்கிறவர்கள்,
1: those who wait upon the Lord,
0: சீயோன் பர்வதம் போல் இருப்பார்கள்.
1: They will be like Zion.
0: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்,
1: those who wait upon
0: Hallelujah.
1: the Lord, Hallelujah.
0: அவர் வல்லமையான சீயோனை போல் இருப்பார்.
1: They will be like powerful
0: Thank
1: Zion.
0: Lord, Hallelujah.
1: Thank you, Lord. Hallelujah.
0: நீ கர்த்தருக்காக காத்திரு,
1: you wait upon the Lord,
0: வெட்கப்பட்டு போவதில்லை.
1: You never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தின் மூலமாக,
1: through the promise,
0: கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதம்,
1: the Lord's blessing.
0: ஆமென். உன்னுடைய ஆத்மா இனி தொய்ந்து போவதில்லை.
1: Your soul will not become weary.
0: நீ இனிமேல் அழுது கொண்டிருக்க போகிறதில்லை.
1: You will not be weeping.
0: எப்படி இருக்க போறீங்க தெரியுமா?
1: How you will be?
0: சொல்லுங்க, எப்படி இருப்பீங்க?
1: How you would be?
0: சொல்லுங்க,
1: How you would be?
0: கம்பீரமா இருப்பீங்க பிரதர்.
1: You will be bold.
0: எப்படி போவீங்க?
1: How you will be?
0: கம்பீரமா போ, கம்பீரமா வா.
1: You will be bold enough.
0: எப்படி இருப்பீங்க?
1: How you will be?
0: கம்பீரமாக.
1: You will be bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. ஒரு பெரிய பிரசிடென்ட்,
1: big president,
0: அவனால கம்பீரமா நடக்க முடியலங்க.
1: He could not walk properly.
0: அப்படியே இப்படி பார்த்தான். அவரே இப்படி பாக்குறாரே.
1: He looks down like this.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் அவர் அப்படி இப்படி பாக்குறாருன்னு பார்த்தா,
1: why he looks like this?
0: யாம சுடுவானோ?
1: Anybody will
0: எங்க புல்லட் வருமோ?
1: Any bullet will come.
0: பயம்,
1: fear.
0: ஆனால் நமக்கு அந்த பயம் கிடையாது.
1: ஏனென்றால், no fear at all.
0: நம்மை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார்.
1: The Lord is around us.
0: கர்த்தர் காக்கிறார்.
1: The Lord is protecting.
0: ஆகவே நீ பயப்பட தேவையில்லை.
1: Need not fear.
0: நீ கம்பீரமாய் நடப்பாய்.
1: We bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் உன் கூட இருக்கிறார்.
1: The Lord is with you.
0: எல்லாரும் எழுந்து நிற்போமா?
1: Shall we all rise?
0: இந்த அருமையான காலவேளையில் அநேக காரியங்கள் உண்டு.
1: There are many things.
0: ஆனால் முக்கியமான காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
1: The important things I have told.
0: இளைப்படைந்தவனுக்கு,
1: those who are weary,
0: சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்லும்படி,
1: the right kind of
0: இந்த அதிகாலை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: In the morning,
0: இளைப்படைந்தவனுக்கு,
1: those who are weary,
0: சமயத்திற்கேற்ற வார்த்தையை,
1: the right word,
0: சொல்லும்படிதான் இந்த அதிகாலை ஆராதனை,
1: the early morning
0: இந்த அதிகாலை ஆராதனை கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது.
1: The Lord's promises are being fulfilled.
0: ஆசீர்வதிக்கும்படியாக,
1: now to bless you,
0: சத்துவத்தை பெருக பண்ணிக்
1: கொண்டிருக்கிறபடியாக,
0: நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
1: Let us all praise God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ சோர்ந்து போகாதே.
1: Don't be weary.
0: சோர்ந்து போகாதே.
1: Don't be weary.
0: உன் வாழ்க்கையில வந்திருக்கிற சில கஷ்டங்கள்,
1: the problems,
0: ஒருவேளை அது எதுவா இருந்தாலும் சரி,
1: whatever it may be,
0: நீ தெரிந்து கொள்,
1: you understand,
0: கர்த்தர் அனுமதிக்காமலும் வாழ்க்கையில் எதுமே வராது.
1: Without God's permission nothing will happen.
0: எது வந்தாலும்,
1: whatever it may be,
0: ஏன் ஆண்டவர் அனுமதிச்சார்னு கேக்குறீங்களா?
1: Why did the Lord permit?
0: அது அவருடைய சிட்சை.
1: That is the chastisement.
0: அதை சிட்சிக்கிறார்.
1: He chastises you.
0: பிரயோஜனத்துக்காக உன்னை சிட்சிக்கிறார்.
1: For your benefit.
0: ஆகவே நீ சொல்லு.
1: Say.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் பொழுது,
1: and the Lord chastises you,
0: சோர்ந்து போகாதே.
1: Don't be weary.
0: சோர்ந்து போகாதே.
1: Don't be frustrated.
0: சோர்ந்து போகாதே.
1: Don't be frustrated.
0: தளர்ந்த கைகளை ஸ்திரப்படுத்து.
1: You strengthen your hands.
0: தளர்ந்த முழங்கால்களை திடப்படுத்து.
1: Strengthen your knees.
0: சோர்ந்து போகாதே.
1: Don't be weary.
0: கர்த்தர் சொல்லுகிறார்.
1: The Lord is saying.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை.
1: We will not be weary.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
1: The Lord's word.
0: Amen.
1: Says, Hallelujah.
0: எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது,
1: in Hebrews.
0: Hallelujah. நீ இப்படிப்பட்டதான பாதையில கடந்து போகும் பொழுது, Hallelujah.
1: When you go through these paths,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்.
1: You look unto the Lord Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவரை நோக்கி பார்க்கும் பொழுது,
1: when you look unto the Lord,
0: நாம் என்ன வாசிக்கிறோம் ஆண்டவரை குறித்து?
1: What we read,
0: எபிரேயர்கள் நிருபத்தில்,
1: Hebrews,
0: ஆமென், 12வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 12th chapter,
0: நீங்கள் பல விதங்களிலே சோதிக்கப்படும் பொழுது,
1: when you are tested,
0: Hallelujah, பாவிகளால் செய்யப்பட்ட இப்படிப்பட்ட விபரீதங்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள்.
1: You think about all the sufferings of the Lord.
0: அவருக்கே பச்சை மரத்துக்கே இவைகளை செய்வார்களானால்,
1: they do it for the greenish tree.
0: பட்ட மரத்துக்கு வேற என்ன செய்ய மாட்டார்கள்?
1: Why not for the dry land?
0: Hallelujah.
1: Dry tree.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: என் ஆண்டவராகிய கர்த்தர்,
1: the Lord God,
0: oh hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: நீ விடாய்த்து போவதில்லை.
1: You will not be weary.
0: சோர்ந்து போவதில்லை.
1: You will not be frustrated.
0: நீ சோர்ந்து போகிற நேரத்திலே,
1: at the time of frustration,
0: இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரை நோக்கி பா.
1: Just look unto the Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் உன் கூட இருக்கிறார்.
1: The Lord is with you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த சோதனையின் மத்தியிலே,
1: in the midst of suffering,
0: சோர்வுகளின் மத்தியிலே,
1: in the midst of depression,
0: இளைப்படைந்து போகிற நேரத்திலே,
1: at the time of frustration,
0: உன்னை மறுபடியும் பலப்படுத்தி,
1: again he,
0: உன்னை ஸ்திரப்படுத்தி,
1: he strengthens,
0: உன்னை திடப்படுத்தி,
1: he,
0: உன்னை நிலைநிறுத்த,
1: he will make you stand.
0: என் தேவன் வல்லவராய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, மகிமைப்படுத்தி.
1: Powerful.
0: சோத்ரே. Hallelujah.
1: Thank you Lord.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: நீ யார் தெரியுமா?
1: Who are you?
0: நீ கழுகை போல,
1: like eagle.
0: கழுகை போல,
1: like eagle.
0: மறுபடியும் எழும்ப வேண்டும்.
1: You have to rise up.
0: சட்டுகளை அடி.
1: Beat your wings.
0: எழும்பு.
1: Rise up.
0: கர்த்தருக்காக எழும்பு.
1: Rise up.
0: கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: The Lord has chosen you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை இந்த உலகத்துக்கு எந்த ஒரு காரியம் அழித்து வைக்க முடியாது.
1: And nothing can hold
0: எந்த
1: you.
0: எந்த காரியம் உன்னை கட்டி வைக்க முடியாது.
1: Nothing can hold you.
0: கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு,
1: keep the Lord firmly.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன் சட்டைகளை அடித்து கொண்டு,
1: beat your wings.
0: எழும்பு என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: Rise up, the Lord says.
0: எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க?
1: How many of you ready?
0: நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன்.
1: I'm going to pray for you.
0: இந்த வாக்குத்தத்தத்தின்படி,
1: according to this promise,
0: இந்த மாதம் ஜூன் மாதம்,
1: the month of June,
0: ஆத்மா வாழ்கிற மாதம்,
1: your soul will live,
0: ஜூன் மாதம்,
1: the month of June,
0: ஆத்மா
1: your soul
0: கொழுத்ததாகிற ஒரு மாதம்,
1: it will have fatness,
0: இந்த ஜூன் மாதம்,
1: the month of June,
0: ஆத்மா வல்லமையான உறுதியான சத்துவமுள்ள ஒரு ஆத்மாவாய் மாறுகிற ஒரு மாதம்,
1: your soul will become strong,
0: உள்ளான மனுஷனிலே,
1: inner man,
0: வல்லமையாய் பலப்படுகிற ஒரு மாதம்,
1: you will be strengthened,
0: பலத்தின் மேல் பலன் அடைவாய்,
1: you get strength of
0: சியோனிலே காணப்படுவாய்,
1: you will be in Zion,
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரி,
1: let us all praise,
0: ஸ்தோத்திரி,
1: God, praise God,
0: ஸ்தோத்திரி,
1: praise God,
0: hallelujah,
1: praise God,
0: hallelujah,
1: praise God,
0: hallelujah.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: தாயை போல தேற்றி, தந்தையை போல கண்மணி போல காக்கிற தேவனுக்கு

0: எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, அநாதி சிநேகம் என்னும் வெளிநாடாவின் மூன்றாவது பாகம் வெளியிட உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி. இதில் பாடல்களை எழுதி பாடிய சகோதரன் ஜேக்கப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் இசையமைத்த, இதை பதிவு செய்த ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. இப்பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவரோடும் தேவ கிருபையும் தேவ பிரசன்னமும் தேவ சமாதானமும் தங்கியிருப்பதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
1: அட்ரஸ்: பிரதர் ஜி ஜேக்கப், நம்பர் 253C/5.1, ஹல்லேலூயா காட்டேஜ், அப்ரஹாம் ஸ்ட்ரீட், வீவர்ஸ் காலனி ரோடு, நாகர்கோயில், கே டிஸ்ட்ரிக்ட், சவுத் இந்தியா. ஃபோன் நம்பர் 0465222 0375.